நேரம் 5:34 இசையமுதம் கேட்டுட்டு இருக்கோம். ஆவணி மாதம் வளர்ப்பிறை சதுர்த்தியில விநாயகர் சதுர்த்தி ரொம்ப சிறப்பாக கொண்டாடிட்டு இருக்கோம். பொதுவா இந்த விநாயகர் வழிபாடு எப்ப ஆரம்பமானது, எப்படி தமிழ்நாட்டுக்குள்ள வந்தது அப்படின்லாம் தெரிஞ்சுக்கலாமா? ஆதிசங்கரோட 6 பிரிவுகள், அதாவது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக வழிபட்டாங்க. இறைவன் ஒருவன் தான், ஆனால் உருவ வழிபாடு நிறைய இருந்தது. அதை எல்லாத்தையும் ஒரே விதமாக 6 பிரிவுகளாக மாற்றினாரு. அப்படி ஆதிசங்கரர் கணபதியம் அப்படின்னு மாற்றினது தான் கணபதி வழிபாடு. இன்னும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, நரசிம்மவர்ம பல்லவன் வாதாபியை வந்து போர் எடுத்தாரு. போரில் வெற்றி பெற்றது நினைவாக அவரோட அமைச்சரான பரஞ்சோதி அப்படின்றவர் தான் விநாயகரை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்தார் அப்படின்னு சொல்லலாம். தமிழ்நாட்டு மட்டும் இல்லை, வட மாநிலங்களில் ரொம்ப சிறப்பாக விநாயகர் வழிபாடு இருக்குது அப்படின்னா, அதுக்கு முக்கியமான காரணம் சுதந்திர போராட்ட வீரர் திலகர். அவர் தான் சுதந்திரத்தை ஒரு வழிபாடோடு கொண்டாடணும் அப்படின்றதுக்காக விநாயகர் வழிபாட்டை ரொம்ப சிறப்பாக கொண்டாட ஆரம்பித்தார். சாதம் மூலமா இன்னைக்கு வரைக்கும் ரொம்ப சிறப்பாக கொண்டாடிட்டு இருக்கோம். தொடர்ந்து கேட்கலாம் நேரம் 5:35 இசையமுதம்.

இசையமுதம் கேட்டுட்டு இருக்கோம் FM ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. கணங்களுக்கு அதிபதி கணபதி, விக்ன விநாயகர், வினைகளை தீர்ப்பவர். இப்படி பல பெயர்களால் ரொம்ப எளிமையாக வழிபடக்கூடிய ஒரு தெய்வம் மூலமுதற் பொருள். எந்த ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கும் பொழுதும் விநாயகரை நினைத்து ஆரம்பித்தால் அது வெற்றி என்பது உறுதி. அப்படிப்பட்ட விநாயகர் வழிபாடு இப்போ எல்லா இடங்களையும் ரொம்ப சிறப்பாக கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. அப்படி நம்ம மதுரையில் சிறப்பான விநாயகர் வழிபாடு எப்படி இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். மதுரை சிம்மக்கள் வழிவிடு அருள்மிகு சித்தி விநாயகர் திருக்கோவிலில் 139 சதுர்த்தி உற்சவம் ரொம்ப சிறப்பாக கொண்டாடிட்டு இருக்காங்க. அந்த வகையில் நேத்து திங்கட்கிழமை ஆவணி 28 காலை 5:30 கணபதி ஹோமம், அதை தொடர்ந்து அபிஷேகம், மாலை ராஜ அலங்காரத்தோட ரொம்ப சிறப்பாக முதல் நாள் சிறப்பாக வெற்றிகரமாக கொண்டாடி முடித்து இன்னைக்கு ஆவணி 29/15/2026 செவ்வாய்க்கிழமை இன்று மாலை 6 விநாயகர் பெருமானுக்கு ஸ்ரீ மீனாட்சி அலங்காரம், அதுவும் மீனாட்சி அம்மன் கும்பாபிஷேகம் வர்றதுனால ரொம்ப சிறப்பாக விநாயகருக்கு மீனாட்சி அலங்காரத்தோடு இன்று மாலை 6 சிறப்பாக வழிபாடு நடக்க இருக்கிறது. அதைத் தொடர்ந்து நாளை 30 16/9/2026 புதன்கிழமை மாலை 6 விநாயகர் பெருமானுக்கு திருப்பதி அலங்காரத்தில் சிறப்பான அபிஷேக அலங்காரங்கள் நடைபெற இருக்கிறது. மதுரையை சுற்றி இருக்கக்கூடியவங்க, சிம்மக்களை சுற்றி இருக்கக்கூடியவங்க சிம்மக்கள் வழிபடு அருள்மிகு சித்தி விநாயகரோட அருளை பெறலாம். தொடர்ந்து கேட்கலாம் இசையமுதாம்.

நிறம் 5:44 இசைய முதம் கேட்டிருக்கோம். எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. ஓம் என்ற பிரணவ மந்திரத்தின் உருவமே விநாயக பெருமான். அவரோட உருவமே பாத்தீங்கன்னா ஓம் அப்படின்ற வடிவத்துல தான் இருக்கும். அது மட்டும் இல்ல, நவகிரகங்கள் அதோட தோஷம் இருக்கக்கூடியவங்க விநாயகரை வழிபட்டா அந்த நவகிரகமே அணுகாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா அவரோட உருவமே நவகிரகங்கள் இருக்கக்கூடிய உருவம் தான். இன்னும் குறிப்பா சொல்லணும் அப்படின்னா தலையில வந்து குரு ஆரம்பித்து நெற்றியில சூரியன், வலது மேல்கை சனி, வலது கீழ்கை புதன், இடது மேல்கை ராகு, இடது கீழ்கை சுக்கிரன், தொப்புள் சந்திரன், வலது தொடை செவ்வாய், இடது தொடை கேது. அத்தனை நவகிரகங்களையும் உள்ள அடக்கியவர் விநாயக பெருமான். வி நாயகன், வி என்றால் மேலானவர், நாயகன் என்றால் தலைவன். அவருக்கு மேல் ஒரு தலைவர் இல்லை அப்படின்றதுக்காகத்தான் அற்புதமா முதல் முழு முதற் கடவுளா வழிபட்டு இருக்கோம்.

நேரம் 5:49 இசையமுதம் கேட்டுட்டு இருக்கோம். விநாயகருக்கு அருகம்புல் சார்த்துறது, அதே மாதிரி தோப்புக்கரணம் போடுறது, இதெல்லாம் ரொம்ப எளிமையான முறை. இதுல ஆன்மீகம் அறிவியல் இரண்டுமே சார்ந்திருக்கு. பொதுவா அசுரன் அரணை, அதாவது அனல் அப்படின்ற ஒருத்தனை விழுங்கியதுனால விநாயகரோட வயிறு நெருப்பாக கொதிச்சது. அதனால அந்த நெருப்பை தேவர்களும் முனிவர்களும் அதை வந்து அணைக்கிறதுக்காகத்தான் அருகம்புல் அப்படின்றத போட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. மாலையா சார்த்தினாங்க. பொதுவாக அருகம்புல் அப்படின்றது குளிர்ச்சியான ஒன்று. இன்னொரு விஷயம் ரொம்ப எளிமையானது, அதாவது மாணிக்க வாசகர் சொன்ன மாதிரி புல்லாய் பூடாய் புழுவாய் மரமாகி அப்படின்னு ஆரம்ப காலத்தில் இருக்கக்கூடிய முதல் நிலை அப்படின்றது அருகம்புல். புல்ல கூட நீ போட்டால் கூட உனக்கு நருள் புரிவேன் அப்படின்றதுக்காகத்தான் இந்த அற்புதமான ஒரு விஷயம். இன்னொரு விஷயம், நம்ம மதுரையில் ரொம்ப சிறப்பான விநாயகர் பெருமான் நிறைய இருக்காரு. நம்ம சிவகங்கையில் பிள்ளையார்பட்டி அப்படின்றது பலன்சொல்லி விநாயகர் அப்படின்னு சொல்லுவோம். குடவரை கோவில் ரொம்ப சிறப்பான கோவில், சிறப்பாக ஒவ்வொரு வருஷமும் கொண்டாடிட்டு இருக்கோம். மதுரையில் முக்குறுணி விநாயகர் அப்படின்னு விநாயகர் மிக பெரிய உருவத்தில் இருக்காரு மீனாட்சியம்மன் கோவிலில். இதுக்கான பெயர் என்ன அப்படின்னா குறுணி அரிசி அப்படின்னு சொல்லுவாங்க. குறுணி அப்படின்னா ஆறுபடி, முக்குறுணி முக்கு அப்படின்றது மூன்று இடம் சந்திக்கக்கூடியது, முக்சந்தி இந்த மாதிரிலாம் சொல்லுவோம் இல்லையா. அப்போ 3 × 6 = 18, 18 படி அரிசியில் ஒரே குளக்கட்டையாக செய்து வழிபடக்கூடிய கடவுள் முக்குறுணி விநாயகர் அப்படின்றது. அதே மீனாட்சியம்மன் கோவிலில் அப்படியே இந்த செய்து போனோம் அப்படின்னா விபூதி விநாயகர் அப்படின்னு இருப்பார். விபூதியை விநாயகர் மேலே போட்டு நம்ம அருளை பெறக்கூடிய ஒரு அற்புதமான விநாயகர். தொடர்ந்து பேசலாம் ஒரு பாடலுக்கு பிறகு. எல்லா விநாயகர் சதுர்த்தியில் 3வது நாள்

ஊர்வலமாக எடுத்து செல்லக்கூடிய அற்புதமான, இப்போ மதுரையில் இன்னைக்கு வந்து கும்பாபிஷேகம் நடந்துட்டுருக்கனால முக்குறுணி விநாயகர் விநாயக வழிபாடு இல்லை, இருந்தாலும் மற்ற இடங்களில் மற்ற மாநிலங்களில் மற்ற மாவட்டங்களில் நாளைக்கு ரொம்ப சிறப்பாக அந்த இறைவனை வருக வருக அப்படின்னு வரவேற்போம் இல்லையா?

ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையை முதம் கேட்டுட்டு இருக்கோம். விநாயக பெருமான் யானை முகன், அதாவது ஞானம், புத்தி, கூர்மை, வலிமையை குறிக்கக்கூடியது இந்த யானை முகம். வாகனம் அப்படின்னு சொல்லக்கூடிய மூஷிகம் அப்படின்ற எலி அடக்கத்தையும் சிறிய ஆசைகளை வெல்லக்கூடிய தன்மையையும் குறிக்குமா? பெரிய வயிறு பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அனைத்தையும் தாங்கக்கூடிய பெருந்தன்மையை குறிக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி எத்தனையோ விஷயங்கள் சிறப்பு வாய்ந்த விநாயக பெருமானோட அருள் அனைவருக்கும் எப்பொழுதும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுவது செண்பகவல்லி. நன்றி நேர்களே.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். ராஜஸ்தான் மாநில உள்ளாட்சித் தேர்தலில் பிஜேபிக்கு பிரம்மாண்ட வெற்றியை தேடித்தந்த அம்மாநில மக்களுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி நன்றி தெரிவித்துக் கொண்டுள்ளார். பிரிக்ஸ் உச்சி மாநாட்டை வெற்றிகரமாக நடத்தியிருப்பதன் மூலம் இந்தியாவின் வலுவான ஒருங்கிணைப்பு திறனை உலக நாடுகள் உணர்ந்திருப்பதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்காக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் நேற்றிரவு சென்னை வந்தடைந்தார். ஐரோப்பாவின் முன்னணி வாகன உதிரி பாகங்கள் தயாரிப்பு நிறுவனம் தமிழகத்தில் 3,000 கோடி ரூபாய் முதலீடு செய்ய விருப்பம் தெரிவித்துள்ளதாக முதலமைச்சர் திரு விஜய் குறிப்பிட்டுள்ளார். மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் கும்பாபிஷேக பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருவதாக இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் கூறியுள்ளார். மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் அஇஅதிமுக வெற்றி பெறும் என்று அக்கட்சியின் பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். சென்னை பட்டினப்பாக்கத்தில் புதிய தலைமைச் செயலகம் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ள மீனவ சங்க பிரதிநிதிகள் இன்று ஆலோசனை நடத்தவுள்ளனர். கன்னியாகுமரி மாவட்ட எல்லைப்பகுதியான

0: கோழிவிளை களியக்கவளை பகுதிகளில் சோதனைச் சாவடிகளில் ஆட்சியர் திரு பிரதாப் நேற்றிரவு ஆய்வு மேற்கொண்டார். நீலகிரி மாவட்டம் முதுமலை தப்பக்காடு யானைகள் முகாமில் விநாயகர் சதுர்த்தி விழா சுற்றுலாப் பயணிகள் முன்னிலையில் விமரிசையாக நடைபெற்றது. தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் நேற்றிரவு பரவலாக மழை பெய்துள்ளது. நெல்லை, தென்காசி, தருமபுரி, திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களில் சுமார் 2 மணி நேரம் மழை பெய்தது. இந்தியா ஆப்கானிஸ்தான் இடையேயான 2வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று புதுதில்லியில் நடைபெறுகிறது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.
1: இசைத்தூரல் ஆயிரம் ஆகாஷ்வாணி இசைத்தூர்

0: ஆகாஷ்வாணி மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9. இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 6:03. ஆகாஷ்வாணி மதுரை FM ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வர பண்பலை 100.9 புதிய காலை வணக்கம் நேர்களே. இந்த நாள் இனிய நாளாக, சந்தோஷமான வெற்றிகரமான நாளாக அனைவருக்கும் அமையும் என்ற நம்பிக்கையோடு இனிதே உணர்கிறது புதிய காலை. நிகழ்ச்சியின் முதல் பகுதியாக கேட்கலாம் சேவை செய்திகள்.
2: மதுரை மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு சமரச தீர்வு மையத்திலிருந்து வந்துள்ள அறிவிப்பு. தேசிய சட்டப்பணிகள் ஆணையத்தின் உத்தரவுப்படியும் மற்றும் தமிழ்நாடு மாநில சமரச தீர்வு மையத்தின் வழிகாட்டுதலின்படியும் மாண்புமிகு முதன்மை மாவட்ட நீதிபதி எம் சாய் சரவணன் அவர்களின் வழிகாட்டுதலின்படியும் மதுரை மாவட்டத்தில் உள்ள சமரச தீர்வு மையத்திலும் தாலுகா அளவில் உள்ள துணை சமரச தீர்வு மையங்களிலும் ஆகஸ்ட் முதல் செப்டம்பர் வரை 60 நாட்கள் நீதிமன்றங்களில் உள்ள சமரசத்திற்கு உகந்த வழக்குகளை சமரச தீர்வு மையத்திற்கு அனுப்பி வைக்க தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த சிறப்பு முகாம் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்குகளில் குடும்பநல வழக்குகள், பண மோசடி வழக்குகள், பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை தடுப்பு சட்ட வழக்குகள், வணிகம் சம்பந்தப்பட்ட வழக்குகள் மற்றும் சிவில் வழக்குகள், இந்த வழக்குகள் அனைத்தும் சமரசம் செய்ய ஏதுவாக மாவட்டம் முழுவதும் 58 சமரசர்கள் மதுரை மாவட்டத்தில் உள்ளனர். அவர்கள் தங்களின் வழக்குகளை நேரடியாகவோ அல்லது இணையம் மூலமாகவோ பேசி தீர்வு காண தேவையான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. எனவே வழக்காடிகள் இந்த வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு மதுரை மாவட்ட சமரச தீர்வு மையத்தின் ஒருங்கிணைப்பாளர் மற்றும் சார்பு நீதிபதி தெரிவிக்கின்றார்.

0: கேஜேஎஸ்தாஸ் குரலில் வருஷம் 16 படத்திற்காக பாடல் கேட்டோம். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வர பண்பலை 100.9 புதிய காலை கேட்டு இருக்கோம். புதிய காலை நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக கேட்கலாம்.
1: இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் எஸ் வினோலியா சாலோமி சந்திரகாந்தம் அவர்கள்.
2: உதவி தனக்கு மிஞ்சியதுதான் தானம் என்பார்கள். ஆனால் நம்மால் முடிந்த எளிய உதவியை அடுத்தவருக்கு செய்வதில்தான் மனிதநேயம் வாழ்கிறது. யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற உன்னதமான தத்துவத்தை கொண்ட மண்ணில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மனிதனாக பிறந்ததன் நோக்கம் என்னவென்றால் சக மனிதனுக்கு உதவுவதுதான். நாம் செய்யும் உதவி இந்த உலகத்தையே மாற்ற வேண்டியதில்லை. ஆனால் யாருக்கு உதவுகிறோமோ அவருடைய உலகத்தையே அது மாற்றிவிடும். காலையில் எழுந்து வேலைக்கு செல்லும்போது சாலையை கடக்க தவிக்கும் ஒரு முதியவருக்கு கை கொடுப்பது, பேருந்தில் இடமில்லாமல் நிற்கும் ஒரு கர்ப்பிணி பெண்ணுக்கு இடம் தருவது, பசியோடு இருக்கும் ஒரு ஜீவனுக்கு ஒரு பிடி சோறிடுவது, இவை அத்தனையுமே சிறந்த உதவிகள்தான். உதவி செய்வதற்கான வாய்ப்பு உங்கள் கதவை தட்டும்போது அதை தவறவிடாதீர்கள். இன்று உங்களால் முடிந்த ஒரு சிறிய நன்மையை பிரதிபலன் எதிர்பாராமல் யாருக்காவது செய்யுங்கள். தமிழ் இலக்கியங்களில் உதவி என்பது மனித வாழ்க்கையின் மிக முக்கியமான அறமாக கருதப்படுகிறது. சங்க காலம் முதல் தற்கால இலக்கியங்கள் வரை பிறருக்கு உதவி செய்வதை பற்றி பல உயரிய செய்திகள் கூறப்பட்டுள்ளன. சங்க காலத்தில் வாழ்ந்த வள்ளல்களும் அரசர்களும் பிரதிபலன் எதிர்பாராமல் உதவி செய்வதை தங்களின் வாழ்க்கை கொள்கையாகவே கொண்டிருந்தனர். பாரிவள்ளல் படர்வதற்கு கொழுகும்பின்றி தவித்த முல்லை கொடிக்கு தான் ஏறி வந்த தேரையே வழங்கி உதவினார். மதுரை கணக்காயனார் மகனார் நக்கீரனார் புறநானூற்றில் செல்வத்து பயனே ஈதல் என்று குறிப்பிடுகிறார். அதாவது நாம் சேர்க்கும் செல்வத்தின் உண்மையான பயனே மற்றவருக்கு கொடுத்து உதவுவதுதான். சான்றோர் பிறர் துன்பத்தை தங்கள் துன்பமாகவே கருதி உதவி செய்வர் என்பதை நல்லோர்க்கு உருவது அறிபவர் என்று புறநானூறு புகழ்கிறது. திருவள்ளுவர் உதவி செய்தலை செய்நன்றி அறிதல், ஈகை, ஒப்புரவறிதல் ஆகிய அதிகாரங்களில் மிக அழகாக விளக்கியுள்ளார். காலத்தினார் செய்த நன்றி சிறிதனினும் ஞாலத்தின் மானப்பெரிது. தகுந்த நேரத்தில் ஒருவனுக்கு செய்யப்படும் உதவி அளவால் சிறிதாக இருந்தாலும் அது இந்த உலகத்தை விடவும் மிக பெரியதாக கருதப்படும். செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் அரிது. தான் ஒரு நன்மையும் செய்யாதிருந்தும் தனக்கு உதவி செய்த ஒருவருக்கு விண்ணையும் மண்ணையும் கொடுத்தாலும் ஈடாகாது. வரியார்க்கொன்று ஈவதே

0: ஈகை, மற்றெல்லாம் குறியெதிர்ப்பை நீரதுடைத்து ஏதுமில்லாத ஏழைகளுக்கு கொடுப்பதே உண்மையான உதவி. திரும்ப பெறலாம் என்ற நோக்கத்தில் தருவது ஒரு வியாபாரத்தன்மையுடையது. மூதுரையில் ஔவையார் நாம் செய்த உதவியை எப்போது திரும்பச் செய்வான் என்று எதிர்பார்க்க கூடாது. தென்னை மரம் தன் வேரால் உறிஞ்சிய தண்ணீரை தன் தலையில் சுவையான இளநீராக திருப்பித் தருவது போல நல்லவர்கள் செய்த உதவியை மறக்காமல் நன்மையை தருவார்கள் என்கிறார். நன்னெறியில் சிவப்பிரகாசர் கற்றறிந்த சான்றோர்கள் பயனை எதிர்பாராமல் உடலை வருத்தியாவது பிறருக்கு உதவி செய்வார்கள். இது வாயில் உள்ள பற்கள் உணவை மென்று நாக்கிற்கு சுவையை தந்துவிட்டு தான் எந்த பயனையும் எதிர்பாராமல் இருப்பதை போன்றது என்கிறார். சிலப்பதிகாரத்தில் கோவலனையும் கண்ணகியையும் வழிநடத்தி சென்று அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்த கவுந்தியடிகள் துறவியாக இருந்தாலும் பிறருக்கு உதவும் பண்பை பெற்றிருந்தார். மணிமேகலை பசியால் வாடும் உயிர்களுக்கு ஆபுத்திரனின் அமுத சுரபி மூலம் அன்னதானம் வழங்கி உதவி செய்வதை முதன்மை அறமாக கூறுகிறது. உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே என்ற வரி பசி தீர்ப்பதே மிகச் சிறந்த உதவி என்பதை உணர்த்துகிறது. ஜாதி, மதம், இனம், மொழி ஆகியவற்றை கடந்து துன்பப்படுகிறவர்களுக்கு உதவி செய்வதே உண்மையான அன்பு. இன்று உங்களால் முடிந்த ஒரு சிறு உதவியை யாருக்காவது செய்ய முயலுங்கள்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது இனித்தானும் நல்லவை கேட்க. வழங்கியவர் முனைவர் எஸ் வினோலியா சாலோமி சந்திரகாந்தம் அவர்கள்.
2: இப்ப கணேசா ஒரு காபி போடு. உன் கடையில காபி குடிச்சா குடிச்ச மாதிரி இருக்குது.
3: ஆமாண்ணே, காபி டே காபி பவுடர்ல போடுறேன்ல, அதான் காபி சூப்பரா இருக்கு.
4: காபி டே காபி பவுடர் வாங்க முரளி காபி டேக்கு வாங்க. சேதுபதி பள்ளி HDFC பேங்க் சிக்னல் அருகில் மதுரை. இப்போது வாடிக்கையாளர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப டோர் டெலிவரி செய்யப்படுகிறது.
5: 8-300-37-57.
6: செப்டம்பர் 15 இந்நாளின் சிறப்பு. தமிழ்நாட்டின் 7வது முதலமைச்சர் CN அண்ணாதுரை அவர்களின் பிறந்த தினம் 1909 செப்டம்பர் 15
7: செப்டம்பர் 15 சர்வதேச ஜனநாயக தினம் உலகின் அனைத்து நாடுகளிலும் கொண்டாடப்படுகிறது. 2007 நவம்பர் 8 நடந்த ஐநா சபையின் பொது சபை கூட்டத்தில் இந்த தினம் பிரகடனப்படுத்தப்பட்டது.
6: ஆசியாவின் மிகப்பெரிய நீர்பிடிப்பு பகுதியான கிருஷ்ணராஜசாகர் அணை கட்டுவதில் தலைமை பொறியாளராக இருந்த பொறியாளர் மோகஷகுண்டம் விஸ்வேஸ்வரய்யாவின் பிறந்த தினமான செப்டம்பர் 15 பொறியாளர் தினம் கொண்டாடப்படுகிறது. இவர் பிறந்த ஆண்டு 1860.
7: மாணவர்களிடம் நிதி சேமிப்பு பழக்கத்தை ஊக்கப்படுத்தும் விதமாக இந்தியா முழுவதும் ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் 15 மாணவர்களுக்கான வங்கி சேமிப்பு முறையான சஞ்சய்கா தினம் கொண்டாடப்படுகிறது.
6: 1835 செப்டம்பர் 15 சார்லஸ் டார்வின் பீகில் கப்பலில் பசிபிக் கடலில் உள்ள காலாபேகஸ் தீவுகளுக்கு சென்று உயிரினங்களின் படிவளர்ச்சி கொள்கை பற்றிய ஆய்வுகளை மேற்கொண்டார்.
7: 1915 செப்டம்பர் 15 ஆஸ்திரேலியாவில் முதலாவது திரையரங்கான நியூ எம்பையர் சினிமா நியூ சவுத் வேல்ஸில் பவுரால் என்ற இடத்தில் அமைக்கப்பட்டது.
6: 1952 செப்டம்பர் 15 ஐநாவின் ஒப்புதலுடன் எரித்ரியா எத்தியோப்பியாவுடன் இணைக்கப்பட்டது.
7: 1959 செப்டம்பர் 15 தூர்தர்ஷன் தொலைக்காட்சி சேவையானது டில்லியில் ஆரம்பமானது.
6: 1981 செப்டம்பர் 15 தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகம் அமைக்கப்பட்டது.
7: இந்திய விடுதலை போராட்ட வீரரான செண்பகராமன் பிள்ளை அவர்களின் பிறந்த தினம் 1891 செப்டம்பர் 15.
6: தனித்தமிழ் இயக்கத்தை தோற்றுவித்த மறைமலை அடிகள் அவர்களின் நினைவு தினம் 1950 செப்டம்பர் 15.

0: ஒலித்தது இந்நாளின் சிறப்பு.
1: புதிய காலை கேட்டு இருக்கோம். நேரம் 6:17 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. எண்ணங்கள் நல்லதாக இருந்தால் எண்ணியவை எல்லாம் நிறைவேறும். நாம் எண்ணம் எப்பொழுதும் தெளிவான நீரோடை போல் நல்லவையாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு தொடர்ந்து கேட்கலாம் பாடல். பேர் சொல்லும் பிள்ளை படத்திற்காக

கண்ணு கண்ணு பட்டா என்ன வண்ண வந்தது சொல்ல, முத்து முத்து பள்ளி இருக்கு, திட்டிக்கீரை சொல்லி இருக்கு, மொத்தத்தில ஒன்ன

வாய்மையை என்றும் மதிப்பே.

நிலம் 6:25 புதிய காலை கேட்டுட்டு இருக்கோம். இனி இன்று இடம்பெறக்கூடிய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகளாக நிகழ்ச்சியும் நிறமும் கேட்கலாம். இந்த அறிவிப்பினை தொடர்ந்து காலை 6:30 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள் வழங்குபவர் ஆர் உமாதேவி அவர்கள். அதைத் தொடர்ந்து 6:35 ஒரு சொல் கேளிர், இன்று ஒரு செய்தி. ஒரு சொல் கேளிரில் அறிவிப்புகள், இன்று ஒரு செய்தியில் இளைஞர்கள் மற்றும் விவசாயிகளுக்கான நலத்திட்டங்கள் குறித்து தேனி சென்டெக் வேளாண் அறிவியல் மைய மனையியல் துறை தொழில்நுட்ப வல்லுநர் எம் ரம்யா சிவசெல்வி அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம். அதைத் தொடர்ந்து 6:45 திரை இசை, 6:55 பூந்தொள்ளீர். காலை 7:00 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பைகை பூக்கள். 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் வழங்கும் ஆலய அற்புதங்கள். இதில் அத்திரிமலை ஸ்ரீ அத்தி தபோபன சிறப்புகள் வழங்குபவர் பரமக்குடிமி ஸ்ரீனிவாசன் அவர்கள். 7:30 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பைகை பூக்கள் தொடர்ச்சி. அதைத் தொடர்ந்து 8:00 செய்தி சுருக்கம் சென்னேஞ்சல். 8:30 பாட்டு வீரமா சிவகங்கை மாவட்ட நேர்களின் விருப்ப பாடலாக பலம் வரும். 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 8:55 துறை இசை. 9:00 செய்தி சுருக்கம் சென்னை என்றல். 9:02 பேரறிஞர் அண்ணா அவர்களின் பிறந்த தின சிறப்பு நிகழ்ச்சி அண்ணா ஒரு சகாப்தம். சிறப்புரை வழங்குகிறார் தமிழ்நாடு மேனாள் கல்வித்துறை அமைச்சர் முனைவர் வைகை செல்வன் அவர்கள். அதைத் தொடர்ந்து 9:32 ரைட்டர் மீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை. 10:00 செய்தி சுருக்கம் சென்னையில். 10:02 விருப்ப கானங்கள் விருந்தினர் விருப்பம் பகுதியில் மதுரை ராதா அவர்களின் விருப்ப பாடல் இடம்பெறும். 10:30 ஈறுபட பாடல்கள் நிகழ்ச்சியில் அமரன் மற்றும் சைரன் பாடல்கள் கேட்டு ரசிக்கலாம். 11:00 செய்தி சுருக்கம் சென்னையில். 11:02 கண்ணாடி மாளிகை. இன்றைய கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சியில் எதிர்காலத்தை வடிவமைக்கும் பொறியியல் தேசிய பொறியியலாளர் தினத்தை முன்னிட்டு சிறப்பு நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார் தனியார் பொறியியல் கல்லூரியின் செயற்கை நுண்ணறிவு மற்றும் தரவு அறிவியல் துறை தலைவர் மற்றும் பேராசிரியருமான முனைவர் தீபலட்சுமி ராஜேந்திரன் அவர்களுடன் நேர்முகம் உடன் உரையாடுகிறார் கே.ஏ. நிவேதா அவர்கள். அதைத் தொடர்ந்து 12:00 செய்தி சுருக்கம் சென்னை. 12:02

0: நேகிதியே, 1 மணிக்கு வசந்த கானங்கள், 2 மணிக்கு தெம்மாங்கு பாடல், 2:55 வானொலி அறிக்கை சென்னை ஏஞ்சல், 3 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை ஏஞ்சல், 3:02 NCERT விளம்பரதார நிகழ்ச்சி, 3:32 மெல்ல வரும் பாட்டு. மாலை 4 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னையில், 4:02 வசந்தன் கோ வழங்கும் ஆட்டக்களம், 4:30 பண்பலையின் ஆட்டக்களம், 5 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னையில், 5:02 மாலை தென்றல், மாலை 6 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னையில், அதைத் தொடர்ந்து 6:02 சேவை செய்திகள், 6:05 விளக்கேற்றும் வேலை, 6:25 நிகழ்ச்சியும் நிரமும், 6:30 அந்திப்பூக்கள், 7:00 பாட்டு இதுகிட்டு, 8:00 செய்தி அறிக்கை, 8:05 பட்டாம்பூச்சிகள் குழந்தைகள் நேரலையில் பங்கேற்று சிறப்பிக்கும் நிகழ்ச்சி, 8:30 இளையோர் உலகம், இளையோர் உலகம் நிகழ்ச்சியில் தாசிம் பிவி அப்துல் காதர் மகளிர் கல்லூரி மாணவிகள் பங்குபெறும் பல்சுவை நிகழ்ச்சி, இதில் ராமநாதபுரம் அரண்மனை குறித்த உரை வழங்குகிறார் மாணவி ஆனந்த ராஜ கல்யாணி அவர்கள். அதைத் தொடர்ந்து தனுஷ்கோடி வரலாறு குறித்த உரை வழங்குகிறார் மாணவி ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணி. எனக்கு பிடித்த இந்திய சுதந்திர போராட்ட வீரர் என்ற தலைப்பில் உரை வழங்குகிறார் மாணவி நிலா ஃபாத்திமா. செய்தொழில் பழகு, இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பு திறன் ஆலோசனைகள் வழங்குகிறார் உதவி பேராசிரியை மற்றும் வேலைவாய்ப்பு அலுவலர் டாக்டர் டி நிரஞ்சனி ஆகியோர் பங்கேற்கும் நிகழ்ச்சி. அதைத் தொடர்ந்து வேலைவாய்ப்பு செய்திகளும் இடம்பெறும் இளையோர் உலகம் இன்று இரவு 8:30. இரவு 9:00 காற்றில் விரியும் கடித மலர்கள், 10:00 பட்டுச்சிறகு வழங்குபவர் தமிழ்ச்செல்வி, 10:59 ராமேஸ்வர பண்பலை 100.9 அலைவரிசை ஒளிபரப்பு நிறைவு பெறும். அதைத் தொடர்ந்து 11:00 நிகழ்ச்சியும் நேரமும், 11:05 தேனும் பாலும், நள்ளிரவு 12:00 முதல் அதிகாலை 4:45 வரை விவித் பாரதி 102.3 FM நிகழ்ச்சிகளை சென்னை ஏஞ்சலாக தொடர்ந்து கேட்கலாம். இன்று இடம்பெறக்கூடிய நிகழ்ச்சிகள் பற்றிய நிகழ்ச்சியும் நேரமும் கேட்டோம். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 புதிய காலை கேட்டுட்டு இருக்கோம். நேரம் 6:30. இனி கேட்கலாம்.
1: இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள் வழங்குகிறார் ஆர். உமாதேவி அவர்கள்.
2: நீருக்கு தனித்த வெப்ப ஈர்ப்பு பண்புகள் உண்டு. பெருங்கடல்கள் வெப்பமாகும் போது அவற்றின் நீரோட்டங்கள் பாதிக்கப்படலாம். பெருங்கடலின் அடிப்பகுதியில் உள்ள குளிர்ந்த நீர் அடுக்குகளுக்கும் அதன் மேற்பகுதியில் உள்ள வெப்ப நீர் அடுக்குகளுக்கும் இடையே இயற்கையாகவே செங்குத்தான நீர்க்கலப்பு ஏற்படுகிறது. கன்வேயர் பெல்ட் போல இவை செயல்படும். வெப்பமான குறைந்த உப்பு நிலையில் உள்ள மேற்பரப்பு நீர் பசிபிக் கடலிலிருந்து தொடங்கி இந்திய பெருங்கடலின் வழியாக வட அட்லாண்டிற்கும் தெற்கு அட்லாண்டிற்கும் செல்கிறது. அது குளிர்ச்சி அடைவதற்கு முன் இன்னும் உப்பு நிலை கூடி மூழ்கி குளிர்ந்த ஆழமான நீரோட்டங்களில் மீண்டும் இந்திய பெருங்கடலுக்கும் பசிபிக் பெருங்கடலுக்கும் திரும்பி வருகின்றது. கடற்பனிக்கட்டிகள், பனியாறுகள் ஆகியவற்றில் இருந்து உருகி வரும் தண்ணீர் கடல் நீரின் உப்புத்தன்மையை மாற்றுகிறது. இது உலகம் முழுவதும் உள்ள நீர்ச்சுழற்சியை பாதிக்கிறது. கடலின் மேற்பரப்பு நீரோட்டங்கள் மாறினால் புவியின் வெப்பநிலையும் மாறும். பசிபிக் பெருங்கடலின் மத்திய மற்றும் கிழக்கு பகுதிகளில் நிலவும் கடல் மேற்பரப்பு நீர் வழக்கத்திற்கு மாறாக வெப்பமயமாதலே எல்நினோ என அழைக்கப்படுகிறது. இது சில காலத்திற்கு ஒரு முறை நிகழ்கிறது. தற்போது இது நிகழ்ந்து வருகிறது. இது சுமார் 9 முதல் 12 மாதங்கள் வரை நீடிக்கும். புவி வெப்பமயமாதலின் விளைவால் பெருங்கடலின் வெப்பநிலை மாறும்போது எல்நினோவின் எண்ணிக்கையும் பரப்பும் அதிகரிக்கும். இதனால் உலக அளவில் வானிலை மாற்றங்கள் ஏற்படும். பருவமழையை மட்டுமே பிரதானமாக நம்பி வாழும் இந்திய துணைக்கண்டத்தின் விவசாயத்துறைக்கு எல்நினோ எப்போதும் ஒரு சவாலான காலகட்டமாகவே உள்ளது. புவி வெப்பமயமாதலின் காரணமாக நீர் சுழற்சி மாற்றங்கள் காரணமாக பூமியின் உயர் அச்சக்கோட்டு பகுதியில் மழை பொழிவு அதிகமாகவும் நிலநடுக்கோட்டை ஒட்டிய பகுதிகளில் மழை குறையும். சில பகுதிகளில் அதிக பனிப்பொழிவும் பனிக்கட்டிகளும் காணப்படும். கடற்பகுதியிலும் நிலப்பகுதியிலும் வெப்பநிலை அதிகரிக்கும் போது அவற்றிலுள்ள வெப்பம் வளிமண்டலத்தில் கதிர்வீச்சாக வெளிப்படும். இதனால் காற்றின் வெப்பநிலை உயரும். தற்போது இன்று வரை கூட வெப்பம் அதிகமாகி வருவதற்கு எல்நினோ ஒரு காரணமாகும். பகல் நேர வெப்பநிலை அதிகமாக உயர்வதோடு மட்டுமல்லாமல் இரவு நேர வெப்பநிலையும் குறிப்பிடும் அளவு உயர்ந்துள்ளது. இந்தியாவில் எல்நினோவின் விளைவாக பலவீனமான பருவ

0: காற்றுகள், குறைவான மழை பொழிவு மற்றும் அதிக கோடை வெப்பநிலை ஆகியவை ஏற்படுகின்றன. இந்தியாவின் முக்கிய மழை பொழிவு தென்மேற்கு பருவகாலமாகும். இப்பருவமழை ஜூன் 2026 40% பற்றாக்குறையுடன் தொடங்கியுள்ளது. இதனால் வறட்சி ஏற்பட பெரும் வாய்ப்பு உள்ளது. மேகமூட்டம் குறைவதால் வழக்கமான பருவ காலத்தையும் தாண்டி நீண்ட மற்றும் தீவிரமான வெப்ப அலைகளை ஏற்படுத்தும். மின்சார தேவையும் அதிகரிக்கிறது. நாட்டின் ஒட்டுமொத்த நீர் ஆதாரங்களையும் வற்ற செய்கிறது. நிலத்தடி நீர் மட்டம் குறைகிறது. மழை தள்ளி போகும்போது ஒட்டுமொத்த சாகுபடி சுழற்சியும் தடுமாறும். ஜூன் ஜூலை மாதங்களில் நடைபெற வேண்டிய விவசாய பணிகள் தள்ளி போகின்றன. நெல் கரும்பு போன்றவற்றின் சாகுபடி நீர் தேவையால் குறைகிறது. விவசாய முதலீடும் பல மடங்கு அதிகரிக்கிறது. இதனால் அத்தியாவசிய பொருட்களின் விலை உயரும். பணவீக்கம் அதிகரிக்கலாம். நாட்டின் பொருளாதாரமும் பாதிக்கப்படலாம். வழக்கத்திற்கு மாறான அதிக வெப்பநிலை தீமை செய்யும் பூச்சிகள் மற்றும் நோய் கிருமிகள் வளர்வதற்கு காரணமாக அமைகிறது. கால்நடைகளும் பாதிக்கப்படுகின்றன. தண்ணீர் பற்றாக்குறையை சமாளிக்க புதுமையான குறைந்த நீர்த்தேவை கொண்ட பாசன முறைகளை கையாளலாம். தண்ணீர் பற்றாக்குறையை தாங்கி வளரக்கூடிய சிறுதானியம் மற்றும் பயிறு வகைகளை பயிரிடலாம். தற்போது எல்னினோவின் தாக்கத்தால் பயிர்கள் கருகி விடுகின்றன. மக்கள் தங்கள் பயிர்களை காக்க தகுந்த திட்டமிடலோடு பயிர் காப்பீடு செய்து கொள்வதும் அவசியமாகும். எல்னினோவால் ஏற்படும் உயர்ந்த வெப்பநிலை, வறட்சி, அதிக மின் தேவை, விலைவாசி உயர்வு ஆகியவற்றை தகுந்த திட்டமிடல் மூலம் தணிக்கலாம்.
1: இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள் வழங்கினார் ஆர். உமாதேவி.

0: மீனாட்சி பிரமாதம்.
1: என்னண்ணா சொல்றே,
0: இன்றைக்கு காஃபி பிரமாதம்.
1: இது காஃபி டே காஃபினா ஆல்வேஸ் பிரமாதம்.
0: காஃபி டே காஃபி பவுடர், காஃபி டே காஃபி பவுடர் வாங்க முரளி காஃபி டேக்கு வாங்க. சேதுபதி பள்ளி, HDFC பேங்க் சிக்னல் அருகில், மதுரை. வாடிக்கையாளர்கள் விருப்பத்திற்கேற்ப ஃப்ரீ டோர் டெலிவரி செய்யப்படுகிறது. ராணி, விசேஷத்தை கிளம்பலையா?
2: நான் வரலங்க. காலையில எந்திரிச்சாலே கைகள்லாம் நீட்டி மடக்க முடியல, வலிக்குதுங்க.
0: ராணி, இது சாதாரண வழியா இருக்கலாம், இல்ல முடக்குவாதமா கூட இருக்கலாம். எதுவா இருந்தாலும் தீர்வு இருக்குல்ல. அண்ணா நகர் நலன் மருத்துவமனைக்கு ஒரு 8 போயிட்டு வந்துருவோம்.
2: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.

0: நேரம் 6:35. இன்று பராபவ வருடம் ஆவணி மாதம் 29 செவ்வாய்க்கிழமை. அன்பார்ந்து உள்ளவர்களே, நேயர்களே, இன்று உங்களுக்காக உழைக்க இருப்பது ஒரு சொல் கேளு. இன்று ஒரு செய்தி.
1: அன்பார்ந்த வேளாண் பெருமக்களே, சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டியில் உள்ள பஞ்சாப் நேஷனல் வங்கி உழவர் பயிற்சி மையத்தில் இம்மாதம் 16 புதன்கிழமை, அதாவது நாளை, நெல்லிக்காய் மதிப்பு கூட்டு பயிற்சி நடைபெற உள்ளது. காலை 10 முதல் மாலை 4 வரை நடைபெறும் இந்த இலவச நேரடி பயிற்சி வகுப்பிற்கு முன்பதிவு அவசியம். நீங்கள் பதிவு செய்ய தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண் 94 88 57 57 16. ஆர்வமுடையோர் பயிற்சியில் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். அன்பார்ந்த வேளாண் பெருமக்களே, அதிகரிக்கும் வெயிலால் ஆடு மாடுகளுக்கு வரும் பாதிப்புகள் பற்றிய அறிவிப்பு. தமிழ்நாட்டில் அனைத்து மாவட்டங்களிலும் பரவலாக கடுமையில் சுட்டரிப்பதால் வெப்பத்தின் தாக்கம் அதிகமாக உள்ளது. இதன் காரணமாக கால்நடைகளுக்கு பல பாதிப்புகள் வர வாய்ப்புள்ளது. வெயில் அதிகரித்தால் ஆடுகளுக்கு அம்மை நோய் தாக்கம் ஏற்படும். குறிப்பாக முழு நேர மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்படும் ஆடுகளையும் சுகாதாரம் இல்லாத இடங்களில் உள்ள கொட்டகையில் வளரும் ஆடுகளை அம்மை நோய் எளிதில் தாக்கும். இந்த நோயிலிருந்து பாதுகாக்க ஆடுகளை காலை 6 முதல் 8 மற்றும் மாலை 4 முதல் 6 வரை மட்டுமே மேய்ச்சலுக்கு அனுப்ப வேண்டும். மேய்ச்சல் ஆடுகளுக்கு தனியாக அடர்த்தீவனம் மற்றும் போதிய அளவு தண்ணீர் கொடுக்க வேண்டும். அம்மை நோய் தடுப்பூசியை சரியான காலத்தில் போட வேண்டும். மாடுகளுக்கு வரும் பாதிப்புகள் என்று சொல்லும்போது மடி நோய், அடைப்பான் நோய் மற்றும் கன்றுகளுக்கு கழிச்சல் நோய் ஏற்படலாம். இதில் மடி நோயானது பெரும்பாலும் சுகாதாரம் இல்லாத கொட்டகை மற்றும் முறையற்ற பால் கறவை ஆகியவற்றின் காரணமாக ஏற்படுகிறது. எனவே கொட்டகையில் எப்போதும் சாணம் மற்றும் சிறுநீர் இல்லாமல் தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும். பால் கறவைக்கு முன்னும் பால் கறந்த பின்னும்

0: கிருமி நாசினி கொண்டு மடியை சுத்தம் செய்ய வேண்டும். இதற்கு பொட்டாசியம் பெர்மாங்கனேட் திரவத்தை பயன்படுத்தலாம். மூலிகை மருத்துவம் என்று சொல்லும்போது மடி நோய் உள்ள மாடுகளுக்கு சோற்றுக்கற்றாழை 250 கிராம், மஞ்சள் 50 கிராம், சுண்ணாம்பு 5 கிராம் எடுத்து அனைத்தையும் கலந்து அம்மி அல்லது மிக்சியில் அரைத்து மடியில் தடவி வந்தால் மடிவீக்கம் குறையும். அடைப்பான் நோய் வராமல் இருக்க கால்நடை மருத்துவரின் ஆலோசனைப்படி தடுப்பூசி செலுத்த வேண்டும். கன்றுகளுக்கு கழிச்சல் ஏற்படாமல் இருக்க நல்ல தண்ணீர் சிறிது அடர் தீவன கலவையை கொடுத்து வர வேண்டும். இவ்வாறு மதுரை கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக ஆய்வு மைய பேராசிரியர் தெரிவிக்கின்றார். தொடர்வது இன்று ஒரு செய்தி. இன்றைய இன்று ஒரு செய்தியில் இளைஞர்கள் மற்றும் விவசாயிகளுக்கான நலத்திட்டங்கள் குறித்து தேனி மாவட்டம் காமாட்சிபுரம் சென்டெக் வேளாண் அறிவியல் மைய மனையல் துறை தொழில்நுட்ப வல்லுநர் எம் ரம்யா சிவசெல்வி அவர்கள் வழங்கும் தகவல்கள் கேட்கலாம்.
1: திருச்சி மாவட்டத்துல இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகத்தின் மூலமாக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஐசிஆர் என்ஆர்சிபின்னு சொல்லுவாங்க, நேஷனல் ரிசர்ச் சென்டர் ஃபார் பனானா, தேசிய வாழை ஆராய்ச்சி மையம். இந்த மையம் வந்து பாத்தீங்கன்னா திருச்சியில தான் இருக்குதுங்க. இதுல வந்து இந்த தேசிய வாழை ஆராய்ச்சி மையத்துக்கு வந்து போகணும் அப்படின்னா வாழை சாகுபடியில இருந்து அறுவடை பின்சார் தொழில்நுட்பங்கள்ல இருந்து மதிப்பு கூட்டப்பட்ட தொழில்நுட்பங்கள் பல்வேறு விதமான தொழில்நுட்பங்கள் எல்லாருமே வாழை சார்ந்த தொழில்நுட்பங்கள் அத்தனையுமே தேசிய வாழை ஆராய்ச்சி நிறுவனத்துல வந்து கிடைக்கும். சோ இதை கேட்டுக்கக்கூடிய பண்பலை நேயர்கள் வந்து உங்களுக்கு வாழை சாகுபடி சார்ந்த தொழில்நுட்பங்கள் தெரியணும், வாழை சாகுபடி சார்ந்த மதிப்பு கூட்டப்பட்ட தொழில்நுட்பங்கள் தெரியணும், இல்ல அறுவடை பின்சார் தொழில்நுட்பங்கள் தெரியும் அப்படின்னா நீங்க வந்து தேசிய வாழை ஆராய்ச்சி மையத்தை வந்து தொடர்பு கொள்ளலாம். சோ அது வந்து திருச்சியில இருக்குது, இல்ல நான் வந்து வேற மாவட்டம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அந்தந்த மாவட்டத்தில் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய வேளாண் அறிவியல் மையத்தை நீங்க தொடர்பு கொண்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான தொழில்நுட்பங்கள் விரைவில் கிடைச்சு உங்களுக்கு வந்து ரொம்ப பயனுள்ள தொழில்நுட்பம் நீங்க வந்து எடுத்துக்கிறதுக்கு வந்து உங்களுக்கு சிறப்பா இருக்கும். நீங்க அந்தந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வேளாண் அறிவியல் மையத்தை தொடர்பு கொள்ளுங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து இப்ப வந்து உங்களுக்கு வந்து சோசியல் மீடியா மூலமா நிறைய விஷயங்கள் ரீச் ஆயிட்டு இருக்கு மக்கள்கிட்ட. சோ நீங்க கூகுள்லயே நீங்க போடும்போது எந்த மாவட்டமோ அந்த மாவட்டம் பேர் போட்டு கேவிகே அப்படின்னு போட்டீங்கன்னா உங்க மாவட்டத்தில் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய வேளாண் அறிவியல் மையத்தோடைய தகவல் அதோடைய தொலைபேசி எண் எல்லாமே உங்களுக்கு கிடைச்சிடும். அதை நீங்க தொடர்பு கொண்டு எனக்கு இந்த மாதிரி பயிற்சிகள் வேணும், நீங்க நேர்லயே வந்து போனீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன தேவையோ அந்த தேவைக்கு ஏற்ற தொழில் முனைவரை நீங்க தொடர்பு கொண்டு அந்த விஷயங்களை வந்து நீங்க வந்து எடுத்து வந்து பயன்படுத்திக்கலாம். அடுத்து வந்து தேனி மாவட்டத்தை பத்தி ஒரு சிறப்பா சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா திராட்சை. ஏன்னா திராட்சைக்கு வந்து இன்னைக்கு வந்து தேனி மாவட்டத்துக்கு புவிசார் குறியீடு வழங்கப்பட்டிருக்கு. என்னன்னா கம்பம் பன்னீர் திராட்சைக்கு வந்து இது வந்து என்னன்னா மஸ்கட் ஹாம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த திராட்சைக்கு வந்து விதை இருக்கும். இந்த திராட்சையில முக்கியமா வந்து திராட்சை அப்படின்னு பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரா அதிகமான சாகுபடி வந்து பண்ணுவாங்க. சோ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வந்து திராட்சை அதிகமா விளையக்கூடிய மாவட்டங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குறிப்பா சொல்லணும் அப்படின்னா தேனி மாவட்டம், திண்டுக்கல், கொஞ்சம் வந்து கோயம்புத்தூர்ல இருக்கும். இந்த திராட்சைக்கு வந்து இப்ப ரீசெண்டா வந்து புவிசார் குறியீடு வழங்கியிருக்காங்க. புவிசார் குறியீடு வழங்கியிருக்காங்க அப்படின்னா இந்த திராட்சை வந்து தனித்தன்மையானது, வருடம் ஃபுல்லாவே விவசாயிகள் வந்து விளைய வச்சு உங்களுக்கு வந்து கொடுக்கறது மாதிரி இருக்கு. வருஷம் ஃபுல்லா நம்ம எப்படி வாழையை வந்து சாகுபடி பண்றோமோ அது மாதிரி வருடம் ஃபுல்லாவே நம்ம திராட்சையை வந்து சாகுபடி பண்ணி விற்பனை பண்ணி நம்ம வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த திராட்சையில நம்ம குறிப்பா வந்து மதிப்பு கூட்டப்பட்ட தொழில்நுட்பங்கள் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். முக்கியமா திராட்சை சாகுபடி பண்ணக்கூடிய விவசாயிகள் மற்றும் பெண்களுக்கு வந்து மதிப்பு கூட்டப்பட்ட தொழில்நுட்பங்கள் கொடுத்துட்டு இருக்கோம். ஏன் வந்து இந்த வந்து முக்கியமா அந்த இடத்துல சொல்றேன் அப்படினு பாத்தீங்கன்னா இப்போ வந்து உங்களுக்கு மழை காலத்திலயும் சரி அதிகமான விளைச்சல் வந்து இருக்கும் போதும் அந்த திராட்சையோட விலை வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 ரூபாய்க்கு ஒரு கிலோ வந்து கிடைக்க ஆரம்பிச்சிடும். சோ அந்த மாதிரி உள்ள தருணங்கள்ல வந்து விவசாயிகளுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு சேதார வந்து இழப்பு ஏற்படும். சோ இந்த சேதார இழப்பை வந்து கம்மி பண்றதுக்கு தான் இன்னைக்கு வந்து ஒரு பல்வேறு விதமான தொழில்நுட்பங்கள் திராட்சை மூலமா நம்ம விவசாயிகளுக்கு வழங்கிட்டு இருக்கோம். திராட்சைக்கு நான் இப்படி வாழைக்கு வந்து ஒரு தேசிய ஆராய்ச்சி நிறுவனம் அப்படின்னு நான் சொன்னோம், அது மாதிரி திராட்சைக்குன்னு ஒரு தேசிய ஆராய்ச்சி நிறுவனம் இருக்கு. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா திராட்சை தேசிய ஆராய்ச்சி நிறுவனம் வந்து இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகத்தின் மூலமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அது வந்து பாத்தீங்க அப்படின்னா NRCG அப்படின்னு சொல்லுவாங்க, நேஷனல் ரிசர்ச் சென்டர் ஃபார் கிரேப்ஸ். அது தேசிய அளவிலான திராட்சைக்கான ஒரு ஆராய்ச்சி மையம் வந்து புனேல இருக்குது. தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகளையும் தொழில் முனைவோரையும் நம்ம வேளாண் அறிவியல் மையத்தின் மூலமாகவே அவங்களுக்கு புனேவுக்கு அவங்கள கூட்டிட்டு போயிட்டு அங்க உள்ள நவீன தொழில்நுட்பங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கண்டுநர் முகாம் கலைச்சிட்டு போயிட்டு அங்க திராட்சையில இருந்து என்ன மாதிரியெல்லாம் நம்ம சாகுபடி பண்ணலாம், என்ன விதமான தொழில்நுட்பங்கள்லாம் இன்னைக்கு நவீன தொழில்நுட்பங்கள் இருக்கு. ஏன்னா நம்ம என்னதான் பயிற்சிகள் வந்து வழங்கினாலும் ஒரு கண்டுநர் முகாமுக்கு எடுத்துட்டு போகும்போது அவங்க கண்ணால பார்க்கக்கூடியதுல அவங்களுக்கு ஈஸியா

0: விஷயங்களையும் தொழில்நுட்பங்களையும் உட்கிரகிச்சு ஈஸியா வந்து கொண்டுருவாங்க. தேசிய ஆராய்ச்சி நிறுவனங்களுக்கு விவசாயிகளை எடுத்துட்டு போகும்போது அவங்களுக்கு பல்வேறு விதமான வேளாண் மற்றும் வேளாண் சார்ந்த தொழில்நுட்பங்களை எடுத்துட்டு வர்றதுக்கு உகந்ததா இருக்கும் அப்படின்றதுனால அதை வந்து ஒரு பகுதியாக நம்ம வந்து அழைச்சிட்டு போனோம். ஸோ அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நம்ம தேனி மாவட்டத்துல திராட்சையை வந்து பாத்தீங்கன்னா ஜீரோ வேஸ்ட் கான்செப்ட் சொல்லுவாங்க. அதாவது இப்ப திராட்சையை நம்ம சாப்பிடும் போது குழந்தைங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அதை பல்பை மட்டும் சாப்பிட்டுட்டு அந்த தோலையும் அந்த விதையையும் வந்து எல்லாருமே கீழே போடுவாங்க. சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பயங்கரமான சத்துக்கள் வந்து அதிகமா இருக்குது. யூஸ்வலா வந்து பாத்தீங்கன்னா திராட்சையில வந்து ரெஸ்வரட்ரால் அப்படின்ற ஒரு சத்துக்கள் வந்து இருக்கு. அது என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து கேன்சருக்கு ஒரு பெரிய மருந்தாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. சோ திராட்சை விதையை வந்து எடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா அதை பவுடர் பண்ணி இன்னைக்கு வந்து திராட்சை விதையில இருந்து மாத்திரை எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. திராட்சை விதையில இருந்து எண்ணெய் ரெடி பண்றாங்க. வேஸ்டா போற ஒரு பொருளை விளைபொருளாக மாற்ற வேண்டும் அப்படின்ற நோக்கத்துல அதை நம்ம எடுத்து சோலார் ட்ரையர்லயோ இல்ல வந்து மின் உலர்த்தியிலயோ இல்ல சூரிய உலர்த்தியிலயோ நம்ம வந்து காய வச்சு அதை பவுடர் பண்ணி நம்ம வந்து இப்ப நிறைய வந்து பேக்கரி ஐட்டம்ஸ் இருக்கு இல்லையா அதுலயும் நம்ம வந்து சேர்த்து அதை வந்து ஒரு என்ரிச்சு பிஸ்கட்டாவோ குக்கீஸாவோ நம்ம ரெடி பண்ணி ட்ரைனிங் வந்து நம்ம வழங்கிட்டு இருக்கோம்.
1: இதுவரை இன்றைய இன்று ஒரு செய்தியில் இளைஞர்கள் மற்றும் விவசாயிகளுக்கான நலத்திட்டங்கள் குறித்து தேனி மாவட்டம் காமாட்சிபுரம் சென்டெக் வேளாண் அறிவியல் மைய மனையல் துறை தொழில்நுட்ப வல்லுநர் எம் ரம்யா சிவசெல்வி அவர்கள் வழங்கிய தகவல்கள் கேட்டோம். இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்று ஒரு செய்தி.

சேதுபதி ஐபிஎஸ் படத்திற்காக பாடல் கேட்டோம். நேரம் 6:50 புதிய காலை கேட்டுட்டு இருக்கோம். நீர் அமைதியாகும் போதுதான் அதன் அடிகள் இருப்பது தெளிவாக தெரியும். அதுபோல மனம் அமைதியாகும் போதுதான் வாழ்க்கையில் சரியான பதில்களும் தெளிவான வழிகளும் பிறக்கும். இந்த தன்னம்பிக்கை வரிகளோடு தொடர்ந்து பாடல் கேட்கலாம்.

0: மீனாட்சி பிரமாதம்.
1: என்ன நான் சொல்றேன்,
0: இன்னைக்கு காஃபி பிரமாதம்.
1: இது காஃபி டே காஃபினா ஆல்வேஸ் பிரமாதம்.
0: காஃபி டே காஃபி பவுடர், காஃபி டே காஃபி பவுடர் வாங்க முரளி காஃபி டேக்கு வாங்க. சேதுபதி பள்ளி, HDFC பேங்க் சிக்னல் அருகில், மதுரை. வாடிக்கையாளர்கள் விருப்பத்திற்கு ஏற்ப ஃப்ரீ டோர் டெலிவரி செய்யப்படுகிறது. என்ன ஒரே யோசனையா இருக்க?
2: இல்லனே, கையில் அடிபட்டு மணலாச்சு, என்ன பண்றதுன்னே தெரியல.
0: இதுக்கா யோசிச்சுட்டு இருக்க? அண்ணா நகர் நலன் மருத்துவமனைக்கு போப்பா. அடிபட்ட உடனாலும் சரி, இல்ல ரொம்ப நாள் ஆகி வைத்தியம் பாக்கலனாலும் சரி, அங்க போய் ஒரு தடவை பார்த்தா சரியா இருப்பா.
3: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
4: புதிய காலை கேட்டுட்டு இருக்கோம். புதிய காலை நிகழ்ச்சியின் நிறைவான பகுதியாக கேட்கலாம்.
5: இனிய காலை வணக்கம். என் பெயர் சர்ஃப்ராஸ் அகமது, எழுத்தாளர் ராஜிலா ரிஜ்வான். இந்த கதையின் பெயர் நத்தையின் ஆசை. நத்தைக்கும் மாமைக்கும் மலைப்பாதையில் ஏறுவது புதிய அனுபவம். புதிய பாதை கூட அகலமாக தெரிந்தது. வழியில் போகும்போது உயர வேண்டுமான மரங்கள்லாம் இருந்துச்சா. அவங்களுக்கு ரெண்டு பேருக்குமே போயிட்டு இருக்கும் போது பசி எடுத்துச்சான். பசி எடுத்தோடனே பக்கத்தில் ஒரு இலை இருக்குமா, அந்த இலையை தின்று கடித்து தின்று பசியை போக்கிக்கலாம். அதுக்கப்புறம் அதை தன்னை ஓடுக்குள்ளே போய் ஓய்வெடுத்துக்கலாம். ஓய்வெடுத்து பறவை பறந்துக்கிட்டு இருக்க போது அத்தை யோசிக்குது, நாமளும் இப்படி பறந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு அத்தை யோசிக்குது. அத்தை யோசிச்சோடனே அப்புறம் போயிட்டு இருக்கும் போது பக்கத்தில் ஒரு விளையாடு இருந்துச்சு, அது வந்து புல்லு மெஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. புல்லு மெஞ்சோடனே அத்தை யோசிக்குது, நம்ம இப்படியே போனால் பல மாசம் ஆயிரும், அதனால இந்த ஆடுகிட்ட உதவி கேட்போன்னு அத்தை யோசிச்சோடனே இதை போய் ஆமைகிட்ட போய் சொல்லியிருக்கு. ஆமாம் வந்து நல்ல யோசனாவா, போய் ஆடுகிட்ட உதவி கேட்கலான்னு ரெண்டு பேரும் போய் ஆடுகிட்ட உதவி கேட்குறாங்க. ஆமாம் கேட்குது, நாங்கள் மலை மேலே ஏறணும், எங்களால் வேகமாக நடக்க முடியல, எங்களுக்கு உதவி சரியான்னு ஆமை வந்து கேட்குதான். அதுக்கு ஆடு சொல்லுது, நான் மலை முறை மலை ஏறி இறங்கியிருக்கேன், அதனால எனக்கு சிரமம் இல்லை, வாங்க போகலாம்னு நாலு காலையை மடக்கி முதல் ஆமை வந்து ஏறிடுச்சு. அதுக்கப்புறம் நத்தை ஊர்ந்து உருந்து வந்து மெதுவாக ஏறிடுச்சு. ஏறினோடனே அப்புறம் ஆடு வந்து மலையை உச்சி நோக்கி ஓடிட்டு இருந்துச்சு. ஓடினோடனே ரெண்டு பேருமே ஆடை கெட்டியாக பிடிச்சிக்கிறாங்களா, கெட்டியாக பிடிச்சோன்னே

0: அதுக்கப்புறம் மேல போக போக குளிர்ச்சி அதிகமா இருந்துச்சா. டக்கு டக்குன்னு ஆடு வந்து போயிருச்சான் மேல. மேல போனானே சந்தோஷத்துல ரெண்டு பேரும் மகிழ்ச்சியா இருந்தாங்கல்ல. அப்புறம் கூட்டிட்டு வந்துச்சுல ஆடு, அந்த ஆடுக்கு வந்து நன்றி சொல்லி பக்கத்துல ரோஜா மலை இருக்கும்போது அந்த ரோஜா மலை தூக்கி பரிசா கொடுத்துச்சுக்கலாம். நன்றி.
1: பூந்தளிர் நிகழ்ச்சியை ரொம்ப அற்புதமாக கதை சொன்ன அந்த மாணவனுக்கு நன்றி சொல்லிடலாம். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வர பண்பலை 100.9 புதிய காலை கேட்டுட்டு இருக்கோம்.

0: செய்யப்பட்டுள்ளது. நடந்து மட்டுமே செல்லலாம். சரக்கு வாகனங்கள் மதுரை நகருக்குள் முழுமையாக தடை செய்யப்பட்டுள்ளது. அருப்புக்கோட்டை தனிச்சையம் கப்பலூர் சுற்றுச்சாலை வழியாக மட்டுமே செல்ல வேண்டும். பேருந்துகளுக்கான மாற்று வழிகள். மாட்டுத்தாவணியில் இருந்து ஆரப்பாளையம் செல்லும் பேருந்துகள் நகருக்குள் வராமல் வைகை வடகரை சாலை கபடி ரவுண்டானா அம்மா பாலம் வழி செல்லலாம். பெரியார் நிலைய பேருந்துகள் எல்லிஸ் நகர் தற்காலிக நிலையத்துக்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இலகுரக வாகனங்கள் கோவில் பகுதியை தவிர்த்து வைகை வடகரை தென்கரை சாலை சுற்றுச்சாலைகள் வழியாக செல்ல வேண்டும். அவசர வாகனங்கள் தலவாய் தெரு, சென்ட்ரல் மார்க்கெட் தெரு, தெற்கு காவல் கூட தெரு, அன்னக்குடி மண்டபம் தெரு வழியே செல்லலாம். இவ்வழிகளில் பொதுமக்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. வாகன நிறுத்தம். மாவட்ட வாரியாக தமுக்கம், காந்தி மியூசியம், அமெரிக்கன் கல்லூரி, எல்லிஸ் நகர், பாலிடெக்னிக் ஆகிய இடங்களில் தற்காலிகமாக நிறுத்திக் கொள்ளலாம். கியூஆர் கோட் மூலம் நிறுத்தும் இடம் அறிந்து கொள்ளலாம். கோபுர தரிசனம் பொறுத்தவரையில் 4 கோபுரங்களுக்கும் தனித்தனி நடைபாதைகள் அமைக்கப்பட்டு உள்ளன. முக்கிய குறிப்பு, அனுமதி சீட்டு உள்ள விஐபி வாகனங்களுக்கு மட்டுமே மாசி வீதிகளில் அனுமதி வழங்கப்படுகிறது. இந்த தற்காலிக மற்றும் போக்குவரத்து மாற்றங்களுக்கு பொதுமக்களும் பக்தர்களும் வியாபாரிகளும் மற்றும் வாகன ஓட்டிகள் அனைவரும் ஒத்துழைப்பு தந்து அருள்மிகு ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலின் ஆலய திருக்குடமுழுக்கு வைபவம் எவ்வித சிரமமும் இன்றி சிறப்பாக நடைபெறுவதற்கு ஒத்துழைப்பு வழங்குமாறு மதுரை மாநகர காவல்துறை சார்பாக கேட்டுக் கொள்ளப்படுகின்றது.
1: இதுவரை புதிய நிகழ்ச்சி, புதிய பாதை, புதிய காலை நிகழ்ச்சியில் அற்புதமான தகவல்களோட பாடல்களும் கேட்டு ரசித்தோம். இனிதே நிறைவு பெறுகிறது புதிய காலை.

0: 103.3 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நம்பிக்கை உங்கள் வாழ்க்கையை மாற்றும் முதல் மாய சக்தி நம்பிக்கை. நம்பிக்கையோடு எல்லா செயல்களையும் தொடங்குவோம், வெற்றி பெறுவோம். எங்கேயும் எப்போதும் சந்தோஷமாய் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பைகிப்பூக்கள். பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பைகிப்பூக்கள் நிகழ்ச்சியில இன்னும் பல அற்புதமான தகவல்களோட பாடல்களும் கேட்டு ரசிக்கலாம் நிகழ்ச்சியில் உங்களோட செண்பகவல்லி.

0: கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி மதுரை FM.
1: டெய்லி கேளுங்க ஆகாஷ்வாணி மதுரை FM 103.3.

0: தினமும் காலை 8:50 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 நேயர்கள் கேட்க விருப்பது சைபாலின் இன்று ஒரு தகவல். 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வர பண்பலை 100.9 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பைகி பூக்க கேட்டுட்டு இருக்கோம். விடுமுறை எல்லாம் முடிஞ்சிட்டு ஸ்கூல் காலேஜ் ஆபீஸ் அப்படின்னு சுறுசுறுப்பா கிளம்பிட்டு இருப்பீங்க. ஊருக்கெல்லாம் கிளம்பிட்டு இருக்கிறவங்களுக்காகவே தனியா நிறைய பேருந்துகள் விடுக்கப்பட்டிருக்கு. குறிப்பா விநாயக சதுர்த்தி உள்ளிட்ட தொடர் விடுமுறை முறைந்து பொதுமக்கள் தங்களோட சொந்த ஊர்களுக்கும் பயணிகளும் அதாவது திரும்பும் வகையில மதுரை திண்டுக்கல் விருதுநகர் ஆகிய 3 மண்டலங்கள்ல இருந்து கூடுதல் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டன. திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து 121 பேருந்துகளும், மதுரை மண்டலத்துல 59 பேருந்துகளும், விருதுநகர் மண்டலத்துல 28 பேருந்துகளும், மொத்தம் 208 பேருந்துகள் கூடுதல் மற்றும் சிறப்பு இயக்கத்துல இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இருந்தாலும் இன்னைக்கு காலையில வேக வேகமா கிளம்பி நம்ம ஊருக்கு போயிடலாம் அப்படின்னு கிளம்பிட்டு இருப்பீங்க சிலர். பாதுகாப்பா சேஃபா போங்க, உங்களோட வேலைகள் சிறப்பா அமையட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து கேட்கலாம் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பை ஹிப்பூக்கள்.

பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள் கேட்டுட்டு இருக்கோம். தினம் 7:14. பாப்பா என்ன வெயில் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே என்ன மழை அப்படின்னு சொல்ற அளவுக்கு பயங்கரமான மழை நிறைய ஊர்களில் பெஞ்சிட்டு இருக்கு. அதையும் குறிப்பா என்ன சொல்றாங்கன்னா, மதுரை திண்டுக்கல் சிவகங்கையில இன்னும் மிதமான மழை இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. மேற்கு தொடர்ச்சி மாவட்டங்கள் நீலகிரி, கோவை, ஈரோடு, சேலம், கிருஷ்ணகிரி, தருமபுரி, வேலூர், திருப்பத்தூர் மற்றும் ராணிப்பேட்டையில சில இடங்கள்ல இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றோட கனமழை பெய்யக்கூடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படியே நம்ம ஊர் சைடு வந்தோம்னா தென் மாவட்டங்கள்ல மதுரை, திண்டுக்கல், சிவகங்கை, விருதுநகர்ல சில இடங்கள்ல இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றோட மிதமான மழை பெய்யக்கூடும் அப்படின்னு வானிலை அறிக்கை சொல்லியிருக்காங்க. தமிழகத்துல மற்ற பகுதிகளில் சில இடங்கள்ல புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளையும் இடி மின்னல் பலத்த காற்றோட லேசான மழை பெய்யும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால நிச்சயமா இன்னைக்கு வெளியில கிளம்புறவங்க ரெயின் கோட்டு, கொடையை, எதுன்னு ஷேப்பா நீங்க எடுத்துட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் வந்து பாதுகாப்பா எடுத்துட்டு செல்லலாம். சரி, அதே ஜில்லுன்னு இருக்கக்கூடிய அப்படி ஒரு பாடல் கேட்டுட்டு வந்துருவோமா 7:15.

0: பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள் கேட்டுட்டு இருக்கோம். அடுத்த பகுதியாக கேட்கலாம்.
1: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நேயர்கள் கேட்க விருப்பது ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட்டின் ஆலய அற்புதங்கள் நிகழ்ச்சியை வழங்குவோர் குறைந்த சேதாரத்தில் தங்கம் வெள்ளி வைர நகைகள் வாங்க அன்பின் அடையாளம் அன்புடன் உங்களுக்காக ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் 217 மேலமாசி விதி போத்தி செய்தியில் மதுரை.
2: ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் மேலமாசி வீதி போத்தி செய்தியில் மதுரை.
1: இதோ இறைவனை தரிசிக்க ஆலயத்திற்கு நம்மை அழைத்துச் செல்கிறார் பரமக்குடி மீ சீனிவாசன் அவர்கள்.
3: அன்பர்களே, இன்று ரிஷி பஞ்சமி, அதனால அத்திரி மலை ஸ்ரீ அத்திரி தபோவனத்திற்கு போகிறோம். இந்த தபோவனம் திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம் தென்காசி சாலையில் உள்ள ஆழ்வார்குறிச்சியிலிருந்து இடப்புறமாக பிரியும் சாலையில் 13 கிலோமீட்டர் தூரம் பயணித்தால் கடனா நதி அணை வரும். இங்கிருந்து சிறிது தொலைவில் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியிலே இந்த தபோவனம் அமைந்துள்ளது. அத்ரி பிருகு, குத்சவசிஷ்ட, கௌதம காசியப, ஆங்கீரசர் ஆகியவர் சப்த ரிஷிகள். இவர்களை வழிபடும் நாள்தான் இந்த ரிஷி பஞ்சமி. இன்று நாம் ஸ்ரீ அத்ரி முனிவர் தபோவனத்திற்கு செல்கிறோம். பொதிகை மலைக்கு அகத்தியர் வருவதற்கு

0: முன்பே இந்த பகுதியிலே வாழ்ந்தவர் அத்திரி முனிவர். இவர் பெயரால் தான் அத்திரி மலை எனப்படுகிறது. இங்கு சென்று வழிபட்டால் அத்திரி, அகத்தியர், கோரக்கர் போன்ற தவ சீலர்களின் அருளையும் சிவன் அருளையும் பரிபூர்ணமாக பெறலாம். இந்த மலைக்கு கடனாநதியை கடந்து மலைக்கு செல்லும் வழியில் கோரக்கர் குகையை தரிசிக்கலாம். இந்த குகை சுண்ணாம்பு பாறை போல காட்சி தருகிறது. விபூதியை கொட்டி வைத்தது போல காட்சி தரும். போகர் பழனியில் அருள் நவபாஷாண முருகன் சிலையை உருவாக்கிய இடம் இந்த அத்திரி மலையே. கோரக்கர் குகைக்கு முன்னதாக இஸ்லாமிய மகான் ஒருவரின் குகை ஸ்தலம் உள்ளது. இவருக்கு கடமலை மகான் என்று பெயர். கருவறையில் சிவசக்தி அம்சமாக ரெண்டு லிங்க மூர்த்தங்கள் உள்ளன. எண்பட்டை பானத்தோடு உள்ளது ஈஸ்வரன், மற்றொன்று சக்தி. பௌர்ணமி தினங்களில் இங்கு வந்து நீராடி சுவாமியையும் அம்பாளையும் பால் நிவேதனம் செய்து வழிபட்டால் மகப்பேறு கெட்டிடும். அமாவாசை தினங்களில் வழிபட்டால் சகல சௌபாகியங்களும் கெட்டிடும். கோவிலின் அருகே ஆகாய கங்கை உள்ளது. சிறு தொட்டி போன்ற தீர்த்த கட்டத்தில் கங்காதேவி விக்கிரக திருமேனியால் உள்ளார். இதில் நீராடினால் எவ்வித பிணியும் நம்மை அணுகாது. இந்த தொட்டிக்குள் பல வருடங்களுக்கு ஒரு முறை வெள்ளை ஆமை தென்படும். தேவேந்திரனே வெள்ளை ஆமையாக வந்து வழிபடுவதாக ஐதீகம். இங்குள்ள பாலை மரம் ஒன்றை சகல பிணிகளையும் தீர்க்கும் அமிர்த விருட்சம் என போற்றுகிறார்கள். பங்குனி மாதம் கடைசி 5 நாட்கள், சித்திரை மாதம் முதல் 5 நாட்கள், இவற்றுள் ஏதேனும் 2 நாட்கள் இதன் அருகில் வந்தால் பன்னீர் போன்று நீர் தாரைகள் நம் மீது பொழியும். இந்த மரத்தை நெருங்கினாலே நம் பிணிகள் ஓடிவிடும். அதேபோல் மற்றொரு மரம் உள்ளது. அதன் கிளையில்தான் தலைகீழாக தொங்கியபடி அத்திரி முனிவர் தவம் செய்தாராம். மரத்தின் அடியில் அவர் வழிபட்ட சிவலிங்கம் உள்ளது. இம்மரத்தில் பெரிய நாகம் வசிப்பதாக கூறுகிறார்கள். இந்த மலையை தரிசிப்பது கைலை மலையை தரிசிப்பதற்கு ஒப்பாகும். வாழ்வில் வளர்ச்சிக்காக இங்கு வந்து வழிபட்டால் நல்ல பலன்களை நாம் பெற முடியும். ஓம் அத்ரி மகரிஷே நமஹ, ஓம் சப்தரிஷயே நமஹ, ஓம் நமசிவாய்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட்டின் ஆலய அற்புதங்கள் நிகழ்ச்சியை வழங்கியோர். குறைந்த சேதாரத்தில் தங்கம் வெள்ளி வைர நகைகள் வாங்க அன்பின் அடையாளம் அன்புடன் உங்களுக்காக ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் 217 மேலமாசி வீதி போத்தி சேதரில் மதுரை. ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் மேலமாசி வீதி போத்தி சேதரில் மதுரை. நிகழ்ச்சி அமைப்பு பாலாமணி ஈஸ்வர்.

அருள்மிகு ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலின் ஆலய திருக்குடமுழுக்கு வைபவத்தை ஒட்டி தற்காலிகமாக போக்குவரத்தில் மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளது. இம்மாற்றம் வரும் 16 இரவு 10 முதல் 17 இரவு 10 வரை செயல்படும். முக்கிய கட்டுப்பாடுகள்: 0 பார்க்கிங் ஜோன், சித்திரை வீதி, ஆவணி மூல வீதி, மாசி வீதிகளில் வாகனங்கள் செல்ல மற்றும் நிறுத்த தடை செய்யப்பட்டுள்ளது. நடந்து மட்டுமே செல்லலாம். சரக்கு வாகனங்கள் மதுரை நகருக்குள் முழுமையாக தடை செய்யப்பட்டுள்ளது. அருப்புக்கோட்டை, தனிச்சையம், கப்பலூர் சுற்றுச்சாலை வழியாக மட்டுமே செல்ல வேண்டும். பேருந்துகளுக்கான மாற்று வழிகள்: மாட்டுத்தாவணியில் இருந்து ஆரப்பாளையம் செல்லும் பேருந்துகள் நகருக்குள் வராமல் வைகை வடகரை சாலை, கபடி ரவுண்டானா, அம்மா பாலம் வழி செல்லலாம். பெரியார் நிலைய பேருந்துகள் எல்லிஸ் நகர் தற்காலிக நிலையத்துக்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இலகுரக வாகனங்கள் கோவில் பகுதியை தவிர்த்து வைகை வடகரை, தென்கரை சாலை, சுற்றுச்சாலைகள் வழியாக செல்ல வேண்டும். அவசர வாகனங்கள் தளவாய் தெரு, சென்ட்ரல் மார்க்கெட் தெரு, தெற்கு காவல் கூட தெரு, அன்னகுடி மண்டபம் தெரு வழியே செல்லலாம். இவ்வழிகளில் பொதுமக்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. வாகன நிறுத்தம்: மாவட்ட வாரியாக தமுக்கம், காந்தி மியூசியம், அமெரிக்கன் கல்லூரி, எல்லிஸ் நகர், பாலிடெக்னிக் ஆகிய இடங்களில் தற்காலிகமாக நிறுத்திக் கொள்ளலாம். QR கோட் மூலம் நிறுத்தும் இடம் அறிந்து கொள்ளலாம். கோபுர தரிசனம் பொறுத்தவரையில் 4 கோபுரங்களுக்கும் தனித்தனி நடைபாதைகள் அமைக்கப்பட்டு உள்ளன. முக்கிய குறிப்பு: அனுமதி சீட்டு உள்ள

இஐபி வாகனங்களுக்கு மட்டுமே மாசி வீதிகளில் அனுமதி வழங்கப்படுகிறது. இந்த தற்காலிக மற்றும் போக்குவரத்து மாற்றங்களுக்கு பொதுமக்களும் பக்தர்களும் வியாபாரிகளும் மற்றும் வாகன ஓட்டிகள் அனைவரும் ஒத்துழைப்பு தந்து அருள்மிகு ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலின் ஆலய திருக்குடமுழுக்கு வைபவம் எவ்வித சிரமமும் இன்றி சிறப்பாக நடைபெறுவதற்கு ஒத்துழைப்பு வழங்குமாறு மதுரை மாநகர காவல்துறை சார்பாக கேட்டுக் கொள்ளப்படுகின்றது.

பிரேக்ஃபாஸ்ட் ஷோ போய் ஹீப்பு கேட்டுட்டு இருக்கோம். நேரம் 7:33. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நாளை மறுநாள் கும்பாபிஷேகம். மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு கிட்டத்தட்ட 5 டன் மலர்கள் வருகை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. யாகசாலை பூஜைகளுக்கு குவியக்கூடிய பக்தர்கள், மின் அலங்காரத்தில் ஜொலிக்கக்கூடிய கோவில் கோபுரங்கள், அதை தரிசனம் பண்ணுவதற்காக பக்தர்கள் கூட்டம் அதிகமாக இருக்கு அப்படின்னும் நாளேடுகளில் குறிப்பிட்டிருக்கிறாங்க. அது மட்டுமல்ல, இந்த கும்பாபிஷேகத்திற்கு வரக்கூடிய பக்தர்களுக்காக சிறப்பு பேருந்துகள் மற்றும் சிறப்பு ரயில்கள் வசதிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. இது பாதுகாப்பு படையில 6500 போலீசாரும் ஈடுபட இருக்காங்க. AI தொழில்நுட்பத்தோட நவீன கேமராக்கள் மூலமா கண்காணிப்பு பணியும் தீவிரமாக இருக்க ரொம்ப ஜெகஜோதியா மதுரையை காண காத்துட்டே இருக்கும் நாளை மறுநாள் கும்பாபிஷேகத்திற்கு. தொடர்ந்து கேட்கலாம் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பைகி பூக்கள்.

நேரம் 7:39 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பைஹி பூக்கள் கேட்டுட்டு இருக்கோம். மாணிக்கம்பட்டி பகுதியை சேர்ந்த இன்று வந்து மின் விநியோகம் நிறுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது சமயநல்லூர் மின் கோட்டத்திற்கு உட்பட்ட மாணிக்கம்பட்டி துணை மின் நிலையத்தில் இன்று செவ்வாய்க்கிழமை பராமரிப்பு பணிகள் நடைபெற இருக்கிறதுனால இன்னைக்கு காலையில 9 மணியிலிருந்து மாலை 5 மணி வரை மாணிக்கம்பட்டி, வெள்ளையம்பட்டி, பாறைப்பட்டி, மரவப்பட்டி, உசலம்பட்டி, சரதாங்கி, பொந்துகம்பட்டி, கோடங்கிப்பட்டி, தென்னூர், ஏரம்பட்டி, சின்ன பாலமேடு, சுக்காம்பட்டி, கோணம்பட்டி, சாத்தையாறு அணை, தேவசேரி, அச்சம்பட்டி, மாலைப்பட்டி, ஆதனூர், டி மேட்டுப்பட்டி, சேத்தமங்கலம், குறவன்குளம், கரடிக்கல், சுக்காம்பட்டி, ராம கவுண்டன்பட்டி மற்றும் அதனையை சுற்றி இருக்கக்கூடிய வட்டார பகுதிகளில் மின் நிறுத்தம் இன்று காலை 9 மணி முதல் 5 மணி வரை இருக்கும். இந்த தகவலோடு தொடர்ந்து கேட்கலாம் 7:40 FM ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9.

103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இல் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ போய் பூக்க கேட்டுட்டு இருக்கோம். நேரம் 7:45 நிமிடம். உலகமே ஆர்வத்தோட ஆசையோட காத்துட்டு இருக்க எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற கும்பாபிஷேகம் மீனாட்சி அம்மன் கோவில்ல மதுரை, அதாவது இன்னைக்கு காலையில 8:30 எட்டாம் காலை யாக வேள்வி ஆரம்பிக்கப்பட்டு அதைத் தொடர்ந்து 11:30 வரைக்கும் அது சிறப்பாக நடைபெறும். அதைத் தொடர்ந்து 9வது காலை யாக வேள்வி மாலை 5:30 இரவு 8 வரைக்கும் நடைபெறும். சரி, நாங்களும் வரணும், எங்களுக்கும் பார்க்கணும் ஆசையா இருக்கு அப்படின்னு நிறைய பேர் எதிர்பார்த்துட்டே இருப்பீங்க இல்லையா. அம்மனோட அருள் பெறணும் அப்படின்னு இதற்கான சிறப்பு பேருந்துகள் வசதிகள்லாம் இயக்க இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. எந்தெந்த ஊர்ல இருந்து எத்தனை பஸ்கள்லாம் வருதுப்பா அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்றீங்க இல்லையா. அதாவது மதுரை மீனாட்சி அம்மன் கோவில்ல 17ஆம் தேதி கும்பாபிஷேகம் நடக்கிறது இருக்கிறது. அதனால பக்தர்கள் வசதிக்காக சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட இருக்கு. அதன்படி நாளை புதன்கிழமை, அதாவது சென்னையில கீழாம்பாக்கத்தில் பஸ் நிலையத்திலிருந்து மதுரைக்கு 50 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட இருக்கு. அதைத் தொடர்ந்து தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் சிறப்பு பேருந்துகளும் மதுரைக்கு வர இருக்கு. அதன் அடிப்படையில் கோயம்புத்தூர்லேருந்து 30 பேருந்தும், திருப்பத்தூர் 30, ராமநாதபுரம் 30, அருப்புக்கோட்டை 25, சிவகாசி 30, ராஜபாளையம் 30, விருதுநகர் 10, தேனி 10, திண்டுக்கல் 20 பேருந்துகள் இயக்கப்பட இருக்கு. மதுரை மற்றும் மதுரை சுற்றி இருக்கக்கூடிய திருமங்கலம், மேலூர், திருப்புவனம், வாடிப்பட்டி, நத்தம், பூவந்தி, உசலம்பட்டி ஆகிய இடங்கள்ல இருந்தும் தலா 20 பேருந்துகள் இயக்க இருக்கு. அப்ப சுற்று வட்டாரம் மட்டும் இல்ல, எங்கெங்கோ இருக்கக்கூடிய உலகத்துல இருக்கக்கூடிய அத்தனை பக்தர்களும் வர காத்துட்டே இருக்கு மதுரை மாநகர். கோலாகலமா நம்ம காத்துட்டே இருப்போம் அந்த கும்பாபிஷேக நிகழ்வுக்காக. தொடர்ந்து இணைந்திருப்போம் எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் 100.9 இல்.

இந்திய சூரிய ஒளி மின்சார நிறுவனத்தின் காலி பணியிடங்களுக்கான அறிவிப்பு வந்துள்ளது. மொத்த காலி பணியிடங்கள் 28. கல்வி தகுதி BE, BTEC, BL, MBA அல்லது CA முடித்திருக்க வேண்டும். வயது வரம்பு 18 45 வயதுக்கு உட்பட்டவராக இருக்க வேண்டும். எழுத்து தேர்வு நேர்முக தேர்வு என்ற அடிப்படையில் தேர்ச்சி முறை இருக்கும். விண்ணப்பிக்க கடைசி நாள் 29/9/2026. அதாவது இந்த மாதம் 23 விண்ணப்பிக்க கடைசி நாள். மேலும் முழுமையான தகவல் பெற SECI.CO.IN என்ற இணையத்தை அணுகவும். வெற்றி பெற வாழ்த்துகிறது ஆகாஷ்வாணி.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வர பண்பலை 100.9. இதுவரை பல தகவல்களோடு அற்புதமான பாடல்களும் கேட்டு ரசித்தோம். கேட்டு ரசித்த நேர்களுக்கு நன்றி கூறி நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுவது செண்பகவள்ளி. நீ அடுத்த நிகழ்ச்சி மனசுக்கு பிடித்த 19 பாடல்கள் கேட்டு ரசிக்கும் நிகழ்ச்சியாக பாட்டு வேணுமா? இன்றைய பாட்டு வேணுமா சிவகங்கை மாவட்ட நேர்களின் விருப்ப பாடலாக விளம்பர காத்திருக்கிறது. சிவகங்கை மாவட்ட நேர்கள் உங்களுக்கு பிடித்தமான பாடல்கள் கேட்டு ரசிக்க 0452 மதுரையின் முன்னிணைப்போடு 25 30 170 25 30 171 என்ற எண்களில் வரலாம். கரெக்டா காலையில 8:02 இருக்கு. அதுவரை காத்திருக்கலாம். அதற்கு முன்பாக செய்திச் சுருக்கம் சென்னை ஜலாக இன்னும் சில நொடிகளில்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். ராஜஸ்தான் மாநில உள்ளாட்சி தேர்தலில் பிஜேபிக்கு கிடைத்துள்ள வெற்றி மத்திய அரசின் மீதான மக்களின் நம்பிக்கையை வெளிப்படுத்துவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பிரிக்ஸ் உச்சிமாநாட்டை வெற்றிகரமாக நடத்தியிருப்பதன் மூலம் இந்தியாவின் வலுவான ஒருங்கிணைப்பு திறனை உலக நாடுகள் உணர்ந்திருப்பதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். 2000 ரூபாய் வரையிலான யூபிஐ பரிவர்த்தனைகளுக்கு வங்கிகள் எந்த ஒரு கட்டணம் விதிக்கக்கூடாது என்று மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. நீதித்துறையில் தொடர் சீர்திருத்தம் மற்றும் வெளிப்படைத்தன்மையை ஏற்படுத்த வேண்டியதன் அவசியத்தை தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் வலியுறுத்தியுள்ளார். ஐரோப்பாவின் முன்னணி வாகன உதிரி பாகங்கள் தயாரிப்பு நிறுவனம் தமிழகத்தில் 3000 கோடி ரூபாய் முதலீடு செய்ய விருப்பம் தெரிவித்துள்ளதாக முதலமைச்சர் திரு விஜய் குறிப்பிட்டுள்ளார். மதுரை அருள்மிகு மீனாட்சி அம்மன் கோவில் கும்பாபிஷேக பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருவதாக இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் கூறியுள்ளார். மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலில் அஇஅதிமுக வெற்றி பெறும் என்று அக்கட்சியின் பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்ட எல்லைப்பகுதியான கோழி விளை கரியக்கா விளை பகுதிகளில் சோதனைச் சாவடிகளில் ஆட்சியர் திரு பிரதாப் நேற்றிரவு ஆய்வு மேற்கொண்டார். தமிழகத்தில் நீலகிரி, கோவை, ஈரோடு உட்பட 12 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நேபாளத்திற்கு வரும் டிசம்பர் 31 வரை நாளொன்றுக்கு 18 மணி நேரம் மின்சாரம் வழங்க மத்திய எரிசக்தி அமைச்சகம் ஒப்புதல் அளித்துள்ளது. ரஷ்யாவும் யுக்ரைனும் எரிசக்தி இலக்குகளை குறிவைத்து தாக்குதல் நடத்துவதை நிறுத்திக்கொள்ள ஒப்புக்கொண்டிருப்பதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். மும்பை தாக்குதல் வழக்கில் முக்கிய குற்றவாளியும் ஜெய்ஷ் இ முகமது அமைப்பின் நிறுவனருமான மசூத் அசார் குறித்து தகவல் அளிப்பவர்களுக்கு 70 லட்சம் ரூபாய் பரிசு வழங்கப்படும் என்று பாகிஸ்தான் அரசு அறிவித்துள்ளது. இந்தியா ஆப்கானிஸ்தான் இடையேயான 2வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று தில்லியில் நடைபெறுகிறது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 103.3 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நிறம் 8:03. எட்டத்திற்கும் இசை பரப்பும் ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 பாட்டு வேணுமா மனசுக்கு பிடித்த புத்தம்புது பாடல்கள் கேட்டு ரசிக்கும் நிகழ்ச்சியாக பாட்டு வேணுமா. இன்றைய பாட்டு வேணுமா சிவகங்கை மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடலாக வந்திருக்கக்கூடிய முதல் நேயர் வணக்கம். வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க? சொல்லுங்க, என்ன பாடல் கேட்க போறீங்க?
2: நல்ல பாடம் கொடுத்துருங்க.
1: கண்டிப்பா உங்களுக்கான முதல் பாடல் கேட்டு ரசிக்கலாம் பாட்டு வேணுமா நிகழ்ச்சியில்.

0: பண்ணா நடா ஒன் லாஸ்ட் டான்ஸ். ஓகேடா போடே.
1: பாட்டு வேணுமா கேட்டுட்டு இருக்கோம். சிவகங்கை மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடலாக வந்திருக்கக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம்.
2: எண்ணங்கள் உயர்வாக இருந்தால் நம்ம வாழ்வும் உயர்வாக இருக்கும் என்று கூறி இணைப்பில் இணைவது காரைக்குடி சாமிநாதன்.
1: வணக்கம், சொல்லுங்க என்ன பாட்டு கேட்க போறீங்க?
2: படம் வந்து கட்ட குஸ்திமா, அதுல வந்து சம்பவக்காரி சம்பவக்காரி
1: கேட்டுமா?
2: அனைவருக்கும் கேட்டலாம். அனைவருக்கும்
1: நன்றி. உங்களுக்காக கேட்டு ரசிக்கும் அனைத்து நேயர்களுக்காகவும்

0: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: சரியான நேரத்துல பரிசோதனை, அப்புறம் மருந்து கொடுத்தா எச்ஐவி தொற்றுள்ள தாயோட குழந்தையோ எச்ஐவி தொற்றில் இருந்து விடுபடலாம்.
2: என்ன, உண்மையாவா?
3: உண்மையில், அதாவது தாய் எச்ஐவி தொற்றாக இருக்கும் பட்சத்தில் குழந்தை பிறக்கும் ஆஸ்பத்திரியில் பிறப்பிலேயே எச்ஐவி பாதுகாப்பு சேவைகளின் அடிப்படையில் குழந்தையின் முதல் 6 வாரங்கள் முதல் 2 மாதங்களுக்குள் குழந்தைக்கு முதலாவது எச்ஐவி பரிசோதனையை செய்வது மிகவும் அவசியமாகும்.
2: மேலும் விவரங்களுக்கு
4: 1800-419-1800.
5: இது தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தின் எச்ஐவி மற்றும் பால்வினை நோய் குறித்த தீவிர விழிப்புணர்வு பிரச்சாரம். இன்டென்சிஃபைட் ஐஇசி கேம்பெயின் 3.0 from 12th August to 12th October.
6: பாட்டு வேணுமா கேட்டுக்கோம். சிவகங்கை மாவட்ட நேர்களின் விருப்ப பாடலாக எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 வந்திருக்கக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம்.
7: மதுரை பாஸ்கர் பேசுறேன் மேடம், சிவகங்கை மாவட்டம்.
6: பாஸ்கர் சொல்லுங்க, என்ன பாட்டு கேட்க போறீங்க?
7: தளபதி பாட்டு மேடம்.
6: சரி, பாடல் கொடுத்துடலாம் உங்களுக்காகவும் கேட்டு ரசிக்கும் அனைத்து நேர்களுக்காகவும்.

0: ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரியின் ஆலய அற்புதங்கள். குறைந்த சேதாரத்தில் தங்கம் வெள்ளி வைர நகைகள் வாங்க அன்பின் அடையாளம் அன்புடன் உங்களுக்காக ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார் 217 மேலமாசி வீதி மதுரை.
1: எப்படி இருக்கீங்க? மிக்ஸி அரைக்கும் போது உங்க கை விரல் கட் ஆயிருந்துச்சு.
2: ஆமா தம்பி, நலன் மருத்துவமனையில வைத்தியம் எடுத்துக்கிட்டேன். இப்ப ரெண்டு விரலும் பழைய மாதிரியே ஆயிருச்சு.
1: விபத்தால் செயலிழந்த மற்றும் சிதைந்த கை கால் பகுதி அறுவை சிகிச்சைக்கு நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
3: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
4: பாட்டு வீரமாக கேட்டுட்டு இருக்கோம். சிவகங்கை மாவட்ட நேர்களின் விருப்ப பாடலாக வந்திருக்கக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம்.
5: காற்று மண்டலத்தை கல்கண்ட மண்டலமாக்கும் மதுரை பண்பலையின் பாட்டு வேண்டும் நிகழ்ச்சியை அன்பு அறிவிப்பாளர் வணங்குவது சிவகங்கை மாவட்டம் காரைக்குடில இருந்து சொக்கலிங்கம்.
4: வணக்கம், சொல்லுங்க ஐயா, என்ன பாட்டு?
5: தனா என்ற படத்துல இருந்து ஒத்தே அடிப்பாதிரி என்ற பாடலை சிவகங்கை மாவட்ட நேயர் அனைவருக்காகவும், மதுரை ஆண்டாள்புரம்
4: எல்லாருக்காகவும் கேட்டுடலாம் ஐயா, எல்லாருக்காகவும் கேட்டு ரசிக்கும் அனைத்து நேர்களுக்காகவும் இந்த பாடல்

0: நிறமேட்டு மணி 24 நிமிடம். எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பொன்மொழி 100.9 பாட்டு வேணுமா கேட்டுட்டு இருக்கோம். வந்திருக்கக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம்.
1: சகோதரிக்கு வணக்கம். சிவகங்கை அழகுடையான் தமிழ்ச்செல்வன்.
0: வணக்கம், சொல்லுங்க என்ன பாட்டு வேணும்?
1: இந்த படத்தின் பேர் சீமராஜ படத்தில் 8 பாட்டு கொடுங்க சகோதரி.
0: கண்டிப்பா உங்களுக்காகவும் கேட்டு ரசிக்கும் அனைத்து நேர்களுக்காகவும்

0: அருள்மிகு ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலின் ஆலய திருக்குடமுழுக்கு வைபவத்தை ஒட்டி தற்காலிகமாக போக்குவரத்தில் மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளது. இம்மாற்றம் வரும் 16 இரவு 10 முதல் 17 இரவு 10 வரை செயல்படும். முக்கிய கட்டுப்பாடுகள்: 0 பார்க்கிங் ஜோன், சித்திரை வீதி, ஆவணி மூல வீதி, மாசி வீதிகளில் வாகனங்கள் செல்ல மற்றும் நிறுத்த தடை செய்யப்பட்டுள்ளது. நடந்து மட்டுமே செல்லலாம். சரக்கு வாகனங்கள் மதுரை நகருக்குள் முழுமையாக தடை செய்யப்பட்டுள்ளது. அருப்புக்கோட்டை, தனிச்சையம், கப்பலூர் சுற்றுச்சாலை வழியாக மட்டுமே செல்ல வேண்டும். பேருந்துகளுக்கான மாற்று வழிகள்: மாட்டுத்தாவணியில் இருந்து ஆரப்பாளையம் செல்லும் பேருந்துகள் நகருக்குள் வராமல் வைகை வடகரை சாலை, கபடி ரவுண்டானா, அம்மா பாலம் வழி செல்லலாம். பெரியார் நிலைய பேருந்துகள் எல்லிஸ் நகர் தற்காலிக நிலையத்துக்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இலகுரக வாகனங்கள் கோவில் பகுதியை தவிர்த்து வைகை வடகரை, தென்கரை சாலை, சுற்றுச்சாலைகள் வழியாக செல்ல வேண்டும். அவசர வாகனங்கள் தலவாய் தெரு, சென்ட்ரல் மார்க்கெட் தெரு, தெற்கு காவல் கூட தெரு, அன்னகுளி மண்டபம் தெரு வழியே செல்லலாம். இவ்வழிகளில் பொதுமக்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. வாகன நிறுத்தம்: மாவட்ட வாரியாக தமுக்கம், காந்தி மியூசியம், அமெரிக்கன் கல்லூரி, எல்லிஸ் நகர், பாலிடெக்னிக் ஆகிய இடங்களில் தற்காலிகமாக நிறுத்திக் கொள்ளலாம். QR கோட் மூலம் நிறுத்துமிடம் அறிந்து கொள்ளலாம். கோபுர தரிசனம் பொறுத்தவரையில் 4 கோபுரங்களுக்கும் தனித்தனி நடைபாதைகள் அமைக்கப்பட்டு உள்ளன. முக்கிய குறிப்பு: அனுமதி சீட்டு உள்ள VIP வாகனங்களுக்கு மட்டுமே மாசி வீதிகளில் அனுமதி வழங்கப்படுகிறது. இந்த தற்காலிக மற்றும் போக்குவரத்து மாற்றங்களுக்கு பொதுமக்களும், பக்தர்களும், வியாபாரிகளும் மற்றும் வாகன ஓட்டிகள் அனைவரும் ஒத்துழைப்பு தந்து அருள்மிகு ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலின் ஆலய திருக்குடமுழுக்கு வைபவம் எவ்வித சிரமமும் இன்றி சிறப்பாக நடைபெறுவதற்கு ஒத்துழைப்பு வழங்குமாறு மதுரை மாநகர காவல்துறை சார்பாக கேட்டுக் கொள்ளப்படுகின்றது.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
2: 8:31 பாட்டு வேடமாக கேட்டு இருக்கோம். சிவகங்கை மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடலாக வந்திருக்கக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம்.
3: வணக்கம்.
2: வணக்கம்.
3: பாட்டு வேணுமா நிகழ்ச்சி பக்குவமாய் வழங்கிக் கொண்டிருக்கும் தென்பகவள்ளி மேடத்திற்கு வணக்கம் கூறி நிகழ்ச்சியில் இணைவது சிவகங்கை மாவட்டம் குண்டேந்தர்பட்டி தவமுனியம்மா.
2: வணக்கம் ஐயா, என்ன பாட்டு கேட்க போறீங்க?
3: தாய்க்கிழவி படத்துல மூக்கு மேலே என்ற பாடல்.
2: பாடல் கேட்டுருவோமா?
3: நன்றிமா, நன்றி.
2: நன்றி உங்களுக்கான விருப்ப பாடல்.

0: மனசுக்கு பிடித்த 19 பாடல்கள் கேட்டுட்டு இருக்கோம். பாட்டி விரும்பா நிகழ்ச்சியில சிவகங்கை மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடலாக 8:37 வரும் அடுத்த நேயர் வணக்கம்.
1: இளம் காலை பொழுதில் மனமெங்கு மணி வீசிக் கொண்டிருக்கும் எமது மதுரை பண்பலைக்கும் எமது அன்பின் அறிவிப்பாளர் அம்மா அவர்களுக்கும் இனிய காலை வணக்கம் கூறுவது சிவகங்கை மாவட்டம் இளையான்குடியில் இருந்து இக்பால். அம்மா வணக்கம்மா, நல்லா இருக்கீங்களா?
0: வணக்கம், நல்லா இருக்கோம். நீங்க நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கம்மா. நிலையத்தில் எல்லாரும் கேட்டதா சொல்லுங்கம்மா.
0: கண்டிப்பா எல்லாரையும் கேட்டதா சொல்லிடுறேன், நீங்களும் எல்லாரையும் கேட்டதா சொல்லிருங்க.
1: சரிங்கம்மா,
0: என்ன பாடல் கேட்கலாம்?
1: அம்மா வந்து திரைப்படத்தில் இருந்து நீலோத்தி நீலோத்தி என்ற பாடல்மா.
0: பாடல் கேட்டுருவோமா?
1: நன்றிங்கம்மா.
0: நன்றி உங்களுக்கான விருப்ப பாடல்.

அன்பலை 103.3. எனது பங்காளிகளுக்கு, எனது அக்காமார்களுக்கு, எனது தங்கைமார்களுக்கு மதுரை மதிச்சேம்பாளா சார்பாக பண்பலை நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேளுங்க. நானும் கேட்குறேன், வேற லெவல் பண்ணுறோம்.

இசையோடு இணைந்த இனிய கீதங்களால் நேயர்களின் மனதை மகிழ்வித்துக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3.

0: கல்யாணத்துல கவனிச்சியா?
1: பொண்ணும் மாப்பிள்ளையும் ரொம்ப அழகு.
0: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
2: இருக்காதா பின்ன? எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5%

0: தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு மெட்டி அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்புள்ளி 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்புள்ளி 100.9 சிவகங்கை மாவட்ட நேர்களின் விருப்ப பாடலாக கேட்டுட்டு இருக்கோம். பாட்டு வேணுமா? நேரம் 8:44. நீ அடுத்த நிகழ்ச்சியாக 9:02 பேரறிஞர் அண்ணா அவர்களின் பிறந்த தின சிறப்பு நிகழ்ச்சி அண்ணா ஒரு சகாப்தம் சிறப்புரை வழங்குகிறார் தமிழ்நாடு மேனாள் கல்வித்துறை அமைச்சர் முனைவர் வைகை செல்வன் அவர்கள்.
2: கேட்கலாம் பாட்டு வேணுமா?

பங்காளி பங்காளி வா, இனி ஆட்டம் தான் போது வட்டி அடி மங்காத்த கட்ட போல இந்த வட்டார நம் கையில் புடி புடி.

வணக்கம், நான் செங்கர் சுப்லாஷினி பேசுறேன். எப்போதும் உற்சாகமா இருக்க தொடர்ந்து கேளுங்க ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.

0: ஏட்டத்தேக்கும் இசை பரப்பும் ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. இதுவரை சிவகங்கை மாவட்ட நேயர்களின் பாட்டு வீணமா கேட்டு ரசித்தோம். மனசுக்கு பிடித்த புத்தமது விருப்ப பாடல்கள் கேட்டு ரசித்த அத்தனை நேயர்களுக்கும் நன்றி கூறி நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுவது செண்பகவள்ளி. நேரம் 8:50.
1: ஆகாஷ்வாணி மதுரை 103.3 நேயர்கள் கேட்கவிருப்பது சைபாலின் இன்று ஒரு தகவல். 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
2: முகத்தில்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
5: எனக்கு ஒரு நண்பர், அவர் ஒரு வழக்கறிஞர். ஒரு நாள் அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். அப்போ கேட்டேன், ஏன் சார் நீங்கள்லாம் கோர்ட்டில் வாதாடுறப்போ கருப்பு நிற அங்கி அணியிறீங்களே, அதுக்கு என்ன காரணம்? சட்டத்துக்கும் கருப்பு கலருக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டேன். அது ஒரு சுவாரஸ்யமான கதைன்னார் அவர். சொல்லுங்களேன் அப்படின்னு அவர் சொன்னார். கிபி 1694 வருஷத்தில் இங்கிலாந்து அரசி 2வது மேரிங்கிறவர் இறந்து போனார். அந்த ராணியோட கணவர் 3வது வில்லியம், அவர் ஒரு உத்தரவு போட்டாராம். அரசியோட மறைவுக்கு அனுதாபம் தெரிவிக்கிற வகையில் வழக்குரைஞர்கள் எல்லாரும் கருப்பு நிற அங்கி அணியணும் அப்படின்னு. அன்னைக்கு ஆரம்பித்த அந்த பழக்கம் அதுக்கப்புறம் மாறவே இல்லையா, இன்றைக்கும் தொடருது. வழக்குரைஞர்கள்லாம் முதல்ல வந்து கருப்பு அங்கி மட்டும்தான் அணிஞ்சாங்களாம். அதில் ஒரு சின்ன சங்கடம், ஏற்கனவே உடம்பு கருப்பாக இருக்கிறவங்க அதுக்கு மேலே கருப்பு ட்ரெஸ் வேறு போட்டுக்கிட்டால் முகம் பளிச்சுன்னு தெரியாது இல்லையா. அதனால் முகம் பளிச்சுன்னு தெரியறதுக்காக அவங்களாம் வெள்ளை நிற பட்டியை அணிய ஆரம்பித்தாங்களாம். இப்படி தான் இங்கிலாந்தில் அந்த பழக்கம் ஆரம்பமாயிருக்குது. அந்த சமயத்தில் இந்தியாவை ஆண்டது வந்து பிரிட்டிஷ்காரங்க தானே, அதனால் இங்கேயும் அந்த பழக்கம் அப்படி நடைமுறைக்கு வந்துட்டுது. அதே மாதிரி சர்ச்சிலின் மூதாதையரான மார்ல்பரோ பிரபுவின் ஞாபகார்த்தமாக நீதிபதிகள் வந்து இந்த வெள்ளை குள்ளாய் அணிகிற முறை வந்து பழக்கத்துக்கு வந்து தான். இதுதான் என்னுடைய நண்பர் சொன்ன தகவல். இங்கிலாந்தில் நீதிமன்றங்கிறது ரொம்ப மதிப்புள்ளது, அந்த அளவுக்கு சட்டத்துக்கு அங்கே மரியாதை. அங்கே நடந்த ஒரு சுவாரஸ்யமான நிகழ்ச்சியை ஒரு சகோதரி எழுதி அனுப்பியிருந்தாங்க. அவங்க அப்பா நீதித்துறையை சேர்ந்தவராம், அவர் சொன்னதான் இது. அவங்க எழுதி அனுப்பியிருந்த விஷயம் என்னென்னா, அங்கே வந்து ஒரு கேஸில் ஒரு முக்கியமான தீர்ப்பு வழங்க வேண்டியிருக்குது. ஜட்ஜு பாரட்லா படித்த பெரிய பெரிய வக்கீல்கள் ஜூரி எல்லாருமா கூடி அந்த கேஸை பற்றி விவாதிக்கணும். சுமாராக 40 பேர். இதுக்காக கோர்ட்டு ஹாலில் விசேஷ சேம்பரில் நுழையிறதுக்கு முன்னாடி அவங்களெலாம் தங்களுடைய கோட்டு தொப்பி எல்லாத்தையும் கழட்டி அங்கே நின்றுக்கிட்டு இருந்த ஒரு அட்டண்டர்கிட்ட கொடுத்துட்டு உள்ளே போனாங்க. அந்த ஆள் படிக்காதவர், அவர் ஒவ்வொருத்தர் கொடுக்குறதையும் வாங்கி அங்கே அப்படியே ஒரு இடத்துல அடுக்கி வைக்கிறார், அப்படியே வாங்கி உள்ளே வச்சுக்கிட்டு இருக்கிறார் ஒவ்வொரு இடத்துல. அது அவரோட வேலை. உள்ளே போன ஜட்ஜி வக்கீல் ஜூரி எல்லோரும் ரொம்ப நேரமாக அந்த கேஸை பற்றி விவாதிக்கிறாங்க. ஒரு நாள் பூரா ஆயிட்டுது. அவ்வளவு தீவிரமாக அக்கு வேறு ஆணி வேறையாக பிச்சு உதறி இருக்கிறாங்க. ஒரு வழியாக 13 மணி நேரம் கழித்து வெளியில் வந்திருக்கிறாங்க. ஒவ்வொருத்தராக வர வர அந்த அட்டண்டரும் அவங்கவுங்க கோட்டு தொப்பியை அவங்கக்கிட்ட எடுத்து ரொம்ப மரியாதையாக திருப்பி கொடுத்துக்கிட்டு இருக்கிறார். கடைசியாக ஜட்ஜு ஜட்ஜ்மெண்ட்லாம் எழுதி முடிச்சுட்டு ரொம்ப திருப்தியோடவும் களைப்போடவும் வெளியில் வந்துக்கிட்டு இருக்கிறாராம். இந்த ஆள் அவருடைய மேல் கோட்டையும் தொப்பியையும் எடுத்து அவர்கிட்ட ரொம்ப மரியாதையோடு நீட்டினாராம். ஜட்ஜுக்கு ரொம்ப ஆச்சரியம், இந்த ஆள் எப்படி இவ்வளவு பேரோட கோட்டு தொப்பி எல்லாத்தையும் ஞாபகம் பேசாமல்

0: திருப்பி கொடுக்குறார் அப்படிங்கிறது அவருக்கு ஆச்சரியம். அதனால் அவர் அந்த ஆளை பார்த்து கேட்டாராம், ஏப்பா இந்த கோட்டை கொடுக்குறியே என்னோடது தான்னு உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னாராம். இதுக்கு அந்த பியூனு ரொம்ப பதவிசாக பதில் சொன்னாராம், ஐயா இந்த கோட்டு ஹேட்டை வந்து உங்ககிட்ட வாங்கி மாட்டினேன், இப்போ திரும்ப உங்ககிட்ட தரணும் தந்துட்டேன், இதுதான் என்னோட வேலை, மற்றபடி இது உங்களோட தான் இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க அப்படின்னாராம்.
1: ஆகாஷ்வாணி மதுரை 103.3 நேயர்கள் இதுவரை இணைந்திருந்தது சைபாலின் இன்று ஒரு தகவல். 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
2: முகத்தில்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.

அருள்மிகு ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலின் ஆலய திருக்குடமுழுக்கு வைபவத்தை ஒட்டி தற்காலிகமாக போக்குவரத்தில் மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளது. இம்மாற்றம் வரும் 16 இரவு 10 முதல் 17 இரவு 10 வரை செயல்படும். முக்கிய கட்டுப்பாடுகள்: 0 பார்க்கிங் ஜோன், சித்திரை வீதி, ஆவணி மூல வீதி, மாசி வீதிகளில் வாகனங்கள் செல்ல மற்றும் நிறுத்த தடை செய்யப்பட்டுள்ளது. நடந்து மட்டுமே செல்லலாம். சரக்கு வாகனங்கள் மதுரை நகருக்குள் முழுமையாக தடை செய்யப்பட்டுள்ளது. அருப்புக்கோட்டை, தனிச்சையம், கப்பலூர் சுற்றுச்சாலை வழியாக மட்டுமே செல்ல வேண்டும். பேருந்துகளுக்கான மாற்று வழிகள்: மாட்டு

0: ஆரப்பாளையம் செல்லும் பேருந்துகள் நகருக்குள் வராமல் வைகை வடகரை சாலை கபடி ரவுண்டானா அம்மாபாளம் வழி செல்லலாம். பெரியார் நிலைய பேருந்துகள் எல்லிஸ் நகர் தற்காலிக நிலையத்துக்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இலகுரக வாகனங்கள் கோவில் பகுதியை தவிர்த்து வைகை வடகரை தென்கரை சாலை சுற்றுச்சாலைகள் வழியாக செல்ல வேண்டும். அவசர வாகனங்கள் தலவாய் தெரு, சென்ட்ரல் மார்க்கெட் தெரு, தெற்கு காவல் கூட தெரு, அன்னக்குடி மண்டபம் தெரு வழியே செல்லலாம். இவ்வழிகளில் பொதுமக்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. வாகன நிறுத்தம். மாவட்ட வாரியாக தமுக்கம், காந்தி மியூசியம், அமெரிக்கன் கல்லூரி, எல்லிஸ் நகர், பாலிடெக்னிக் ஆகிய இடங்களில் தற்காலிகமாக நிறுத்திக் கொள்ளலாம். QR கோட் மூலம் நிறுத்தும் இடம் அறிந்து கொள்ளலாம். கோபுர தரிசனம் பொறுத்தவரையில் 4 கோபுரங்களுக்கும் தனித்தனி நடைபாதைகள் அமைக்கப்பட்டு உள்ளன. முக்கிய குறிப்பு, அனுமதி சீட்டு உள்ள VIP வாகனங்களுக்கு மட்டுமே மாசி வீதிகளில் அனுமதி வழங்கப்படுகிறது. இந்த தற்காலிக மற்றும் போக்குவரத்து மாற்றங்களுக்கு பொதுமக்களும், பக்தர்களும், வியாபாரிகளும் மற்றும் வாகன ஓட்டிகள் அனைவரும் ஒத்துழைப்பு தந்து அருள்மிகு ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலின் ஆலய திருக்குடமுழுக்கு வைபவம் எவ்வித சிரமமும் இன்றி சிறப்பாக நடைபெறுவதற்கு ஒத்துழைப்பு வழங்குமாறு மதுரை மாநகர காவல்துறை சார்பாக கேட்டுக் கொள்ளப்படுகின்றது.
1: தொடர்வது செய்திச் சுருக்கம். சென்னையிலாக இன்னும் சில நொடிகளில்
2: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். ஒடிசாவில் கொண்டாடப்படும் நோவகாய் வேளாண் பண்டிகையொட்டி அம்மாநில மக்களுக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வாழ்த்து தெரிவித்துள்ளார். மக்களிடையே அன்பை பகிர்ந்து கொள்வதுடன் நல்லெண்ணத்தை உருவாக்க வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். பிரிக்ஸ் உச்சிமாநாட்டை வெற்றிகரமாக நடத்தியிருப்பதன் மூலம் இந்தியாவின் வலுவான ஒருங்கிணைப்பு திறனை உலக நாடுகள் உணர்ந்திருப்பதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். 2000 ரூபாய் வரையிலான UPI பரிவர்த்தனைகளுக்கு வங்கிகள் எந்தவொரு கட்டணமும் விதிக்கக்கூடாது என்று மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. இந்தியாவில் ஜனநாயகம் நாகரீக நெறிமுறைகளுடன் வேரூன்றியுள்ளதாக மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா தெரிவித்துள்ளார். நீதித்துறையில் தொடர் சீர்திருத்தம் மற்றும் வெளிப்படைத்தன்மையை ஏற்படுத்த வேண்டியதன் அவசியத்தை தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் வலியுறுத்தியுள்ளார். ஐரோப்பாவின் முன்னணி வாகன உதிரி பாகங்கள் தயாரிப்பு நிறுவனம் தமிழகத்தில் 3000 கோடி ரூபாய் முதலீடு செய்ய விருப்பம் தெரிவித்துள்ளதாக முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். மதுரை அருள்மிகு மீனாட்சி அம்மன் கோவில் கும்பாபிஷேக பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருவதாக இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் தெரிவித்துள்ளார். மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலில் அஇஅதிமுக வெற்றி பெறும் என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். விநாயகர் சதுர்த்தியொட்டி நாகப்பட்டினத்தில் அத்திமரத்தினாலான 32 அடி உயர விநாயகர் சிலை ஊர்வலம் விமரிசையாக நடைபெற்றது. தமிழகத்தில் நீலகிரி, கோவை, ஈரோடு உட்பட 12 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா கனடா இடையே விரிவான பொருளாதார ஒத்துழைப்பு ஒப்பந்தத்தை இறுதி செய்வதற்கான 4 சுற்று பேச்சுவார்த்தை புதுதில்லியில் தொடங்கியது. நேபாளத்திற்கு வரும் December 31 வரை நாளொன்றுக்கு 18 மணி நேரம் மின்சாரம் வழங்க மத்திய எரிசக்தி அமைச்சகம் ஒப்புதல் அளித்துள்ளது. ரஷ்யாவும் யுக்ரைனும் எரிசக்தி இலக்குகளை குறிவைத்து தாக்குதல் நடத்துவதை நிறுத்திக்கொள்ள ஒப்புக்கொண்டிருப்பதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இந்தியா ஆப்கானிஸ்தான் இடையேயான 2வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று தில்லியில் நடைபெறுகிறது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 103.3 இசையோடு என்றும் நீங்கள்.
1: GRT Jewelers இன் இரண்டாம் பொன்னான ஆரம்பம் மதுரை அண்ணா நகரில். GRT Jewelers மதுரை அண்ணா நகரில் தனது இரண்டாவது ஷோரூமை பெருமையுடன் திறக்கிறது. செப்டம்பர் 7 முதல் திறப்பு விழா சலுகையாக தங்க நகைகளின் மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சில் 150 ரூபாய் கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் எண்ணற்ற சலுகைகள், நிபந்தனைகள் பொருந்தும். GRT Jewelers 80 feet road, Old Golcha Complex, அண்ணா நகர், மதுரை.
2: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும்.

0: கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் சுப ஆரம்பங்களின் ஆரம்பம். நேரம் 9:04.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. பேரறிஞர் அண்ணா பிறந்த தின சிறப்பு நிகழ்ச்சி. அண்ணா ஒரு சகாப்தம். சிறப்புரை வழங்குபவர் தமிழ்நாடு மேனாள் கல்வித்துறை அமைச்சர் முனைவர் வைகை செல்வன் அவர்கள்.
2: அண்ணா என்ற மூன்றெழுத்து தமிழ்நாட்டின் அரசியல் வரலாற்றில் ஒரு சகாப்தம். மதிப்புக்குரிய நண்பர்களே, இன்று 15 செப்டம்பர். இது ஒரு சாதாரண நாளல்ல. தமிழ்நாட்டின் அரசியல் வரலாற்றில் ஒரு புதிய அத்தியாயம் பிறந்த நாள். தமிழுக்கு ஒரு பேச்சாளர் பிறந்த நாள். தமிழகத்திற்கு ஒரு தலைவன் பிறந்த நாள். ஏழை எளிய மக்களுக்கு ஒரு குரல் பிறந்த நாள். அரசியலுக்கு நாகரிகம் கற்றுக் கொடுத்த ஒரு மனிதர் பிறந்த நாள். அந்த மனிதர்தான் சின்ன காஞ்சிபுரம் நடராஜன் அண்ணாதுரை என்று அழைக்கப்பட்ட பெருந்தகை பேரறிஞர் அண்ணா அவர்கள். அண்ணா என்று சொன்னால் அரசியல் மட்டும் அவர் பற்றியான நினைவுகள் வராது. அறிவு நினைவுக்கு வரும், அன்பு நினைவுக்கு வரும், அடக்கம் நினைவுக்கு வரும், தமிழ் நினைவுக்கு வரும், நகைச்சுவை நினைவுக்கு வரும், மக்களை மதிக்கும் பண்பு நினைவுக்கு வரும். அதனால்தான் அவர் பெயருக்கு முன்னால் ஒரு பட்டம் மட்டும் போதவில்லை, அதுதான் பேரறிஞர் அண்ணா. 1909 செப்டம்பர் 15 காஞ்சிபுரத்தில் பிறந்தவர் அண்ணாதுரை. காஞ்சிபுரம் என்பது கோயில்களின் நகரம் மட்டுமல்ல, தமிழ் சமயம் கலை கல்வி சிந்தனை இவை அனைத்தும் கலந்திருந்தவன். அந்த மண்ணில் பிறந்த ஒரு சிறுவன் பின்னாளில் தமிழ்நாட்டின் அரசியல் சிந்தனையே மாற்றி அமைத்தான். அவர் பிறந்தபோது யாருக்கும் தெரியாது. இந்த குழந்தைதான் ஒரு நாள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக போகிறது என்று, இந்த குழந்தையின் பேச்சை கேட்க மக்கள் கூட்டம் திரளப் போகிறது என்று, இந்த குழந்தையின் எழுத்தை மக்கள் ஆர்வமாக படிக்கப் போகிறார்கள் என்று, இந்த குழந்தை அரசியலை மக்கள் மொழியில் பேசப் போகிறது என்று. ஆனால் வரலாறு சில மனிதர்களை தேர்ந்தெடுத்து வைத்திருக்கும். அந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட மனிதர்களில் ஒருவர்தான் அண்ணா. நண்பர்களே, ஆசிரியராக தொடங்கி அரசியல் ஆசானாக உயர்ந்தவர்தான் அண்ணா. அண்ணா முதலில் ஆசிரியர். ஆசிரியர் என்பது பாடம் சொல்லிக் கொடுப்பவர். ஆனால் அண்ணா வகுப்பறையை தாண்டி ஒரு தலைமுறைக்கே பாடம் சொல்லிக் கொடுத்தார். அவர் சொல்லிக் கொடுத்த பாடம் என்ன தெரியுமா? மனிதனை மனிதனாக மதிக்க வேண்டும். அவர் கற்றுக் கொடுத்த பாடம் என்ன? சுய மரியாதையுடன் வாழ வேண்டும். அவர் வலியுறுத்திய பாடம் என்ன? அறிவால் கேள்வி கேட்க வேண்டும். அவர் அரசியலுக்கு கொடுத்த பாடம் என்ன? மக்களிடம் பேச வேண்டும், மக்களுக்காக பேச வேண்டும். அண்ணாவின் மிகப்பெரிய ஆயுதம் என்ன தெரியுமா நண்பர்களே? வாழல்ல, வாக்கு. அவருடைய பேனா ஒரு ஆயுதம், அவருடைய நாக்கு ஒரு ஆயுதம். ஆனால் அந்த ஆயுதம் ஒருவரை காயப்படுத்துவதற்காக அல்ல, ஒரு சமூகத்தை வெளிப்படையை செய்வதற்காக, ஒரு தலைமுறையை சிந்திக்க வைப்பதற்காக. அதனால்தான் அண்ணாவின் பேச்சை கேட்பவர்கள் வெறும் கைதட்டவில்லை, சிந்தித்தார்கள். அண்ணா தமிழில் பேசும்போது தமிழ் கடினமாக இல்லை, தமிழ் உயரமாக இருந்தது. தமிழ் பண்டிதர்களின் அறையில் மட்டுமில்லை, பாமர மக்களின் வீட்டுக்குள் சென்றது. அதுதான் அண்ணாவின் பேச்சின் வெற்றி. அவருடைய பெயர் அண்ணாதுரை, ஆனால் மக்கள் அவரை அண்ணா அண்ணா என்று அழைத்தார்கள். அது வெறும் சுருக்க பெயர் அல்ல, அது ஒரு உறவு. ஒரு தலைவர் தலைவர் என்று அழைக்கப்படலாம், ஒரு அரசியல்வாதி அமைச்சர் என்று அழைக்கப்படலாம், ஒரு முதலமைச்சர் முதல்வர் என்று அழைக்கப்படலாம். ஆனால் ஒருவர் அண்ணா என்று அழைக்கப்பட்டால் அவர் மக்களின் குடும்பத்தில் ஒருவராகி விடுகிறார். அதுதான் அண்ணாவின் தனிச்சிறப்பு.

இதயம் கொண்டு தன்னை எதிர்ப்பவர் மீதும் கனிவு கொண்டு எதையும் தாங்கும் இதயம் கொண்டு தன்னை எதிர்ப்பவர் மீதும் கனிவு கொண்டு பைதவர் யார்

0: கடமை கண்ணியம் கட்டுப்பாடுதான் தாரக மந்திரம் ஆக்கியவர் நம் தாழ்வுகளெல்லாம் போக்கியவர் அண்ணா அண்ணா அண்ணா எங்கள் அன்பின் தெய்வம் அண்ணா.
1: அண்ணாவின் அரசியல் பயணத்தில்

எதையும் தாங்கும் இதயம் கொண்டு தன்னை எதிர்ப்பவர் மீதும் கனிவு கொண்டு

0: பொறுமை கண்ணியம் கட்டுப்பாடுதான் தாரக மந்திரம் ஆக்கியவர் நம் தாழ்வுகளெல்லாம் போக்கியவர் அண்ணா அண்ணா அண்ணா எங்கள் அன்பின் தெய்வம் அண்ணா.
1: அண்ணாவின் அரசியல் பயணத்தில் பெரியார் மிக முக்கியமான தாக்கத்தை ஏற்படுத்தியவர். சுய மரியாதை இயக்கம், சமூக நீதி, சாதி எதிர்ப்பு, பகுத்தறிவு, சமத்துவம் போன்ற கருத்துக்கள் அண்ணாவின் அரசியல் சிந்தனையில் ஆழமாக பதிந்தன. பெரியார் ஒரு மிகப்பெரிய சமூக புரட்சியாளர். அண்ணா அந்த சிந்தனைகளை மக்களிடம் எடுத்து சென்ற ஒரு சிறந்த பேச்சாளரும் அரசியல் அமைப்பாளரும் ஆவார். இருவருக்கும் இடையில் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்ட காலமும் வந்தது. ஆனால் வரலாற்றை புரிந்து கொள்வதில் முக்கியமானது நண்பர்களே, அவர்கள் உருவாக்கிய சமூக விழிப்புணர்வின் தாக்கம் தமிழ்நாட்டின் அரசியலை மாற்றியது. 1949 திராவிட முன்னேற்ற கழகம் உருவானது. அண்ணா அதன் முக்கிய தலைவராக முன்னிலை வகித்தார். அந்த காலத்தில் அரசியல் என்பது பலருக்கு தொலைவில் இருந்தது ஒன்று. ஆனால் அண்ணா அதை மக்களின் வாழ்க்கையோடு இணைத்தார். சினிமா, நாடகம், பத்திரிகை, பொதுக்கூட்டம் எதை வேண்டுமானாலும் மக்களுக்கு சென்றடையும் ஊடகமாக பயன்படுத்தினார். அதனால்தான் அண்ணாவின் அரசியல் என்பது வெறும் தேர்தல் அரசியல் அல்ல, அது ஒரு மக்கள் தொடர்பு இயக்கமாக மலர்ந்தது. அண்ணா ஒரு அரசியல்வாதி மட்டுமல்ல, அவர் ஒரு எழுத்தாளர், அவர் நாடக ஆசிரியர், அவர் ஒரு பத்திரிகையாளர், பேச்சாளர், சிந்தனையாளர், திரைக்கதை எழுத்தாளர், இலக்கிய ஆர்வலர். அவரது எழுத்தில் அரசியல் இருந்தது. ஆனால் வெறும் அரசியல் இல்லை, சமூக பிரச்சனைகளும் இருந்தது, மனித உணர்வுகள் இருந்தன, நகைச்சுவை இருந்தது, சிந்தனை இருந்தது. அண்ணாவின் நாடகங்கள் வெறும் பொழுதுபோக்குக்காக எழுதப்பட்டவை அல்ல, அவை சமூக கேள்விகளை எழுப்பின. வேலைக்காரி போன்ற படைப்புகள், ஏழை பணக்காரன், அதிகாரம், சமூக அநீதி போன்ற கேள்விகளை மக்களிடம் கொண்டு சென்றன. ஓர் இரவு போன்ற படைப்புகளும் சமூக வாழ்வின் முரண்பாடுகளை வெளிப்படுத்தின. அண்ணா கலைக்கு ஒரு புதிய பயன்பாட்டை காட்டினார். கலை மக்களை மகிழ்விக்க மட்டுமல்ல, மக்களை விழிப்படைய செய்ய முடியும் என்று. அண்ணாவின் பேச்சில் ஒரு பெரிய சிறப்பு இருக்கும், அதுதான் நகைச்சுவை. அவர் எதிராளியை தாக்கும்போது கூட வார்த்தைகளில் நகைச்சுவை இருக்கும். அதனால் கேட்பவர் முதலில் சிரிப்பார், பிறகு சிந்திப்பார், இறுதியில் அந்த கருத்து மனதில் பதிந்துவிடும். இதுதான் ஒரு பெரிய பேச்சாளரின் திறமை. கோபமாக பேசினால் எதிர்ப்பவர் காதை மூடிக்கொள்வார், ஆனால் சிரிக்க வைத்து பேசினால் மனதை திறந்து கேட்பார். அண்ணா இதையே நன்றாக அறிந்திருந்தார். நண்பர்களே, அண்ணா நாடாளுமன்றத்திலும் தனது பேச்சாற்றல் தனி முத்திரையை பதித்தார். அவருடைய பேச்சு தமிழ்நாட்டின் பிரச்சனைகளை மட்டுமல்ல, மாநில உரிமைகள், மொழி, கூட்டாட்சி, ஜனநாயகம் போன்ற பெரிய கேள்விகளை முன்வைத்தது. அவர் பேசும்போது எதிர்கட்சியினரும் கவனித்து கேட்டார்கள். ஏனென்றால் அண்ணா பேசுவது வெறும் கட்சி சார்ந்த பேச்சாக மட்டும் இல்லாமல் கருத்தோடு கூடிய அரசியல் பேச்சாக இருந்தது. 1967 தமிழ்நாட்டின் அரசியல் வரலாற்றில் மிக முக்கியமான ஆண்டு. அந்த ஆண்டுதான் அண்ணா முதலமைச்சர் ஆனார். அது ஒரு கட்சி ஆட்சிக்கு வந்த சம்பவம் மட்டுமல்ல, நீண்ட காலமாக ஆட்சி அதிகாரத்திற்கு வெளியே இருந்த ஒரு அரசியல் இயக்கம் ஜனநாயக தேர்தலின் மூலம் ஆட்சி பொறுப்பை ஏற்ற முக்கியமான தருணம். அண்ணா அதிகாரத்தில் அமர்ந்தவுடன் அதிகாரம் அவரை மாற்றவில்லை. நண்பர்களே, அதிகாரத்திற்காகவே அவர் ஒரு புதிய முகத்தை தந்தார். அண்ணாவின் அரசியல் முதலமைச்சர் என்பது அரண்மனையில் உட்காரும் மனிதர் அல்ல, மக்களின் பிரச்சனைகளை கேட்க வேண்டிய மனிதர் என்று சொன்னார். அதிகாரம் என்பது ஆடம்பரம் அல்ல, பொறுப்பு என்று சொன்னார். பதவி என்பது பெருமை அல்ல, பணி சுமை என்று சொன்னார். அண்ணாவின் அரசியல் இதைத்தான் உணர்த்தியது. அண்ணா ஆட்சி காலத்தில் மிக முக்கியமான அடையாளங்களில் ஒன்று மாநிலத்தின் பெயர் மாற்றம். மெட்ராஸ் மாநிலம் என்ற பெயர் மாற்றப்பட்டு தமிழ்நாடு என்று பெயர் அதிகாரப்பூர்வமாக நிலை பெற்றது. ஒரு பெயர் மாற்றம் போல தோன்றலாம், ஆனால் மக்களுக்கு அது அடையாள

போராட்டத்தின் அங்கீகாரம். நாம் யார் என்ற கேள்விக்கு அரசின் பேரே பதில் சொல்லத் தொடங்கியது தமிழர்களின் நிலம் தமிழ்நாடு என்று. மொழி கேள்வியில் அண்ணாவின் நிலைப்பாடு தமிழ்நாட்டின் அரசியல் வரலாற்றில் முக்கியமானது. தமிழுக்கும் ஆங்கிலத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்கும் இருமொழி கொள்கை தமிழகத்தில் நிலை பெற்றது. இதன் பின்னணியில் இருந்தது மொழி திணிப்புக்கு எதிரான அரசியல். அண்ணாவின் அரசியல் தமிழை நேசித்தது. ஆனால் தமிழை நேசிப்பது மற்ற மொழிகளை வெறுப்பது அல்ல, தாய் மொழிக்கு உரிமை வேண்டும் என்பதுதான் அவரது வலியுறுத்தல். அண்ணாவை பற்றி பேசும்போது அரசியல் சாதனைகளை மட்டும் பேசக்கூடாது, அவருடைய எளிமையும் பேச வேண்டும். பதவி உயர்ந்தது, ஆனால் வாழ்க்கை மாறவில்லை. மக்களிடமிருந்து வந்தவர், மக்களோடே இருந்தார், மக்களுக்காகவே வாழ்ந்தார். அதனால்தான் அண்ணா மறைந்தபோது மக்கள் தங்கள் குடும்பத்தில் ஒருவரை இழந்ததை போல் துயரப்பட்டார்கள். அண்ணாவின் அரசியல் மையத்தில் இருந்தது மனிதன், சாதிக்கு முன் மனிதன், மதத்திற்கு முன் மனிதன், பணத்திற்கு முன் மனிதன், பதவிக்கு முன் மனிதன். அதனால்தான் அண்ணாவின் அரசியலை புரிந்து கொள்ள ஒரு வரி போதும். நண்பர்களே, மனிதனை உயர்த்தும் அரசியலே நல்ல அரசியல். அண்ணாவின் பேச்சில் ஏழை என்பது ஒரு புள்ளி விவரம் அல்ல, அவர் அரசியலில் ஏழை என்பது ஒரு மனிதன். அவருக்கு கல்வி வேண்டும், வேலை வேண்டும், மரியாதை வேண்டும், வாய்ப்பு வேண்டும், சமூகத்தில் சம உரிமை வேண்டும். இதுதான் சமூக நீதியின் அடிப்படை. அண்ணா அரசியலை எளிய தமிழில் பேசினார், அதனால்தான் அவருடைய மிகப்பெரிய வெற்றி. ஒரு சிக்கலான அரசியல் கருத்தை எடுத்துக்கொண்டு பாமரனுக்கு புரியும் மொழியில் விளக்குவது எளிதல்ல, அதை அண்ணா செய்தார். அதனால்தான் அவரது கூட்டங்களில் பேராசிரியரும் இருந்தார்கள், பாட்டாளிகளும் இருந்தார்கள், மாணவரும் இருந்தார்கள், விவசாயிகளும் இருந்தார்கள், தொழிலாளியும் இருந்தார், பெண்களும் இருந்தனர். அனைவரும் புரியும் மொழியில் பேசினார். அண்ணாவின் பெயருடன் ஆழமாக இணைந்தது மூன்று சொற்கள், கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு. இந்த மூன்று சொற்களும் ஒரு அரசியல் இயக்கத்திற்கான ஒழுக்கம் மட்டுமல்ல, ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கைக்கும் தேவையான மூன்று நெறிகள். கடமையில்லாத வாழ்க்கை பயனற்றது, கண்ணியம் இல்லாத வாழ்க்கை மதிப்பற்றது, கட்டுப்பாடு இல்லாத வாழ்க்கை பாதையற்றது. அதனால்தான் இந்த மூன்று சொற்கள் பேசப்படுகின்றன. அண்ணாவின் அரசியல் வாழ்க்கை நீண்டதாக இல்லை. நண்பர்களே, அவர் முதலமைச்சராக இருந்த காலம் மிக குறியது. ஆனால் சில மனிதர்களின் வாழ்க்கையை ஆண்டுகளால் அளக்க முடியாது, அவர்கள் செய்த தாக்கத்தால் அளக்க வேண்டும். சிலர் 50 ஆண்டுகள் பதவியில் இருந்தாலும் வரலாற்றின் ஒரு பக்கமாக இருக்கலாம், சிலர் சில ஆண்டுகளே இருந்தாலும் வரலாற்றையே மாற்றி விடுவார்கள். அண்ணா அந்த வகையை சேர்ந்தவர். 1969 பிப்ரவரி 3 அவர் மறைந்தார். தமிழ்நாடு துயரத்தில் மூழ்கியது. அண்ணாவின் மறைவு தமிழ்நாட்டின் பேரெதிர்ச்சியை ஏற்படுத்தியது. அவரது இறுதி ஊர்வலத்தில் திரண்ட மக்கள் கூட்டம் அவரது மீது மக்களுக்கு இருந்த அன்பின் அளவை வெளிப்படுத்தியது. ஒரு தலைவர் இறந்தபோது மக்கள் அழுதார்கள், ஆனால் அண்ணாவை இழந்தபோது ஒரு குடும்பத்தின் மூத்தவரை இழந்த உணர்வு ஏற்பட்டது. அதுதான் அண்ணா என்ற உறவின் ஆழம். ஒரு மனிதர் இறந்து விடலாம், ஆனால் ஒரு கொள்கை இறக்காது. ஒரு குரல் மௌனமாகலாம், ஆனால் அந்த குரல் எழுப்பிய கேள்விகள் மௌனமாகாது. நண்பர்களே, அண்ணா மறைந்தார், ஆனால் தமிழ்நாடு என்று பெயர் இருக்கிறது. தமிழ் மொழி உரிமை பற்றி வாதம் இருக்கிறது, சமூக நீதி பற்றி அரசியல் இருக்கிறது, மாநில உரிமைகள் பற்றி சிந்தனை இருக்கிறது, மக்களோடு பேசும் அரசியல் இருக்கிறது, அண்ணாவின் நினைவும் இருக்கிறது. இன்றைய தலைமுறை அண்ணாவிடமிருந்து என்ன கற்றுக்கொள்ள வேண்டும் தெரியுமா? முதலில் படிக்க வேண்டும். அண்ணா படித்தார், எழுதினார், சிந்தித்தார், கேள்வி கேட்டார், பிறகு பேசினார். இன்று சமூக ஊடகத்தில் ஒரு செய்தியை பார்த்தவுடன் பகிர்ந்து விடுகிறோம். ஆனால் அண்ணா இருந்திருந்தால் முதலில் என்ன செய்திருப்பார் தெரியுமா? அது உண்மையா என்று கேட்டிருப்பார். இதுதான் அறிவார்ந்த அரசியல். அண்ணாவின் அரசியலில் கடுமையான கருத்து வேறுபாடுகள் இருந்தன. ஆனால் தனிப்பட்ட பகையை அரசியல் கருத்து வேறுபாட்டோடு கலக்காமல் இருப்பது அவரது பேச்சில் காணப்பட்ட முக்கிய பண்பு. அவர் எதிராளியை விமர்சிக்கலாம், ஆனால் அவருடைய அரசியல் மொழியில் ஒரு நாகரிகம் இருந்தது. இன்றைய அரசியலுக்கு இது மிகப்பெரிய பாடம். கருத்தை எதிர்க்கலாம், மனிதனை அவமதிக்க வேண்டியதில்லை. அண்ணாவின் அரசியல் நமக்கு இன்னொரு விஷயத்தை சொல்கிறது. அரசியல் என்பது மக்களை வெல்வது மட்டுமல்ல, மக்களின் நம்பிக்கையை வெல்வது. தேர்தலில் வெற்றி பெறுவது ஒரு நாள், ஆனால் மக்கள் மனதில் இடம்பெறுவது

தலைமுறைகள். அதனால்தான் அண்ணாவின் பெயர் இன்று வரை அரசியல் வரலாற்றில் தலைமுறை கடந்தும் உயிரோடு இருக்கிறது. தமிழ் இலக்கியத்தில் சில சொற்கள் மிகப்பெரிய அர்த்தம் கொண்டவை. அன்னை என்றால் பாசம், தந்தை என்றால் பாதுகாப்பு, ஆசான் என்றால் அறிவு, அண்ணன் என்றால் அருகாமை. அண்ணாவில் இந்த நான்கும் சேர்ந்திருந்தன. அன்பில் அண்ணன், அறிவில் ஆசான், அரசியலில் தலைவன், தமிழில் பேரறிஞர். அதனால்தான் அண்ணா என்பது ஒரு பெயரல்ல, ஒரு பண்பாடு. அண்ணா பிறந்த நாளை கொண்டாடுவதென்பது மாலை அணிவிப்பது மட்டுமல்ல, புகழ் பாடுவது மட்டுமல்ல, பதாகை வைப்பது மட்டுமல்ல, அண்ணாவின் சிந்தனையை வாழ்க்கையில் கடைபிடிப்பதுதான் உண்மையான அஞ்சலி. ஒரு ஏழை மாணவனுக்கு உதவுங்கள், ஒரு குழந்தையின் கல்விக்கு துணை நில்லுங்கள், ஒருவரை சாதியால் இழிவுபடுத்தாதீர்கள், மொழியை மதியுங்கள், மற்ற மொழிகளையும் மதியுங்கள், மக்களை மரியாதையுடன் நடத்துங்கள், அறிவை வளர்த்து கொள்ளுங்கள். இதுதான் அண்ணாவுக்கு நாம் செலுத்தக்கூடிய உண்மையான மரியாதை. இன்றைய அரசியலில் பல கேள்விகள் இருக்கின்றன. பதவிக்கான போட்டி இருக்கிறது, அதிகாரத்திற்கான போட்டி இருக்கிறது, கருத்து மோதல்கள் இருக்கின்றன. இந்த சூழலில் அண்ணாவின் மூன்று சொற்கள் மீண்டும் தேவை. என்ன தெரியுமா நண்பர்களே? கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு. இது அரசியல்வாதிகளுக்கு மட்டுமல்ல, அனைவருக்கும். ஆகவே அண்ணா என்றால் தமிழை மக்களின் மொழியாக்கியவர் என்று பொருள். அரசியலை மக்களின் பிரச்சனைகளோடு இணைத்தவர். நகைச்சுவையை அரசியலில் ஆயுதமாக்கியவர். எழுத்தை சமூக சிந்தனைக்கு பயன்படுத்தியவர். மேடையை மக்களின் பல்கலைக்கழகமாக மாற்றியவர். அதிகாரத்தை மக்களுக்கான பொறுப்பாக பார்த்தவர். அதனால்தான் அவர் பேரறிஞர். சின்ன காஞ்சிபுரம் நடராஜன் அண்ணாதுரை போற்றத்தக்க ஆட்சியாளராக, அறிவார்ந்த கருத்து கருவூலமாக திகழ்ந்தவர் என்று தமிழ்கூறும் நல்லுலகம் அவரை அன்போடும் வாஞ்சியோடும் நினைவு கூறுகிறது. அவரிடமிருந்து பொங்கி பிரவாகம் எடுத்த தமிழ் ஊற்றுத்தான் அரசியல் வானில் விஸ்வரூபமாக எழுந்து நின்றது. பேரறிஞர் அண்ணா என்று அனைவரது மனதிலும் பதிய வைப்பதற்கு காரணமாகவும் இருந்தது. சொல் புதிது, பொருள் புதிது என தமிழ் மொழியின் புதிய அடையாளமாக திகழ்ந்தார். மேடை தமிழுக்கு மகுடம் சுட்டினார். நல்ல தமிழ் அறிஞராக, நாவன்மைமிக்க நாவுக்கரசராக, ஆங்கிலத்தில் நாவாடுகிற பாங்கை கண்டு ஆங்கிலேயர்களே வியந்த வித்தகராக, வற்றாத ஊற்றெடுக்கும் எழுத்து வன்மைமிக்க ஒரு எழுத்தாளராக, நாடக ஆசிரியராக, நடிப்பின் மெய்ப்பாடுகளை எடுத்துரைக்கும் கலைஞனாக, அரசியலில் உச்சம் தொட்ட ஆளுமையாக, மற்றும் முதலமைச்சராக என்று விரிந்து பறந்து கொண்டு செல்கிறது அவரை பற்றியான நினைவுகள். தமிழ் தாயின் தலைமகனாய், தமிழினத்தின் தனித்தலைவராய், திராவிட அரசியலின் பெருந்தலைவராய் திகழ்ந்த அண்ணாவிடம் இருந்து உதித்த சொல், செயல் அனைத்தும் தமிழ்தான் இரண்டரக் கடந்திருந்தது. மொழிக்கும் இனத்திற்கும் அவர் காட்டிய பாதை ஒரு சிறந்த வழித்தடத்தை ஏற்படுத்தியது. ஆகவேதான் உரிமையோடு அண்ணா என்று அழைத்த அனைவரும் அவரது உடன்பிறப்புகளாகினர். அண்ணாவின் அறிவு விசாலமானது, செறிவுமிக்க உறுதிப்பாடு உடையது. ஆகவேதான் அவரை பேரறிஞர் என்று எல்லோரும் வழிமொழிந்தார்கள். அறிவியல், பொருளியல், உளவியல், அரசியல், வரலாறு, தத்துவம், இலக்கியம் என பன்முகப் புலமை பெற்றவர். ஆகவேதான் தமிழகத்தின் 20ஆம் நூற்றாண்டை அறிவு யுகமாக மாற்றி காட்டினார். அண்ணாவின் இலக்கிய வளர்த்தால் இவ்வையகம் தழைத்தது திளைத்தது. சமுதாய சீர்திருத்த கருத்துக்களை தனது எழுத்துக்களின் மூலமாக எடுத்து வைக்கும் ஒரு புதிய உத்தியை கண்டறிந்தார். அதுவே தம்பிக்கு அண்ணாவின் கடிதங்கள். இக்கடிதங்களை தேநீர் கடைகளில் ஒருவர் படிக்க பெரும் கூட்டமாக நின்று கேட்கும் பழக்கம் அக்காலகட்டத்தில் மிக பிரபலம். அண்ணாவின் கடிதங்களை படிக்காமல் சாப்பிடாமல் இருந்தவர்கள் ஏராளம் உண்டு. இவற்றோடு மாத்திரமில்லாமல் அண்ணாவின் நாடகங்கள், சிறுகதைகள், புதினங்கள் தமிழக மக்களிடத்தில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தின. சௌமியன், சமதர்மன், பரதன், நக்கீரன், குறிப்போன், ஒற்றன், வீரன் என்னும் புனை பெயர்களில் இவரது படைப்புகள் வெளிவந்தன. பொழுதுபோக்குக்காக இலக்கியங்கள் படித்தவர்கள் மத்தியில் சமூக சீர்திருத்த கருத்துக்களுக்காகவும் படிக்கும் சூழ்நிலையாக இவர் மாற்றி காட்டினார். சமூகத்தில் நிலவிய மூடப்பழக்க வழக்கங்கள், பெண்ணுரிமை, முதலாளித்துவ எதிர்ப்பு போன்றவற்றை தமது படைப்புகளில் வித்தாக, மூலக்கருத்தாக இவரது கதைகள் தூக்கிச் சுமந்தன. இவரது எழுத்துக்கள் எத்தகைய அழகுணர்ச்சி கொண்டவையாக
எதுகை மோனவியை மிஞ்சக்கூடிய அளவிற்கு கொஞ்சி விளையாடியதோ அதற்கேற்ப இவரது பேச்சு ஒரு புதிய வடிவத்தோடு அனைவரையும் வசீகரித்தது.

நண்பர்களே, தமிழ்நாட்டு மக்களின் மாசுகளை அகற்றுவதற்காக, அவர்கள் தம் வாழ்வின் பலவற்றில் மறு வளர்ச்சிகளை வித்திடுவதற்காக, மொழிப்பற்று, இனப்பற்று, நாட்டுப்பற்று, விடுதலை வேட்கை தமிழ் மக்களிடத்தில் செழித்திடவும் செமாந்து நிலைத்திடவும் அவர்கள் வாழ்வு சிறந்திடவும் எத்தகைய எதிர்ப்புகளைக் கண்டு அஞ்சாது செயலாற்றி மக்கள் பணியே மகேசன் பணி என புதிய முழக்கத்தை நாளெல்லாம் பறைசாற்றினார். இதழ்தோறும் இதழ் உரை, கட்டுரை, மடல், ஆய்வுரை, சிறுகதை, புதினம், சிறுநாடகம், நாடகம், கவிதை, ஊரார் உரையாடல், வரலாறு, நந்திக்கலம்பகம் என்னும் வடிவங்களில் மக்கள் விரும்பி சுவைக்கும் சுவையான கருத்துக்களை எல்லாம் வரைந்தார். ஏனென்றால் அவரே ஒரு முறை சொல்லுகிற போது, நந்திக்கலம்பகம் புது முறை தொடராக அளிக்க எண்ணியிருக்கின்றேன், கோடுகள் தயாராகிவிட்டன, விரைவில் வண்ணமும் கூட்டிட இயலும் என்று வர்ணித்துள்ளார். இவைகளெல்லாம் எப்போது நிகழ்ந்தன, எப்படி நிகழ்ந்தன என எண்ணி பார்த்தால் நமக்கு வியப்பு மேலிடும். அறிஞர் அண்ணா பிறமொழி ஆதிக்கத்தால் தமிழ்நாடு இருள் சூழ்ந்த நிலையில் இருந்தபோது தன் தமிழ் மொழியின் ஆற்றலால் இவைகளை எல்லாம் நிகழ்ந்தன. ஒரு முறை விழுப்புரத்தில் அண்ணா பேச சென்றிருந்தார். தேர்தல் நேரம் என்பதால் பல கூட்டங்களில் பேசிவிட்டு இரவு 10 மணிக்குத்தான் அங்கு அவரால் வர முடிந்தது. மக்கள் கண்களில் தூக்கம் தொற்றி கொண்டது. மேடை ஏறி அண்ணா இப்படி பேசினார். மாதமோ சித்திரை, மணியோ பத்திரை, மக்களுக்கோ நித்திரை, வழங்குவேர் எங்கள் சின்னத்தில் முத்திரை என்று பேச ஆரம்பித்தவுடன் மக்களின் தூக்கம் களைந்தது. எழுந்தது கரவலி, அடங்க வெகுநீரமாயிற்று. இதை போலவே தென்மாவட்டத்தில் ஒரு கூட்டத்திற்கு பேச சென்றார். அப்போது ஆட்சியில் இருந்த கட்சியினர் அண்ணா பேசும் மேடைக்கு எதிரே ஒரு பெண்ணின் கையில் விளக்குமாறு வைத்திருப்பதாக உள்ள படத்தை மாட்டியிருந்தனர். அதை கண்ட தொண்டர்கள் ஆதங்கப்பட்டனர். அவர்களை அமைதிப்படுத்திய அண்ணா இப்படி சொன்னார். அவர்கள் ஒன்றும் தவறாக வைக்கவில்லை, அவர்கள் செய்யும் ஊழல்களை என்னை நன்கு விளக்குமாறு படித்திருக்கிறார்கள் என்றார். இதை கேட்ட எதிர் முகாமினர் வெட்கி தலைகுனிந்தனர். இப்படி எண்ணற்ற அனுபவங்களை நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். ஒரு தடவை இங்கிலாந்து மாணவர்கள் அண்ணாவை பரிகசிப்பதற்காக அவரிடம் ஏனென்றால் என்று ஒரு வார்த்தை 3 தடவை தொடர்ந்து வருகிற மாதிரி வாக்கியம் கூற முடியுமா என்று கேட்டார். அதற்கு அவர் சொன்னார், நோ சென்டென்ஸ் கேன் பிகினிங் வித் பிகாஸ் பிகாஸ் பிகாஸ் இஸ் எ கன்ஜக்ஷன். எந்த வாக்கியமும் ஒரு இணைப்பு வார்த்தையை கொண்டு துவங்காது. அவ்வார்த்தை ஏனென்றால் ஏனென்றால் ஏனென்றால் என்பது ஒரு இணைப்பு சொல் என்று உடனே பதிலளித்தார். இவ்வாறாக பேச்சாற்றலில் அனைவரும் வியக்க வைத்தவர் அண்ணா. ஆகவேதான் அவருடைய மேடை பேச்சுகளைக் கண்டு மாலை நேர கல்லூரிகள் என்றும் கட்டிடமில்லாத கல்லூரிகள் என்றும் வரலாற்று வகுப்பறைகள் என்றும் புகழாரம் சூட்டினார்கள். கடமை கண்ணியம் கட்டுப்பாடு மாத்திரமல்ல, மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கு மடம் உண்டு. கத்தியை தீட்டாதே, உன்னன் புத்தியை தீட்டு. தம்பி, வன்முறை இருபக்கமும் கூர் உள்ள கத்தியாகும், எதையும் தாங்கும் இதையும் வேண்டும், சட்டம் ஒரு இருட்டறை என்றெல்லாம் பேசினார். சட்டம் ஒரு இருட்டறை, அதில் வழக்கறிஞர்கள் வாதம் ஒரு விளக்கு, மக்கள் மதியை கெடுக்கும் ஏடுகள் நமக்கு தேவையில்லை, தமிழரை தட்டி எழுப்பும் தன்மான இலக்கியங்கள் தேவை, தன்னம்பிக்கை ஊட்டி மதிப்பை பெருக்கும் நூல்கள் தேவை என்று சொன்னார். அறிவாலும் ஆற்றலாலும் ஆகாத காரியமில்லை, அறிவும் ஆற்றலும் சேர்ந்து உழைத்தால் வெற்றி நிச்சயம். நல்ல வரலாறுகளை படித்தால்தான் இளம் உள்ளத்திலேயே புதிய முறுக்கு ஏற்படும். இளைஞர்களுக்கு பகுத்தறிவும் சுயமரியாதையும் தேவை. இளைஞர்கள் உரிமை போர்ப்படையின் ஈட்டி முனைகள். நடந்தவை நடந்தவையாக இருக்கட்டும், இனி நடப்பவை நல்லவையாக இருக்கட்டும். கண்ணீர் துளிகள் எங்கிருந்தாலும் வாழ்க, வசவாளர்கள் வாழ்க, ஒன்றே குலம் ஒருவனே தேவன், இப்படி தோற்கின் இப்படி வெல்லும், இவைகள் ஏதோ ஒரு பொருள்களை தரும் சாதாரண சொற்றொடர்கள் அல்ல. ஒரு சமுதாயத்தை விழிக்கச் செய்து, மறுமலர்ச்சி பெற செய்து, புதிய உணர்வுகளை தாண்டி புதிய சமுதாயமாக ஆக்கி ஆற்றல் மிக்க வரிகள்தான் இவைகளெல்லாம். அண்ணா உதிர்த்த முத்துக்கள் பின்னாளில் தமிழகத்தின் சொத்துக்களாக மலர்ந்தன. இவைகள் ஒவ்வொரு சொற்றொடரும் மனோதத்துவ ஆய்வாளர்களால் ஆய்வுக்கு எடுத்துக்கொள்ள வேண்டிய இலக்கிய குறியீடுகள், மனித வாழ்வுக்கு அடிப்படை இலக்கணங்கள், தமிழக வரலாற்று அத்தியாயங்களின் தலைப்புக்கள், இந்த நூற்றாண்டின் நடுப்பகுதியில் அறிஞர் அண்ணாவின் இதய துடிப்புக்கள், தமிழ்தாயின் தலைமகனாய் இலட்சிய விளக்கங்கள், தமிழ் சமுதாயத்தின் தன்னிகரற்ற வழிகாட்டியின் வரலாற்றை விளக்கும் அடையாளங்கள் அவருடைய வாழ்க்கையின் நெறிகள். ஆம், அரசியல் என்பது மற்றவர்களின் வாழ்க்கையை பணயம் வைத்து ஆடும் சூதாட்டமல்ல, ஆழ்ந்த அன்பும்

0: இணையற்ற பாசமும் நிறைந்த சகோதர உணர்வும் மனிதாபிமானமும் கடந்த ஒரு வாழ்க்கை முறை என்பதை உலகுக்கு உணர்த்திய ஒரு மாபெரும் சிந்தனையாளர்தான் அண்ணா அவர்கள். தமிழ்நாட்டின் 6வது முதலமைச்சரான அண்ணா குறுகிய காலமே ஆட்சிக்கட்டலில் அமர்ந்திருந்தாலும் அரசியல் போக்கையே புரட்டி போட்டவர். அரசியலில் மேடைகளை தமிழ் வளர்க்கும் அரங்கமாக மாற்றி காட்டினார். தமிழ் உள்ளத்தோடும் உணர்வோடும் ஆட்சிக்கு வந்ததால் தம் ஆட்சி காலத்தில் என்றுமில்லாத அளவுக்கு தமிழை முன்னிலைப்படுத்திய ஆட்சியாளர். சுயமரியாதை திருமணங்களை சட்டப்பூர்வமாக்கி தனது திராவிட பற்றை வலுப்படுத்தினார். இருமொழி சட்டங்களை உருவாக்கினார். இப்படி அவரை பற்றி என்னெல்லாம் சொல்லிக்கொண்டே போகலாம். உலக வரலாற்றிலேயே பொது வாழ்க்கைக்கு தன்னை ஒப்படைத்து கொண்ட ஒரு தலைவனுக்கு அறிஞர் அண்ணாவிற்கு ஏற்பட்டது போன்று துயரம் மிகுந்த அனுபவம் ஏற்பட்டிருக்காது. இதயத்தை தூளாக்கும் சொற்கள், இழிமொழிகள், வசைகள், இரத்தத்தை சூடோற்றும் நாரச நரகள், நடைப்பேச்சுக்கள், அழித்து ஒழிப்பதற்கான இடைவிடாத தாக்குதல்கள், தன்னை ஆளாக்கிய தலைவரிடமிருந்து தன் ஆளாக்கிய அன்பு தம்பிகளிடமிருந்தும் எப்போதும் எதிர்க்கும் எதிர்களிடமிருந்தும் என்று அனைத்து தரப்பினரிடையும் தாக்குதலை தாங்கிக் கொண்டவர். எதையும் தாங்கும் இதயம் வேண்டுமென்று பொறுமை காத்தவர். மறப்போம் மன்னிப்போம் என்று இந்த உலகுக்கு எடுத்துச் சொன்னவர்தான் பெருந்தகை பேரறிஞர் அண்ணா அவர்கள். நண்பர்களே, செப்டம்பர் 15 அன்று நாம் அண்ணாவின் பிறந்த நாளை கொண்டாடுகிறோம். ஆனால் உண்மையில் அண்ணா பிறந்த நாள் மட்டுமல்ல, ஒரு சிந்தனை பிறந்தனார், ஒரு சமூக விழிப்புணர்வு பிறந்தனார், ஒரு புதிய அரசியல் மொழி பிறந்தனார், ஒரு புதிய தமிழ்நாட்டின் அடையாளம் வலுப்பெற்ற நாள். அண்ணா வாழ்ந்தது குறுகிய காலம். ஆனால் அவர் விட்டு சென்ற சிந்தனை நீண்ட பயணம். அண்ணாவின் குரல் இன்று கேட்காமல் இருக்கலாம், ஆனால் அவர் எழுப்பிய கேள்விகள் இன்றும் கேட்கின்றன. அண்ணாவின் பேனா இன்று எழுதாமல் இருக்கலாம், ஆனால் அவர் எழுதிய வார்த்தைகள் இன்னும் எழுதி கொண்டிருக்கின்றன. அண்ணாவின் காலடிகள் இன்று நம் முன் இல்லை, ஆனால் அவர் நடந்த பாதை இன்னும் நம் முன்னால் இருக்கிறது. அந்த பாதையில் நாம் நடக்க வேண்டுமா? அதுதான் இன்றைய தலைமுறையின் கேள்வி. அண்ணாவை சிலையாக வைத்தால் மட்டும் போதாது, அவருடைய சிந்தனையை செயலாக மாற்ற வேண்டும். நண்பர்களே, அண்ணாவுக்கு மாலை அணிவிப்பதை விட ஒரு மனிதனை மனிதனாக
1: நேயர்கள் இதுவரை
0: அண்ணாவுக்கு
1: புகழாவிட்டுவன் அவர்கள்.
0: அப்போதுதான் அண்ணா பிறந்த நாள் ஒரு விழாவாக மட்டுமில்லாமல் ஒரு விழிப்புணர்வு நாளாக மாறும். காஞ்சியில் பிறந்தார், தமிழ்நாட்டின் இதயத்தில் இடம் பிடித்தார், ஆசிரியராக தொடங்கினார், அரசியலுக்கு ஆசானாக உயர்ந்தார், எழுத்தில் சிந்தித்தார், பேச்சில் மக்களை சிந்திக்க வைத்தார், பதவிக்கு வந்தார், பதவிக்கு பெருமை சேர்த்தார், வாழ்ந்த காலம் குறைவு, வாழ்ந்த விதம் வரலாறு. அதனால்தான் இன்று நாம் பெருமையுடன் சொல்கிறோம், அண்ணா ஒரு தலைவர் அல்ல, ஒரு தலைமுறை. அண்ணா ஒரு பெயர் அல்ல, ஒரு சிந்தனை. அண்ணா ஒரு மனிதர் அல்ல, தமிழ்நாட்டின் அரசியல் வரலாற்றில் ஒரு சகாப்தம். நண்பர்களே, பேரறிஞர் அண்ணாவின் புகழ் வாழ்க என்று வாழ்த்துவோம். தமிழ் வாழ்க, தமிழ்நாடு வாழ்க, மனிதநேயம் வாழ்க என்று பேரறிஞர் அண்ணாவின் பிறந்த நாளில் அவருடைய பெரும்புகளை போற்றுவோம், பாராட்டுவோம், வாழ்த்துவோம், வணங்குவோம். நன்றி, வணக்கம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது பேரறிஞர் அண்ணா பிறந்த தின சிறப்பு நிகழ்ச்சி. அண்ணா ஒரு சகாப்தம் சிறப்புரை வழங்கினார் தமிழ்நாடு மேனாள் கல்வித்துறை அமைச்சர் முனைவர் வைகை செல்வன் அவர்கள்.
2: வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
3: வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
4: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
5: வணக்கம், நான் கார்த்திக் நேதா, பாடலாசிரியர். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது மதுரை FM ரெயின்போ 103.3. தோழர்களே, அடங்க அன்போடு

0: உலகத்தை அணுகுங்கள். நல்ல நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேளுங்கள்.
1: GRT Jewelers இன் இரண்டாம் பொன்னான ஆரம்பம் மதுரை அண்ணா நகரில். GRT Jewelers மதுரை அண்ணா நகரில் தனது இரண்டாவது ஷோரூமை பெருமையுடன் திறக்கிறது. செப்டம்பர் 7 முதல் திறப்பு விழா சலுகையாக தங்க நகைகளின் மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சில் 150 ரூபாய் கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் எண்ணற்ற சலுகைகள், நிபந்தனைகள் பொருந்தும். GRT Jewelers, 80 feet road, Old Golcha Complex, அண்ணா நகர், மதுரை.
2: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
3: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
2: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
3: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
4: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
5: 150th ஆண்டு கொண்டாட்டத்தின் சிறப்பு வந்தே மாதரம்.

குட் மார்னிங், குட் மார்னிங், குட் மார்னிங். மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9ல ட்ரைட்டன் பீட்ஸ் காத்திருக்க நிர்மலை. சின்ன சின்ன தகவல்கள் கூடவே பீட்டான பாடல்கள் கேட்கலாமா? ட்ரைட்டன் பீட்ஸ் காத்திருக்க நிர்மலையில் இப்போ அவங்க கூட பேசிகிட்டு இருக்கிறது கிளாரா.

சமயம் ஜாலியான பீட்டான பாடல்கள் கேட்டிருக்கோம். டிரைடி மீஸ் காத்திருக்கு நிறமலை. பாரத பிரதமர் அவர்களுடைய நலத்திட்டங்களில் ஒன்றான தரிசு நிலங்களின் சூரிய ஒளி மின் திட்டம் பற்றி தான் கேட்க போகிறோம். டிரைடி மீஸ் காத்திருக்க நிற

0: I'm waiting.
1: நேரம் 9:46 ஆச்சுங்க. பிரெட்டமிட்ஸ் காத்திருக்க நிறமில்லை கேட்டுட்டு இருக்கோங்க. தரிசு நிலங்களுடைய சூரிய ஒளி மின் திட்டம் அப்படின்றது பயன்பாட்டில் இல்லாத தரிசு நிலங்களை குத்தகைக்கு எடுத்து அல்லது அதை பயன்படுத்தி சூரிய ஒளி மின்சாரம் தயாரிக்கக்கூடிய ஒரு சிறந்த திட்டம் தான் இந்த திட்டம்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: 9:50 காத்திருக்கு நேரமில்லை கேட்டுக்கோங்க. தரிசு நிலங்களினுடைய சூரிய ஒளி மின் திட்டத்தினுடைய முக்கியமான அம்சங்கள் என்ன அப்படின்னா, விவசாயிகள் அல்லது நில உரிமையாளர்கள் உபயோகமில்லாத நிலங்களை குத்தகைக்கு விட்டு நிரந்தர வருமானம் இதன் மூலமாக பெறலாம். மத்திய அரசினுடைய இந்த திட்டத்தின் மூலமாக சூரிய மின் நிலையங்கள் அமைக்கலாம், மானியங்கள் பெறதுக்கும் வழிவகை செய்யப்படுகிறது இந்த திட்டத்தின் மூலமாக.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். ஒடிஷாவில் கொண்டாடப்படும் நுவக்காய் வேளாண் பண்டிகையொட்டி அம்மாநில மக்களுக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வாழ்த்து தெரிவித்துள்ளார். மக்களிடையே அன்பை பகிர்ந்து கொள்வதுடன் நல்லெண்ணத்தை உருவாக்க வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். பிரிக்ஸ் உச்சி மாநாட்டை வெற்றிகரமாக நடத்தியிருப்பதன் மூலம் இந்தியாவின் வலுவான ஒருங்கிணைப்பு திறனை உலக நாடுகள் உணர்ந்திருப்பதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். இந்தியாவில் ஜனநாயகம் நாகரீக நெறிமுறைகளுடன் வேரூன்றி உள்ளதாக மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். 2000 ரூபாய் வரையிலான யுபிஐ பரிவர்த்தனைகளுக்கு வங்கிகள் எந்தவொரு கட்டணமும் விதிக்கக்கூடாது என்று மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. நீதித்துறையில் தொடர் சீர்திருத்தம் மற்றும் வெளிப்படைத்தன்மையை ஏற்படுத்த வேண்டியதன் அவசியத்தை தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் வலியுறுத்தியுள்ளார். ஐரோப்பாவின் முன்னணி வாகன உதிரி பாகங்கள் தயாரிப்பு நிறுவனம் தமிழகத்தில் 3000 கோடி ரூபாய் முதலீடு செய்ய விருப்பம் தெரிவித்துள்ளதாக முதலமைச்சர் திரு விஜய் குறிப்பிட்டுள்ளார். மறைந்த முன்னாள் முதலமைச்சர் பேரறிஞர் அண்ணாவின் 118வது பிறந்த நாளையொட்டி சென்னை அண்ணா சாலையில் உள்ள அவரது உருவச்சிலையின் கீழ் வைக்கப்பட்டிருந்த உருவப்படத்திற்கு தமிழக அரசின் சார்பில் மலர்தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் இன்று காலை நிலவரப்படி 87.82 அடியாக உள்ளது. அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 7599 கனஅடியாக அதிகரித்துள்ளது. அணையிலிருந்து பாசனத்திற்காக வினாடிக்கு 12000 கனஅடி வீதம் நீர் திறந்துவிடப்படுகிறது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 680 ரூபாய் குறைந்து 112320 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. இந்தியா கனடா இடையே விரிவான பொருளாதார ஒத்துழைப்பு ஒப்பந்தத்தை இறுதி செய்வதற்கான 4வது சுற்று பேச்சுவார்த்தை புதுதில்லியில் தொடங்கியது. ரஷ்யாவும் யுக்ரைனும் எரிசக்தி இலக்குகளை குறிவைத்து தாக்குதல் நடத்துவதை நிறுத்திக்கொள்ள ஒப்புக்கொண்டிருப்பதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். செஸ் ஒலிம்பியாட் போட்டி உஸ்பெகிஸ்தானின் சமர்கண்டில் இன்று தொடங்கி 27ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 விருப்ப கானங்கள் நிகழ்ச்சியில் இது விருந்தினர் விருப்பம். நேற்றைய தொடர்ச்சியினை கேட்கலாம். வழக்கறிஞர் ராதா அவர்கள் நம்மோடு இணைந்திருக்காங்க. சொல்லுங்க மேம், உங்க ஒர்க் தவிர்த்து வேற என்ன பொழுதுபோக்கு?
1: நான் காந்தி மியூசியத்துல வாலண்டியர்ஸா போவேன்.
0: சூப்பர்.
1: கவிதை போட்டி, கட்டுரை போட்டி எல்லாம் நடத்துவாங்க. அந்த இதுக்கெல்லாம் வந்து ஜட்ஜா போவேன், பேப்பர் கரெக்ஷனுக்கு போவேன். அப்புறம் சிறுவர்த்தி சீர்திருத்த பள்ளியில வந்து ஃப்ரீ கிளாஸஸ் எடுப்போம்.
0: இப்போ என்ன மாதிரி கிளாஸஸ் மேம்?
1: 15 வயசு 16 வயசுல எல்லாம் வந்து ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டு வந்துருவாங்க, அவங்க அடுத்து வரக்கூடாது அப்படின்றதுக்காக.

0: அவங்களுக்கு சட்டத்துல என்னென்ன இருக்குன்னு சொல்லுவோம். அப்ப அவங்க வாழ்க்கையில அடுத்து என்னென்னலாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் காந்தியன் தாட்டை பத்தி கொஞ்சம் சொல்லுவோம். மகாத்மா காந்தி எப்படி எல்லாம் நம்மளுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்துருக்காரு, அதை எப்படி எல்லாம் நீங்க கரெக்டா அனுபவிக்கணும், இப்படி தவறான பாதையில போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வியாழக்கிழமை வியாழக்கிழமை கிளாஸஸ் அங்க நடக்கும். நான் கிளாஸ் எடுக்க போவேன், அதுக்கப்புறம் கவுன்சிலிங் பண்ணுவேன். நிறைய பொண்ணுங்க வந்து எடுத்தோடனே டிவோர்ஸ் வேணும் டிவோர்ஸ் வேணும் அப்படின்னு கேட்பாங்க. குழந்தைங்களை வச்சுட்டு இருந்தா நான் வாங்கி கொடுக்க மாட்டேன். ஸோ நான் பேசுவேன், பேசி கொஞ்சம் சேர்த்து வைப்பேன். என்னதான் சேர்த்து வச்சாலும் ஒரு ஒரு 3 மந்த்ஸ்ல மறுபடியும் அவங்களுக்குள்ள சண்டை வரும். அப்படி இருக்கும்பொழுது என்கிட்ட பேசுவாங்க. அப்ப அவங்களுடைய தவற அவங்களுக்கு சுட்டி காட்டும் வேலையை நான் பார்த்துட்டு இருக்கேன்.
1: சூப்பர் மேம். இப்போ சொல்லுங்க உங்களுடைய விருப்ப பாடல்.
0: சிந்து பைரவி அப்படின்ற ஒரு படத்துல நான் ஒரு சிந்து காவடி சிந்து சுகாசினி மேடம் நடிச்சிருப்பாங்க. அந்த பாடல்ல வந்து அவங்க அம்மான்னு இவங்களுக்கு தெரியும், அந்த அம்மாவுக்கு இவங்கதான் பொண்ணுன்னு
1: தெரியாது.
0: அந்த வரிகள்லாம் கேட்டீங்கன்னா இல்லாத உறவுக்கு என்னென்ன பேரும், அந்த இடத்துல நம்ம பாதிக்கப்பட்டிருந்த பொண்ணா இருப்போமோ, இருந்தால் எப்படி ஒரு அழுகு வருமோ, அந்த மாதிரி அழுகையே வரும்.
1: கேட்டு வந்துடலாம் சிந்து பைரவி திரைப்படத்திலிருந்து. இது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இல் விருந்தினர் விருப்பம்.

0: விருந்தினர் விருப்பம் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் நேயர்களே. வழக்கறிஞரா விருந்தினரா வந்திருக்கீங்க. பெண்கள் பாதுகாப்பு பற்றி நம் நேயர்களுக்கு.
1: பெண்கள் பாதுகாப்பு அப்படின்னு தனியா ப்ரோக்ராம் என்ன உங்ககிட்ட பண்ணிருக்கேன். இப்ப பெண்கள் பாதுகாப்பு நம்மளுடைய தமிழ்நாட்டுல நிறைய விஷயங்கள் இருக்குது. காவல்துறையா இருக்கட்டும், இப்பெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பிங்க் கலர் கார் வந்து ரோந்துலே இருக்குது. இப்ப சிங்க பெண்ணை அப்படின்ற ஒரு திட்டம் இதெல்லாம் வந்திருக்குது. நிறைய பெண்கள் வந்து அதை உபயோகப்படுத்தணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, நம்மளாம் கால் பண்ணக்கூடாது, போலீஸ் ஸ்டேஷனுக்கு

0: தனியாக ப்ரோக்ராமே நான் உங்கள்கிட்ட பண்ணியிருக்கேன். இப்போ பெண்கள் பாதுகாப்பு நம்மளுடைய தமிழ்நாட்டில் நிறைய விஷயங்கள் இருக்குது. காவல்துறையாக இருக்கட்டும், இப்பெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பிங்க் கலர் காரில் வந்து ரோந்துல
1: வந்துகிட்டே
0: இருக்குது. இப்போ சிங்க பெண்ணை அப்படின்ற ஒரு திட்டம் இதெல்லாம் வந்திருக்குது. நிறைய பெண்கள் வந்து அதை உபயோகப்படுத்தணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, நம்மளாம் கால் பண்ணக்கூடாது, போலீஸ் ஸ்டேஷனுக்கெல்லாம் போகக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. அவங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன தவறுகள் அப்படின்னு மனசுக்குள்ள பட்டாலே தைரியமா காவல்துறைக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு அவங்க முன் வரணும். அப்படி முன் வந்தாலே பெண்கள் பாதுகாப்பு ரொம்ப நல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன்.
1: ரொம்ப அருமையா சொன்னீங்க மேம். சொல்லுங்க மேம் உங்களுடைய விருப்ப பாடல்.
0: பிரியமான தோழி அப்படின்ற படத்துல காற்றே பூங்காற்றேன்னு ஒரு சாங் வரும். அந்த சாங்ல ஒவ்வொரு லைன் பை லைன் பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். அதுல ரெண்டு பேருக்குமே, ஒரு ஆணா இருந்தாலும் சரி ஒரு பெண்ணாக இருந்தாலும் சரி, அவங்களுடைய வாழ்க்கை துணையும் ஒரு நல்ல ஒரு பர்சன் வந்திருப்பாங்க, ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டும் கிடைச்சிருப்பாங்க. இதனால் வரைக்கும் நான் அந்த மாதிரி ரெண்டுமே ஒன்னா சேர்ந்து பார்த்ததே கிடையாது. அதை பார்க்கும் பொழுது நம்மளுக்கும் எப்படி இருந்தா நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு தோணும். அந்த அளவுக்கு ஒரு ஏக்கத்தோட பார்க்கக்கூடிய கேட்கக்கூடிய ஒரு பாடல்.
1: இதோ வருகிறது பிரியமான தோழி திரைப்படத்திலிருந்து. இணைந்திருங்கள், இது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இல்.

0: வானொலியோட உங்கள் பயணம்.
1: வானொலியோட என்னுடைய பயணம் அப்படின்னு பார்த்தா, நடுவுல ஒரே ஒரு ரேடியோ பெட்டி அப்ப அந்த காலத்துல இருக்கும். எல்லாருமே பாய விரிச்சு படுக்கும் பொழுது ஒரு 10:30 மனோரஞ்சிதம் அப்படின்னு நினைக்கிறேன்.
0: பழைய பாடல்களையும் தொகுப்பு.
1: ஒரு 1 hour போடுவாங்க. அப்போ நாங்க எல்லாருமே அப்ப குட்டி பிள்ளையா இருக்கும் போதே அந்த வானொலி அப்படின்றது, ஆல் இண்டியா ரேடியோன்றது எங்களுடைய ஒரு நெருங்கிய ஒரு தொடர்புடைய ஒரு விஷயம். நிறைய ப்ரோக்ராம்ஸும் நான் வந்து பண்ணியிருக்கேன். மேக்சிமம் ஃபோனில் பாட்டு கேட்க மாட்டேன், ரேடியோவில் கேட்குறது ரொம்ப பிடிக்கும். மதுரை பண்பலி பயங்கர பெரிய ஃபேன் நான்.
0: சொல்லுங்க மேம், உங்களுடைய விருப்ப பாடல்.
1: அறுபடை வீடு கொண்ட திருமுருகா அப்படின்னு ஒரு சாங் எல்லாரும் கேட்டிருப்பாங்க. கந்தன் கருணை அப்படின்ற ஒரு படத்துல வந்து டாக்டர் சீர்காழி கோவிந்தராஜன் அவருடைய வாய்ஸில், நம்மளுக்கு எவ்வளவுதான் பக்தியாக இருந்தாலும் எது ஃபர்ஸ்ட் வீடு எது செகண்ட் வீடு அறுபடை வீடில் அப்படின்னு தெரியாது. அது ஒரு அழகாக ஒரு ஒரு ஆர்கனைஸாக அந்த பாடலில் வந்திருக்கும். அதனால எனக்கு அந்த பாடல் ரொம்ப பிடிக்கும்.
0: சூப்பர் மேம், ஆன்மீக பாடல், துள்ளல் பாடல் எல்லாமே சூப்பரா சொல்லிட்டே இருக்கீங்க. இதோ உங்களுக்காக பாடல் வருகிறது கந்தன் கருணை திரைப்படத்திலிருந்து.

0: இசையோடு இணைந்திருக்கிறோம். இது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 விருந்தினர் விருப்பம். இப்ப இருக்கிற காலத்துல ஒரு ஃபேமிலியில மேம் ஆண் பெண் ரெண்டு பேரும் வேலைக்கு போனாதான் ஃபேமிலியை ஓரளவு சிறப்பாக ரன் பண்ண முடியுது. அப்படி ஜாபுக்கும் போயிட்டு ஃபேமிலியும் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, அதை எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க?
1: 3 வேலை 4 வேலை 5 வேலை அப்படின்னு பார்க்கறது வந்து பெண்களுக்கு சாதாரணமான ஒரு விஷயம்.
0: சூப்பர்.
1: வீட்டில் இருக்கிறாங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. வீட்டில் இருக்கும்போது எவ்வளோ வேலை இருக்கும், எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணி குழந்தையும் வளர்க்குறாங்க இல்லையா. ஜாபுக்கு போகிறவங்க எல்லாருமே வந்து சொல்லுவாங்க நிறைய இழந்துட்டு தான் போகிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது கிடையாது, அது நாம வச்சுக்கிறது தான். ஸோ வேலைக்கு போகணும் அப்படின்றது வந்து பெண்ணோட விருப்பமாக இருக்கணும் தான் நான் சொல்வேன். எக்கனாமிக்கல் ப்ராப்ளம் அப்படின்னு ஒன்று வரும் பொழுது அந்த பெண் விரும்பணும் வேலைக்கு போகணும்னு. பக்கத்தில் இருக்கிறவங்க வேலைக்கு போ அப்படின்னு வற்புறுத்தி போகும் பொழுது தான் அவங்களுக்கு வீட்டையும் பார்த்துக்கிட்டு ஜாபையும் பார்க்கறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். விரும்பி செய்தால் எதுவுமே நல்லா இருக்கும், எத்தனை வேலை கூட பார்க்கலாம். அதனால ஜாபும் வீடும் சேர்ந்து அது பெரிய டாஸ்க் கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன்.

0: சூப்பர் மேம், சொல்லுங்க மேம் உங்களுடைய விருப்ப பாடல்.
1: கர்ணா அப்படின்ற படத்துல இருந்து மலரே மௌனமா அந்த சாங் வந்து அப்படியே கேட்கும் பொழுது எந்த வேலை பண்ணிட்டு இருந்தாலும் அப்படியே போட்டுட்டு ஒரு செகண்ட் நின்னுடுவோம். அந்த மாதிரி ஒரு அழகான ஒரு சாங்,
0: அழகான பாடல்.
1: ஜானகி அம்மா வாய்ஸுக்கு அடிமை ஆயிடலாம் அந்த மாதிரி ஒரு சாங். இது நேர்களுக்கும் பிடிக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
0: உங்களுக்கு பிடித்த பாடல் இதோ வருகிறது காற்றலைகளில்.

0: ரொம்ப ரொம்ப நன்றி மேம். உங்களுடைய பிஸி ஒர்க் ஷெட்யூல நமக்காக நேரம் ஒதுக்கி ரொம்ப அருமையா உற்சாகமா உங்கள் அனுபவங்கள் எல்லாம் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. உங்களுக்கு பிடித்த பாடலையும் கேட்டு ரசித்தோம். மதுரை பண்பலை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை சார்பாக வாழ்த்துக்களும் நன்றிகளும்.
1: ரொம்ப நன்றி. நான் தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். என்னுடைய பிடிச்ச பாடலை வந்து நேர்களோட பகிர்ந்துக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ரொம்ப தேங்க்ஸ். மதுரை பண்பலைக்கு வந்து தேங்க்ஸ்.
0: இதுவரை இணைந்திருந்தோம் விருந்தினர் விருப்பம் நிகழ்ச்சியில். இனிமையுடன் விடைபெறுகிறேன் வைஷ்ணவி. நன்றி நேயர்களே. ஆகாஷ்வாணி இசை

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 10:32, மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இருபட பாடல்கள் தாங்க கேட்க போறோம். இருபட பாடல்கள்ல முதல்ல கேட்கக்கூடிய படத்துடைய பெயர் அமரன் திரைப்படத்துல இருந்து முதல்ல கேட்க போறோம்.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸின் இரண்டாம் பொன்னான ஆரம்பம் மதுரை அண்ணா நகரில். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் மதுரை அண்ணா நகரில் தனது இரண்டாவது ஷோரூமை பெருமையுடன் திறக்கிறது. செப்டம்பர் 7 முதல் திறப்பு விழா சலுகையாக தங்க நகைகளின் மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சில் 150 ரூபாய் கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் எண்ணற்ற சலுகைகள். நிபந்தனைகள் பொருந்தும். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், 80 ஃபீட் ரோட், ஓல்ட் கோல்சா காம்ப்ளெக்ஸ், அண்ணா நகர், மதுரை.
1: நேரம் 10:36 மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இருபட பாடல்கள் கேட்டிருக்கோம். அதில் முதல் படமாக அமரன் திரைப்படத்தில் தாங்க பாடல் கேட்டுக்கொண்டிருக்கிறோம்.

0: கண்ணம்மாக்கா, இந்த சூப்பு கடையில சூப்பு சூப்பரா இருக்குன்னு சொன்னாங்க, நம்மளும் சாப்பிட்டு தான் பாப்போமே.
1: சாப்பிட்டு தான் பாக்கலாம். அக்கா, உங்க கடையில என்னென்ன சூப்பு தான் வச்சிருக்கீங்க?
2: தொண்டைக்கு பதமா, காளான், மொடக்காத்தான், பூண்டு, தூதுவளை, இப்படி எல்லா வகையான சூப்பும் நம்ம கடையில இருக்கு. உங்களுக்கு என்ன சூப்பு வேணும்?
1: அக்கா, ரெண்டு காளான் சூப்பு தாங்க.
0: ஆஹா, ரொம்ப அருமையா இருக்கே.
1: காளான் சூப்பு ஒரு பார்சல் கொடுங்கக்கா.
2: என் கடையில உள்ள போர்டை பாக்கலையோ, நல்லா பாருங்க.
1: அப்படி என்னதான் உங்க போர்டுல எழுதி வச்சிருக்கீங்க, கொஞ்சம் சொல்லுங்களேன்.
0: பார்சல் பாத்திரத்தில் மட்டுமே வழங்கப்படும்.
1: காசு கொடுத்தானே வாங்குறேன், போனவனே குடிக்க போறோம், எல்லாம் ஒண்ணும் ஆகாது.
2: பிளாஸ்டிக் பையில சூப்பு வாங்காத, பித்த பையில கேன்சர் வாங்காத. வாழையில சாப்பாடு ஆயுசு 100, பிளாஸ்டிக் எல சாப்பாடு ஆயுசு கேடு. பூமியை கெடுக்கும் பூதம் பாரு, பிளாஸ்டிக்னு அதுக்கு பேரு. புரியுதா?
1: இப்பதாங்க எனக்கு புரிஞ்சிருக்கு. இனிமே இந்த தப்ப நான் செய்யவே மாட்டேன்.
0: பார்சல்னாலே பாத்திரம் தான்.
3: பிளாஸ்டிக்கை ஒழிப்போம், சுற்றுச்சூழலை காப்போம்.
4: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
5: வண்டி வருகுதுல.

வண்டி வந்து வேசுதுல வானொலி ஸ்டேஷனில் வந்தாலும் வாங்க மதுரை சின்னம்புந்தாங்க. நான் வடவழிஞ்சி பஞ்சவர்ணம் பேசுறேன். எல்லாம் பேரன் பேத்தி மயம் மருமக எல்லாரும் ஆகாசவாணி ரேடியோ கேளுங்க. தன்னா

0: ஆகாச ரேடியாவ கேளுங்க மக்கா, முடிச்சுக்கிச்சா முடித்தியா?
1: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
2: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
3: நேரம் 10:46 இருபட பாடல்கள் கேட்டுருக்கோம். மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. முதலாவதாக அமரன் திரைப்படத்தில் வந்து பாடல் கேட்டாச்சு, ஒரு பட பாடலில். அடுத்து நம்ம இன்னைக்கு இருபட பாடல்கள்னு சொல்லியாச்சு. அப்போ ஒரு படம் அமரன்னா இன்னொரு படம் சைரன் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாமா?

0: நேரம் 10:58 ஆச்சுங்க. அடுத்த நிகழ்ச்சியாக 11:02 கண்ணாடி மாளிகை. ஒவ்வொரு நாளும் ஒரு தலைப்பின் உலாவரும் கண்ணாடி மாளிகையில் எதிர்காலத்தை வடிவமைக்கும் பொறியியல். தேசிய பொறியாளர் தினத்தை முன்னிட்டு சிறப்பு நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார் தனியார் பொறியியல் கல்லூரியின் செயற்கை நுண்ணறிவு மற்றும் தரவு அறிவியல் துறை தலைவர் மற்றும் பேராசிரியருமான முனைவர் தீபலட்சுமி ராஜேந்திரன் அவர்களுடன் நேர்முகம் உடன் உரையாட காத்திருக்கிறார் கே.ஏ. நிவேதா.
1: என்னடாமா, எந்த ஒரு ஃப்ளைட்டை பிடிக்க போறீங்க? சாப்பாடு சாப்பிட சொன்னா முழுங்கிக்கிட்டு இருக்கீங்க.
2: அக்கா ஸ்கூலுக்கு லேட் ஆச்சு.
1: சாப்பாடு தானக்கா, அதை எப்படி சாப்பிட்டா என்னக்கா? டேமா, எதையுமே செய்யறதுக்கு ஒரு வரைமுறை இருக்கு, அது உணவுக்கும் பொருந்தும். உணவை நல்லா மென்று ருசிச்சு உமிழ்நீரோட கலந்து அப்புறம் தான் விழுங்கணும். உணவு செரிமானம்ங்கிறது முக்கால் பங்கு நம்ம உமிழ்நீரோட கலந்து சாப்பிட்றதுல தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உமிழ்நீர் தான் மிகப்பெரிய மருந்து. அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ வேகமாக சாப்பிட்டா தேவைக்கு அதிகமான உணவு தானே நம்ம வயிற்றுக்குள்ளே போகும். அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. இது உனக்கே தெரியும் தானடாமா?
2: நீ சொல்கிறதெல்லாம் சரிதான். நீ சொல்கிற மாதிரி சாப்பிட்றதுக்கு டைம் எங்கக்கா இருக்குது?
1: ஆஹா, இது நல்லா இருக்கே. லேட்டாக எந்திரிச்சு அறக்க பறக்க கிளம்புறதுக்கு அதிகாலையில் எழுந்து உன்னுடைய வேலைகளை நிதானமாக செஞ்சு நிதானமாக கிளம்பி நிதானமாக சாப்பிட்டுட்டு போனேன்னா உன் உடம்புக்கு தானே நல்லது.
2: சரிக்கா, இனிமேல் நீ சொல்றத நான் அப்படியே ஃபாலோ பண்றேன்.
3: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
0: தொடர்வது செய்தி சுருக்கம் சென்னை ஜில்லாக கேட்கலாம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். மக்களிடையே அன்பை பகிர்ந்து கொள்வதுடன் நல்லெண்ணத்தை உருவாக்க வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். இந்தியாவில் ஜனநாயகம் நாகரீக நெறிமுறைகளுடன் வேரூன்றி உள்ளதாக மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா தெரிவித்துள்ளார். நாட்டின் பொறியியல் துறையில் விஸ்வேஸ்வரய்யாவின் பங்களிப்பு இன்றியமையாதது என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். 2000 ரூபாய் வரையிலான யுபிஐ பரிவர்த்தனைகளுக்கு வங்கிகள் எந்தவொரு கட்டணமும் விதிக்கக்கூடாது என்று மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. நீதித்துறையில் தொடர் சீர்திருத்தம் மற்றும் வெளிப்படைத்தன்மையை ஏற்படுத்த வேண்டியதன் அவசியத்தை தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் வலியுறுத்தியுள்ளார். ஐரோப்பாவின் முன்னணி வாகன உதிரி பாகங்கள் தயாரிப்பு நிறுவனம் தமிழகத்தில் 3000 கோடி ரூபாய் முதலீடு செய்ய விருப்பம் தெரிவித்துள்ளதாக முதலமைச்சர் திரு விஜய் குறிப்பிட்டுள்ளார். மறைந்த முன்னாள் முதலமைச்சர் பேரறிஞர் அண்ணாவின் 118வது பிறந்த நாளை ஒட்டி சென்னை அண்ணா சாலையில் உள்ள அவரது உருவச் சிலையில் வைக்கப்பட்டிருந்த உருவப்படத்திற்கு தமிழக அரசின் சார்பில் மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் இன்று காலை நிலவரப்படி 87.82 அடியாக உள்ளது. அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 7599 கனஅடியாக அதிகரித்துள்ளது. அணையிலிருந்து பாசனத்திற்காக வினாடிக்கு 12000 கனஅடி வீதம் திறந்துவிடப்படுகிறது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 680 ரூபாய் குறைந்து 112320 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. இந்தியா கனடா இடையே விரிவான பொருளாதார ஒத்துழைப்பு ஒப்பந்தத்தை இறுதி செய்வதற்கான 4வது சுற்று பேச்சுவார்த்தை புதுதில்லியில் தொடங்கியது. ரஷ்யாவும் உக்ரைனும் எரிசக்தி இலக்குகளை குறிவைத்து தாக்குதல் நடத்துவதை நிறுத்திக்கொள்ள ஒப்புக் கொண்டிருப்பதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். செஸ் ஒலிம்பியாட் போட்டி உஸ்பெகிஸ்தானின் சமார்கண்டில் இன்று தொடங்கி 27ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: 103.3 இசையோடு என்றும் நீங்கள்.
1: மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெட்ஸ்களில் இணைந்திருக்கிறோம் கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சியில். இன்றைய கண்ணாடி மாளிகையின் தலைப்பு அப்படின்னு பார்த்தோம்னா, எதிர்காலத்தில் வடிவமைக்கும் பொறியியல். அதாவது தேசிய பொறியாளர் தினத்தை முன்னிட்டு சிறப்பு நிகழ்ச்சியில் தான் நம்ம இணைஞ்சிட்ருக்கோம். இந்த நாளை பற்றி ஒரு சின்ன குறிப்பு உங்களோட ஷேர் பண்ணிக்கலான்னு ஆசைப்பட்றேன். செப்டம்பர் 15 தேசிய பொறியாளர் தினம் எதுக்காக கொண்டாடுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம நாட்டோட மிகச்சிறந்த பொறியாளரான சர் எம் விஸ்வேஸ்வரய்யா அவர்களோட பிறந்த நாளை தான் கௌரவிக்கும் வகையிலையும், நாட்டின் வளர்ச்சிக்கு பொறியாளர்கள் செய்யும் சேவைகளை போற்றும் வகையிலும் இந்த நாளை தேசிய பொறியாளர் தினமாக அனுசரிக்கப்படுறோம். இவர் செப்டம்பர் 15 1860 பிறந்தார். இவரோட அறிவாற்றலால் நீர்ப்பாசனம், அணைகள், வெள்ளத்தடைப்பு அமைப்புகள் உள்ளிட்ட பல பொறியியல் பணிகளை சிறப்பாக செயல்பட்டார். மைசூரில் இருக்கிற கிருஷ்ணசாகர் அணையின் உருவாக்கத்தில் இவரோட பங்களிப்பு ரொம்ப முக்கியமான ஒன்றுன்னு சொல்லலாம். இவரோட இந்த சிறப்பான சேவையை பாராட்டி 1955 உயர்ந்த விருதான பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டது. அப்படிப்பட்ட ஒரு இன்ஜினியரை நம்ம எல்லோரும் நினைவு கூறும் தினமாக தான் இந்த தினம் கொண்டாடப்படுது. இந்த சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மளோட பேசுகிறதுக்காக வந்திருக்காங்க தனியார் பொறியியல் கல்லூரியின் செயற்கை நுண்ணறிவு மற்றும் தரவு அறிவியல், அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் துறை தலைவர் மற்றும் பேராசிரியருமான முனைவர் தீபலக்ஷ்மி ராஜேந்திரன் அவர்கள். நேயர்களாகிய நீங்கள் உங்களோட கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள்

0: 25 30 170 மற்றும் 25 30 171 என்ற எண்களில் அழைக்கலாம். 0452 என்ற மதுரையின் முன்னிணைப்பை தொட்டு. வணக்கம் மேடம்.
1: வணக்கம் நிவேதா.
0: எங்கள் நேயர்களுக்காக உங்களை பற்றி ஒரு சுருக்கமான அறிமுகம் கொடுங்க மேம்.
1: கண்டிப்பாக. நான் ப்ரொஃபஸராக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடியே ஐ வாண்ட் டு டெல் அபவுட் திஸ் இன்ஜினியர்ஸ் டேஸ் இம்பார்ட்டன்ஸ். மேடம் சொன்ன மாதிரி விஸ்வேஸ்வரய்யாவை பற்றின ஒரு பிறந்தநாள் தான் நம்ம இன்ஜினியர்ஸ் டேயாக கொண்டாடுறோம் அப்படின்னா இன்ஜினியர்ஸ் எல்லாத்தையுமே செலிப்ரேட் பண்ணணும். அப்படி நம்ம எல்லா இன்ஜினியர்ஸையுமே செலிப்ரேட் பண்ணுறதில்ல, ஒருத்தரை மட்டும்தான் செலிப்ரேட் பண்ணுறோம். எதனால அப்படின்னா அவரோட மைண்ட் செட்னால. அவர் இன்ஜினியராக மட்டும் இல்லை, சொசைட்டிக்கு அவரால் என்ன பண்ண முடியும்னு அவருக்கு வந்த எல்லா ப்ராப்ளத்தையுமே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக மாற்றிட்டு அதுக்கான சொல்யூஷனை கொடுத்து மக்களோட நலம்தான் கருத்தில் கொண்டுட்டு அவர் ஒரு இன்ஜினியராக இருந்தனால ஹீ வாஸ் செலிப்ரேட்டட் அஸ் வெரி குட் இன்ஜினியர். பீயிங் அ சிவில் இன்ஜினியர் அவரோட பவுண்ட்ரிஸ் எல்லாம் கடந்து டெக்னாலஜி இல்லாமல், இப்போ நிறைய டெக்னாலஜி வச்சுருக்கோம், சாஃப்ட்வேர் வச்சுருக்கோம், எல்லாமே வச்சுருக்கோம். இது எல்லாத்தையும் கடந்து இதில் எல்லாம் லிமிட்டேஷன்ஸ் இருக்கிறப்பயே அவ்வளோ அழகழகான விஷயங்களை செஞ்சார். அவரோட மிராக்கிள்ஸை வந்து நம்ம சொல்லணும்லாம் அவசியம் இல்லை. நிறைய கன்ஸ்ட்ரக்ஷனில் வந்து இன்னோவேஷன் பண்ணியிருக்காரு. டேம் எல்லாம் ரொம்ப இன்னோவேட்டிவாக, அப்ஸ்ட்ரீம் ரிசர்வாயரெல்லாம் அவரோட ஐடியா தான். மழை நீரை ஸ்டோர் பண்ணி வச்சு அது கீழே வந்து மக்களுக்கு வெள்ளமாக போயிடாமல் இருக்கிறதுக்கு அவர் தான் பண்ணினார். அப்புறம் இந்த மதகுங்கிறதுல நியூ டெக்னாலஜி கொண்டு வந்தார், ஷட்டர் டோர்ஸுன்னு சொல்லிட்டு, விச் இஸ் அதாவது மழை நீரையும் சேமித்து வைப்போம், எப்போ எக்ஸஸாக தண்ணி மாறுதோ அப்போ அதுவே ரிலீஸ் பண்ணுற மாதிரி அந்த ஆட்டோமேட்டிக் ஷட்டர் டோர்லாம் அவரோட ஐடியாஸ் தான். எல்லா இன்ஜினியர்ஸுமே அப்போயுமே இருந்தாங்க, ஆனால் இவரால் மட்டும்தான் சொல்யூஷன் கொண்டு வர முடிஞ்சது. அதனால் அந்த மைண்ட் செட்டை போட்டுற மாதிரி தான் இந்த இன்ஜினியர்ஸ் டே செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ இந்த இன்ஜினியர்ஸ் டேயில் நானும் ஒரு இன்ஜினியர்னு சொல்லிக்கிறதுல ரொம்ப பெருமைப்படுறேன். 26 வருஷமாக நான் ஒரு ப்ரொஃபஸராக இருக்கேன். என் பேர் தீபலக்ஷ்மி ராஜேந்திரன். டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஏஐடிஎஸில் வந்து ஒரு தனியார் பொறியியல் கல்லூரியில் வந்து முனைவராகவும் தலைவராகவும் இருந்துகிட்ருக்கேன். ஸோ ஐ எம் ப்ரவுட். அதுவும் இந்த நாள் உங்களோட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு எனக்கு கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டிக்கு வந்து ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ.
0: ரொம்ப அழகாக சொல்லுங்கள் மேம். இன்றைக்கி கண்ணாடி மாளிகையோட தலைப்பு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எதிர்காலத்தை வடிவமைக்கும் பொறிவியல், அதாவது இன்ஜினியரிங் எப்படி நம்மளோட வாழ்க்கையையும் நம்ம நாட்டின் வளர்ச்சியையும் மாற்றி அமைக்குது.
1: காலையில் எந்திரிச்சிங்களா நிவேதா? அலாரம்லேருந்து ஆரம்பிச்சிங்களா?
0: ஆமாம்.
1: மொபைல் ஃபோன் பார்க்காம இருந்தீங்களா?
0: அது இல்லாமல் இருக்க முடியாது.
1: இருக்க முடியாது. அங்கேயும் இன்ஜினியரிங் ஆரம்பிச்சிருச்சு. மிக்ஸி யூஸ் பண்ணிங்களா?
0: பண்ணேன் மேம்.
1: கிரைண்டர், ஸ்டவ், எல்லாத்துலேயுமே இன்னோவேஷன் இருக்குது. இப்போ இன்னோவேஷன் இல்லாத இன்ஜினியரிங்கே கிடையாது. ஏஐ வந்ததுக்கப்புறம் நம்ம எல்லாருமே டெக்னாலஜிங்கிறது ஏஐ மட்டும்தான் நினச்சிட்ருக்கோம், கிடையாது. கோர் இன்ஜினியரிங்னு சொல்லிட்டு பல 100 வருஷமாக நம்ம கூட அது ட்ராவல் பண்ணிகிட்டே வருது. அது சிவிலாக இருந்திருக்கு, மெக்கானிக்கலாக இருந்திருக்கு, ட்ரிப்ளியாக இருந்திருக்கு, எலக்ட்ரானிக்ஸாக இருந்திருக்கு, கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்காக இருந்திருக்கு, கம்ப்யூட்டர் சயின்ஸாக இருக்குது. ஸோ இப்போ கொரோனாக்கு அப்புறம் வந்து எல்லாருமே ஏஐயை ஸ்டார்டட் யூஸிங்கிறனால நம்மளுக்கு இப்போ ஏஐ வந்ததுக்கப்புறம் தான் இந்த இன்ஜினியரிங்கை பற்றின ஒரு முழு விஷயமான அறிவு கிடைக்குது. இப்போது என்னோடய லைஃப்பில் இன்றைக்கி காலையிலேருந்து நான் என்னென்னலாம் யூஸ் பண்ணேன்னா அலாரம் தான் என்னை அனுப்பி விட்டது. என் கிச்சன் யூட்டிலிட்டிஸ் எல்லாமே வந்து எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸாக இருக்குது, விச் இஸ் ஆட்டோமேட்டிக்கலி கன்வெர்ட்டட். அப்புறம் காரில் வரப்போ மேப் இல்லாமல் நாங்கள் இங்கே வந்திருக்கவே முடியாது கரெக்ட் டைமுக்கு. ஸோ கூகுள் மேப் வி யூஸ்ட், மொபைல் இஸ் வித் அஸ். ஸோ நம்மளோட டே டு டே லைஃப்பில் நம்ம பிரியப்பட்டாலும் பிரியப்படாட்டினாலும் இன்ஜினியரிங்கோடு தான் சர்வே ஆகிக்கிட்டே இருக்கும்.
0: ஓகே மேம். அதாவது இப்போ இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லும்போது நம்மளுக்கு எல்லாத்துக்கும் வந்து முன்னாடி எல்லாம் ஞாபகம் வர்ற வந்து டிபார்ட்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சிவில், எலக்ட்ரிக்கல், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அந்த மாதிரி தான், மெக்கானிக்கல் அந்த மாதிரி தான் வரும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பிரிவுகள் வந்து வந்துருச்சு. அதை பற்றி ஒரு என்று
1: கண்டிப்பாக இதை பற்றி சொல்லியே ஆகணும். இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல நிவேதா, இது எல்லாமே வந்து வி கால் இட் இஸ் அ கோர் பிரான்ச்சஸ்ன்னு சொல்லுவாங்க. உயிர் நாடியான இன்ஜினியரிங் முத முதல்ல நம்ம பிரிட்டிஷோடு இருந்து இங்கே ஒரு கன்வர்ஷனுக்கு வந்தப்போ நம்மளுக்கு சொல்லி கொடுக்கப்பட்டது வந்து, அப்போ நம்மளோட தேவையாக இருந்தது வந்து ஒரு எலக்ட்ரிசிட்டி தேவைப்பட்டது, ஒரு ட்ரெயின் தேவைப்பட்டது, ஒரு பில்டிங் தேவைப்பட்டது. இந்த மாதிரி நம்ம தேவைக்காக நம்ம லேர்ன் பண்ணிக்கிட்ட விஷயத்தை தான் வி ஆர் காலிங் அஸ் அ கோர் இன்ஜினியரிங். அதில் தான் இந்த சிவில், மெக்கானிக்கல், ட்ரிப்ளி, எலக்ட்ரானிக்ஸ் எல்லாமே வருது. அப்புறம் டைம் எவால்வ் ஆக எவால்வ் ஆக நம்ம ரெக்குவயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நிறைய பிரான்ச்சஸ் வர ஆரம்பிச்சது. அதில்

கம்ப்யூட்டர் சயின்ஸ், கம்யூனிகேஷன், எம்பெடட், ஐஓடி, சென்சார்ஸ், அக்ரி டெக்னாலஜிஸ் எல்லாமே வர ஆரம்பித்தது. அதில் இப்போ ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா, ஆஃப்டர் கொரோனா வந்து ஏஐ எவால்வேஷனில் இருக்கும். அதுலேயுமே எஜ் ஏஐக்கு வந்துட்டோம், விச் இஸ் வெரி இன்டெலிஜென்ட். இது இல்லாமல் கோர் பிரான்ச்சஸ் கிடையாது. கோர் பிரான்ச்சஸை வச்சு உங்களுக்கு பேசிக் நாலேஜ் கிடைக்கும், ஆனால் அதை இம்ப்ளிமெண்டேஷனுக்கு ரொம்ப ஈஸியாக ஷார்ட்டர் வேயில் கொண்டு வரணும் அப்படின்னா உங்களோட இந்த இன்டர் டிசிப்ளினரி ஒர்க் இருந்தால் மட்டும்தான் முடியும். இப்போ எந்த இன்ஜினியரிங்குமே கோர் பிரான்ச்சஸோடு நிற்கிறது கிடையாது. நீங்கள் எந்த ஒரு அப்ளிகேஷன் எடுத்துக்கலாம். இப்போ மதுரையை ஸ்மார்ட் சிட்டி ஆக்கிற டெர்மினாலஜியில் வந்தீங்கன்னா சிவிலோடு சேர்ந்து எல்லா இன்ஜினியர்ஸுமே ஒர்க் பண்ணுறாங்க. அப்போ தான் இதை வந்து நம்ம ஸ்மார்ட்டாக கொண்டு வர முடியும். இனிமேல் பார்த்தீங்கன்னா ஒரு சிவில் இன்ஜினியரிங் பையன் படிக்கிறான் அப்படின்னா அவன் அவனுக்கான அதர் டெக்னாலஜி என்ன இருக்கோ அதை இன்டர் டிசிப்ளினாக படித்து அதில் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணினா மட்டும்தான் அவன் நான் சிவில் இன்ஜினியர்னே சொல்லிக்க முடியும். அவன் வந்து அவனை பிம்லேயோ வேறு ஒரு கோபைலட்லேயோ எக்ஸ்பர்டைஸை மாற்றிக்கணும். முந்தி மாதிரி நான் இது மட்டும்தான் படிச்சிருக்கேன் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டம்தான் இன்னும் ஃபியூச்சரிஸ்டிக்காக போகிறப்போ. அதனால் இது இல்லாமல் இருக்கவே

0: இன்ஜினியரிங் பையன் படிக்கிறான் அப்படின்னா அவன் அவனுக்கான அதர் டெக்னாலஜி என்ன இருக்கோ அதை இன்டர் டிசிப்ளினாக படித்து அதில் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணினா மட்டும்தான் அவன் நான் சிவில் இன்ஜினியர்னே சொல்லிக்க முடியும். அவன் வந்து அவனை பிம்லேயோ வேறு ஒரு கோபைலேட்லேயோ எக்ஸ்பர்டைஸை மாற்றிக்கணும். முந்தி மாதிரி நான் இது மட்டும்தான் படிச்சிருக்கேன் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டம்தான் இன்னும் ஃபியூச்சரிஸ்டிக்காக போகிறப்போ. அதனால இது இல்லாமல் இருக்கவே முடியாது, இன்டர்கனெக்டட் தான் சிவில் ப்ளஸ் அதர் டிசிப்ளின்ஸ்.
1: ஓகே, ரொம்ப அழகாக சொன்னீங்க மேம். ஒரு விளம்பர இடைவெளிக்கு பிறகு நிகழ்ச்சி தொடரும். வணக்கம் வருக. வணக்கம.
2: வணக்கம் மேடம்.
1: சொல்லுங்க சார், உங்க டவுட்ஸ் கேளுங்க.
2: சிறப்பு இன்ஜினியர் அம்மா அவர்களுக்கும் உங்களுக்கும் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் சொல்லிக்கொள்வது மதுரையிலிருந்து மணிமாறன்.
1: வணக்கம் சார்.
2: இந்த இன்ஜினியர்ஸ் டேல நானும் பெருமைப்படம். நானும் ஒரு மெக்கானிக் இயந்திரவியல் பொறியாளர்.
1: வாழ்த்துக்கள் சார்.
2: ஆமா, 83 நான் பேட்சு. ஸோ கிட்டத்தட்ட படிச்சது மெக்கானிக்கல், ஆனா வேலை பார்த்தது எல்லாமே ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரி, ஃபாஸ்ட் மூவிங் கன்சியூமர் குட்ஸ்ல நான் ஒர்க் பண்ணேன். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல மெயின்டெனன்ஸ்ல போனேன். அப்புறம் ப்ரொடக்ஷன் ப்ராசஸ்ல வந்துட்டு நானே நிறைய ஸ்பெஷலைஸ்டு ஃபுட் ப்ராசஸிங் எக்யூப்மெண்ட்ஸ், டூல்ஸ், யூட்டன்சில்ஸ் எல்லாமே நானே டெவலப் பண்ணியிருக்கேன். இப்போ A to Z எனக்கு எல்லா ப்ராடக்ட்ஸுமே ஃபார்மேஷன் டெக்னாலஜி இது இருக்கு. நான் சொல்ல பிரியப்படுறப்போ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்துருச்சு. நாங்க படிக்கிறப்பயே நியூமெரிக்கல் கண்ட்ரோல், அந்த ப்ரோக்ராமிங் பண்ணி மிஷின்ல எல்லாம் நாங்க பண்ணியிருக்கோம். ஸோ படித்தவங்களுக்கு அந்த இன்ஜினியரிங் அதை படித்தவங்களுக்கு அது கண்டிப்பா தெரியும். நியூமெரிக்கல் கண்ட்ரோல் டெக்னாலஜினா என்ன அப்படிங்கறது அவங்களுக்கு தெரியும். ஸோ இப்ப என்ன பண்ண, ஆட்டோமேஷன், சிஸ்டமேட்டிக், அந்த என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங், ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங், கன்ஸ்ட்ரக்ஷன் டெக்னாலஜி, அந்த மாதிரி பயோ ஓரியன்டட், அதே மாதிரி இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இதான் மாறிடுச்சு. முன்னாடி ஒன்லி இன்ஜினியரிங், அப்புறம் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜியா மாறிடுச்சு. அந்த டெக்னாலஜி எதனால வந்துச்சுன்னா, ஸ்மார்ட்டா இருக்கிற யங்ஸ்டர்ஸ் வந்துட்டு அவங்களே சுயமா ஒரு தொழில் செய்யணும் அப்படிங்கறதுனால பயோடெக்னாலஜி, பயோ கெமிஸ்ட்ரி, அந்த மாதிரி நிறைய ரிலேட்டட் டெக்னாலஜி எல்லாம் நிறைய வந்துருச்சு. இருந்தாலும் நான் இதுலயும் ஒன் ஆஃப் த ஒரு பார்ட்னர் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல நான் சந்தோஷமா இருக்கு. 43 சர்வீஸ் போயிட்டு இன்னமும் நான் ஆன்லைன்ல நிறைய ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் பண்ணிக்கிட்டு நிறைய குளோபலி அண்ட் ஃபேன் இந்தியாவில நான் ஒர்க் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் மேடம் ஆன்லைன்ல. தேங்க்ஸ் ஃபார் மேடம்
0: சார். தேங்க்யூ சார். வி டு ஃபீல் ப்ரவுட் அபௌட் யூ சார்.
1: இப்போது இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லும்போது, இப்போ நீங்கள் படித்த காலத்தில் வந்து இப்போ டேட்டா சயின்ஸ் அதெல்லாம் கிடையாது இல்லையா மேம்? அப்போது நீங்கள் வந்து எப்படி வந்து இந்த ஃபீல்டில் வந்தீங்க, உங்களை நீங்கள் எப்படி இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டீங்க, அந்த அதை பற்றின ஒரு அனுபவத்தை சொல்லுங்க.
0: கண்டிப்பாக இது என் ஸ்டூடெண்ட்ஸே யூஸ் டு ஆஸ்க் மீ. ஏன்னா நான் டிகிரி முடித்தது வந்து 1999. அப்போ வந்து எங்களுக்கு சிஸ்டம் கிடைக்கிறதே பெரிய விஷயமாக இருந்தது. இப்போது என் ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குற கேள்விக்கு என்னால் பதில் சொல்ல முடியும்னா, ஐ ஹவ் க்ராஸ் 4 generations ஆஃப் திஸ் ஏ எரா வித்தவுட் நோயிங்லி. இன்னொன்று, கடவுளோட கொடுப்பினையால் நான் ப்ரொஃபஸராகவே கண்டினியூ பண்ணினதுனால எனக்கு இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. இதை 4 generations நீங்கள் பிரிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் நான் பி முடித்தோடனே என்ன இருந்ததுன்னா, எக்ஸல் இருக்கும், எஸ்கியூஎல் கமெண்ட்ஸ் இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். அதை வச்சு நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, இப்போ நீங்கள் ஒரு டேட்டா கொடுக்குறீங்க அப்படின்னா, அந்த டேட்டாவில் ஏதோ ஒன்று லாபமோ நஷ்டமோ நடந்திருக்குன்னா எதனால நடந்ததுங்கிறத நான் கண்டுபிடிச்சி சொல்லுவேன். திஸ் வி கால் இட் அஸ் லுக் பேக்வேர்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒன்ஸ் நடந்துருச்சு, நடந்ததுக்கு ரீசன் என்னங்கிறத கண்டுபிடிக்கிறது. ஸோ அப்போ ஐ மாஸ்டர்டு எஸ்கியூஎல், எக்ஸல், அதுக்கு தேவையான அந்த சின்ன சின்ன விஷயங்களை வந்து மாஸ்டர் பண்ணியிருந்தேன், நார்மல் மேக்ஸ். அடுத்த ஜென்ரேஷன் என்னாச்சுன்னா லுக் ஃபார்வர்டுன்னு சொல்லுவாங்க. அதில் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா,
1: ஒரு நிமிஷம் மேம், காலர் லைன்ல இருக்காங்க. வருக வணக்கம்.
3: வணக்கம் மேம், மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கற்பாடியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன் மேம்.
1: சொல்லுங்க சார்.
3: மேம், எனக்கு 2 கேள்விகள் இருக்கு. இப்போ இருக்கக்கூடிய அந்த நவீன கட்டிடக்கலை அந்த பொறியாளர்கள் இருக்கிறாங்கல்ல மேம், அவங்களுடைய அந்த திங்கிங் பொட்டன்ஷியல் அப்படிங்கிறது ரொம்ப மாறுபட்டு இருக்கு மேம். இப்போ நவீனமாக கட்டப்பட்ட கூடிய அந்த கட்டிடங்கள் இருக்கு இல்லையா, அதை வந்து பொறியாளர்கள் ஹேண்டில் பண்ற ஒரு விதம் அப்படிங்கறது எப்படி மாறி இருக்கு? அண்ட் மோர் ஓவர் அந்த டிஜிட்டலைசேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பத்தி நீங்க சொன்னீங்க, அந்த கட்டிடக்கலை கட்டும்போது எப்படி ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னு. சோ இந்த பொறியாளர்களுக்கு என்ன மாதிரியான ஸ்பெஷல் விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டா அவங்க சஸ்டெயின் பண்ணி இந்த இண்டஸ்ட்ரியில சக்சீட் பண்ணறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும்? இத பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க மேம்.
0: கண்டிப்பா, இது என்னோட ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இல்லாட்டினாலும் என் பொண்ணு ஆர்கிடெக்ட்ங்கிறனால என்னால சில கைடன்ஸ் உங்களுக்கு கொடுக்க முடியும்னு நினைக்கிறேன். முந்தையெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, வெர்னாகுலர் ஆர்கிடெக்சர்னு அதை சொல்லுவாங்க.

0: லோக்கலில் என்ன செங்கல் சிமெண்ட் மண் கிடைக்குதோ அதை வச்சு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணினாங்க. அதோட எவல்யூஷன் வந்து ஜென்ரேஷன் பை ஜென்ரேஷன் மாறிட்டு இப்போ நிறைய இன்டர்லாக்கிங் சிஸ்டம்ஸ் வந்துடுச்சு. முந்தி வீடு கட்டுறீங்கன்னா 2 வருஷம்லாம் கட்டியிருக்காங்க, தண்ணி விட்டுட்டே இருப்பாங்க மேலே போய். இப்போல்லாம் அப்படி கிடையாது, 3 மந்த்ஸில் கட்டலாம், 3 டேஸில் கட்டலாம். அது எல்லாமே டெக்னாலஜினால தான். உங்களுக்கு இப்போ 3D மாடலிங் வந்துருச்சு, ARVRன்னு சொல்லுவாங்க, ஆர்டிஃபிஷியல் விர்ச்சுவலைசேஷன் டெக்னிக்னு சொல்லுவாங்க. இங்கே மதுரையில் வந்து பினாக்கல்னு ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி இருக்குது, எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது அங்கே உள்ளே போகிறதுக்கு. அப்போ ஒரு பெரிய ப்ராஜெக்ட் போயிட்டுருந்தது, என் பொண்ணு அதில் இன்வால்வ் ஆகியிருந்தா. அவளை கூப்பிட போகிறப்போ அவர் என்னை கூப்பிட்டு பாலமுருகன் சொல்லிட்டாங்க, ஒரு இன்ஜினியர். அவர் என்னை கூப்பிட்டு காமிச்சப்போ அது வந்து ஒரு பெரிய மால் துபாயில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறாங்க. அதுக்கு எலக்ட்ரிக்கல் வயரிங் பண்ணணும், ரியலாக பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த VR டெக்னாலஜியை வச்சு தே மேட் மீ டு ட்ராவல் ஓவர் இட். நான் அதில் நடந்து போயிட்டு அதில் எங்கெங்கெல்லாம் லீக் வரும், எங்கெல்லாம் அந்த இதில் வந்து எனக்கு ஃப்ளா வரலாங்கிறத என்னை பார்க்க வச்சாங்க ரியலாகவே. நான் செக் பண்ணினேன். இப்போ என்னென்னா, அவ்வளோ பெரிய மாலில் நான் ஒரு ப்ரீ பிளானிங் இல்லாமல் ஒரு எலக்ட்ரிக்கல் வயரிங் கொடுத்துட்டு நாளைக்கு ஏதோ ஒன்று நடக்குது அப்படின்னா என்னால் அதை ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு நிறைய செலவாகும். ஆனால் ஒரு வெர்ச்சுவலைசேஷன் டெக்னிக்னால என்னால் அதுக்குள்ளே கோத்ரூ பிஃபோர் இம்ப்ளிமெண்டேஷன், நான் இப்போ பேசுகிறது அதை செய்கிறதுக்கு முன்னாடி எனக்கு எங்கெங்கெல்லாம் என்னோடய ப்ளக் பாயிண்ட்ஸ் இருக்குது, எங்கெங்கெல்லாம் அது கனெக்ட் ஆகிருக்கு, எப்படி அதெல்லாம் போகுது, அதனால் எனக்கு என்ன ஆகும் அப்படிங்கிறத ஃபுல்லாக டீட்டெயிலிங்காக பார்த்ததுக்கப்புறம் அதில் எந்த ஃப்ளாவுமே இல்லைங்கிறதுக்கப்புறம் தான் அவங்க ஒரிஜினலாகவே செய்ய போகிறாங்க. ஸோ இப்போ ஒரு சிவில் இன்ஜினியர் ஆகட்டும், ஒரு ஆர்கிடெக்ட் ஆகட்டும், முந்தைய ஆர்கிடெக்டை பற்றின அவேர்னஸ் நம்மளுக்கு கிடையவே கிடையாது. இப்போ அவங்க பிக்சருக்குள்ளே வராங்க. நீங்கள் பெரிய பங்களாவும் கட்டலாம், 1 செண்டில் வீடும் கட்டலாம். அவங்களுக்கு ஸ்பேஸை பற்றி தெரியுது, விண்ட்ஃப்ளோவை பற்றி தெரியுது, வெளிச்சம் எப்படி வருதுங்கிறத பற்றி தெரியுது, என்ன சிமெண்ட் யூஸ் பண்ணணும், என்ன லாக்கிங் சிஸ்டம் யூஸ் பண்ணணும், என்ன மாதிரி கான்க்ரீட் போடணுங்கிறத தெரியுது. இதெல்லாம் அவங்க அப்டேட் ஆகிட்டே தான் இருக்கணும். இப்போ சிவிலில் வந்து 2 டாப் நாச்சில் இருக்குது, ஏஐயோட கோபைலட், ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் கேட் யூஸ் பண்ணிக்கலாம். அவங்க சிவில் இன்ஜினியராக இருந்தாங்கன்னா ஸ்ட்ரக்சரல் டிசைனுக்கு பிம் இருக்குது, பிம்மும் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு தான் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இதை தாண்டி எங்கே ரிலவெண்ட்டாக சாஃப்ட்வேர் சைடு வந்தீங்கன்னா ஐ சஜஸ்ட் ARVR, பிகாஸ் ஐ ஹவ் எக்ஸ்பீரியன்ஸ்ட், அது ரொம்ப நல்லா இருந்தது. எல்லா சிவில் இன்ஜினியரும் அதை ட்ரை பண்ணி பார்த்தாங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குங்கிறது என்னோட ஒப்பீனியன் மேடம்.
1: வணக்கம் நேயர்களே. மேடம் லைன்ல இருக்கீங்க, பேசலாம்.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
3: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
4: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
3: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை FM 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
4: சூப்பர்னே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை FM 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
5: 103.3 மதுரை FM-இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
1: மீண்டும் இணைகிறோம் கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சியில். வணக்கம் நேயர்களே, வணக்கம், வருக, வணக்கம்.
6: வணக்கம், காசி மைன் குறித்துறை.
1: ஆ, சொல்லுங்க சார், உங்களுக்கு இருக்கிற டவுட்ஸ் கேளுங்க.
6: வணக்கம் மேடம்.
1: வணக்கம் சார்.
6: ஒன்றும் இல்லை, ஆர்கிடெக்சரில் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். இது சிவில்லு, அது டிஃபரெண்ட், இது ஆர்கிடெக்சர் டிஃபரெண்ட், ரெண்டும் சேர்ந்து தான் இப்போ பண்ணுறாங்க. ஒரு பில்டிங் பண்ணும்போது பேஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா கடைசியா பினிஷிங் வரைக்கும் இன்னைக்கு ரெண்டு சேர்ந்ததுதான் ஒரு கட்டடக்கலையாரு வருது இல்லைங்களா? அதுக்கு வந்து இப்போ

0: சார், சிவில் இன்ஜினியருக்குங்கிறது ஒரு கோர் நாலேஜ் இருக்க தான் செய்யும். ஃபீல்டு ஒர்க் வந்து ஆர்கிடெக்ட்ஸ் பண்ண மாட்டாங்க. ஆனால் இவங்க டிசைன் இல்லாமல் சிவில் இன்ஜினியர்ஸ் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பித்தாங்கன்னா, முந்தைக்கு நம்ம காலத்தில் வந்து கட்டுவாங்கல்ல அடுக்கு வீடு, ஸ்ட்ரெயிட் வீடுன்னு, அந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு அந்த மாதிரி வீடு பிடிக்கலை. இன்னொன்று, அவ்வளோ பெருசாகவும் நம்ம யாருமே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கிறது இல்லை. மெட்டீரியல்லேருந்து அவேர்னஸ் வந்து ஆர்கிடெக்ட்ஸ் இருக்காங்க. இம்ப்ளிமெண்டேஷனுக்கு சிவில் இன்ஜினியரிங் கண்டிப்பாக வேணும் சார். ஒருத்தரே ரெண்டுலேயும் எக்ஸ்பர்டைஸ் ஆயிருந்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷம், பண்ணலாம். அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் நம்மளுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு ஆளும், அதை யோசிக்கிறதுக்கு ஒரு ஆளும் கண்டிப்பாக தேவைப்படுவாங்க. ஆர்கிடெக்டும் சிவிலையும் கம்பைன் பண்ண முடியாது.
1: நன்றி, நன்றி சார். மேம், இப்போ பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம பார்த்தோம், இப்போ ஒரு நல்ல இன்ஜினியராக இருக்கிறதுக்கு டெக்னிக்கல் நாலேஜ் மட்டும் இருந்தால் போதுமா, இல்லை கம்யூனிகேஷன், க்ரியேட்டிவிட்டி, ப்ராப்ளம் சால்விங்ஸ் இது எல்லாம் வந்து கலந்து இருந்தால் தான் ஒரு இன்ஜினியராக உருவாக முடியும்?
0: தேங்க்ஸ் நிவேதா. எனக்கு இது நிறைய பேரண்ட்ஸ் கிட்ட, இன்ஜினியர்ஸை தாண்டி பேரண்ட்ஸும் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதனால் கண்டிப்பாக இதுக்கான பதில் நான் சொல்லியே ஆகணும். நம்மளோட மிடில் கிளாஸ் மைண்ட் செட் என்ன இருக்குன்னா, என் பையன் நல்லா படிக்கிறான், 9.CGPAக்கு மேலே எடுத்திருக்கான், யூனிவர்சிட்டி ரேங்க் வாங்கியிருக்கான் அப்படின்னு சொல்கிறோம். அந்த பையனை இப்போ நான் கூப்பிட்டு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கான்னா, எங்கே இதை எக்ஸ்பிளைன் பண்ணு, இது எதுக்கு தேவை அப்படின்னா அவனால் பதில் சொல்ல முடியலை. ஸோ நல்ல இன்ஜினியர், நல்ல மார்க் வாங்கினவங்க கம்யூனிகேஷன் இல்லாட்டினா கரியரில் பெருசாக வர முடியாது. இப்போ எல்லாமே கார்ப்பரேட் வேர்ல்டில் இருக்கும். இன்னொன்று, இன்னுமே ஸ்டில் பீப்புள் ஆர் சேயிங் நான் இன்ட்ராவர்ட், எனக்கு ரொம்ப பழகினவங்க கூட தான் என்னால் பேச முடியும், அவங்களுக்கு மட்டும்தான் என்னை புரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு இருக்காங்க. இது இப்போ வந்து செல்லாது. கண்டிப்பாக ஒரு டீம் ஸ்பிரிட்டோடு இருக்கணும். இந்த மொதல் கேள்விக்கே நான் சொன்னேன் இல்லையா, இன்டர் டிசிப்ளினர் ஆயிடுச்சு. நான் ஒரு சிவில் இன்ஜினியரோட பேசணும், ஒரு பயோடெக்னாலஜிஸ்டோட பேசணும், ஒரு சென்சார் மேனேஜ்மெண்ட்டோட, ஒரு ஃபேப்ரிகேட் பண்ணுற லோ லெவல் எம்ப்ளாயியோட பேசணும். அப்போ எனக்கு நான் என்ன வேணுங்கிறத அவங்களுக்கு தெரியப்படுத்தினா மட்டும்தான் நான் எதிர்பார்க்குற என் சிஸ்டம் வரும். ஸோ அதுக்கு படிப்பு மட்டும் பத்தாது. இதை நேஷ்னல் போர்ட் ஆஃப் அக்ரிடேஷன்னு சொல்லுவாங்க. இப்போ எல்லா இன்ஜினியரிங் காலேஜஸ்லையுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா என்பிஏ அக்ரிடேட்டர்னு சொல்லுவாங்க. அவங்க ஒரு 12 விஷயம் வந்து ஒரு இன்ஜினியருக்கு குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு 5 விஷயம் வந்து அவங்க அறிவு சார்ந்த விஷயம். அவங்க படிக்கிறனால அவங்களுக்கு என்ன வருது, அவங்களுக்கு ப்ராப்ளம் சால்வ் பண்ண தெரியுதா, சொசைட்டி கான்ஷியஸாக இருக்காங்களா, அந்த மாதிரிலாம். அடுத்து இருக்கிற மீதி 7 விஷயமுமே அவங்களோட ஆட்டிடியூடை பேஸ் பண்ணின விஷயம். அதில் நீங்கள் சொன்ன எல்லாமே வந்துடும். டீம் ஒர்க் இருக்கா, இண்டிவிஜுவலாக பெர்ஃபார்ம் பண்ணுவாங்களா, கம்யூனிகேஷன் இருக்கா, ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்தீங்கன்னா அதை அவங்களுக்கு மேனேஜ் பண்ண தெரியுதா, அவங்க செய்கிற ப்ராஜெக்டில் எத்திக்ஸ் இருக்காங்கிறது வரைக்கும் செக் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ எல்லா காலேஜஸ்லையுமே அவங்க டீச்சிங் பேட்டர்ன் இதை நோக்கி போகிறனால அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு படிப்பை தாண்டி இந்த விஷயமும் வேணுங்கிறத நாங்கள் இன்சிஸ்ட் பண்ணிகிட்டே தான் இருக்கோம். அதுக்கான வாய்ப்புகளையும் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம்.
1: ஓகே, நன்றி மேம். இன்றைக்கி காலகட்டத்தில் இப்போ நிறைய பேசிகிட்ருக்குது பார்த்திங்கன்னா, இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை தான் வந்து பேசிகிட்ருக்கோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு ஜஸ்ட் ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்தா ஒரு பழைய ஃபோட்டோவை வந்து புதுசாக பண்ணி கொடுத்துருது. அதே மாதிரி ஒரு கேரக்டரை வச்சு, அதாவது ஒரு கார்ட்டூன் கேரக்டராக இருக்கட்டும், ஒரு சின்ன பொண்ணாக இருக்கட்டும், வச்சு ஒரு வீடியோவை க்ரியேட் பண்ணிடுறாங்க. அப்போது இதுதான் ஏஐயா? ஏஐனா என்ன? டே டு டே லைஃப்பில் நம்ம ஏஐலாம் எப்படி யூஸ் பண்ணிகிட்ருக்கோம், அதை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணு.
0: கண்டிப்பாக நிவேதா. ஆக்சுவலாக இது ஏஐ கிடையாது, இது ஏஐ எவல்யூஷனோட இப்போ ப்ரெசண்ட்டாக இருக்கிற மாடல், விச் வி கால் இட் இஸ் அ சாட் போட்ஸ்ன்னு சொல்லுவோம். நம்மளோட பழக்க வழக்கம், நம்மளோட மைண்ட் ரீட் பண்ணி அது நம்மளுக்கு ஒரு விதமான விஷயங்களை செஞ்சிட்ருக்கு. இந்த ப்ராம்ப்ட்டுங்கிறது வந்து சாட் ஜிபிடி வந்ததுக்கப்புறம் உள்ளே வந்த கலாச்சாரம். ஆனால் ஏஐ பார்த்தீங்கன்னா கடந்த 10 வருஷமாகவே நம்ம கூட ட்ராவல் பண்ணிகிட்டே தான் இருக்குது. ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட ஏஐனா என்னென்னு விளக்கலான்னு நினைக்கிறேன். நீங்கள் ஒரு மாஸ்டர் செஃப் ப்ரோக்ராமுக்கு போகிறீங்க, உங்களை ஒரு கேக் செய்ய சொல்கிறாங்க, நீங்கள் எக்ஸ்ட்ராடினரியாக ஒரு கேக் செய்கிறீங்க. அந்த மாதிரி கேக் வந்து மதுரை ஏரியாவில் யாருமே இது வரைக்கும் செஞ்சதே கிடையாது. அப்படிங்கிறப்போ ஒரு நாளைக்கு ஒரு பேக்கரியில் உங்களுக்கு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்க, பெரிய சேலரிக்கு. நீங்கள் இதை பண்ணலாம், ஆனால் எங்களுக்கு 2000 கேக் செய்யணுங்கிறாங்க. பீங் அ ஹியூமன், உங்களால் ஒரு நாளைக்கு அந்த குவாலிட்டி மாறாமல் எத்தனை கேக் செய்ய முடியும்? நார்மலாக நம்ம உமன்ஸ் தானே, பேசிக்கலாமே, எத்தனை செய்ய முடியும்?
1: மிஞ்சி போனால் ஒரு 10 செய்யலாம்.
0: எனக்கு 2000 மினிமம் ஆர்டருங்கிறப்ப நான் என்ன பண்ணுவேன்?
1: ஆட்கள் நிறைய சேர்ப்பேன்.
0: ஆட்களுக்கு எனக்கு இன்வெஸ்ட் பண்ண முடியலைங்கிறப்போ ஐ கேன் கோ ஃபார் அ மிஷின். அந்த மிஷினில் நான் என்ன பண்ணுவேன்னா, நான் எப்படி பண்ணினேனோ அந்த நாலேஜை அந்த மிஷினுக்கு சொல்லி கொடுத்துட்டு, நான் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ்லாம் யூஸ் பண்ணேனோ அதை அந்த மிஷின்

0: டினுக்கு கொடுத்துட்டேன்னா, ஒரு பிள்ளை இல்லாமல் நான் டைம் செட் பண்ணிட்டேன்னா எனக்கு 2000 கே கொடுத்துரும். இதை தான் வி கால் இட் இஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். எதை நம்ம பிள்ளை இல்லாமல் செஞ்சிட்ருக்கோமோ அதை அதுக்கு ட்ரெயின் பண்ணிவிட்டு அதில் நிறைய விஷயம் வேணுங்கிறத நம்ம ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸாக மாற்றிக்கிடலாம். இது ஒரு வகையான அப்ளிகேஷன். இதெல்லாம் காலத்தோட்டே இருக்குது. எல்லா கிச்சனுமே ஆட்டோமேட் பண்ணிட்டாங்க. இப்போ தோசை மாவு வரைக்குமே ஆட்டோமேட்டிக் வந்துருச்சு. லாஜிஸ்டிக்ஸில் இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன்லாம் எப்படி யூஸ் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஷிப் போயிட்டுருக்கு, ஏதோ புயலோ ஏதோ வரப்போகுது, அவங்க டைரக்ஷன் மாற்றணும் அப்படிங்கிறப்போ முந்தி என்ன பண்ணுவாங்கன்னா, மேனுவலாக கண்ட்ரோல் பண்ணி அந்த சைடு புயல் வர மாதிரி இருக்குது, நீங்கள் டேர்ன் பண்ணுங்கள் அப்படிம்பாங்க. திரும்ப அது போகிறதுக்குள்ளே அதோட டிமாண்ட் முடிஞ்சிடும். ஸோ அவங்க லாஸில் தான் வருவாங்க. முந்தையெல்லாம் அந்த கண்டெய்னர்ஸ் லாஸ்லேயெல்லாம் இருக்கும். இப்போ ஏஐ டெக்னாலஜி யூஸ் பண்ணினதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா, அதுவே ப்ரிடிக்ட் பண்ணிடும் வெதரை. இந்த இடத்துல இன்னும் 2 நாளைக்குள்ளே கண்டிப்பாக புயலோ ஏதோ வரப்போகுது, நான் ரூட்டை டைவெர்ட் பண்ணணும். இப்போ நான் ஒருவேளை ரூட்டை டைவெர்ட் பண்ணி நான் சொன்ன டைமுக்கு அங்கே போகாட்டினா, நான் இந்த இடத்துக்கு போகிறேன் அப்படின்னா, அங்கே இதை வாங்குறதுக்கு யார் இருப்பா, அவங்கக்கிட்ட நான் எவ்வளோத்துக்கு விற்கலாங்கிறது வரைக்கும் ஏஐயே முடிவு பண்ணி அந்த ஓனருக்கு சொல்லிடும், நான் ரூட் டைவெர்ட் பண்ணிட்டேன், இந்த ஆள்கிட்ட நான் செல் பண்ண போகிறேன், நீ நெகோஷியேட் பண்ணிக்கோன்னு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே இருக்குது. நம்ம வந்து ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங்கிறது இப்போ வந்து லேட்டஸ்ட் டெக்னாலஜி. இதுவும் ஒரு காலத்தில் வந்து பழைய டெக்னாலஜியாக மாறிடும்.
1: ஓகே, நன்றி மேம். இப்போது நிறைய ஃபீல்டில் வந்து ஏஐ வந்து இம்ப்ளிமெண்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அப்போது இப்போ நம்ம படிக்கிற இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது ஒரு எலக்ட்ரிக்கல் ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும், ஒரு சிவில் இன்ஜினியராக இருக்கட்டும், எல்லாருமே வந்து ஏஐயை வந்து கட்டாயமாக கற்றுக்கணுமா? அப்படி கற்றுக்கிட்டா தான் அவங்களுக்கு வந்து வேலைகள் கிடைக்குமா? அப்படி கற்றுக்கலை அப்படின்னா வேலைகள் கிடைக்காதா? அதுக்குரிய
0: இப்போ என்ன எடுத்துக்கோங்க, நான் ப்ரொஃபஸராக தான் இருக்கேன், அதை அன்யூனிவர்சிட்டி சிலபஸ் தான் நடத்துகிறேன், அதே போர்டும் சாக்பீஸும் இருக்குது, ஆனால் நான் ஏஐ கற்றுக்கிட்டேன். ஏன்னா இந்த ஜென்ரேஷனோடு நான் பேசணும், இந்த ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி நானும் அட்வான்ஸ்டாக இருக்கணும் அப்படின்னா எனக்கும் ஏஐ தெரிஞ்சிருக்கணும். நீங்கள் முதல்ல கேட்ட க்வெஸ்சன் தான், எப்படி எவால்வ் ஆனோன்னா, எங்களுக்கே தெரியாமல் நாங்கள் அதுக்குள்ளே வந்து கடத்திக்கிட்டே வந்துட்டோம். நாங்களும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஈக்குவலாக ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். எந்த ஒரு விஷயத்தையுமே ஈஸியாக அக்யூரேட்டாக பிழை இல்லாமல் செய்யலான்னு ஒரு டெக்னாலஜி சொல்கிறப்போ நம்ம பழசை டிபெண்ட் பண்ணி இருக்கணுங்கிற அவசியம் இல்லை இல்லையா? எனக்கு இதை கற்றுக்கிறனால இன்னும் 2 கம்பெனியில் இன்டர்வியூ ஜாஸ்தியாக கிடைக்கிது, இல்லை இதை விட எனக்கு இன்னும் ஒரு 1 லட்சம் கூட கொடுக்குறாங்கன்னா எதையுமே கற்றுக்கிறது வீண் போகாது. அந்த 2வது க்வெஸ்சன் கேன்சல் பண்ண மாதிரி தான், கோர் பிரான்ச்சஸ்ங்கிறது இனிமேல் இருக்க போகிறது கிடையாது. இன்டர் டிசிப்ளினரியாக மட்டும்தான் இருக்கும். அவங்க கோர் பிரான்ச்சை எடுத்தாலுமே ப்ராஜெக்டாலும் ஏஐ பேஸ்லேயும் இல்லை இன்டர் டிசிப்ளினரியாக பண்ணணும். இதனால் வேலையெல்லாம் போகவே போகாது. ஒவ்வொரு இண்டஸ்ட்ரி எவாலுவேஷன் வரப்பையுமே வந்து அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி தான் இன்க்ரீஸ் ஆகுமே தவிர வேலை போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கவே இருக்காது.
1: இப்போது எதிர்காலத்தில் இன்ஜினியர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது வெறும் ஒரு டெக்னாலஜியை மட்டும் உருவாக்குறவங்களா இல்லாமல் சமூக பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண்றவங்களா இருக்கணும் அப்படின்றது தான் எல்லோருடைய ஆசையும். இதை பற்றி உங்களோட கருத்து என்ன மேம்?
0: இப்போ நம்ம கவர்மெண்ட்டே அதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. எல்லா காலேஜஸ்க்குமே வந்து நாக் அக்ரிடேஷன், என்பிஏ அக்ரிடேஷன், என்ஐஆர்எஃப் அக்ரிடேஷன் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இது எல்லாமே அகாடமிக்ஸ்க்கு மட்டும் கிடையாது. அகாடமிக்ஸ் தாண்டி நம்ம எத்தனை ஆண்டர்ப்ரனரை ஜென்ரேட் பண்ணுறோம், எத்தனை பேரை ஸ்டார்ட் அப்குள்ளே உள்ளே கொண்டு வரோம் அப்படிங்கிறது தான். இப்போ எனக்கு என் டிபார்ட்மெண்ட்டில் சேலஞ்சே இது தான். எல்லா பசங்களுக்குமே சொல்கிறது, ஒரு பிரச்சனை வருதுன்னா அதுக்கு உங்களால் சொல்யூஷன் கொடுக்க முடியுமான்னு பாருங்கள், அந்த சொல்யூஷனை உங்களால் இண்டஸ்ட்ரி லெவலுக்கு கொண்டு போக முடியுமான்னு பார்க்குறதுக்கு தான். இப்போ இது இல்லாட்டினா இன்னுமே நம்ம வந்து வேலை கேட்குற இடத்துல தான் இருப்போம். வேலை கேட்குறது தப்புன்னு சொல்லலை, ஆனால் இப்போ ஃபினான்ஷியல் சேஃப்டி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கு இல்லையா? அப்போ வந்து ஸ்டார்ட் அப்போ ஒரு ஆண்டர்ப்ரனர்ஷிப்போ பண்ணுறதுல வந்து ரொம்ப நல்ல பெனிஃபிட்ஸ் இருக்குது. இன்னொன்று, கவர்மெண்ட்ஸ் வந்து நிறைய ஸ்கீம்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க. இப்போ தமிழ்நாட்டிலே வந்து தமிழ்நாடு ஸ்டார்ட் அப் இருக்குது, எம்எஸ்எம்இ இருக்குது, பைராக் இருக்குது. இவங்க எல்லாமே என்னென்னா, ஒரு ஸ்டூடெண்ட் கிட்டக்க ஒரு வேலிடேட்டட் ஐடியா இருக்குது, அதை அந்த கன்சர்ன் இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்க இது கரெக்டாக ஒர்க் ஆகும்னு வேலிடேட் பண்ணிட்டாங்கன்னா அதை பேட்டர்ன் பண்ணிக்கிறதுக்கு காசு தராங்க. அந்த பேட்டர்ன் பண்ணதை அவங்க ஒரு சின்ன லெவலில் ப்ரோட்டோடைப்பாக டெவலப் பண்ணுறதுக்கு 15 லட்சம் வரைக்கும் எம்எஸ்எம்இல தராங்க. இப்போ ப்ரோட்டோடைப் பண்ணிட்டாங்கன்னா அதை வந்து டெக்னாலஜி ரெடினஸ் லெவல்னு சொல்லுவாங்க, 4th ஸ்டேஜுக்கு வந்துடும். இதை 6th ஸ்டேஜுக்கு கொண்டு போகிறதுக்கு 1 கோடி வரைக்கும் ஃபண்டு தராங்க. அப்போ ஒரு காலேஜ் முடிக்கிறதுக்குள்ளேயே அவங்களுக்கு கிளியர் ஒரு ப்ராப்ளம், அதுக்கான சொல்யூஷன், இது கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகுங்கிற கிளாரிட்டி, அதோட சின்ன ஒர்க்கிங் மாடல் இருந்தாலே போதும், அவங்க ஒரு இண்டஸ்ட்ரியே ஆரம்பிச்சிடலாம். இப்போ டீச்சிங்குமே டுவர்ட்ஸ் இந்த சைடு தான் போயிட்டுருக்கு. இப்போ நாங்கள் வந்து அகாடமிக்ஸ் மட்டும் பிளேஸ்மெண்ட் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுறதில்ல, எவ்வளோ பேருக்கு இந்த மாதிரி ஐடியா வருது.

0: அவங்கள புஷ் பண்ணி பேட்டர்ன் பண்ண வச்சு ப்ரோட்டோடைப் பண்ண வைக்கிறதுல தான் இன்வால்வ் ஆகிட்டுருக்கோம்.
1: ஓகே, ரொம்ப யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வந்து கொடுத்துட்ருக்கீங்க மேம். இப்போ இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லும்போது இப்போ ஏஐ, ரோபோட்டிக்ஸ், ஆட்டோமேஷன் அப்படின்ற டெக்னாலஜிஸ் எல்லாமே வந்து ஒன்னோட ஒன்று கலந்து தான் இருக்குது இல்லையா? அப்போ இது வந்து நம்மளோட எதிர்காலத்தில் என்னென்ன மாற்றங்களை கொண்டு வரும்?
0: இன்னும் உங்கள் வாழ்க்கையை சுலபமாக மாற்றிடும். வீட்டில் ஏதாவது ஒரு ரோபோவில் ஏறி உட்காந்தீங்கன்னா உங்கள் ஆஃபீஸுக்கு டிராஃபிக்கே இல்லாமல் ஃப்ளை பண்ணி கூட வரலாம். எல்லா டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர் அப்பவுமே எல்லாருக்குமே ஒரு பயம் இருந்தது. எனக்கு தெரிஞ்சு எங்கள் அம்மாவை வந்து எங்கள் அம்மாச்சி வந்து கேஸ் ஸ்டவ் யூஸ் பண்ண விட மாட்டாங்களாம், வெடிச்சிரும் பண்ணிடும் அப்படின்னு. ஆனால் எங்கள் அம்மா பாம்பேயில் இருந்தாங்க, அப்போது அந்த பயம் இருந்தது. மண்ணெண்ணெய் அடுப்பு வந்தப்போ ஒரு பயம் இருந்தது, கேஸ் வந்தப்போ ஒரு பயம் இருந்தது, இப்போ வந்து நம்ம இண்டக்ஷன் யூஸ் பண்ணுறப்போ ஒரு பயம் இருக்குது. ஆனால் அதுக்கு பழகிட்டோம் அப்படின்னா லைஃப் எவ்வளோ சுலபமாக இருக்குங்கிறத நம்ம அனுபவிச்சுக்கிட்டே இருக்கோம். அம்மாச்சி கஷ்டப்பட்டதை நம்ம படலை, அம்மா பட்டதை கூட நம்ம படலை, நம்ம பிள்ளைங்க இன்னும் நல்லா தான் இருப்பாங்க. ஸோ எல்லா டெக்னாலஜிஸ்க்குமே கத்தி மாதிரி தான், அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறோங்கிறதுல தான் அது நம்மளுக்கு உதவ போதா இல்லை நம்மளை கிழிச்சு விட போதாங்கிறது இருக்குது. கரெக்டாக யூஸ் பண்ணினோம்னா எல்லாமே நம்மளோட வாழ்க்கையை இன்னும் சுலபமாக்கத்தான் ட்ரை பண்ணுமே தவிர கீழே புல் பண்ணாது.
1: ரொம்ப அருமையாக பதில் சொல்லிகிட்ருக்கீங்க மேம். ஒரு விளம்பர இடைவெளிக்கு தொடர்ந்து நிகழ்ச்சி தொடரும்.

0: மீண்டும் இணைகிறோம் கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சியில். மேம், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு மேம்.
1: தேங்க்யூ நிவேதா மேம்.
0: அதாவது இப்போது இன்ஜினியர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா மேம், இப்போது இன்ஜினியர்ஸ் இப்போ படிக்கிற மாணவர்கள் வேலைக்காக தான் வந்து நிறைய வந்து ரெடியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி இல்லாமல் ஒரு புதிய இன்னோவேட்டர்ஸாக ஆகணும், இல்லை ஒரு தொழில் முனைவராக மாறணும் அப்படின்னு சொன்னால் அவங்கள அவங்க வந்து எப்படி மாற்றிக்கணும்?
1: ஃபஸ்ட்டு நம்மளோட மென்டாலிட்டியை மாற்றணும். இப்போ அஸ் அ பேரண்ட்டாக என் பொண்ணை எங்கேயாவது கொண்டு போய் நான் சேர்க்குறேன் அப்படின்னா, முதல் கேள்வி என்னென்னா, உன் காலேஜில் பிளேஸ்மெண்ட் இருக்கா, என்னென்ன கம்பெனி வராங்க, எவ்வளோ லட்சம் சேலரி தராங்க அப்படிங்கிறதான் இன்னும் நம்மளோட அந்த மிடில் கிளாஸ் மைண்ட் செட்டாகவே இருக்குது. ஈவன் தோ பேரண்ட்ஸ் ஆர் ஃபினான்ஷியலி செட்டில்ட், தே ஆர் நாட் ரெடி டு இன்வெஸ்ட் ஆன் தேர் சில்ட்ரன்ஸ். ஒரு 8,000 ரூபாய் 10,000 ரூபாய் செலவு பண்ணணுன்னா கூட இன்னும் நம்ம அதை குவெஸ்டின் பண்ணிட்டு தான் இருக்கோம். நான் ஒரு ப்ராஜெக்ட் கண்டுபிடிச்சிட்டேன், எனக்கு ஒரு டிவைஸ் வாங்கணும் அப்படின்னா என்ன காலேஜில் சொன்னாங்களா, இது உன்னோட கண்டுபிடிப்பான்னு கேட்க மாட்டேங்கிறோம். இன்னும் காலேஜை ஸ்கூலில் பிளேம் பண்ணுறதுல தான் இருக்கும். அந்த மைண்ட் செட் மாறினாலே பிள்ளைங்களுக்கு அந்த தைரியம் வந்துடும். இப்போது ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா பொண்ணு ஆணுங்கிறது மாறிடுச்சு. என்னோட பார்வையிலே பார்த்தீங்கன்னா அந்த டிஃப்ரென்ஸ் போயிடுச்சு. எல்லோரும் சேர்ந்து அவங்களுக்கு சம்பாதிக்கணுங்கிற எண்ணம் வந்துடுச்சு. இப்போ என் கிளாஸ்லேயே நிறைய பேர்கிட்ட நீ என்ன பண்ணணும் அப்படின்னா, இல்லை மேம், ஐ ஹாவ் டு ஃப்ளை ஆல் ஓவர் தி வேர்ல்டு, அப்போ நான் அதுக்கு சம்பாதிக்கணும்னா நான் என்ன பண்ணணும்னு கேட்குறாங்க. அது ஒரு இடத்துல போய் வேலை பார்க்குறனால கிடைக்குமானா, கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அது நம்ம ஜென்ரேஷனோடு முடிஞ்சு போச்சு. அடுத்த ஜென்ரேஷன் பிஸ்னஸ் பண்ணினா மட்டும்தான், இல்லை அவங்களா ஏதாவது ஒரு புதுசாக ஒரு இண்டஸ்ட்ரி ஆரம்பித்தா மட்டும்தான் நடக்கும். இந்த அவேர்னஸ் நம்மளுக்கு இருக்கா இல்லையான்னு தெரியாது. பிள்ளைங்களுக்கு ரொம்ப நல்லா இந்த சோஷியல் மீடியா வந்து சொல்லி கொடுத்துருச்சு. ஒரு பேரண்ட் என்கிட்ட வந்திருந்தாங்க இப்போ ஒரு ரீசெண்டாக, படிக்கலை அரிய இருக்குன்னு கூப்பிட்டப்போ அந்த பேரண்ட் வந்துட்டு, மேம் என் பையன் ஒழுங்காக இருக்கானா அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், இல்லை உங்கள் பையன் படிக்கலை, அதை விடுங்க மேடம், அவன் யூடியூப்பில் சேனல் வச்சுருக்கான், எப்படி வேணாலும் பொழைச்சிக்குவான், நீங்கள் அவன் ஒழுங்காக இருக்கானான்னு மட்டும் சொல்லுங்கள், அவன் பாஸ் ஆஃப் ஃபெயிலாலாம் எனக்கு வேணாம். இது வந்து ஒரு லோ லெவல் ஆஃப் இன்வெஸ்ட். இதை வந்து நம்ம டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னு சொல்லுவோம். இது வந்து யூடியூப் இன்ஸ்டாகிராம் நம்ம அசால்ட்டாக கலோக்கியலாக சொல்கிறதுக்கு பதிலாக அது வந்து ஒரு டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான். அந்த பையனை அவனால் செல் பண்ணிக்க முடியுது மார்க்கெட்டிங் மூலமாக, டிஜிட்டல் மூலமாக ஹி ஸ்டார்டட் ஏர்னிங். ஸோ இப்போ பிள்ளைங்களுக்கு அந்த நிறைய அவேர்னஸ் வந்துருச்சு. பேரண்ட்ஸுமே ரொம்ப சப்போர்ட்டிவ் பேரண்ட்ஸாக இருக்கிறவங்க அவங்களே வாலண்டியர் பண்ணிக்கிறாங்க, என் பையனை அனுப்புங்க, என் பொண்ணை அங்கே அனுப்புங்க, அவங்க போய் வின் பண்ணிட்டு வரட்டும்னு. கவர்மெண்ட்லேயே வந்து SIH ஸ்மார்ட் இந்தியா ஹேக்கத்தான் சொல்லிட்டு MSMEலேருந்து வருஷத்துக்கு ஒரு தடவை ஆல் ஓவர் இந்தியா வந்து ஒரு ஹேக்கத்தான் வைக்கிறாங்க. அதில் வின் பண்ணுற பசங்களுக்கு அந்த ப்ராஜெக்டை ப்ரோட்டோடைப்பாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு அவங்களே ஃபண்ட் பண்ணுறாங்க. அதோட செகண்ட் ஸ்டேஜாக MSME ஸ்டூடெண்ட்ஸ் ஹேக்கத்தான் வைக்கிறாங்க, அதில் 15 லட்சம் சாதாரணமாக தராங்க. ஒரு எவாலுவேட்டர் மட்டும்தான் அன்னானிவர்சிட்டிலேருந்து. இப்போ நம்ம இங்கே அன்னானிவர்சிட்டி கேம்பஸ்லேயே ஒரு ஆண்டர்பிரினர் செல் இருக்கு, அங்கே ஒரு எவாலுவேட்டர் இருப்பார். இது கரெக்டான ஐடியா, இது இண்டஸ்ட்ரிக்கு தேவை, இந்த ப்ராப்ளமை தான் அட்ரஸ் பண்ணுது, இவங்களுக்கு தான் இது தேவைங்கிறத அவங்க முடிவு பண்ணிட்டாங்கன்னா இப்போ அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ரொம்ப அழகாக நடக்குது. என்னோடய இந்த 26 வருஷ சர்வீஸில் நானே மென்ஷன் பண்ணுவேன், என்னோடய 4-5 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்ராடில் பெரிய பெரிய ஆண்டர்பிரினராக இருக்காங்க. இப்போ பெய்டு இன்டர்ன்ஷிப் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் ரெக்வெஸ்ட் பண்ணால் கொடுக்குறாங்க. ஸோ அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஒரு 10 இயர்ஸில் நல்லாவே மாறி இருக்கு. யாருமே வந்து இன்னும் வந்து ஒரு பெரிய ரினோர்டு கம்பெனிக்கு தான் போகணும்னு இல்லை, அவங்களுக்கு அவங்க மேலே ரொம்ப கான்ஃபிடென்ட் இருந்து பேரண்ட்ஸோட

0: புஷ் இருந்தால் போதும். அழகாக அந்த 4 வருஷத்துலேயே அவங்களோட ஐடியாவை கரெக்டாக ஃப்ரீஸ் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ரிஜிஸ்ட்ரேஷனுக்கும் போயிடுறாங்க.
1: ஓகே மேம், ரொம்ப அழகாக சொன்னீங்க மேம். இப்போது இந்த ஒரு 26 வருஷம் நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அப்போது நீங்கள் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன அட்வைஸ் கொடுப்பீங்க?
0: நான் முத முதல்ல கரியர் ஆரம்பித்தப்போ கார்த்திகேயன் ஒரு பையன், ஐ பிலீவ் ஹி ஒன்ட் மிஸ்டேக் மீ, இப்போ டொயோட்டாவில் சீனியர் ஏஐ எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியராக இருக்கான். இங்கே நம்ம ஒரு கார்பரேஷன் ஸ்கூலில் படித்த பையன். அந்த பையன் என்னை மீட் பண்ணப்போ அவனுக்கு எனக்கு ஏஜ் டிஃப்ரென்ஸ் நிறைய இல்லை. நான் பிஇ முடித்தோடனே போனேன், அவன் வந்து செகண்ட் இயரில் இருந்தான். ஒரு 3 வருஷம் தான் ஏஜ் டிஃப்ரென்ஸ். அந்த பையன் என்கிட்ட கேட்டது வந்து, எனக்கு இங்கிலீஷ் பேசணும், உங்களுக்கு இங்கிலீஷ் நல்லா வருது, எனக்கு இங்கிலீஷ் சொல்லித்தரீங்களான்னு கேட்டான். நான் சொன்னேன், நீ என்கிட்ட பேசுகிறப்பெல்லாம் இங்கிலீஷில் பேசுன். ஸோ நான் கரியர் ஆரம்பித்தப்போ பிள்ளைங்க ரொம்ப அறிவாளியாக இருந்தாங்க. கொஞ்சோன்னு இன்ஃபர்மேஷன் இருந்தது, அவங்களுக்கு கம்யூனிகேஷன் மட்டும்தான் ப்ராப்ளமாக இருந்தது. ஒரு 5 வருஷம் கழித்து பார்த்தீங்கன்னா லாங்குவேஜஸ் மாறிச்சு. ஜாவா உள்ளே வந்தது, ஆரக்கல் உள்ளே வந்தது. அந்த ட்ரெடிஷ்னல் சாஃப்ட்வேர்ஸ் போகிறப்போ அந்த பசங்களுக்கு அதில் சர்டிஃபிகேட் பண்ணியிருந்தேன்னா உனக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. அப்போ தான் இந்தியா ஸ்டார்டட் கெய்னிங் ப்ராஜெக்ட்ஸ் ஃப்ரம் அப்ராட். இவங்களுக்கு அப்போ தான் இன்ஃபோசிஸ், சிடிஎஸ் எல்லாருமே உள்ளே வர ஆரம்பித்தது வந்து அந்த 2000ல். அப்போ வந்தப்போ இந்த பசங்களுக்கு என்ன வேணும்னு இருந்தது. அடுத்து ஒரு 2010 வரப்போ பார்த்தீங்கன்னா அப்போயுமே ரொம்ப டிசிப்ளின் பசங்க தான் வந்தாங்க. அப்போ கோர் கம்பெனிஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு பேக்கேஜ் ஃபிக்ஸ் பண்ணாங்க, கேப் ஜெமினி, டெல், அந்த மாதிரி இதெல்லாம். அப்போ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் அவங்கள ட்ரெயின் பண்ணிகிட்டு இருந்தோம். நீ இப்போ இந்த இடத்துக்கு 1,00,000 போகணுன்னா நீ இப்படி ட்ரெயின் ஆகணும், அதை ஐடென்டிஃபை பண்ணுவோம். அதை வந்து நாங்கள் ப்ரொஃபைலிங்னு சொல்லுவோம். ஒரு எல்லா விதத்துலேயும் தகுதியான பையன் அந்த இடத்துக்கு போகணுங்கிறது எங்களோட இன்டென்ஷனாக இருந்தது. 2015 அப்புறம் ஏஐ வந்து இவங்களுக்கு நிறைய மொபைல் யூசேஜ் வந்து கம்யூனிகேஷன் எல்லாம் வந்ததுக்கப்புறம் அவங்க தான் எங்களுக்கு சொல்லித்தராங்க.
1: ஓகே,
0: நாங்கள் என்ன கற்றுக்கணும், நாங்கள் அப் டு டேட்டாக இருக்கணும் அப்படின்னா எனக்கு இது வேணும், உன்னால் கொடுக்க முடியுமான்னு கேட்குற அளவுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டேர்ன் ஆகிட்டாங்க. இருந்ததை வாங்கிக்கிறது போய் அவங்க சொல்கிறத நாங்கள் வாங்குற மாதிரி அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்தது. பட் ரொம்ப அது இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப வேர்டாக இருக்காங்க.
1: தொடர்ந்து பேசலாம் மேம், ஒரு காலர் லைனில் இருக்காங்க. வருக, வணக்கம்.
2: வணக்கம்.
1: ஆ சொல்லுங்க ஐயா, உங்கள் பேர் என்ன?
2: மனசுல உள்ளதும் இப்போ வந்து இப்போ விஞ்ஞான வளர்ச்சி நல்லா நிறைய இருக்கு, அதை நான் வரவே இருக்கிறேன். ஏற்கனவே வந்து ரோபோ வந்து ஒரு அறிமுகம் பண்ணியிருக்காங்க, அது வந்து வேலை வந்து மனிதன் இல்லாம அது வந்து வேலை செய்யுது. இப்போ ஏஐன்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ ஒரு ஒரு வீடு நான் பார்த்தேன், நீங்க ஒரு வாங்க சொன்னீங்க, ஒரு வீடு கட்டி 6 மாதம், ஒரு 3 நாள் 6 நாள் முடியும் சொல்லி ஒரு வாங்க நீங்க சொன்னீங்க. அந்த வாரத்தில் வந்து எனக்கு என்ன, இப்போ சமீபத்தில் ஒரு வீடு பார்த்தேன், இந்த ஒரு வாரத்திலேயே
1: நன்றி ஐயா.

0: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோகப் பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
1: மீண்டும் இணைகிறோம் கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சியில்.
2: மேம், எனக்கு ஒரு சந்தேகம் மேம். என்ன அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் வந்துட்டு நம்ம போய் சேர போகிறோம் அப்படின்னா, அதில் நம்ம முதல் காலேஜ் பார்த்துட்டு சேரணுமா, இல்லை இன்ஜினியரிங் கோர்ஸில் நிறையா வந்து பிரிவுகள் இருக்குது, சிஎஸ்சி, இசிஐ, ஐடி.

0: அப்படின்னு சொல்லிட்டே போகலாம். ஸோ இதில் நம்ம இந்த பிரிவுகளை பார்த்து, இந்த பிரிவுகளில் நமக்கு எது சூட்டபிளாக இருக்கும், நம்ம ஃப்யூச்சரில் நமக்கு எது ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்னு அந்த கோர்ஸில் இருக்கக்கூடிய இன்ஜினியரிங்கில் இருக்கக்கூடிய பிரிவுகளை பார்த்துட்டு அந்த காலேஜில் சேரணுமா, இல்லை இந்த காலேஜில் சேர்ந்தோம்னா நமக்கு நிறையா கேம்பஸ் வரும் அப்படின்றத பார்த்துட்டு அதில் தி பெஸ்ட் காலேஜ், இதில் ரெண்டில் எதை சூஸ் பண்ணிவிட்டு நம்ம காலேஜ் வந்து தேர்ந்தெடுக்கணுமா?
1: நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான், நம்ம இப்போ பிள்ளைய காலேஜுக்கு அனுப்புகிறோம் அப்படின்னா அது வேலைக்கு போகணுங்கிறது தான் இன்டென்ஷன். அப்போ பிளேஸ்மெண்ட் யார் கொடுக்குறாங்களோ அவங்கக்கிட்ட தான் போகணும். இப்போ ஐடி கம்பெனிக்குன்னு இந்த பிரான்ச்சுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டின்லாம் அவங்க வச்சுக்கிறது கிடையாது. நல்ல நல்ல காலேஜஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க வந்து காமனாக தான் பிள்ளைங்களை ட்ரெயின் பண்ணுறாங்க. என்ன இப்போ சிவில் படிக்கிற பையனுக்கு ரெண்டு பாத்வே மாதிரி ஆயிரும், அவன் சிவிலும் படிக்கணும் ஐடி கம்பெனிக்கு போகிறதுக்கான ப்ரோக்ராமிங்கும் பண்ணணும். இப்போ சிஎஸ்சியோ ஐடியோ எடுத்தீங்கன்னா ரெண்டு ஒரே இடத்துல இருக்குது, அவன் படிக்கிறத தான் கேள்வி கேட்க போகிறாங்களே தவிர மற்றபடிக்கு பிளேஸ்மெண்ட் ட்ரைவுங்கிறது காமன் தான். ஸோ எந்த காலேஜில் பிளேஸ்மெண்ட் ஹையஸ்ட்டாக கொடுக்குறாங்களோ அந்த காலேஜுக்கு தான் போகணும். அதை சுலபமாக கண்டுபிடிக்கிறதுக்கும் ஒரு வழி இருக்குது. ஒவ்வொரு வருஷமும் என்ஐஆர்எஃப் ரேங்கிங்னு சொல்லுவாங்க, ஒரு காலேஜோட தரவரிசை பட்டியல் வந்து வெளியிடுவாங்க. அதில் டாப் 200 காலேஜில் எந்த காலேஜில் எந்த பிரான்ச் கிடைச்சாலும் உங்கள் பிள்ளைக்கு அது பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் தைரியமாக சேர்க்கலாம், கண்டிப்பாக அங்கேருந்து வேலை கிடைச்சிரும். அதுவும் அவங்களோட ஆவரேஜ் பேயே சொல்ல விரும்பலை. கோயம்புத்தூரில் ஒரு ப்ரைவேட் தனியார் பொறியியல் கல்லூரி இருக்குது, நம்ம திருச்சியில் இருக்கிற கவர்மெண்ட் காலேஜை விட ஆவரேஜ் பேக்கேஜ் வந்து ஜாஸ்தியாக தராங்க.
0: ஓகே ஓகே மேம், அப்போ மொத்தத்தில் வந்துட்டு காலேஜில் பிளேஸ்மெண்ட்டு
1: தான் பார்க்கணும்,
0: அதை தான் பார்க்கணும் அப்படின்ட்டு. இப்போ நான் ஐடி படிச்சிருந்தாலும் ஒரு இசியில் ஏதோ ஒரு ஸ்டூடெண்டாக இருந்தாலும் கேம்பஸ்னு வரும்போது ரெண்டு பேருமே
1: காமன் பூலிங் தான்.
0: ஓகே ஓகே,
1: அங்கேருந்து உள்ளே எடுத்துகிட்டு போகிறப்ப இப்போ இன்ஃபோசிஸே எடுத்துக்கிட்டிங்கன்னா சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் கிடையாது, அவங்கள்ட்ட கம்யூனிகேஷன் இருக்குது, அவங்கள்ட்ட சிவில் இன்ஜினியரிங் இருக்குது, அவங்கள்ட்ட மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இருக்குது. இவங்களை ட்ரெயின் பண்ணி வேலை பார்க்க வச்சுக்குவாங்க.
0: ஓகே,
1: ஒருவேளை இந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கோ ரெக்ரூட் பண்ணுறவங்களுக்கோ இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா அவங்க சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டில் இல்லை, இல்லாட்டி அதுக்குள்ளேயும் கோர் பிரான்ச்சஸ் இருக்கு.
0: ஓகே மேம், ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி மேம்.
1: தேங்க்யூ,
2: ரொம்ப அழகான பதில் மேம். இப்போது உங்கள் துறையாக இருக்கட்டும் மேம், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா மேம், இப்போ இது ரெண்டையும் பிரித்து பார்த்தோம்னா ரெண்டும் தனித்தனி பிரிவு தான்.
1: கண்டிப்பாக.
2: அப்போது இது ரெண்டுக்குமான தொடர்பு என்ன, எதனால் வந்து இதை ரெண்டையும் வந்து தொடர்பு படுத்தி சொல்கிறோம்?
1: ஒருத்தர் இல்லாட்டினா இன்னொருத்தர் வாழவே மாட்டாங்க, ஒருத்தர் இல்லாட்டினா இன்னொருத்தர்னால யூஸுமே கிடையாது. இப்போது டேட்டா சயின்ஸுங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, டேட்டாவை வச்சு நம்ம ஒரு மேனிப்புலேட் பண்ணி ஏற்கனவே ஸ்டோர் பண்ணியிருக்க இந்த வெதர் ஃபோர்காஸ்டிங் முந்தி சொல்லுவாங்க இல்லையா, ஏற்கனவே இருக்கிறதெல்லாம் வச்சு இப்படி வரும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அந்த ரமணங்கிறவர் தேவையில்லை, ஏஐ நீங்கள் அதுக்குள்ளே ஃபிட் பண்ணிட்டீங்கன்னா இந்த டேட்டாஸ் எல்லாம் இருக்கும், இதை வச்சு அனாலிசிஸ் பண்ணி ரமணனோட செகண்ட் வேலையை வந்துட்டு ஏஐ பண்ணிடும். ஸோ டேட்டா சயின்ஸோட எண்டு ரிசல்ட் வந்து இதோட இன்புட்டாக இருக்கும், இதோட இன்புட் தான் நம்மளோட ஹியூமன் ரிசோர்ஸஸ்க்கு வரும். இதை ரெண்டையுமே நீங்கள் பிரிக்கவே முடியாது. ஏஐ இல்லாட்டினா டேட்டா சயின்ஸ் வந்து ஒன்றுமே இருக்காது, ஒரு பெஞ்ச் டெஸ்க் ஒர்க் மாதிரி தான் இருக்கும். இந்த டேட்டாஸ் இல்லாட்டினா ஏஐனால் ஒர்க் பண்ணவே முடியாது. பேட்டர்ன் ரெகக்னைசேஷன் தான் ஏஐயோட மொதல் வேலை, அதில் என்ன பேட்டர்ன்ஸ் இருக்குது அதில் என்ன கற்றுக்கணுங்கிறது, அதுக்கான ஒரு பேசிக்கே இல்லாட்டினா இதுவும் ஒர்க் பண்ணவே முடியாது. ஸோ ரெண்டு பேருமே மியூச்சுவலி கனெக்டட், ரெண்டு பேரும் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் அடுத்த லெவலுக்கு போக முடியும்.
2: இப்போது நீங்கள் டேட்டா அப்படின்னு சொன்னோடனே எனக்கு இன்னொரு க்வெஸ்சன் ஞாபகம் வருது மேம். அதாவது இப்போ நம்ம மொபைல் அப்படின்னு சொல்லும்போது நம்மளோட டேட்டாஸ் எல்லாத்தையுமே வந்து அதில் ஃபீட் பண்ணிடுறோம், ஆனால் எல்லாருக்கும் வந்து ஒரு பயம் இருக்குது, அதாவது ரிஸ்க்கு ரொம்ப எடுக்கிறோமோ அப்படின்னு சொல்லி. அப்போது நம்மளோட டேட்டாஸை வந்து எப்படி வந்து பாதுகாத்துக்கணும்?
1: எதுலையுமே ஷேர் பண்ணாதீங்க.
2: ஓகே,
1: நிஜமாலேயே நீங்கள் எடுக்கிறது வந்து ரிஸ்க்கு தான். எதுக்கு வந்து நீங்கள் காசு கொடுக்காமல் ஒரு சர்வீஸை யூஸ் பண்ணுறீங்களோ அது எல்லாமே உங்களை பற்றின இன்ஃபர்மேஷனை வந்து திருடிட்டு தான் இருக்குது. சாட் ஜிபிடியில் நம்ம நார்மலாக எல்லா க்வெஸ்சனுமே கேட்குறோம்.
2: ஆமாம்,
1: நான் கேட்குற க்வெஸ்சனை வச்சு அது என்னோடய மூடை ப்ரிடிக்ட் பண்ணிடும். நாளைக்கு யாரோ ஒருத்தர் என்னை பற்றி கேட்குறப்போ என்னோடய இன்ஃபர்மேஷனை என் கன்சர்ன் எல்லாமே அது கொடுக்கும், பிகாஸ் நான் அதை ஃப்ரீயாக தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். வாட்ஸ்அப்பை ஃப்ரீயாக தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அப்போ அதில் ஒரு டேட்டா போகுதுன்னா அவங்க எந்த விதமான ப்ரைவசிக்கும் எனக்கு செக்யூரிட்டி கொடுக்கல. என்கிரிப்ஷன் வந்து மினிமம் லெவலில் தான் கொடுத்துருக்காங்க, கம்யூனிகேஷன் எஸ்எஸ்எல்லாம். அப்போது அதை தாண்டி போகிறப்போ நம்ம நம்மளுக்கு தெரியணும், நம்ம வந்து எதை ஷேர் பண்ணணும், ஷேர் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது. க்ளவுட் ஸ்டோரேஜ் இருக்குது. இப்போ சப்போஸ் உங்களோட டேட்டாஸை நீங்கள் ஷேர் பண்ணணும் அப்படின்னா க்ளவுடுன்னு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது, அதை நீங்கள் ரெண்ட்டுக்கு எடுத்துகிட்டு அதில் ஸ்டோர் பண்ணிவிட்டு அதுலேருந்து உங்கள் ஃப்ரெண்டவோ யாருக்கு நீங்கள் அனுப்பணும்னு நினைக்கிறவங்களோ அவங்களுக்கு அனுப்பிச்சி விட்டீங்கன்னா அதில் வந்து எந்த டிஃபிகல்ட்டியுமே இருக்குது.

0: இருக்காது. இதுக்கு ஐஃபோன் வந்து ஏன் ரொம்ப செக்யூர்னு சொல்கிறாங்கன்னா, உங்கள் டேட்டா உங்கள் பெர்மிஷன் இல்லாமல் நீங்கள் எதில் அனுப்பிச்சாலும் யாருனாலையும் பார்க்க முடியாது. நம்ம ஆண்ட்ராய்ட் ஃபோனில் அந்த மாதிரி ஒரு கேரண்டி கிடையாது. ஸோ சென்சிட்டிவ் டேட்டாஸை நம்ம அனுப்புகிறப்போ நம்ம கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். அதுக்கப்புறம் யாரையும் ப்ளேம் பண்ணக்கூடாது.
1: ஓகே மேம், ரொம்ப அழகாக சொன்னீங்க மேம். இப்போது நிறைய ஃபீல்டில் வந்து ஏஐ வந்துருச்சு தான். இப்போ அந்த அக்ரிகல்ச்சர் ஃபீல்டில் வந்து ஏஐ வந்து இம்ப்ளிமெண்ட் ஆயிடுச்சா மேம்?
0: ஆயிடுச்சு மேம். 8 வருஷமாக என் கூட வேலை பார்த்த ஒரு 4-5 பேரே வந்து அக்ரியில் தான் வந்து பிஹெச்சியை முடித்தாங்க. முந்தையெல்லாம் வந்து விவசாயி வந்து மண்ணை பார்த்துட்டு விவசாயம் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க. இப்போ அவர் பார்க்குறதுக்கு அங்கே உட்காரணும்லாம் அவசியம் இல்லை. எனி டெக்னாலஜிஸ்ட் கேன் டூ அக்ரிகல்ச்சர். அக்ரிகல்ச்சர் ஃபார்மிங்லேயே நிறைய வந்துருச்சு. வெர்டிக்கல் பிளானிங், ஹரிசாண்டல் பிளானிங் அப்படிலாம். இப்போ நம்ம மண்ணை பற்றி பேசுகிறோம்னா, இப்போ என் வீட்டுக்கிட்ட ஒரு சாயில் இருக்குன்னா, நான் அதை கொண்டு போய் கொடுத்தேன்னா என்னோடய சிஸ்டம் வந்து இந்த மண்ணில் என்ன விதைக்கலாம், எப்போ விதைக்கலாம், இதுக்கு எவ்வளோ தண்ணி விடலாங்கிறத வரைக்கும் எனக்கு சஜஸ்ட் பண்ணிடும். திடீர்னு என் தோட்டத்தில் நான் எதிர்பார்க்காமல் ஏதோ ஒரு பூச்சி வந்துடுது, அந்த பூச்சி என்னன்னு கூட தெரியல அப்படின்னா, இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட்லேயே ஒரு ஹெல்ப்லைன் வச்சுருக்காங்க ஏஐ பேஸ்ட். நான் அதில் அந்த பூச்சி ஃபோட்டோ எடுத்து போட்டேன்னா எனக்கு அதோட ஃபுல் ஹிஸ்ட்ரி சொல்லிவிட்டு நான் என்ன மருந்து யூஸ் பண்ணணும், அது ஃப்ரீயாக கிடைக்குமா, எனக்கு நியர்பை எங்கே அது கிடைக்குங்கிற வரைக்கும் டீட்டெயிலிங் வந்துருச்சு. ஸோ நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு தான் தயங்கிக்கிட்டு இருக்கோம். இன்னும் அந்த இதை வந்து எஜுகேட் பண்ணலை. நம்ம விவசாயிகளுக்கு அதை எஜுகேட் பண்ணினோம் அப்படின்னா இந்த கண்டுபிடிப்புகள்லாம் வந்து ரொம்ப சுலபமாக அவங்க வாழ்க்கை தரத்தவே மாற்றுறதுக்கான கண்டுபிடிப்பாக இருக்கும். இன்னொன்று நீங்களே பார்த்துருப்பீங்க, இப்போ நெல் இருக்கிறதுக்கெல்லாம் முந்தைய எத்தனை நாள் ஆக்குவாங்க களை வெட்டுறதுக்கு, இப்போலாம் மிஷின் போது ஒரு நாள் சரிச்சுட்டு வந்து. ஸோ எல்லா இடத்துலையுமே அக்ரியில் தான் நிறைய இன்னோவேஷன் ஏஐக்கு அப்புறம் நடந்துகிட்டே இருக்கு மேம்.
1: சரிங்க மேம், இப்போது நிகழ்ச்சியோட இறுதிக்கு வந்துட்டோம். இன்றைக்கி இன்ஜினியரிங் படிக்கும் மாணவர்கள், எதிர்காலத்தில் இன்ஜினியராக ஆக இருக்கும் மாணவர்களுக்கு நீங்கள் கொடுக்குற ஒரு ஸ்பெஷல் மெசேஜ்னால் என்ன சொல்லுவீங்க?
0: யாராக வேணாலும் இருக்கலாம். உங்கள் வீட்டுக்கிட்டக்க நீங்கள் ஒரு ப்ராப்ளம் பார்க்குறீங்க அப்படின்னா, அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்கு இன்னொருத்தர் வரணும்னு நினைக்க வேண்டாம். நீங்களே ஒரு இன்ஜினியர் தான். அதை சால்வ் பண்ணுறதுக்கு உங்கள் டீம், உங்கள் ஃப்ரெண்ட்ஸை வச்சு அதுக்கு என்ன சொல்யூஷன் கொடுக்க முடியும்னு உங்கள் மைண்ட் செட்டை மாற்றினீங்கனாலே போதும். இங்கே விஸ்வேஸ்வரய்யாவும் அதை தான் சொன்னார், நான் இன்ஜினியர் கிடையாது, நான் இன்ஜினியரிங் மைண்ட் செட்டோடு இருக்கிற ஒரு மனுஷன், அதனால தான் எனக்கு வந்து சொசைட்டிக்கு ஹெல்ப் பண்ணணும்னு தோணுச்சுன்னு சொன்னார். அதவே தான் உங்களுக்கும் சொல்கிறேன். நம்ம செய்கிற காரியத்தோட விஷயம் வந்து எல்லாமே ப்ராஃபிட்டில் முடியணும் அப்படின்னு எதிர்பார்க்குறத தாண்டி, அந்த ப்ராஃபிட்டோடு சேர்ந்து என்னோட கான்ட்ரிபியூஷன் சொசைட்டிக்கு என்ன இருந்தது அப்படிங்கிறதையும் யோசிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா, எல்லாரோட வாழ்க்கை தரமுமே இந்த லெவல்லேருந்து இன்னொரு ஹையர் லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு மிகவே இருக்குது.
1: ஓகே, நன்றி மேம். அதாவது இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லும்போது வெறும் கட்டிடங்களையும் எந்திரங்களையும் உருவாக்குறது மட்டும் கிடையாது, நம்மளோட வாழ்க்கையை எளிதாக்கும் புதிய டெக்னாலஜியும் நாளைய உலக மாற்றக்கூடிய இனோவேட்டிவ் சொல்யூஷன்ஸ்களையும் உருவாக்குறது தான் அப்படின்னு சொல்லி நம்மளோட இவ்வளவு நேரம் ரொம்ப அழகாக பேசினாங்க தீபலட்சுமி ராஜேந்திரன் அவர்கள். அவங்களுக்கு ரொம்ப நன்றி மேம். உங்கள் நேரத்தை எங்களுக்காக ஒதுக்கி பயனுள்ள இன்ஃபர்மேஷன்ஸை நிறைய கொடுத்துருக்கீங்க.
0: நன்றி நிவேதா மேம்.
1: ஆகாஷ்வாணி சார்பாக உங்களுக்கு ரொம்ப நன்றி மேம்.
0: நானும் உங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்க விரும்புகிறேன். உங்களுக்கும் உங்களோட டீமுக்கும் எனக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து என்னால் முடிஞ்ச இன்ஃபர்மேஷனை சொல்லுறதுக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு மிக்க நன்றி.
1: நன்றி மேம். மீண்டும் ஒரு மற்றொரு கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நிவேதா, கிளாரா.

மக்களிடையே அன்பை பகிர்ந்து கொள்வதுடன் நல்லெண்ணத்தை உருவாக்க வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். இந்தியாவில் ஜனநாயகம் நாகரீக நெறிமுறைகளுடன் வேரூன்றியுள்ளதாக மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா தெரிவித்துள்ளார். நாட்டின் பொறியியல் துறையில் விஸ்வேஸ்வரய்யாவின் பங்களிப்பு இன்றியமையாதது என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இந்திய பொறியியலின் தந்தை என போற்றப்படும் விஸ்வேஸ்வரய்யாவின் பிறந்த நாளை தேசிய பொறியாளர் தினமாக கொண்டாடும் இந்நாளில் நாட்டின் பொறியாளர்களுக்கு வாழ்த்துக்களை முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். தூர்தர்ஷன் தொலைக்காட்சியின் 67வது நிறுவன

நாள் இன்று கொண்டாடப்படுகிறது. 2000 ரூபாய் வரையிலான யுபிஐ பரிவர்த்தனைகளுக்கு வங்கிகள் எந்தவொரு கட்டணமும் விதிக்கக்கூடாது என்று மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. நீதித்துறையில் தொடர் சீர்திருத்தம் மற்றும் வெளிப்படைத்தன்மையை ஏற்படுத்த வேண்டியதன் அவசியத்தை தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் வலியுறுத்தியுள்ளார். ஐரோப்பாவின் முன்னணி வாகன உதிரி பாகங்கள் தயாரிப்பு நிறுவனம் தமிழகத்தில் 3000 கோடி ரூபாய் முதலீடு செய்ய விருப்பம் தெரிவித்துள்ளதாக முதலமைச்சர் திரு விஜய் குறிப்பிட்டுள்ளார். மறைந்த முன்னாள் முதலமைச்சர் பேரறிஞர் அண்ணாவின் 118வது பிறந்தநாளையொட்டி சென்னை அண்ணா சாலையில் உள்ள அவரது உருவச்சிலையின் கீழ் வைக்கப்பட்டிருந்த உருவப்படத்திற்கு தமிழக அரசின் சார்பில் மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. தமிழகத்தின் அரசியல் வரலாற்றில் புதிய அத்தியாயத்தை உருவாக்கி ஏழை எளிய மக்களின் உரிமைகளுக்காக குரல் கொடுத்த பேரறிஞர் அண்ணாவின் பிறந்த நாளில் அவரது தொலைநோக்கு பார்வையையும் மக்கள் சேவையையும் நினைவு கூறுவதாக முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதியில் வெற்றி பெற்ற திரு கே ஏ செங்கோட்டையனின் வெற்றிக்கு எதிராக தாக்கல் செய்த வழக்கை நிராகரித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் இன்று காலை நிலவரப்படி 87.82 அடியாக உள்ளது. அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 7599 கனஅடியாக அதிகரித்துள்ளது. அணையிலிருந்து பாசனத்திற்காக வினாடிக்கு 12000 கனஅடி வீதம் திறந்துவிடப்படுகிறது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 680 குறைந்து 1,12,320 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. செஸ் ஒலிம்பியாட் போட்டி உஸ்பெகிஸ்தானின் சமர்கண்டில் இன்று தொடங்கி 27ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 103.3 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 12:03.
2: மதுரை மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு சமரச தீர்வு மையத்திலிருந்து வந்துள்ள அறிவிப்பு. தேசிய சட்டப்பணிகள் ஆணையத்தின் உத்தரவுப்படியும் மற்றும் தமிழ்நாடு மாநில சமரச தீர்வு மையத்தின் வழிகாட்டுதலின்படியும் மாண்புமிகு முதன்மை மாவட்ட நீதிபதி எம் சாய் சரவணன் அவர்களின் வழிகாட்டுதலின்படியும் மதுரை மாவட்டத்தில் உள்ள சமரச தீர்வு மையத்திலும் தாலுகா அளவிலுள்ள துணை சமரச தீர்வு மையங்களிலும் ஆகஸ்ட் முதல் செப்டம்பர் வரை 60 நாட்கள் நீதிமன்றங்களில் உள்ள சமரசத்திற்கு உகந்த வழக்குகளை சமரச தீர்வு மையத்திற்கு அனுப்பி வைக்க தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த சிறப்பு முகாம் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்குகளில் குடும்ப நல வழக்குகள், பண மோசடி வழக்குகள், பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை தடுப்பு சட்ட வழக்குகள், வணிகம் சம்பந்தப்பட்ட வழக்குகள் மற்றும் சிவில் வழக்குகள், இந்த வழக்குகள் அனைத்தும் சமரசம் செய்ய ஏதுவாக மாவட்டம் முழுவதும் 58 சமரசர்கள் மதுரை மாவட்டத்தில் உள்ளனர். அவர்கள் தங்களின் வழக்குகளை நேரடியாகவோ அல்லது இணையம் மூலமாகவோ பேசி தீர்வு காண தேவையான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. எனவே வழக்காடிகள் இந்த வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு மதுரை மாவட்ட சமரச தீர்வு மையத்தின் ஒருங்கிணைப்பாளர் மற்றும் சார்பு நீதிபதி தெரிவிக்கின்றார்.
3: பஞ்சபூதங்கள் சாட்சியா, 4 வேதங்கள் சொல்ல, 3 முடிச்சோட 2 மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நேரம் 12:05. ஆகாஷ்வாணி மதுரை FM ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 சிநேகிதியே. சிநேகிதிகள் உங்களுக்கு பிடித்தமான பாடல்கள் கேட்டு ரசிக்கலாம். 0452 மதுரையின் முன்னிணைப்போடு 25 30 170 25 30 171 என்ற எண்களில் வரலாம். வந்திருக்கக்கூடிய முதல் சிநேகிதி, வணக்கம்.
4: மதிய வணக்கம்.
1: மதிய வணக்கம். யாரு, எங்கிருந்து பேசுறீங்க?
4: அரிசிக்கோட்டை கிளியம்பட்டி மல்லிகா பேசுறேன்.
1: சொல்லுங்க மல்லிகா, என்ன பாடல் கேட்க போறீங்க?

0: என்ன வாத்தியார் படத்துல கண்மணியே கண்மணியே சொல்லுவதை கேளுங்கிற பாட்டு,
1: சொல்லுவதை கேளு அப்படின்ற பாட்டு. சரி, இன்னைக்கு ஃபுல்லா அதையே நம்ம கேட்டுருவோம் எல்லாத்துட்டையும். நீங்க யாரு சொன்னா கேப்பீங்க? அதாவது நீங்க செய்யக்கூடாதுன்னு ஒரு விஷயம் முடிவு எடுத்துட்டீங்க, ஆனா இவங்க சொன்னா என்னால தட்டவே முடியாது அப்படின்னா யாரு?
0: அதாவது சின்ன வயசுல எங்க அம்மா சொன்னா கேட்பேன், எங்க சுப்ரமணி சொன்னா கேட்பேன், சுப்ரமணி மூணாவது அண்ணு சுப்ரமணி சொன்னா கேட்பேன்.
1: நன்றி உங்களுக்கான விருப்ப பாடல்.

0: கண்மணியே கண்மணியே சொல்லுவதை கேட்டு
1: Shut up, don't talk to me. Hey, taxi!
0: பொன்மணிக்கு கோபம் வந்தா இன்னும் பனி பூவு
1: எவளாவது ஏமாந்தவ காதுல பூ வச்சிருப்பா அவகிட்ட போய் சொல்லு
0: சிந்து தடி முத்து மழை பூவு
1: என் கவியரசர் கம்பா
0: உன் பொன்னுடம்பில் ஈரம் பட வந்து விடும் நோவு
1: ஆடு நனைதனு ஓனாய் அழுதுதான்
0: கோபமே ஆண் பாவமே நீ எங்கு செல்லக்கூடும் என்ன மீறி என் கண்மணியே கண்மணியே சொல்லுவதை கேட்டு
1: கேட்க முடியாது போய் தொலைறியா ஐயோ
0: என் பொன்மணிக்கு கோபம் வந்த இன்னும் பனி பூவு
1: அதே பழைய பல்லவிய திருப்பி சொல்லாத போயா

0: தேடுது, டாக்ஸி தேடுது, இன்னொரு ஜோடிக்கு ஆளை கூட
1: தேடுது. நாடகம்,
0: ஆமா நாடகம். திருநாவுக்கரசி சொல்ல வந்துட்டாரு திருநாவுக்கரசர்.
1: நித்தம் நித்தம் என்னை சுற்றி சுற்றி வந்து வட்டமே போட்ட மோகம் தீர்ந்ததா?
0: ஆமா தீர்ந்து போச்சு, எம்டியா சுத்திட்டு இருக்கேன். ஐயா போயிட்டு வரீங்களா?
1: ஓ சிங்காரியே இங்கே நடி ஆத்திரம்.
0: ஆத்திரமா? சும்மா இரியா, வயிறு பத்திக்கிட்டே இருக்கு.
1: நீ இல்லாம நான் பூங்குடி, நான் இல்லாமல் நீயும் இங்கே தடி.
0: நல்லதானே?

0: ஹாபிட் மேன் கேட்டு கேட்டு புடிச்சு போச்சு.
1: என் பொன்மணிக்கு கோபம் வந்தா மின்னும் பனி போவு.
0: இந்த சினிமா டயலாக் எல்லாம் சொல்லி என்ன போர் அடிக்காத போயா.
1: பெண் கோபம் ஏ,
0: ஆண்
1: பாவம் ஏ,
0: பாவம்

0: உனக்காக மையம் கொண்ட இந்த புயல் இப்போ கரையை கடந்துருச்சு.
1: நீ பாட்டில் சொல்வேன் ஏற்றுக்கொள்வாய் கண்மணி.
0: நீ பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்தவன், உன்கிட்ட ஏதுயா மெய்யே.
1: தேனை போன்ற காதல் வெம்பாகுமா,
0: காதலாவது கத்திரிக்காயாவது,
1: தேவி என்ன சேர வெம்பாகுமா.

0: சொல்வதை கேளு.
1: பெரிய கிருஷ்ண பரமாத்மா இவர் சொல்ற கீதையை கேட்கணுமா?
0: என் பொன்மணிக்கு கோபம் வந்த மின்னும் பனிப்பூவு.
1: சும்மா இரியா, மின்னுவதெல்லாம் பொண்ணல்ல, தெரிஞ்சுக்கோ.
0: வீண் கோபம் ஏ,
1: நீ திருந்தவே மாட்டே.
0: ஆண் பாவம் ஏ,
1: தாங்களையா.
0: ஐ லவ் யூ, நீ இங்கு செல்லக்கூடும் என்ன நீதி.
2: சரியான நேரத்துல பரிசோதனை, அப்புறம் மருந்து கொடுத்தா எச்ஐவி தொற்றுல தாயோட குழந்தையோ எச்ஐவி தொற்றுல இருந்து விடுபடலாம்.
3: என்ன, உண்மையாவா? உண்மையில், அதாவது தாய் எச்ஐவி தொற்றாக இருக்கும் பட்சத்தில் குழந்தை பிறக்கும் ஆஸ்பத்திரியில் பிறப்பிலேயே எச்ஐவி பாதுகாப்பு சேவைகளின் அடிப்படையில் குழந்தையின் முதல் 6 வாரங்கள் முதல் 2 மாதங்களுக்குள் குழந்தைக்கு முதலாவது எச்ஐவி பரிசோதனையை செய்வது மிகவும் அவசியமாகும். மேலும் விவரங்களுக்கு
4: 1800-419-1800 and 1097.
5: இது தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தின் எச்ஐவி மற்றும் பால்வினை நோய் குறித்த தீவிர விழிப்புணர்வு பிரச்சாரம் இன்டென்சிஃபைட் ஐஇசி கேம்பெயின் 3.0 from 12th August to 12th October.
6: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் பிற்பகல் 3 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
7: நம் மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4-2 ஆட்டக்கழம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

0: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 ஸ்நேகிதியை கேட்டுட்டு இருக்கோம். 12:14 நிமிடத்தில் வரும் அடுத்த ஸ்நேகிதி. வணக்கம்.
2: ஹலோ. வணக்கம் மேடம்.
1: வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க?
2: கைக்குள்ள இருந்து சாந்தி பேசுறேன்.
1: சாந்தி சொல்லுங்கம்மா, என்ன பாட்டு கேட்க போறீங்க? பாசமுள்ள பாண்டியன். சரிம்மா, நீங்க வந்து இவங்க சொன்னா நாங்க மறுக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர் யார்?
2: தங்கச்சி.
1: என்ன ஒரு விஷயம் சொன்னாலும் நீங்க அதை கேட்டுருவீங்களா? ஏன் அப்படி பாசந்தாங்க அப்படின்றீங்களா? சரி, கேட்டுருவோமா? சாந்தி பேருக்கு ஏத்த மாதிரி ரொம்ப சாந்தமா பேசுறீங்களே. சரி, உங்களுக்கான விருப்ப பாடல்

0: கொடுத்து கொடுத்து
1: கொழுந்தவத்தலை எடுத்து எடுத்து கொழுந்தங்கையில கொடுத்து

0: விரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு.
1: இருக்காதா பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம் நெக்லஸ் வளையல் தோடு மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
3: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இல்

0: வரை தினமும் பிற்பகல் 3 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
1: 150வது ஆண்டு கொண்டாட்டத்தின் சிறப்பு வந்தே மாதரம்.

0: நேரம் 12:22 ஸ்நேகிதியை கேட்டுட்டு இருக்கோம். வந்திருக்கக்கூடிய அடுத்த ஸ்நேகிதி, வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம், உங்க பேர் எங்க இருந்துமா பேசுறீங்க? கோமதி, சொல்லுங்கம்மா, என்ன பாட்டு வேணும்?
1: பரம்பரை.
0: பரம்பரையில இருந்து ஒரு பாட்டு கொடுத்துருவோம். சரி, நீங்க யாரு சொன்னா வந்து?
1: வயக்காடு சாங்.
0: சரி, வயக்காடு கொடுத்துருவோம். இப்ப யாரு சொன்னா நீங்க இத வந்து நான் தட்டவே மாட்டேன் அப்படின்னு சொல்றீங்க?
1: வீட்டுக்காரு.
0: அப்படியா? ஏன் அப்படி?
1: கேட்டு
0: நன்றி உங்களுக்கான விருப்ப பாடல் கேட்டு ரசிக்கலாம்.

0: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் பிற்பகல் 3 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
2: நேரம் 12:30, ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 ஸ்நேகிதியை கேட்டிருக்கோம். வந்திருக்கக்கூடிய அடுத்த ஸ்நேகிதி, வணக்கம்.
3: அன்பு அறிவிப்பாளர் அவர்களுக்கு இனிமையான நண்பகல் வணக்கம்மா.
2: நண்பகல் வணக்கம்மா. யார் எங்கிருந்து பேசுறீங்க?
3: மேட்டூர் வட்டம் ஐயம்பூர்ல இருந்து உங்கள் அன்பு சகோதரி கலைச்செல்விங்கம்மா.
2: கலைச்செல்வி, என்ன பாட்டு கேட்க போறீங்கம்மா?
3: தெய்வ வாக்குல இருந்து ஊரெல்லாம் சாமியாக, அந்த பாடல் அனைத்து அன்பு உறவுகளுக்காகவும் கொடுங்கம்மா. அம்மா, ஒரு ஐக்கு சொல்லட்டுமாங்கம்மா?
2: சொல்லுங்க.
3: உதடுகள் புன்னகைப்பவர்கள் எல்லாம் உள்ளம் புன்னகைப்பதில்லை, உள்ளத்தில் உள்ள கவலைகளை மறக்கத்தான் உதட்டளவில் அவர்கள் புன்னகைக்கிறார்கள்.
2: அப்படியா?
3: அவ்வளவுதாங்கம்மா.

0: அப்ப சிரிக்கிறவங்க எல்லாம் மனசுக்குள்ள கவலையை வச்சுட்டு தான் சிரிக்கிறாங்க.
1: இப்ப நம்ம மன வாய் விட்டு சிரிக்கிறோம்னா நம்ம மனசுக்குள்ள கவலைகள் நிறைய இருக்கும்.
0: அது மட்டுமா இல்ல அதிகாரத்தின் பேர்ல சொல்லும் போது அது கேக்குறோமா?
1: அப்படி இல்லைங்கம்மா, அதிகாரமா சொன்னா நான் கேட்கவே மாட்டேங்கம்மா.
0: இருந்தாலும் ஒரு அன்பா, அப்பா
1: அப்பா சொன்னா எல்லாருமே அன்புக்கு தாங்கம்மா அடிப்படு அடிமை ஆவாங்க.
0: நன்றி உங்களுக்கான பாடல்.

அருள்மிகு ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலின் ஆலய திருக்குடமுழுக்கு வைபவத்தை ஒட்டி தற்காலிகமாக போக்குவரத்தில் மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளது. இம்மாற்றம் வரும் 16 தேதி இரவு 10 மணி முதல் 17 தேதி இரவு 10 மணி வரை செயல்படும். முக்கிய கட்டுப்பாடுகள்: 0 பார்க்கிங் ஜோன், சித்திரை வீதி, ஆவணி மூல வீதி, மாசி வீதிகளில் வாகனங்கள் செல்ல மற்றும் நிறுத்த தடை செய்யப்பட்டுள்ளது. நடந்து மட்டுமே செல்லலாம். சரக்கு வாகனங்கள் மதுரை நகருக்குள் முழுமையாக தடை செய்யப்பட்டுள்ளது. அருப்புக்கோட்டை, தனிச்சயம், கப்பலூர் சுற்றுச்சாலை வழியாக மட்டுமே செல்ல வேண்டும். பேருந்துகளுக்கான மாற்று வழிகள்: மாட்டுத்தாவணியில் இருந்து ஆரப்பாளையம் செல்லும் பேருந்துகள் நகருக்குள் வராமல் வைகை வடகரை சாலை, கபடி ரவுண்டானா, அம்மாபாளம் வழி செல்லலாம். பெரியார் நிலைய பேருந்துகள் எல்லிஸ் நகர் தற்காலிக நிலையத்துக்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இலகுரக வாகனங்கள் கோவில் பகுதியை தவிர்த்து வைகை வடகரை, தென்கரை சாலை, சுற்றுச்சாலைகள் வழியாக செல்ல வேண்டும். அவசர வாகனங்கள் தலவாய் தெரு, சென்ட்ரல் மார்க்கெட் தெரு, தெற்கு காவல் கூட தெரு, அன்னக்குடி மண்டபம் தெரு வழியே செல்லலாம். இவ்வழிகளில் பொதுமக்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. வாகன நிறுத்தம் மாவட்ட வாரியாக தமுக்கம், காந்தி மியூசியம், அமெரிக்கன் கல்லூரி, எல்லிஸ் நகர், பாலிடெக்னிக் ஆகிய இடங்களில் தற்காலிகமாக நிறுத்திக் கொள்ளலாம். QR கோட் மூலம் நிறுத்தும் இடம் அறிந்து கொள்ளலாம். கோபுர தரிசனம் பொறுத்தவரையில் 4 கோபுரங்களுக்கும் தனித்தனி நடைபாதைகள் அமைக்கப்பட்டு உள்ளன. முக்கிய குறிப்பு: அனுமதி சீட்டு உள்ள VIP வாகனங்களுக்கு மட்டுமே மாசி வீதிகளில் அனுமதி வழங்கப்படுகிறது. இந்த தற்காலிக மற்றும் போக்குவரத்து மாற்றங்களுக்கு பொதுமக்களும், பக்தர்களும், வியாபாரிகளும் மற்றும் வாகன ஓட்டிகள் அனைவரும் ஒத்துழைப்பு தந்து அருள்மிகு ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலின் ஆலய திருக்குடமுழுக்கு வைபவம் எவ்வித சிரமமும் இன்றி சிறப்பாக நடைபெறுவதற்கு ஒத்துழைப்பு வழங்குமாறு மதுரை மாநகர காவல்துறை சார்பாக கேட்டுக் கொள்ளப்படுகின்றது.

0: நேரம் 12:40.
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸின் இரண்டாம் பொன்னான ஆரம்பம் மதுரை அண்ணா நகரில். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் மதுரை அண்ணா நகரில் தனது இரண்டாவது ஷோரூமை பெருமையுடன் திறக்கிறது. செப்டம்பர் 7 முதல் திறப்பு விழா சலுகையாக தங்க நகைகளின் மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சில் 150 ரூபாய் கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் எண்ணற்ற சலுகைகள். நிபந்தனைகள் பொருந்தும். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், 80 feet road, ஓல்ட் கோச்சா காம்ப்ளெக்ஸ், அண்ணா நகர், மதுரை.
0: நேரம் 12:40. சிநேகிதியை வரும் அடுத்த சிநேகிதி. வணக்கம்.
2: வணக்கம் சகோதரி.
0: வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க?
2: ராமநாதபுரம் மாவட்டம் காஞ்சிரங்குடிங்கிற கிராமத்துல இருந்து கலிதா பேசுறேன் சகோதரி. நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் நிலைக்கல?
0: எல்லாரும் நல்லா இருக்கும். நீங்க நல்லா இருக்கீங்களா?
2: எல்லாரும் நல்லா இருக்கும். மரா ராமநாதபுரத்து மலையப்புறம் நீங்க தான் வாங்கிட்டீங்களா? மதுரைக்கு எல்லாரும் சொல்லிக்கிறாங்க ராமநாதபுரத்துல.
0: அப்படியா?
2: ஆமா,
0: அங்க மலை இல்லையா இப்போ?
2: இல்ல, மழை வர்ற மாதிரி இருக்கு சகோதரி.
0: வர்ற மாதிரி இருக்கு. நாங்க எல்லாத்தையும் வாங்கிட்டோம்.
2: வந்துரும்
0: கண்டிப்பா. கொஞ்சம் நாங்க இங்க இருந்து அனுப்பிச்சு வச்சிடறோம், வாங்கிக்கோங்க. சரி, என்ன பாட்டு கேட்க போறீங்க?
2: பூவுக்குள் பூகம்பம் படத்துல அன்பே ஒரு ஆசை கீதம் காற்றில் கேட்டாயோ.
0: ஓ, நாங்களும் காற்றில் கேட்கிறோம். சரி, நீங்க வந்து யாருட்ட யார் சொன்னா வந்து தட்டவே மாட்டீங்க?
2: என் பசங்க சொன்னா தட்டவே மாட்டேன்.

0: அப்படியா? சரி, நீங்க சொன்னா உங்க பசங்க தட்டுவாங்களா?
1: கண்டிப்பா
0: அது
1: தட்டப்படுதாங்க.
0: இப்ப எல்லாம் சாத்தியமே இல்லைன்றீங்களா? நம்ம சொல்றது கேக்குறது.
1: சகோதரி, அப்ப ஒரு பையன் காலேஜ் படிக்கிறான், ஒரு பையன் வெளியில இருக்கான், என் பசங்க கையில இது வரைக்கும் டச் போனும் கிடையாது, என் பசங்க இது வரைக்கும் டிவியே பார்த்தது கிடையாது, ரேடியோ மட்டும்தான். ரேடியோ மட்டும்தான், பொம்பளை புள்ள 8th படிக்குது, அதுவும் ரேடியோ மட்டும்தான் கேட்கும்.
0: நல்ல நல்ல வளர்ப்பு. இப்ப செல் இல்லாம பசங்களை வந்து பாதுகாக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு இல்லையா? நீங்க செல்லே கொடுக்காம வளர்த்துருக்கீங்க.
1: ஆமா, என் பசங்க செல்லு வச்சுக்கவும் ஆசைப்பட்டது இல்ல, அதே மாதிரி என் பொம்பளை புள்ள கூட டிவி பார்க்கவும் ஆசைப்பட்டது இல்ல. அப்படி வந்து
0: நிச்சயமா
1: பழக்கமா.
0: கண்டிப்பா. அப்ப அப்படி பசங்க சொல்றத நீங்க கண்டிப்பா கேட்கலாமா? சரிங்களா?
1: கண்டிப்பா கண்டிப்பா கேட்கணும்
0: சரி,
1: சகோதரியா,
0: பாடல் கேட்டுருவோமா?
1: கண்டிப்பா நல்லதுமா.
0: நன்றி. உங்களுக்கான விருப்ப பாடல் இதோ.

0: மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 ஸ்நேகிதியை கேட்டுட்டு இருக்கோம். வந்திருக்கக்கூடிய அடுத்த ஸ்நேகிதி, வணக்கம்.
1: வணக்கம் மேம்.
0: வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: சுமதி பேசுறேன்.
0: சுமதி, விராட்டிபத்துல இருந்து சொல்லுங்கம்மா, என்ன பாட்டு வேணும்? ஆத்திக்குளம். சரி, ஆத்திக்குளம். என்ன பாட்டு வேணும்?
1: எனக்காக பிறந்தாங்க
0: நன்றி உங்களுக்கான விருப்ப பாடல்.

0: கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி மதுரை FM.
1: டெய்லி கேளுங்க ஆகாஷ்வாணி மதுரை FM 103.3.

0: நேரம் 12:53 ஸ்நேகிதி நிகழ்ச்சியில் வரும் நிறைவான ஸ்நேகிதி. வணக்கம்.
1: வணக்கம் தோழிக்கு.
0: வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: ராணி தேனிலிருந்து.
0: நல்லா இருக்கும்மா. நீங்க நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கம்மா.
0: சரி சொல்லுங்க, என்ன பாட்டு கேட்க போறீங்க?
1: ஆனந்த கும்பி படத்துல இருந்து ஊமை நெஞ்சின் பாசைகள் காதில் கேளாதோ.
0: கண்டிப்பா கேட்டுருவோம். அந்த பாட்டு கேக்குறதுக்கு முன்னாடி நீங்க வந்து யார் சொன்னா தட்டாம கேப்பீங்க?
1: எங்க அம்மா சொன்னா கேப்பேன்.
0: அதான ஒரு இழுவ கேப்பேன். அப்ப கேட்காமலே இருப்பீங்களோ?
1: இல்ல இல்ல, எங்க அம்மா சொன்னா கேப்பேன். ஆனா இப்ப அம்மா
0: இப்ப கேக்குறது இல்ல.
1: நானே ராஜா, நானே மந்திரிங்க மாதிரி.
0: நீங்க அம்மா ஆயிட்டீங்கனால இப்ப கேக்குறது இல்ல.
1: நன்றி.
0: நிகழ்ச்சி கேட்ட அத்தனை நேர்களுக்கும் நன்றி சொல்லி நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுவது செண்பகவள்ளி. நன்றி நேர்களே.

வணக்கம் நேர்களே, மதுரை எஃப்எம் 93.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 வசந்த கானங்கள் கேட்க விரும்பும் கானங்களாக வசந்த கானங்கள் பாடல்களோடு காத்திருப்பது கிளாரா.

0: பிறவி திரைப்படத்தை வந்து பாடல் கேட்டோம். சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம் நேர்களே.
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸின் இரண்டாவது ஷோரூம் இப்போது மதுரை அண்ணா நகரில். திறப்பு விழா சலுகையாக தங்க நகைகளின் மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சில் 150 ரூபாய் கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் எண்ணற்ற சலுகைகள், நிபந்தனைகள் பொருந்தும். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், 80 ரோட், ஓல்ட் கோல்சா காம்ப்ளெக்ஸ், அண்ணா நகர், மதுரை. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
0: காலத்தால் அழியாத காவிய கானங்களாக வசந்த கானங்கள் கேட்டுட்டு இருக்கோம். நேரம் 1:05.

மூழ்கி பிடிக்க போனேன். அங்கு அலாபட்டம் போட்டுக்கிட்டு அக்கா மகளும் வந்தா நான் கோலாலம்பூர் கோலாலம்பூர் காட்டுக்குள்ளே மூழ்கி பிடிக்க போனேன். அங்கு அலாபட்டம் போட்டுக்கிட்டு அக்கா மகளும் வந்தா இந்த ஆளை கண்டதும் வேறிச்சா அவன் அழக காட்டி முழிச்சா முறைச்சா இப்படி சிரிச்சேன் பொருள் நெளிச்சா நானும் கெளிச்சேன். அந்த அம்மா கண்ணு கும்மாளாகி ஐயா கூட வந்தாளே

0: அப்புறம் கண்ணாளன் பாடவிக்க வந்தானே
1: வந்தானா?

0: சந்தோஷமாக பாடல் கேட்டுட்ருக்கோம் இல்லைங்க. வசந்த கானங்கள் மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 சந்திரபாபு மற்றும் ஜி கே அவங்களுடைய சீந்து பாடின பாடல் காத்தவராயன் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டோம். இப்போ அடுத்ததாக மரகதம் திரைப்படத்தில் சந்திரபாபு மற்றும் ஜமுனாராணி இவங்க ரெண்டு பேரும் சீந்து பாடின பாடல் காத்துட்ருக்கு. அதற்கு முன்னால்
1: ஜிஆர்பி ஜுவல்லர்ஸின் இரண்டாவது ஷோரூம் இப்போது மதுரை அண்ணா நகரில். திறப்பு விழா சலுகையாக தங்க நகைகளின் மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சில் 150 ரூபாய் கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் எண்ணற்ற சலுகைகள், நிபந்தனைகள் பொருந்தும். ஜிஆர்பி ஜுவல்லர்ஸ், 80 பீச் ரோட், ஓல்ட் கோச்சா காம்ப்ளெக்ஸ், அண்ணா நகர், மதுரை. ஜிஆர்பி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
0: கேட்டுக்கொண்டிருக்கிறோம், ரசித்துக் கொண்டிருக்கிறோம் நேர்களே, வசந்த கானங்கள்.

பாடல்கள் கேட்கும்போது உதடுகள் முணுமுணுக்குதுல, அப்படிப்பட்ட பாடல் தான் கேட்டுட்ருக்கோம் வசந்த கானங்களில். அடுத்ததாக அலிபாபாவும் 40 திடல்களும் திரைப்படத்திலிருந்து பாடல், சிக்கி மற்றும் பலர் பாடின சேர்ந்து கோரஸாக பாடின பாடல் காத்துட்டே இருக்குது வசந்த கானங்களில்.

0: ரூபாய் 250 குறைவாகவும் பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சில் 150 ரூபாய் கூடுதலாகவும் மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் எண்ணற்ற சலுகைகள். நிபந்தனைகள் பொருந்தும். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், 80 பீச் ரோட், ஓல்ட் கோல்சா காம்ப்ளெக்ஸ், அண்ணா நகர், மதுரை. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
2: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
2: சூப்பர்னே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
3: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
4: எல்லோரும் விரும்பி கேட்கும் பாடல்களாக வசந்த கானங்கள் கேட்டுட்ருக்கோம். மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இல்.
5: தொடாதே.

0: நேரம் 1:16. சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம் நேர்களே.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் பிற்பகல் 3 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
2: GRP ஜுவல்லர்ஸ் இன் 2வது ஷோரூம் இப்போது மதுரை அண்ணா நகரில். திறப்பு விழா சலுகையாக தங்க நகைகளின் மீது

0: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: என்றென்றும் கேட்டுக்கொண்டே இருக்க விரும்பும் கானங்களாக வசந்த கானங்கள் கேட்டுட்டு இருக்கோம். மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9 இல்

0: நேரம் 1:30. மஞ்சுக்கோட்டை வாலிபன் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டோம். சிறிய விளம்பர இடைவேளை.
1: பஞ்சபூதங்கள் சாட்சியா 4 வேதங்கள் சொல்ல, 3 முடிச்சோட 2 மனங்கள் 1 உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் பிற்பகல் 3 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
0: நேரம் 1:31 ஆச்சுங்க. நேர்கள் அவளோட காத்துட்டு இருப்பீங்க வசந்த கானங்கள்ல. கிட்டத்தட்ட 1:30 வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு விஷயம் காத்துட்டே இருப்பாங்க. என்னன்னு கேட்டால் அவங்களுடைய பேர், ஊரோட பேர்லாம் இடம்பெறக்கூடிய இப்போ ஒரு சந்தர்ப்பம் வந்துருக்குது. என்ன இது, என்னமோ சொல்றாங்களே, ஃபேஸ்புக் ஐடி, அதாவது உங்களுடைய முகநூலில் வந்துட்டு அங்கே வந்துட்டு மதுரை பண்பலைன்ற முகநூலில் நாங்கள் 3 கேள்விகள் கேட்கப்படுங்க. இந்த 3 கேள்விகள் நாங்கள் கேட்கப்பட்டு உங்களுக்கான பதிலை நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு நாங்கள் காத்துட்ருப்போம். சரியான பதிலை நீங்கள் சொல்லிட்டீங்க அப்படின்னா வசந்த கானங்களில் கிட்டத்தட்ட 1:30 போல் நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா உங்களுடைய பேர், உங்கள் ஊரோட பேர் இதெல்லாம் நாங்கள் வாசிப்போம். அதில் உங்களுக்கு ஒரு சந்தோஷம், எங்களுக்கும் சந்தோஷங்க. வசந்த கானங்களில் இப்போ வந்துட்டு என்னென்ன கேள்விகள், நேற்று கேட்கப்பட்ட கேள்விக்கான பதில்கள் வந்து இன்னைக்கு என்னென்னலாம் பதிவிட்டிருக்காங்க, அதெல்லாம் சரியான பதிலாக யார் யார் பதிவிட்டிருக்காங்க, எந்த ஊர்லேருந்து, இதையும் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் அப்படின்னா நாங்கள் முகநூலில்

மூன்று கேள்விகள் கேட்போம். அதுக்கு சரியான பதிலை நீங்கள் சொல்லணும், கூடவே உங்கள் பெயர், நீங்கள் எந்த ஊர்லேருந்து எங்களுக்கு அதில் பதிவிடுறீங்க அப்படின்றதையும் எங்களுக்கு குறிப்பிட்டு சொன்னீங்க அப்படின்னா தான் நாங்கள் வாசிக்கும் போது இந்த ஊர்லேருந்து இவங்க அப்படின்னு சொல்லும் போது எங்களுக்கும் சந்தோஷமாக இருக்கும். கேட்குற உங்களுக்கும் வந்துட்டு ஆஹா நம்ம ஊரோட பேரையும் சேர்த்து சொல்கிறாங்களே அப்படின்ற சந்தோஷம் உங்களுக்கும் இருக்கும். சரி, நேற்று என்னென்ன கேள்விகள் கேட்டாங்க, என்ன பதில் சரியான பதில், யார் என்ன சொல்லியிருக்கா அப்படின்றத பார்க்கலாம். ஜிம் கார்பெட் தேசிய பூங்கா எந்த மாநிலத்தில் உள்ளது அப்படின்றது தாங்க ஒரு முதலாவது ஒரு கேள்வி. அந்த கேள்விக்கு வந்துட்டு நிறைய பேர், கிட்டத்தட்ட வந்துட்டு 24 பேரும் தாண்டி அவங்க நிறைய பேர் அவங்க பதிவிட்டிருக்காங்க. சரி, அதுக்கான சரியான பதில் என்னென்னா உத்தரகாண்ட் மாநிலம் அப்படின்றது தான் சரியான பதில். அங்கே தான் இருக்குது அந்த ஜிம் கார்பெட் தேசிய பூங்கா. இந்தியாவில் மிக பழமையான ஒரு தேசிய பூங்கா, புகழ்பெற்ற விலங்கு நல ஆர்வலர் ஜிம் கார்பெட் அவங்களுடைய நினைவாக தான் இந்த தேசிய பூங்காவுக்கு பெயரிடப்பட்டுள்ளது. சரி, இப்போ நமக்கு தெரிஞ்சிருச்சு உத்தரகாண்ட் மாநிலம் அப்படின்றது. இதை வந்து யார் யாரெல்லாம் வந்துட்டு சரியான பதில் சொல்லியிருக்காங்க அப்படின்றத வந்துட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, கைத்தறி நகர்லேருந்து RS வாரகன் அவங்க வந்து கரெக்டாக சொல்லியிருக்காங்க. மதுரை திருநகர்லேருந்து BS ஜனார்த்தனன் அவங்க சொல்லியிருக்காங்க. திருமூலஸ்தலம் வீரசுந்தரி, வசந்தி ராஜேஷ், சென்னையிலேருந்து அன்பு ராணி, அதே மாதிரி பாபு முள்ளக்காடு, அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா தேவனூர் ஜோதிலட்சுமி, நல்ல பெருமாள் அவங்க வந்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி கைத்தறி நகர் வாசகி அவங்க பக்கத்தில் பார்கவின்ற பேரையும் சேர்த்து எழுதியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு வேறு யார் எழுதியிருக்காங்க அப்படின்னா மதுரை சண்முக சுந்தரம், புவனகிரி சுமதி பாபு, மதுரை திருநகர்லேருந்து உஷா முத்துராமன், சென்னையிலேருந்து அந்தோனிராஜ், தேனி மாவட்டம் பண்ணைபுரத்துலேருந்து ராதாகிருஷ்ணன், துவரிமான்லேருந்து சிவராமன் அவங்க, மதுரை அவனியாபுரத்துலேருந்து ஸ்ரீ சாய் வந்துட்டு தன்ஷிகா, த்ரீ சாய் தன்ஷிகா அப்படின்ற பேர் எழுதியிருக்காங்க. சிவகங்கையிலேருந்து மாயாண்டி ஞானகுரு, வெங்கடேஷ் பாபு, இவங்கெல்லாம் வந்துட்டு சரியான பதில் எழுதியிருக்காங்க. இதில் வந்து ரொம்ப அருமையாக எப்படி பதிவிட்டுருக்காங்க அப்படின்னா, எல்லாரும் சொல்லியாச்சு, நான் மட்டும் என்ன மாற்றி சொல்லவா போகிறேன், உத்தரகாண்ட் தாங்க அப்படின்ற மாதிரியும் வந்துட்டு ரொம்ப அருமையாகவும் அந்த பதிலில் வந்து ரிப்ளை பண்ணியிருக்காங்க. அப்புறம் இன்னொருத்தரும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நம்மளுடைய பண்பலை நேயர் நண்பர்கள் எல்லாரும் சொன்னால் சரியாக தான் இருக்கும், அதனால் உத்தரகாண்ட் மாநிலம் தான் அப்படின்றதையும் குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்க. என்னென்னா நாங்கள் கேட்கக்கூடிய ஒரு மூன்று கேள்விகள், அதற்கான நீங்கள் அதை தேடி கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு தேடல், அதை நீங்கள் பதிவிடும் போது நாங்கள் அதை நாங்கள் வாசிக்கும் போது மதுரை பண்பலைக்கும் நேர்களுக்குமான உறவு வந்து இன்னும் பலப்படும் அப்படின்றத வந்துட்டு உறுதியாகவும் சந்தோஷத்தோடும் சொல்லிட்டு ஒரு பாடலை தொடர்ந்து மீண்டும் அடுத்த கேள்விக்கான பதில் என்ன பதிவிட்டிருக்காங்க அப்படின்றத நம்ம கேட்கலாம். பாசமலர் திரைப்படத்து வந்து பாடல் கேட்கலாம், வசந்த கானங்கள்.

0: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெடிங். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நம் மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4-2 ஆட்டக்கிழம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
2: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸின் 2வது ஷோரூம் இப்போது மதுரை அண்ணா நகரில். திறப்பு விழா சலுகையாக தங்க நகைகளின் மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சில் 150 ரூபாய் கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் எண்ணற்ற சலுகைகள், நிபந்தனைகள் பொருந்தும். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், 80 ரோட், ஓல்ட் கோச்சா காம்ப்ளெக்ஸ், அண்ணா நகர், மதுரை. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
3: நேரம் 1:40 தாண்டி 41 ஆகிட்டு இருக்க இந்த நேரத்தில் வசந்த கானங்கள் கேட்டுட்ருக்கோம். மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இதுக்கு நடுவில் நம்மளுடைய முகநூலில் பதிவிட்ட 3 கேள்விகளுக்கான பதில்கள் யார் சரியாக சொல்லியிருக்கா, என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்றத பகிர்ந்துட்டுருக்கோம். எங்கூட நேரத்துக்காக காத்துட்டு இருக்காங்க. வருக வருக. வணக்கம் அகிலா.
4: வணக்கம் கிளாரா.
3: வெரி குட். வந்துட்டு எங்களோட சேர்ந்துட்டு, நானும் வந்துட்டு உங்களோட சேர்ந்து சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆசையோட வந்திருக்காங்க. இப்போ நம்மளுடைய முகநூல நம்ம பதிவீட்டில் 2 கேள்விகள், அதாவது இப்போ வந்து முதல்ல நம்ம வந்து ஜிகே அப்படின்னு சொல்லக்கூடிய ஜென்ரல் நாலேஜ், அது என்னென்ன வந்து ஆன்சர் சொல்லியிருக்காங்க அப்படின்றத நம்ம பகிர்ந்துட்டாச்சு. இப்போ அடுத்தது 2வது கேள்வியாக சினிமா சம்பந்தப்பட்ட கேள்விகள்.
4: அது என்ன கேள்வி
3: என்ன அப்படின்னா, உங்களுக்கு பிடித்த குணச்சித்திர நடிகை யார் உங்களுக்கு பிடித்த ஒரு குணச்சித்திர நடிகை யாருன்னு சொல்லுங்களேன்.
4: எனக்கு பிடித்த குணச்சித்திர நடிகை அப்படின்னா வந்துட்டு ஜானகி அம்மா, சவுகார் ஜானகி அம்மா தான் நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து அந்த காலத்துல இருந்து வந்து இப்போ வரைக்கும் இருக்க எல்லாரோட மனசுலயே வந்து ரொம்ப நீங்க இடம் பிடிச்சிருக்காங்க அப்படின்றதே சொல்லலாம். உங்களுக்கு பிடிச்சது யாரு?
3: எனக்கு வந்து ஆச்சி மனோரமா, அவங்கள ரொம்ப பிடிக்கும் எனக்கு.
4: சூப்பர் சூப்பர். அவங்க காமெடியா இருக்கட்டும், ஒரு எமோஷனல் சீனா இருக்கட்டும், எல்லாமே வந்து சூப்பரா.

0: வந்து கேரி பண்ணி கொண்டு போவாங்க.
1: உண்மையில உதாரணமா எனக்கு இந்த சம்சாரம் அது
0: சரியான ஒரு படம் சொல்லலாம். அதுல இருக்க சீன்ஸ் எல்லாமே வந்து சூப்பர் சூப்பரா நடிச்சிருப்பாங்க.
1: அதனால எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சரி, இது மாதிரி நம்ம பகிர்ந்துகிட்ட மாதிரி அவங்க வந்து நேர்கள் நம்மளோட பகிர்ந்துட்டாங்க. யாரு என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க, அவங்களுக்கு பிடித்தமான குணச்சித்திர நடிகையோட பேர்கள்லாம் பதிவிட்டு இருக்காங்கல்ல, அவங்க பேரோட ஊரோட பேரை சொல்லிட்டு கூடவே யாரு என்ன சொல்லியிருக்காங்கன்றதையும் நீங்க சொல்லுங்களேன்.
0: ஓகே, கைத்தறி நகர்ல இருந்து ஆர் எஸ் துபாகரன் அப்படின்றவங்க என்ன சொல்லியிருக்காங்க, எனக்கு மிகவும் பிடித்த குணச்சித்திர நடிகை வந்து ஆச்சி மனோரம்மா. உங்களுக்கு பிடிச்சதுதான் அவருக்கும் பிடிச்சிருக்குன்னே சொல்லலாம். அடுத்து நாமக்கல் செல்வராஜ் அவங்க வந்து சவுகார் ஜானகி சொல்லியிருக்காங்க. சென்னையில இருந்து எஸ் என் லக்ஷ்மி அவர்கள் வந்து எனக்கு பழைய படத்துல இருந்து வந்து எம்ஜிஆர் சிவாஜி கணேசன் இவங்களெல்லாம் பிடிக்கும். அது மட்டும் இல்லாம வானத்தை போல படத்துல வந்து நடித்த விஜயகாந்த் அவர்களோட பாட்டி வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதை சொல்லியிருக்காங்க. அடுத்து என்ஆர் உபேந்திரன் அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆச்சி மனோரமா சொல்லியிருக்காங்க. உலக சாதனை படைக்கும் வகையில் 1000+ மேற்பட்ட திரைப்படங்களில் நகைச்சுவை மற்றும் உணர்ச்சி பூர்வமான குணச்சித்திர வேடங்களில் நடித்தவர் ஆச்சி மனோரமா. இது யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னா திருமூலஸ்தானத்துல இருந்து வீரசுந்தரி சொல்லியிருக்காங்க. அடுத்து பழம்பெரும் நடிகை பண்டாரிபாய் அவர்கள் வந்து தெய்வமகன்,
1: அவங்க வந்து பண்டரிபாய்ன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு உதாரணமா சொன்னோம் அப்படின்னா அந்த மன்னன் திரைப்படத்துல ரஜினிகாந்த் அவங்களுடைய அம்மாவா அவங்க தான்.
0: நிறைய படத்துல வந்து அம்மா கதாபாத்திரத்துல நடிச்சிருக்காங்க. இது யார் சொல்லியிருக்காங்கன்னா தேவனூர்ல இருந்து ஜோதிலட்சுமி சொல்லியிருக்காங்க. அன்பராணி வந்து சுஜாதா அவர்களை சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து எஸ்பி ரவி வந்து ராமேஸ்வரத்துல இருந்து என்ன சொல்லியிருக்காங்க, சரண்யா மணிவண்ணன் அவங்கள சொல்லியிருக்காங்க. சம்சாரம் அது மின்சாரம் படத்துல வந்து நடிச்சிருக்காங்க, அவங்கள சொல்லியிருக்காங்க.
1: அந்த படத்துல கோதாவரி கோதாவரி இது யாரு தெரியுமா அப்படின்னு மூணு தடவை சொல்லியும். அடுத்தது
0: அடுத்து வந்து ஜனார்த்தனன் திருநகர்ல இருந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா பண்டரிபாயா தான் சொல்லியிருக்காங்க. மதுரை சோ சண்முக சுந்தரம் யாரு சொல்லியிருக்காங்க அப்படின்னா வாட்சி மனோரமாவை சொல்லியிருக்காங்க. நல்ல பெருமாள் அவங்க யாரு சொல்லியிருக்காங்க, வெண்ணிராடி நிர்மலா, வரலட்சுமி சுஜாதா, சரண்யா பொன்வனன், பண்டரிபாய், இவங்க நிறைய பேரை வந்து அவங்களுக்கு பிடிக்கும் அப்படின்றத வந்து பதிவேற்றிருக்காங்க. உஷா முத்துராமன் யாரு சொல்லியிருக்காங்கன்னா மனோரமாவை சொல்லியிருக்காங்க.
1: அவங்க மதுரை திருநகர்ல இருந்து பதிவேற்றிருக்காங்க.
0: அடுத்து வந்து அனந்த நாயகி யாரு சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்து மனோரமா மற்றும் சரண்யா ரெண்டு பேரையுமே ரொம்ப பிடிக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. பாபு முள்ளக்காடு ஒரு பெரிய வணக்கத்தை போட்டுட்டு மனோரமாவை சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து சிவானந்த் வந்து வடிவக்கரசி அப்படி சொல்லியிருக்காங்க.
1: ஆக்சுவலி வந்து அது வந்து மதுரை சந்தைப்பேட்டை ஓகே சிவா அவங்க தான் அந்த வடிவக்கரசி டெல்லி கணேஷ் அப்படின்றத பற்றி சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து புவனகிரி சுமதி பாபு வந்து ஆச்சி மனோரமா அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சந்திரசேகர் அவங்க வந்துட்டு என்னென்னா அவங்க வந்து டெல்லி கணேஷ் அவங்கள தான் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ட்டுருக்காங்க. அடுத்தது சூரிய நாராயணன் வந்து மனோரமா அவங்களோட இது ரொம்ப பிடிக்கும், சின்ன
0: கவுண்டர் படத்தில் நடிச்சது அது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் வர சீனில் வந்து செமையாக இருக்கும், சுகன்யாவோட அந்த ஒரு இன்ட்ராக்ஷன் வந்து ரொம்ப காமெடியாக காமிக்கலாம் கொண்டு போயிருப்பாங்க.
1: அடுத்தது யாரு என்ன சொல்லியிருக்காங்க,
0: அடுத்து வந்து ஜீவானந்த் வந்து மனோரமாவை சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பொன்னியமேடு வண்ணன் கணேசன் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பானுமதி, அடுத்து வந்து பண்டரிபாய், சுஜாதா விஜயகுமாரி, தேவிகா இவங்க எல்லாரையுமே பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிவராமன் யார சொல்லியிருக்காங்கன்னா யாராலையும் மறக்க முடியாத ஆச்சி மனோரமா தான் எனக்கு தெரிஞ்ச குணச்சித்திர நடிகை அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து அஸ்வின் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஸ்ரீவித்யா அவர்களை சொல்லியிருக்காங்க.
1: அவங்க வந்து மதுரை அவனியாபுரம் கல்யாணி சரவணன் அவங்க அவங்க தான் வந்துட்டு ஸ்ரீவித்யா அப்படின்றத பதிவிட்டு இருக்காங்க.
0: ஐடியில ஒரு பேரு, கீழே வந்து அவங்களோட உண்மையான பேரை சொல்லியிருக்காங்க. அவங்க மகேஸ்வரி அவங்க வந்து சவுகார் ஜானகி சொல்லியிருக்காங்க, மதுரையை சேர்ந்தவங்க. அடுத்து வந்து வடிவக்கரசி அவர்கள் வந்து வடிவக்கரசி மற்றும் சரண்யா வந்து சொல்லியிருக்காங்க. யாருன்னா கோவையில இருந்து சரளா சொல்லியிருக்காங்க. சம்சாரம் அது மின்சாரம் அந்த படத்துல நடிச்சு லட்சுமி எனக்கு
1: இல்ல, அவங்க வந்துட்டு கோவை சரளா அவங்க எல்லாருமே பிடிக்கும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. வடிவக்கரசி அவர்கள் மற்றும் சரண்யா அப்புறம் பசி சத்யா அப்புறம் கோவை சரளா இவங்க எல்லாரையும் பிடிக்கும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்தது வந்துட்டு லக்ஷ்மி அவங்க வந்துட்டு சம்சாரம் அது மின்சாரம் படத்துல வரது கூடியது அப்படின்னு இருக்காங்க. அவங்களுடைய பேர் என்ன அது, அது ஏ ஹரிஹரன்,
0: ஏ ஹரிஹரன் ஹரன்
1: அதை சேர்த்து இந்த ஏ சேர்த்து அப்படியே வந்திருக்குது. ஓகே ஓகே.
0: அடுத்து ராதாகிருஷ்ணன் அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்து நடிகை கண்ணாம்பாள் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து குருபரன் என்ன சொல்லியிருக்காங்க, மனோரமா சுஜாதா இவங்கள பிடிக்கும், மதுரை அனுப்பா நடிகை சேர்ந்த குருபரன் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் வந்து நேத்து கேட்ட கேள்வி.
1: இன்னொருத்தவங்க வந்து சூரிய நாராயணன் அவங்க அப்படின்னு போட்டிருக்குது ஐடியில், பட் அவங்க வந்து கைத்தறி நகர்லேருந்து மணிமாலா ஸ்ரீதேவி அவங்க வந்து நடிகை லக்ஷ்மி அவங்கள ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க.

0: அப்படியா?
1: எவ்வளோ கமெண்ட்ஸு நம்மளுக்கு வந்து பிடிச்ச குணச்சத்திரிக்கை நடிகை அப்படின்னு சொன்னாலே வந்துட்டு நம்ம நேயர்கள்னா டான் டான் டான்னு வந்து
0: ஆமாம் உண்மையே
1: கொடுத்துட்றாங்க.
0: இது வந்து கேட்கும் போது அவங்களுடைய விஷயங்களை நம்மகிட்ட பகிர்ந்துக்கிறாங்க. அவங்களுக்கு பிடித்தமான குணச்சித்திர நடிகை அவங்களோடதை வந்து நம்மகிட்ட பகிர்ந்துட்டு இருக்கும் போது அது கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது, அவங்களுக்கும் சந்தோஷம். ஏன்னா அவங்களுடைய பேர் ஊரோட பெயர்லாம் எழுதி
1: அனுப்பியிருக்காங்க.
0: அதனால தான் நாங்கள் திரும்ப திரும்ப சொல்கிறோம், உங்களுடைய ஊரோட பெயரையும் உங்கள் பெயரையும் நீங்கள் தெளிவாக எழுதி அனுப்புனீங்க அப்படின்னா வசந்த கானங்களில் இந்த மாதிரி நாங்கள் கேள்விக்கான பதில்கள் இவங்க இவங்க சொல்லியிருக்காங்க அப்படின்றத சொல்கிறதுக்கு எங்களுக்கும் எளிமையாக இருக்கும் சொல்லிட்டு இப்போ அடுத்ததாக வசந்த கானங்களை பலைபாண்டிய திரைப்படத்தை பாடல் கேட்கலாம்.

வணக்கம், டாக்டர் சுசீந்திரன் பேசுறேன். மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 கேளுங்க, எப்போதும் சந்தோஷமா இருங்க.

இணைகிறோம் நேர்களே. நேரம் ஒரு மணி 52 நிமிடங்கள் ஆயிடுச்சு. இன்னும் 8 நிமிஷம் தான் இருந்துட்டு இருக்குது. நிகழ்ச்சி நிறைவடைறதுக்கு நேரம் வந்துட்டே இருக்குதுங்க. இன்னைக்கு வந்துட்டு முகநூலில் பதிவிட்ட 3 கேள்விகளில் 2 கேள்விகளுக்கான பதில்கள் யார் என்ன சொன்னாங்க அப்படின்றத நம்ம பகிர்ந்துக்கிட்டாச்சு.

0: அடுத்ததாக நிறைவானது. நேற்று என்ன கேள்வி கேட்டிருக்காங்க? சமையலில் நீங்கள் சுமாரா சூப்பரா அப்படின்றதான். அப்போ ரொம்ப வந்து நேர்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வந்து நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க.
1: சரி கிளாரா, நீங்கள் வந்து சமையலில் சூப்பரா சுமாரா.
0: உண்மையாக சொல்லணும் அப்படின்னா நான் வந்து சமைச்சு சுமாரா சூப்பரா அப்படின்னு சொல்ல முடியாது. எனக்கு என் சமையல்ல யாரு சாப்பிட்றாங்களோ அவங்க சொல்லுவாங்க. ஆனா எல்லாருக்குமே சொல்லுவாங்கல்ல, நம்ம சமைச்சா நமக்கு பிடிக்கும் அப்படின்ற ஒரு தாட் இருக்கும். இன்னொன்னு என்னன்னா, நம்ம சமைச்சா பிடிக்காது.
1: கரெக்ட்.
0: இன்னொருத்தவங்க சமைச்சு சாப்பிட்ற ஒரு சுகம் நம்ம சமைச்சு சாப்பிட்டா இருக்காது அப்படின்றதும் ஒரு பக்கம் இருக்குது. மொத்தத்துல நான் வந்து நல்லா சமைப்பேன், எனக்கு பிடிச்ச மாதிரி தேவனூர் ஜோதிலட்சுமி. சமையல் கலையில் நான் வந்து கை தேர்ந்தவள் அல்ல, யாராவது விதவிதமா சமைச்சு கொடுத்தா நல்லா சாப்பிடுவேன், சமையல நான் சுமார் தான் அப்படின்றத வந்துட்டு சொல்லியிருக்காங்க.
1: அடுத்து கைத்தறி நகர்ல இருந்து ஆர் எஸ் துவாரகன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சமையலில் நான் சூப்பர் அப்படின்லாம் சொல்லவே மாட்டேங்க, ஓரளவுக்கு சமைப்பேன். குறிப்பாக சிக்கன் குருமா, அப்புறம் வந்து மட்டன் குருமா, இடியாப்பம், சிறுதானிய புட்டு, சப்பாத்தி குருமா, இதெல்லாம் நல்லாவே சமைப்பேன்.
0: குருமா
1: நல்லா சமைப்பாங்க, புட்டும் நல்லா சமைப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து என்எம் சுமதி எங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நான் சூப்பராக சமைப்பேன்.
0: ஆமாம், அவங்க ராமநாதபுரம் மாவட்டம் எம்என்ஏ அவங்க வந்துட்டு பதிவிட்டிருக்காங்க.
1: அடுத்து கைத்தறி நகர்ல இருந்து என்ஆர் உபேந்திரன் சூர்யா என்ன சொல்லியிருக்காங்க, எனக்கு வெறும் டீ மட்டும் தாங்க போட தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து அன்பு ராணி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சென்னையில இருந்து பெஸ்ட், நான் வந்து சூப்பரா சமைப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து திருமூலஸ்தானத்துல இருந்து வீரசுந்தரி என்ன சொல்லியிருக்காங்க, நான் சமையல்ல நான் சும்மா இருந்தாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அடுத்து நல்ல பெருமாள் என்ன சொல்லியிருக்காங்க, சமையலில் நான் கடம் போடு வாழ்வு அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: இல்ல, அது வந்து அவனுடைய பெயரோட தான் சேர்ந்தது. ஆமா, கடம் போடு வாழ்வு சி நல்ல பெருமாள் அவனோட பேரு. சமையல்ல நான் அப்படின்னு சொல்லிட்டு டேஷ் பண்ணிருக்காங்க. நீங்க என்னன்னு எழுதிக்கோங்க அப்படின்னு அர்த்தமா, இல்ல எனக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு அர்த்தமான்றது தெரியல. அடுத்தது
1: உஷா முத்துராமன் என்ன சொல்லியிருக்காங்க, சூப்பரோ சூப்பருங்க, நான் சமையல்ல வந்து செமையா பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து திருநகர்ல இருந்து வந்து பி எஸ் ஜனார்தனன் என்ன சொல்லியிருக்காங்க, ஃபில்டர் காஃபி நல்லா போடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து அனந்த நாயகி என்ன சொல்லியிருக்காங்க, சுமார் ரகம் தாங்க நானு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வசந்தி ராஜேஷ் என்ன சொல்லியிருக்காங்க, சுமார் தாங்க நானு அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: மதுரை சந்தைப்பேட்டையில இருந்து ஓகே சிவா அவங்க சொல்லியிருக்காங்க, யார் சமைச்சு கொடுத்தாலும் சரி நான் குறைய சொல்லாம சாப்பிட்டுருவேன், இட்லி தோசை ஆம்லேட் மட்டும் செய்ய தெரியும் அப்படின்றத மென்ஷன் பண்ணிட்டு நம்மகிட்ட பதவிட்டு இருக்காங்க. அடுத்தது
1: அந்தோனிராஜ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நான் கொஞ்சம் சூப்பராக சமைப்பீங்க, இது வந்து சுமார்னு எடுத்துக்கணுமா இல்லை சூப்பர்னு எடுத்துக்கணுமான்றது தெரியல.
0: அடுத்தது சூரிய நாராயணன் அவங்க வந்து எழுதி அனுப்பியிருக்காங்க, என்னன்னா எனக்கு அப்படின்னு ஒரு க்வெஸ்சன் மார்க், சமைக்க தெரியாது ஆனால் நல்லா சாப்பிடுவேன்.
1: இந்த ரகம் வந்து நிறைய பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன், ஏன்னா அந்த ரகத்துலேருந்து நானும் வந்துடுவேன். அடுத்து அஸ்வின் அஸ்வின் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சூப்பருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அமன்யாபுரத்துலேருந்து கல்யாணி சரவணன் சொல்லியிருக்காங்க. அடுத்தது
0: வந்துட்டு யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தேனி சிலைமலை விசி பிச்சைமணி அப்படின்ற போட்டிருக்காங்க, என்ன எழுதியிருக்காங்க பதிவிட்டிருக்காங்க அப்படின்னா, கேப்பக்களி சமையல் செய்கிறது எனக்கு கொஞ்சம் தேர்ச்சி பெற்றிருக்கேன் அப்படின்றத ரொம்ப அருமையாக சொல்லியிருக்காங்க. தேனி சிலைமலை விசி பிச்சைமணி புஷ்பம் குடும்பத்தினர் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நமக்கெல்லாம் வாழ்த்துக்கள்லாம் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்துட்டு சிவராமன்
1: மதுரையிலேருந்து ஜீவானந்தன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சமையலில் நான் சுமார் தாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க.
0: அடுத்தது வந்துட்டு துவரிமான்லேருந்து சிவராமன் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது சொன்னால் தினமும் என்ன சமையல் செஞ்சு வச்சுருவாங்க, அதனால் நான் சொல்ல மாட்டேன் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க.
1: ஓகே. அடுத்து வந்து சிவகங்கையிலேருந்து மாயாண்டி ஞானகுரு என்ன சொல்லியிருக்காங்க, சுமாராக தாங்க சமைப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: அதாவது தற்புகழ்ச்சி வேணான்றதுக்காக அப்படி சொல்லியிருக்காங்களான்னு தெரியல.
1: அடுத்து கைத்தறி நகர்ல இருந்து ஸ்ரீதேவி பார்க்கவி என்ன சொல்லியிருக்காங்க, ஓரளவு நல்லா சமைப்பீங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க.
0: அடுத்தது மாதவரம் வீர ராகவன் அவங்க வந்துட்டு சுமார் ரகம் தான் நானு அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க.
1: அடுத்து வந்து சிவசங்கர் என்ன சொல்லியிருக்காங்க, மகன் மகள் கணவர் இவர்களின் வயிற்றுக்கு உபாதி இல்லாத மாதிரி சமைப்பேன் ஆரோக்கியமா அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இல்லறத்தரசிகள் கையில வந்து இப்படி வந்து சமையல் இருக்கும் அப்படின்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க.
0: உண்மையான வார்த்தை தான். அடுத்தது குருபரன் அவங்க வந்துட்டு சாப்பிட்டு தான் தெரியும், எனக்கு சமைக்கலாம் தெரியாது அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இறுதியாக நிறைவாக யார் அப்படின்னா, அமிர்தநாயன் கோட்டை வந்து பாரிவள்ளல் அவங்க வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சூப்பரும் இல்லை சுமாரும் இல்லை, நான் வந்து 2-0 அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க அரியலூர் மாவட்டம்.

0: அமிர்தராயன் ராயன் கோட்டையிலிருந்து.
1: இது வந்து புதுசா இருக்கு, 20
0: இரு ஜீரோ, முன்னாடி ஒன்னு இந்த பக்கம் போட்டா 100 அந்த பக்கம்
1: போட்டா அது ஒரு டிஃப்ரெண்டானதா வந்துடும்.
0: கண்டிப்பா கண்டிப்பா வந்துட்டு நேர்கள் ரொம்ப அருமையா வந்து பகிர்ந்துட்டாங்க நிறைவான பாடல் நம்ம வசந்த கானங்கள்ல. விடைபெறுவது கிளாரா மற்றும்
1: அகிலாண்டேஸ்வரி.

இப்போ வந்துட்டு இன்னைக்கான கேள்வி நம்ம இப்போ கேட்டாச்சு, இதற்கான பதில் நாளைக்கு வந்துட்டு நீங்கள் வந்து வசந்த கானங்களை கிட்டத்தட்ட 1:30 நீங்கள் கேட்கலாம். சரி, இன்னைக்கு என்ன கேள்விகள் நம்ம கேட்டிருக்கோம் அப்படின்னா, வேலைக்காரி என்னும் புகழ்பெற்ற நூலை எழுதியவர் யார்? இது நம்ம சொன்ன மாதிரி ஜிகே, ஜென்ரல் நாலேஜில் ஒரு கேள்வி வந்தாச்சு. அடுத்தது, நீங்கள் அமைதியானவரா கலகலப்பானவரா அப்படின்ற ஒரு கேள்வி ஒன்று. மூன்றாவதாக, சினிமா சம்பந்தப்பட்டது, பாடல்களுக்காகவே நீங்கள் அடிக்கடி பார்க்கும் திரைப்படம் எது? மூன்று கேள்விகளுக்கு பதிவிடுங்க. கண்டிப்பாக உங்களுடைய பேர் உங்களோட பேரோட நாளை வசந்த கானங்களில் 1:30 உங்களுடைய இதெல்லாம் இடம்பெறும்.

ஜிஆர்டி ஜுவல்லர்ஸின் இரண்டாவது ஷோரூம் இப்போது மதுரை அண்ணா நகரில். திறப்பு விழா சலுகையாக தங்க நகைகளின் மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சில் 150 ரூபாய் கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் எண்ணற்ற சலுகைகள், நிபந்தனைகள் பொருந்தும். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், 80 ரோட், ஓல்ட் கோல்சா காம்ப்ளெக்ஸ், அண்ணா நகர், மதுரை. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸின் இரண்டாவது ஷோரூம் இப்போது மதுரை அண்ணா நகரில். திறப்பு விழா சலுகையாக தங்க நகைகளின் மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சில் 150 ரூபாய் கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் எண்ணற்ற சலுகைகள், நிபந்தனைகள் பொருந்தும். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், 80 ரோட், ஓல்ட் கோல்சா காம்ப்ளெக்ஸ், அண்ணா நகர், மதுரை. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: அனைவருக்கும் மதிய வணக்கம். நேரம் 2:02. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வர பண்பலை 100.9 நீங்கள் கேட்க போகிற நிகழ்ச்சி தான் மண்ணின் மனம் கவளும் மெட்டுக்கள், மனதை துள்ள வைக்கும் தாளங்கள், நம் கிராமத்து வாழ்க்கையின் இனிமையை இசையாக எடுத்துச் செல்லும் நிகழ்ச்சியாய் தெம்மாங்கு பாடல்கள். தெம்மாங்கு பாடல்கள் நிகழ்ச்சியில் நம்ம கேட்க போகிற பாடல்கள்லாம் நம்மளோட மனசில் இருக்க ஒரு உற்சாகத்தையும் சரி, நம்மளோட மனசில் இருக்க பாரத்தையும் சரி, ஒரு விதமாக ஓரம் கட்டிடும் கூட சொல்லலாங்க. ஏன்னா நம்ம அன்றைய காலத்தில் கேட்ட பாடல்களாக இருக்கட்டும் சரி, நம்மளை வந்து ஒரு பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறோம் இல்லை எங்கேயாவது ட்ராவல் பண்ணுறோம், அதில் நம்ம வந்து கேட்க போகிற பாடல்களாக தான் நம்ம தெம்மாங்கு பாடல்களில் கேட்க போகிறோம். பாடலாக ஆர்வி உதயகுமார் வரிகளில், எஸ் பி பாலசுப்ரமணியனின் குரலில் கிழக்கு வாசல் திரைப்படத்திலிருந்து ஒரு பாடலை கேட்டுட்டு வந்துடுவோம்.
1: பச்சமல பூவு நீ உச்சி மலத்தேன்,

ஜிஆர்பி ஜுவல்லர்ஸின் இரண்டாவது ஷோரூம் இப்போது மதுரை அண்ணா நகரில். திறப்பு விழா சலுகையாக தங்க நகைகளின் மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சில் 150 ரூபாய் கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் எண்ணற்ற சலுகைகள், நிபந்தனைகள் பொருந்தும். ஜிஆர்பி ஜுவல்லர்ஸ், 80 ரோட், ஓல்ட் கோல்ச்சா காம்ப்ளெக்ஸ், அண்ணா நகர், மதுரை. ஜிஆர்பி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

எட்டு நிமிடம் ஆகிட்டே இருக்குங்க. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நம்ம கேட்டுட்டே இருக்கோங்க தெமங்கு பாடல்கள். தெமங்கு பாடல்கள் நிகழ்ச்சியில் நம்ம வந்து ஒரு வயல்வெளியோட வாசத்தையும் மனம் கமழும் கிராமத்தோட நினைவுகளையுமே வந்து பறைசாற்றக்கூடிய ஒரு பாடல்களாக தான் நம்ம கேட்டுகிட்டே இருக்கோம். கிராமம் அப்படின்னு சொன்னாலே டக்குன்னு நம்ம ஞாபகத்துக்கு வரக்கூடிய ஒரு சில விஷயங்களில் என்னோட ஞாபகத்துக்கு வரக்கூடிய சில விஷயங்கள்ல நான் பகிர்ந்துக்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றேங்க. அப்படி என்னென்னா கிராமம் அப்படின்னு சொன்னாலே எனக்கு வந்து அந்த ஊஞ்சல் வந்து ஞாபகம் இருக்குங்க. அதுவும் அந்த நடுவில் வந்து ஊஞ்சல் இருக்கும், அதில் நம்ம விளையாடுறதா இருக்கட்டும் சரி, நிறைய திரைப்படத்தில் நம்ம வந்து பார்த்துருப்போம். கிராமம் கிராமத்து வாசனையில் ஒரு படம் வந்து இயக்குறாங்க அப்படின்னாலே முக்கியமாகவே அந்த வந்து ஊஞ்சல் வந்து ஒரு முக்கியமான ஒரு கதாபாத்திரமாகவே அது வந்து பேசப்படுங்க. அடுத்ததாக முத்தம் சொல்லலாங்க. இப்போ வந்து அவ்வளவா வந்து ஒரு சில வீடுகளில் தான் முத்தம் வச்சுருக்காங்க. அந்த காலத்தில் கிராமத்தில் எல்லாமே வந்து எல்லா வீடுகள்லையுமே வந்து முத்தம் வச்சு கட்டுறது அப்படின்றது ஒரு வழக்கமாகவே இருந்துச்சுங்க. இப்படி கிராமத்தோட வாசனையை வந்து நம்ம உட்கொணர்ந்து அதோட பாட்டை வந்து நம்ம கேட்கும் போது நம்மளோட மனதுக்குமே இன்னும் இனிமையாகவே இருக்குங்க. அதே வகையில் அடுத்த பாடலாக வாலியோட வரிகளில் எஸ் ஜானகியின் குரலில் தெய்வ வாக்கு திரைப்படத்திலிருந்து ஒரு பாடலை கேட்டுட்டு மீண்டும் இணைவும். மதுரை எஃப்எம் 103.3 அண்ட் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 தெமங்கு பாடல்கள்.

ஜிஆர்பி ஜுவல்லர்ஸின் இரண்டாவது ஷோரூம் இப்போது மதுரை அண்ணா நகரில். திறப்பு விழா சலுகையாக தங்க நகைகளின் மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சில் 150 ரூபாய் கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் எண்ணற்ற சலுகைகள், நிபந்தனைகள் பொருந்தும். ஜிஆர்பி ஜுவல்லர்ஸ், 80 ரோட், ஓல்ட் கோல்சா காம்ப்ளெக்ஸ், அண்ணா நகர், மதுரை. ஜிஆர்பி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

நேரம் 2:15. 11 நிமிடத்தை நோக்கி நம்ம பயந்துகிட்டே இருக்கோங்க. இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 அண்ட் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நம்ம கேட்டுட்டே இருக்கோம். மண்ணின் மனம் கவலும் மெட்டுக்கள், மனதை துள வைக்கும் தாம தாளங்களோட கிராமத்தை இசையை வந்து நம்மளோட மனசில் இன்னமுமே ஆழமாக வதையக்கூடிய சில பாடல்களின் தொகுப்பாக நம்ம கேட்டுட்ருக்கோம். தேமாங்கு பாடல்கள். கிராமம் அப்படின்னு சொன்னாலே நம்மளுக்கு வந்து நிறைய மெமரிஸ் வந்து ஞாபகம் வந்துட்டே இருக்குங்க. அதில் ஒரு சில மெமரிஸ் வந்து என்னென்னா, அங்கே நிறைய பூக்கள் வந்து நம்ம அறியப்படாத பூக்களாக இருக்கட்டும், மூலிகைகளாக இருக்கட்டும், அதிகமாகவே இருக்குன்றத சொல்லலாங்க. அது மட்டும் இல்லைங்க, அங்கே வந்து விளையாடக்கூடிய விளையாட்டாக இருக்கட்டும் சரி, அந்த சின்ன சின்ன பிள்ளைங்கள் வந்து சேர்ந்து விளையாடும் போது இருக்கிற அந்த ஒரு தனிப்பட்ட சந்தோஷத்துக்கு வந்து அளவே இல்லைன்னு சொல்லலாங்க. இப்போலாம் வந்து நம்மளுக்கு வந்து மின்னணு இயக்கம் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துருச்சுங்க. ஆனால் அந்த காலத்துல இருந்து சரி இப்போ வரைக்கும் சரி, நம்ம வந்து ஏதாவது மனசில் இருக்க சங்கடமாக இருக்கட்டும் சரி, எல்லாமே வந்து நம்மளோட இருக்க மனிதர்களோடு ஷேர் பண்ணும்போது இருக்கிற ஒரு மகிழ்ச்சிக்கும் இருக்கிற வந்து ஒரு நிறைவுக்கும் வந்து அளவே இல்லைன்னு சொல்லலாங்க. அது மாதிரி தான் கிராமத்தில் வந்து நிறைய மக்கள் வந்து கூடி கூடி கூடி நல்ல விஷயங்களாக இருக்கட்டும் சரி, நம்ம கிராமத்துக்கு இது தேவை

அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பேசிகிட்டே இருப்பாங்கங்க. இது மாதிரி நிறைய விஷயங்கள் கிராமத்தில் இன்னமுமே அழகாக இருக்குங்க. தெம்மாங்கு பாடல்கள் வந்து இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து ஒரு பாடல் வழியாக பறைசாற்றுதுன்றதை கூட சொல்லலாங்க. அடுத்த பாடலாக வந்து கங்கை அமரனோட வரிகளில் பி சுசீலா மற்றும் எஸ் வி பாலசுப்ரமணியம் குரலில் நாடோடி பாட்டுக்காரன் திரைப்படத்திலிருந்து ஒரு பாடலை கேட்டுடலாம்.

0: எல்லாரும் எங்கடா வர்றீங்க?
1: ஏலே உங்களுக்கு மேட்டர் தெரியாதா?
0: என்னாச்சுடா?
1: நம்ம ஊருக்குள்ள காலக்கேன் பூந்துறானே, அவன் ஏதோ சொல்ல போறான். நம்மள வா போய் கேப்போம்.
2: ருட்கா லிம்டா டும்ஸ்கா அதும்ஸ்கா.
3: அதாவது அவர் என்ன சொல்ல வராருனா, இந்த ஊர்ல அழகான ஆறு, ஏரி, குளம், நதி, காடு, மலைகள் சூழ்ந்து ரொம்ப அழகா இருக்கான். அது அவரை பிரமிக்க வைக்குதுன்னு சொல்றாரு.
0: டேய், அந்த காலக்கைய ஏதோ சொல்றியா, ஆனா இந்த புள்ள வேற ஏதோ சொல்லுதுன்னு நினைக்கிறேன்டா.
2: ஆனா
3: அவருக்கு ஒரே ஒரு மனக்குறை இருக்குதான். அது என்னன்னா, சாலைகள்ல நீர்நிலைகளோட ஓரத்துல மக்கள் குப்பைகளை கொட்டுறாங்களாம். குப்பை தொட்டி இருந்தும் அங்க போய் கொட்டுறாங்க. அதுதான் ரொம்ப மோசமா இருக்குன்னு சொல்றாரு. அதனால மக்களே, குப்பைகளை இயற்கை சார்ந்த இடங்களுக்கு மற்றும் பொது இடங்களுக்கு போகிறப்ப குப்பைகளை குப்பை தொட்டில தான் போடணும்னு சொல்றாரு. நன்றின்னு சொல்றாராமா. அதாவது ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் எப்பவும் கேளுங்க, சந்தோஷமா இருங்க.
2: ஆமாங்கக்கா.

0: கங்கை அமரனின் வரிகளில், எஸ் ஜானகியின் குரலில், பகல் நிலவு திரைப்படத்திலிருந்து நம்ம பாடல்கள் கேட்டோம். நேரம் 2:24 நிமிடம். ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 அண்ட் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நம்ம கேட்டுட்டே இருக்க நிகழ்ச்சி தான் தெமாங்கு பாடல். அடுத்த நிகழ்ச்சியாக 3:32 மனதை வருடக்கூடிய மெலோடி சாங்கோட தொகுப்பாக தான் மெல்ல வரும் பாட்டு நிகழ்ச்சி வளம் வர காத்துட்டே இருக்குங்க. நேயர்களே, ஸ்டே டியூன் வித் ஆகாஷ்வாணி எஃப்எம் 103.3 அண்ட் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெல்ல வரும் பாட்டு கேட்க மறந்துடாதீங்க.
1: GRP Jewelers-ன் 2வது ஷோரூம் இப்போது மதுரை அண்ணா நகரில். திறப்பு விழா சலுகையாக தங்க நகைகளின் மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சில் 150 ரூபாய் கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் எண்ணற்ற சலுகைகள், நிபந்தனைகள் பொருந்தும். GRP Jewelers, 80 feet road, Old Golcha Complex, அண்ணா நகர், மதுரை. GRP Jewelers, சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
3: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
2: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
3: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
4: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
0: தெமாங்கு பாடல்கள் நிகழ்ச்சியில அடுத்த பாடலாக உதயகுமாரின் வரிகளில், எஸ் பி பாலசுப்ரமணியம் குரலில், ராஜகுமாரன் திரைப்படத்திலிருந்து ஒரு பாடலை கேட்டுட்டு வந்தலாம் நேர்களே. ஸ்டே டியூன் வித் ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 அண்ட் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9.
5: என்னன்னு சொல்ல
6: யோசிக்கிறியா?
5: எப்படி சொல்ல?

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் பிற்பகல் 3 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
3: நேரம் 2:32 நிமிடம் ஆயிட்டு

இருக்குங்க ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 அண்ட் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நம்ம கேட்டுட்டே இருக்கோங்க திமுங்க பாடல்கள். மண்ணின் மனம் கவலும் எட்டுக்களாக வந்து மனதை தொல்ல வைக்கும் தாளங்களாகவும் சரி, நம்மளோட கிராமத்து வாழ்க்கையை பறைசாற்றக்கூடிய ஒரு பாடல்களாக வந்து நம்ம கேட்டுட்டே இருக்கோம் தெம்மாங்க பாடல்கள். அடுத்த பாடல்களை வந்து என்னன்னா கங்கையம்பரனோட வரிகளில் மனோ மற்றும் சித்ராவின் குரலில் பாண்டிய நாட்டு தங்கம் திரைப்படத்துல இருந்து ஒரு பாடலை கேட்டுட்டு வந்துடும். ஸ்டே டியூன் வித் ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 அண்ட் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9.

0: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: வண்டி வருகுதுல, வட வளைஞ்சு வளவில, தந்தி வந்து வேசுதுல, வானொலி ஸ்டேஷனில் வந்தாலும் வாங்க, மதுரை சின்னம்பும் தாங்க. நான் வடவழிஞ்சி பஞ்சவர்ணம் பேசுறேன். எல்லாம் பேரன் பேத்தி மயம் மருமக எல்லாரும் ஆகாசவாணி ரேடியோ கேளுங்க. தன்ன நான்

0: பேச ரேடியாவ கேளுங்க மக்கா, முடிஞ்சுக்கிச்சா முடித்தியா?
1: மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் எண்ணற்ற சலுகைகள், நிபந்தனைகள் பொருந்தும். ஜிஆர்பி ஜுவல்லர்ஸ், 83 ரோட், ஓல்ட் கோச்சா காம்ப்ளெக்ஸ், அண்ணா நகர், மதுரை. ஜிஆர்பி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: நேரம் 2:39 ஆகிட்டே இருக்குங்க. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 அண்ட் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நம்ம கேட்டுட்டு இருக்க நிகழ்ச்சி தான் மெல்ல வரும். தெம்மாங்கு பாடல்கள் நிகழ்ச்சியில நம்ம இணைஞ்சிருக்கும் நேயர்களே, அடுத்த பாடலாக வைரமுத்து அவர்களோட வரிகளில் எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில் பயணங்கள் முடிவதில்லை திரைப்படத்திலிருந்து ஒரு பாடலை கேட்டுட்டு வந்துடும். ஸ்டே டியூன் வித் ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 அண்ட் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9.

0: ஜிஆர்பி ஜுவல்லர்ஸின் இரண்டாவது ஷோரூம் இப்போது மதுரை அண்ணா நகரில். திறப்பு விழா சலுகையாக தங்க நகைகளின் மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சில் 150 ரூபாய் கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் எண்ணற்ற சலுகைகள், நிபந்தனைகள் பொருந்தும். ஜிஆர்பி ஜுவல்லர்ஸ், 80 ரோட், ஓல்ட் கோல்சா காம்ப்ளெக்ஸ், அண்ணா நகர், மதுரை. ஜிஆர்பி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நேரம் 2:45, ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வர பண்பலை 100.9 நம்ம கேட்டுட்டு இருக்க நிகழ்ச்சி தான் திமாங்கு பாடல்கள்.

நேர்களே, இன்னைக்கு மாலை 5:02 வந்து மாலை தன்றல் நிகழ்ச்சி வளம் வர காத்துட்டே இருக்குங்க. அந்தி மாலை சாயும் வேளையில் ஒரு இதமான ஒரு சாங்கோட நம்மளும் சேர்ந்து அந்த மாலை பொழுத வந்து இன்னமுமே வந்து ஒரு ஃபீலோட வந்து கொண்டு போகலாம். அதுக்காக நீங்க கேட்கணும், அது மாலை தன்றல் நிகழ்ச்சி தான். அடுத்த பாடலாக வைரமுத்துவின் வரிகள், ஜெயசுதாஸ் மற்றும் ஜானகியின் குரல், புதுக்கவிதை திரைப்படத்தில் இருந்து ஒரு பாடலை கேட்டலாம்.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸின் இரண்டாவது ஷோரூம் இப்போது மதுரை அண்ணா நகரில். திறப்பு விழா சலுகையாக தங்க நகைகளின் மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சில் 150 ரூபாய் கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் எண்ணற்ற சலுகைகள், நிபந்தனைகள் பொருந்தும். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், 80 ரோட், ஓல்ட் கோல்சா காம்ப்ளெக்ஸ், அண்ணா நகர், மதுரை. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: என்னடாமா, எந்த ஒரு ஃப்ளைட்டை பிடிக்க போறீங்க? சாப்பாடு சாப்பிட சொன்னா முழுங்கிக்கிட்டு இருக்கீங்க.
2: அக்கா, ஸ்கூலுக்கு லேட் ஆச்சு.
1: சாப்பாடு தானக்கா, அதை எப்படி சாப்பிட்டா என்னக்கா? டேமா, எதையுமே செய்யறதுக்கு ஒரு வரைமுறை இருக்கு, அது உணவுக்கும் பொருந்தும். உணவை நல்லா மென்று ருசிச்சு உமிழ்நீரோட கலந்து அப்புறம் தான் விழுங்கணும். உணவு செரிமானம்ங்கிறது முக்கால் பங்கு நம்ம உமிழ்நீரோட கலந்து சாப்பிட்றதுல தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உமிழ்நீர் தான் மிகப்பெரிய மருந்து. அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ வேகமாக சாப்பிட்டா தேவைக்கு அதிகமான உணவு தானே நம்ம வயிற்றுக்குள்ளே போகும். அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. இது உனக்கே தெரியும் தானடாமா?
2: நீ சொல்கிறதெல்லாம் சரிதான். நீ சொல்கிற மாதிரி சாப்பிட்றதுக்கு டைம் எங்கக்கா இருக்குது?
1: ஆஹா, இது நல்லா இருக்கே. லேட்டாக எந்திரிச்சு அறக்க பறக்க கிளம்புறதுக்கு அதிகாலையில் எழுந்து உன்னுடைய வேலைகளை நிதானமாக செஞ்சு நிதானமாக கிளம்பி நிதானமாக சாப்பிட்டுட்டு போனேன்னா உன் உடம்புக்கு தானே நல்லது.
2: சரிக்கா, இனிமே நீ சொல்றத நான் அப்படியே ஃபாலோ பண்றேன்.
0: பொது நலனில் அக்கறையுடன், ஆகாஷ்வாணி மதுரை வானொலி. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் பிற்பகல் 3 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.

நேரம் 2:50 ஆயிட்டே இருக்குங்க. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நம்ம கேட்டுட்டு இருக்க நிகழ்ச்சி தான் தமிழங்கு பழகுது. தெமங்கு பாடல்கள் நிகழ்ச்சியில அடுத்த பாடலாக வைரமுத்துவின் வரிகளில் எஸ் ஜானகி மற்றும் கிருஷ்ணச்சந்திரனின் குரலில் கோழி கூவுது திரைப்படத்திலிருந்து ஒரு பாடலை கேட்டுட்டு வந்துடும். ஸ்டேடியோன் வித் ஆகாஷ்வாணி மதுரை FM 103.3 அண்ட் ராமேஸ்வரம் FM 100.9.

நேரம் 2:54 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வர பண்பலை 100.9 இதுவரை நீங்கள் கேட்டீங்க தெம்மாங்கு பாடல். நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன். நான் அகிலாண்டேஸ்வரி. இனி தொடர்வது வானிலை அறிக்கை சென்னை அஞ்சலாக.

தமிழகத்தில் தென்மேற்கு பருவமழை தீவிரமாக இருந்தது. தமிழகத்தின் அநேக இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவியது. திண்டுக்கல்லில் 130.5 மில்லிமீட்டர் அளவுக்கு அதிகபட்ச மழை பதிவாகியுள்ளது. வெப்பநிலை நிலவரம் கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தில் அதிகபட்சமாக ஓரிரு இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை குறைந்துள்ளது. ஏனைய தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பொதுவாக குறிப்பிடத்தக்க மாற்றம் ஏதுமில்லை. அதிகபட்சமாக ஈரோட்டில் 37.6 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவானது. குறைந்தபட்சமாக கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் 21.6 டிகிரி செல்சியஸும் மலைப்பகுதிகளான கொடைக்கானலில் 10.8 டிகிரி செல்சியஸும் வெப்பம் பதிவாகியது. மதுரை, நாமக்கல் மற்றும் கடலூர் மாவட்டங்களில் கணிசமாக வெப்பம் குறைந்துள்ளது. மற்ற ஏனைய மாவட்டங்களில் பெரிய மாற்றம் ஏதுமில்லை. தருமபுரி மற்றும் கரூர் மாவட்டங்களில் இயல்பை விட மிக அதிகமாக வெப்பநிலையும், கடலூர் மாவட்டத்தில் இயல்பை விட குறைவாகவும் வெப்பம் பதிவாகியது. அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை. சுமார் 1.5 கிலோமீட்டர் உயரம் வரை தெற்கு உள் கர்நாடகா முதல் மன்னார் வளைகுடா வரை தமிழக பகுதிகள் வழியாக ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இன்று நீலகிரி, கோயம்புத்தூர், ஈரோடு, சேலம், கிருஷ்ணகிரி, தருமபுரி, வேலூர், திருப்பத்தூர் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. இதர மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் திருவண்ணாமலை, திருப்பூர், கரூர், நாமக்கல், மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன்

0: உடன் கூடிய லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. நாளை, நாளை மறுநாள் மற்றும் 18-19 ஆகிய தேதிகளில் இதர மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் ஏனைய வட தமிழக மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்யக்கூடும். தென் தமிழக மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு. இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை அல்லது இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்சமாக 34 முதல் 35 டிகிரி செல்சியஸை ஒட்டியும், குறைந்தபட்சமாக 26 முதல் 27 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் வெப்பநிலை இருக்கக்கூடும். நாளை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை அல்லது இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலையாக 35 முதல் 36 டிகிரி செல்சியஸை ஒட்டியும், குறைந்தபட்சமாக 26 முதல் 27 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் வெப்பநிலை இருக்கக்கூடும். மீனவர்கள், தென்கிழக்கு வங்கக்கடலின் சில பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் என்பதால் அப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகிறார்கள். மழை பதிவான அளவுகள்: திண்டுக்கல்லில் 13 சென்டிமீட்டரும், நல்லதங்கால் நீர்த்தேக்கம் திருப்பூர் மாவட்டத்தில் 12 சென்டிமீட்டரும், திருப்பூர் வெள்ளக்கோயிலில் 9 சென்டிமீட்டரும், திண்டுக்கல் சின்கோனா கோயம்புத்தூரிலும், மேட்டுப்பட்டி மதுரை மாவட்டம், சாத்தியார் மதுரை மாவட்டம், அஞ்சட்டி கிருஷ்ணகிரி ஆகிய இடங்களில் 8 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. வட்டமலை நீர்த்தேக்கம் சோழவந்தான் மதுரை, தாராபுரம் திருப்பூர், நத்தம் திண்டுக்கல், சின்னக்கல்லார் கோயம்புத்தூர், மதுரை ஆண்டிப்பட்டி, கிருஷ்ணகிரி பசிநாயப்பள்ளி ஆகிய இடங்களில் தலா 7 சென்டிமீட்டரும் மழை பதிவாகியுள்ளது. திருப்பூர் தெற்கு வேடச்சந்தூர் திண்டுக்கல், திருப்பூர் அவிநாசி, திருப்பூர் ஆட்சியர் அலுவலகம் ஆகிய இடங்களில் தலா 6 சென்டிமீட்டரும், கோயம்புத்தூர் சோலையார், புகையிலை நிலையம் திண்டுக்கல், ஊத்துக்குழி திருப்பூர்.
1: செய்திச் சுருக்கம்.
2: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். மனிதகுல முன்னேற்றமும் உலக அமைதியும் எவ்வித சமரசமும் இன்றி மேற்கொள்ளப்பட வேண்டியது அவசியம் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். மக்களிடையே அன்பை பகிர்ந்து கொள்வதுடன் நல்லெண்ணத்தை உருவாக்க வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். இந்தியாவில் ஜனநாயகம் நாகரீக நெறிமுறைகளுடன் வேரூன்றி உள்ளதாக மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா தெரிவித்துள்ளார். யமுனை நதியை சீரமைப்பதற்கான கிஷவ் அணை திட்ட ஒப்பந்தம் புதுதில்லியில் இன்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா முன்னிலையில் கையெழுத்தானது. இந்திய பொருளாதாரம் நிலையாகவும் உறுதியாகவும் வளர்ச்சியடைந்து வருவதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். நாட்டின் பொறியியல் துறையில் விஸ்வேஸ்வரய்யாவின் பங்களிப்பு இன்றியமையாதது என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். தூர்தர்ஷன் தொலைக்காட்சியின் 67வது நிறுவன நாள் இன்று கொண்டாடப்படுகிறது. மக்கள் தொகை கணக்கெடுப்பின்போது சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு மாணிக்கம் தாகூர் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தில் மின்வெட்டை சீர் செய்ய அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திரு தொல் திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார். மதுராந்தகம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் தாவேக்க வேட்பாளராக போட்டியிடும் திருமதி மரகதம் குமாரவேல் இன்று தமது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். தாராபுரம் தொகுதியில் திமுக வேட்பாளராக போட்டியிடும் திருமதி சுகன்யாவும் இன்று மனு தாக்கல் செய்தார். 2000 ரூபாய் வரையிலான யுபிஐ பரிவர்த்தனைகளுக்கு வங்கிகள் எந்த ஒரு கட்டணமும் விதிக்கக்கூடாது என்று மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. மாநில அளவிலான 52வது ஜூனியர் ஆண்கள் கபடி போட்டி அக்டோபர் 9ஆம் தேதி முதல் 11ஆம் தேதி வரை வேலூர் மாவட்டம் குடியாத்தம் நகராட்சி அரசு மேல்நிலைப் பள்ளி அரங்கில் நடைபெறவுள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: इस कार्यक्रम के बाद अब हमारा आज का समय यहीं पर समाप्त होता है। तो अब उमंग कार्यक्रम की तकनीकी टीम यानी जगबंधु, चेतना, अर्शद, कुसुमलता और वीरेंद्र के साथ मुझे यानी विमलेश को आज्ञा दीजिए। नमस्कार।
1: उमंग, उमंग, उमंग, उमंग, उमंग।
2: மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9
3: FM ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
4: நம் மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4-2 ஆட்டக்கழம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
5: மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9 மெல்ல வரும் பாட்டு. இதமான பாடல்கள், மனம் விரும்பும் பாடல்களாக மெல்ல வரும் பாட்டு. பாடல்களோடு காத்திருப்பது கிளாரா.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
2: காதல் பாடல்களாக மெல்ல வரும் பாட்டு.

0: சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு மீண்டும் இணைவோம் நேயர்களே மெல்ல வரும் பாட்டில்.
1: நம் மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4-2 ஆட்டக்களம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
2: ஜிஆர்பி ஜுவல்லர்ஸின் 2வது ஷோரூம் இப்போது மதுரை அண்ணா நகரில். திறப்பு விழா சலுகையாக தங்க நகைகளின் மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சில் 150 ரூபாய் கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் எண்ணற்ற சலுகைகள், நிபந்தனைகள் பொருந்தும். ஜிஆர்பி ஜுவல்லர்ஸ், 80 ரோட், ஓல்ட் கோச்சா காம்ப்ளெக்ஸ், அண்ணா நகர், மதுரை. ஜிஆர்பி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
0: மெல்ல மெல்ல தவழ்ந்து வந்து கொண்டிருக்கிறது மெல்ல வரும் பாட்டு.

0: மறை அடையாளிக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம் நேர்களே. மெல்ல வரும் பாட்டு.
1: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
3: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
2: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
3: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
4: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253166.

இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக.

0: மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4:02 ஆட்டக்கழம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
1: தராங்க உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு, வெட்டி, அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
2: செவிக்கு சுவையாக மெல்ல வரும்

0: ஜிஆர்பி ஜுவல்லர்ஸின் இரண்டாவது ஷோரூம் இப்போது மதுரை அண்ணா நகரில். திறப்பு விழா சலுகையாக தங்க நகைகளின் மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சில் 150 ரூபாய் கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் எண்ணற்ற சலுகைகள், நிபந்தனைகள் பொருந்தும். ஜிஆர்பி ஜுவல்லர்ஸ், 80 feet ரோட், ஓல்ட் கோச்சா காம்ப்ளெக்ஸ், அண்ணா நகர், மதுரை. ஜிஆர்பி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நிறைவடைகிறது மெல்ல வரும் பாட்டு. விடைபெறுகிறேன் கிளாரா.

0: அடுத்து செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக கேட்கலாம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். மனிதகுல முன்னேற்றமும் உலக அமைதியும் எவ்வித சமரசமும் இன்றி மேற்கொள்ளப்பட வேண்டியது அவசியம் என்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். மக்களிடையே அன்பை பகிர்ந்து கொள்வதுடன் நல்லெண்ணத்தை உருவாக்க வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திரமோடி வலியுறுத்தியுள்ளார். இந்தியாவில் ஜனநாயகம் நாகரீக நெறிமுறைகளுடன் வேரூன்றி உள்ளதாக மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா தெரிவித்துள்ளார். யமுனை நதியை சீரமைப்பதற்கான கிஷோவ் அணை திட்ட ஒப்பந்தம் புதுதில்லியில் இன்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா முன்னிலையில் கையெழுத்தானது. இந்திய பொருளாதாரம் நிலையாகவும் உறுதியாகவும் வளர்ச்சியடைந்து வருவதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். நாட்டின் பொறியியல் துறையில் விஸ்வேஸ்வரய்யாவின் பங்களிப்பு இன்றியமையாதது என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். தூர்தர்ஷன் தொலைக்காட்சியின் 67வது நிறுவன நாள் இன்று கொண்டாடப்படுகிறது. மக்கள் தொகை கணக்கெடுப்பின்போது சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு மாணிக்கம் தாக்கூர் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தில் மின்வெட்டை சரி செய்ய அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திரு தொல் திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தற்போது எந்த கூட்டணியிலும் இடம்பெறவில்லை என்று அக்கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் தெரிவித்துள்ளார். மதுரையில் மாணவர் மர்ம மரணம் தொடர்பாக நடவடிக்கை எடுக்கக் கோரி காவல்துறை ஆணையர் அலுவலகம் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மீது காவல்துறையினர் தாக்குதல் நடத்தியிருப்பதற்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் கண்டனம் தெரிவித்துள்ளார். சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கல்லூரி மாணவிகளிடம் விழிப்புணர்வு பதாகையில் போதைப்பொருள் இல்லா தமிழ்நாடு கையெழுத்து இயக்கத்தை ஆட்சியர் திருமதி மாலதி ஹெலன் இன்று தொடங்கி வைத்தார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் அரசு பள்ளிகளில் பயிலும் மாணவியர்களுக்கு உயர்கல்வி பயில்வதற்கான வழிகாட்டி பயிற்சி முகாமினை ஆட்சியர் திரு பிரதாப் இன்று தொடங்கி வைத்தார். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

ஜெருமிடம் ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 நேயர்கள் கேட்கவிருப்பது ஆட்டக்கலம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோவின், இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ.

0: வசந்த் அண்ட் கோ.
1: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
2: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரோ, நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
1: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
3: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
4: நேரம் 4:04. இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நேர்கள் 4 ஆனாலே தயாராக இருப்பீங்க ஆட்டக்கலம், ஜாலியான ஃபன்னான ஆட்டக்கலம் நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்ம என்ன விளையாட போகிறோம்?
5: அந்த விளையாட்டோட தலைப்பு என்ன சூர்யா?
4: வாங்க பேசலாம்.
5: வாங்க பேசலாமா? அதோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் என்னது?
4: அதாவது பார்த்தீங்கன்னா, வாங்க பேசலாம் அப்படின்னோடனே நேர்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க இன்னைக்கு பேசுகிற ரிலேட்டடாக தான் ஏதோ கேம் அப்படின்றது. நாங்கள் ஒரு தலைப்பு சொல்லுவோம், அதாவது ஒரு வார்த்தையை வச்சு நீங்கள் வந்துட்டு 30 செகண்டுக்கு கரெக்டாக பேசணுங்க. 30 செகண்டில் நீங்கள் சொன்னதையே திரும்ப சொல்லக்கூடாது. அதே நேரத்தில் வந்து சொன்ன விஷயங்களே வந்துட்டு திரும்ப ரிப்பீட்டடாக சொல்லிக்கிட்டே இருந்தீங்க, இல்லைன்னா உங்களால் வந்துட்டு பேச முடியல அந்த கேப்புக்குள்ளே அப்படின்னா.
5: கேப்பை விட்டீங்க, அந்த வார்த்தைக்கு வந்து உங்களுக்கு கண்டென்ட்டே இல்லை அப்படின்னு சொல்லி கேப்பை விட்டீங்க அப்படின்னா
4: நீங்க அவுட்டு. இல்ல நீங்க பேசிட்டீங்க 30 செகண்டுக்கு கண்டினியூஸா அப்படின்னா நீங்க தாங்க வெற்றியாளர், ஜாலியா இருக்கலாம் நீங்க.
5: சரி, நான் ஒரு எக்ஸாம்பிளா ஒரு டாபிக் சொல்லவா? அது பேசுறீங்களா சூர்யா?
4: பேசலாமே, தாராளமா பேசலாமே.
5: ஊதா.
4: ஊதா. ஊதா அப்படிங்கிறது வந்து ஒரு அழகான நிறம். இந்த நிறத்தை பார்க்கும்போதே எல்லாருக்குமே கவர்ச்சியாக இருக்கும். இந்த நிறத்தில் வந்துட்டு உடையணிஞ்சிட்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்துட்டு அழகாக தெரிவாங்க. அதோட சேர்த்து தமிழில் பாடல்களும் நிறையா ஊதா ரிலேட்டடாக இருக்குது. ஊதா கலர் ரிப்பன் அப்படின்னு கூட ஒரு பாட்டு இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் வந்து கண்டினியூஸாக பேசிக்கிட்டே இருக்கலாம் ஒரு 30 செகண்டுக்கு.
5: ஒருவேளை உங்களால் பேச முடியலை ஊதா ஊதா அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த கேமில் இருந்து அவுட் ஆகுறீங்க.
4: ஆமாங்க. சரி, ஓகே, அழைக்க வேண்டிய எண்கள் சொல்லிடலாமா?
5: சொல்லிடலாமே.
4: 25 30 170 மற்றும் 25 30 171 அனைத்து நேர்களும் அழைக்கலாம். 0452 என்ற மதுரையின் முன்னணிப்போடு
5: இணைப்பில் இணையக்கூடிய முதல் நேர் வருக. வணக்கம்.
4: வணக்கம்.
6: வணக்கம் இருவருக்கும். மாலை வணக்கம்.
5: வணக்கம். சொல்வது யார்?
6: சகுந்தலா, ஜெய்கிந்த புராண்.
4: வணக்கம். சரிங்க, நிகழ்ச்சி கேட்டுக்கிட்டு இருக்கீங்களா?
6: ஆமா, வாங்க பேசலாம்.
4: பேசுறதுக்கு தயாரா இருக்கீங்களா?
5: உங்களுக்குரிய வார்த்தை சொல்லிடலாமாமா? மயில். மயில்.
6: மயிலா?
5: மயில் தான்.
6: மயில் வந்து தேசிய பறவை. மயில் வந்து ஆண் மயில் வந்து தோகை அழகாக இருக்கும். இது நடனம் ஆடும்போது, தோகை வீட்டி ஆடும்போது மிக மிக மிக அழகாக இருக்கும்.
4: முதல் நேர் வந்துட்டு சூப்பரா முயற்சி செஞ்சாங்க, அவங்களோட எல்லா பாயிண்ட்ஸும் நல்லா இருந்துச்சு, ஆனா இடையில நிறைய கேப் விட்டாங்க. அதோட சேர்த்து பாத்தீங்கன்னா ஒரே விஷயத்த திரும்ப
5: சொல்லுங்க.
4: இந்த மாதிரி இல்லாம அடுத்த நேர்கள் வந்துட்டு அழகா சொல்லணும். சரியா?
5: அடுத்த நேயர் யாரு அப்படின்றத சந்திச்சலாம். வருக. வணக்கம்.
7: வணக்கம். மதுரையிலிருந்து வெங்கடேஷ் பேசுறேன் மேடம்.
5: ஐயா, உங்களுக்குரிய வார்த்தை சொல்லிடலாமா?
7: சொல்லிருங்க மேடம்.
5: உங்களுக்குரிய வார்த்தை மாம்பழம்.
7: மாம்பழம் வந்து சேலத்துல நிறைய கிடைக்குது. மாம்பழம் வந்து சுவையா, மிக சுவையாக இருக்கும். மாம்பழத்துல மாம்பழம் வண்டு இருந்துச்சுன்னா மாம்பழத்துல மிகவும் சுவையாக இருக்கும் சொல்கிறார்கள். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மாம்பழம் வந்து நம்மளுடைய மாப்பலா வாழை மூணுல முக்கணிகளின் ஒன்று மாம்பழம் தான் ஃபர்ஸ்ட் இருக்கிறது. மாம்பழம் வந்து சாப்பிடுறதுக்கு சுவையா இருக்கும். அதுல பல வகைகள் இருக்கு, 64 வகைகள் இருக்குன்னு சொல்றாங்க.

0: அதுல சப்போட்டா பழம் ரொம்ப இனிமையா இருக்கும்.
1: 30 நிமிஷத்தை 30 செகண்ட் வந்துட்டு அழகா கடந்துட்டீங்க நீங்க.
2: நல்ல ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லிருக்கீங்க. மாப்பிளா வாழையில வந்து மாம்பழம்ன்றது ஒரு முக்கியமான வார்த்தைன்னு சொல்லிட்டு ரொம்ப நன்றிங்க ஐயா. இணைப்பில் இணையக்கூடிய அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
0: வணக்கம் மேடம்.
2: வணக்கம். சொல்வது யார், எங்க இருந்து பேசுறீங்க?
0: மதுரை ஹவுசிங் போர்ட்ல இருந்து குமார் பேசுறேன் மேடம்.
2: சரி, உங்களுக்குரிய வார்த்தை கேட்டுலாமா?
0: கேட்டலாம்.
2: உங்களுக்குரிய வார்த்தை ஆலமரம்.
0: ஆலமரம், ஆலமரம் என்பது முன்னொரு காலத்தில் புத்தர் உட்கார்ந்து தியானம் செய்த இடம். அந்த ஆலமரத்துல இருந்து காத்து நல்லா வரும், மன அமைதியா இருக்கும். ஆற்றோரங்களில் தான் அந்த ஆலமரம் இருக்கும். அங்க அமர்ந்து சிறிது நேரம் அமைந்திருந்தால் கூட மன அழுத்தம் குறையும். ஆழம் விழுதுகளில் குழந்தைகள் தவி கொண்டது நீரில் விழுகும் பொழுது பழைய நினைவுகளை ஒன்றுபடுத்தும்.
1: ஐயா, நீங்க 30 செகண்ட் வந்து சூப்பரா கடந்துட்டீங்க. நிறைய தகவல்களும் சொன்னீங்க. ஆனா போது புத்தர் வந்துட்டு
2: ஆலமரத்துக்கு கீழே உட்காந்துருப்பாங்க ஐயா.
1: சரிங்க, நல்ல முயற்சி செஞ்சீங்க, அழகாக வெற்றி அடைஞ்சிட்டீங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு பாடலை தொடர்ந்து மீண்டும் நிகழ்ச்சியில் இணையலாம்.

0: சந்தோஷமா இருப்பேன். என்ன வேணா நடக்கட்டும்னா சந்தோஷமா இருப்பேன். உசுர் இருக்கு வேற என்ன வேணும் உல்லாசமா இருப்பேன்.
1: ஏதோ பஞ்ச போட்டுடுவோம்ல.
2: எனக்கு ராஜாவானா, எனக்கு ராஜாவானா, எனக்கு ராஜா.

என்னம்மா பிள்ளை அந்த

வாடா அவனை இங்க.

0: வழிபாடு நம் வசந்த் அண்ட் கோ காலம் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
1: பஞ்சபூதங்கள் சாட்சியா நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி.

0: வசந்த் அண்ட் கோ.
1: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: வசந்த் அண்ட் கோ.
1: நேரம் மாலை 4:15. நேர்கள் இணைந்திருப்பது ஆட்டக்களம். இந்தியாவின் விளம்பரதாரர் வசந்தன் கோவின், இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோ.

0: வசந்த் அண்ட் கோ. 8-300-37-27-57
1: நிறமலை 4:15:43. இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நேர்கள் கேட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்கீங்க
2: ஆட்டக்கலம்ல. இன்னைக்கு என்ன களம் அப்படின்னா வாங்க பேசலாம்.
1: ஆமாங்க, பேசுறதுக்கு நேர்கள் வரிசையா வந்துகிட்டே இருக்கீங்க. அடுத்ததா வர்ற நேர் யாருன்னு கேட்டலாம். வருக வணக்கம்.
3: வணக்கம் அனைவருக்கும். எளிய மாலை வணக்கம் சொல்லிக் கொள்வது மதுரையிலிருந்து மணிமாறன்.
1: வாங்கயா, நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களா?
3: புளிக்குழம்புக்கு மசாலா பவுடர், அதாவது மிளகாய் பொடி, மஞ்சள் பொடி, மல்லி பொடி எல்லாம் போட்டு, மிளகு பொடி இதெல்லாம் போட்டு புளிக்குழம்பு செய்யலாம். இதுல புளிய கரைச்சு ஊத்துவாங்க, வெண்டைக்காய் போடுவாங்க, கத்திரிக்காய் போடலாம், முருங்கைக்காய் போடலாம், பல வகையான காய்கறிகளை போட்டு பல வகையான சுவைகளுடன் பல வகையான புளிக்குழம்புகள் செய்யலாம். சாப்பிடுவதற்கு ரொம்ப அருமையா சுவையா இருக்கு. இதை வந்து 24 மணி நேரத்துல 48 மணி கெட்டு போகாம வைக்கிறதுக்கு மண் பாத்திரத்துல இன்னும் சூப்பரா இருக்கும்.
1: சரியா, 30 செகண்ட் கண்டினியூஸா பேசிட்டீங்க.
2: இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, நீங்க நல்லா புளிக்குழம்பு வைப்பீங்கன்னு தெரியுதே.
3: நன்றி மேடம்.
2: நன்றிங்க. இணைப்பில் வந்தமைக்கிறேன். இணைப்பில் இணையக்கூடிய அடுத்த நேயர் வருக வணக்கம்.
4: வணக்கம்.
1: சோளம்
4: போடலாம், கரும்பு போடலாம், கம்பு போடலாம், வாழை போடலாம். தண்ணி வசதி இருக்கணும், பம்பு செட் இருக்கணும், டேம் தண்ணி இருந்ததுனா 3 போகம் விளையும். எல்லா பயிருமே போடலாம். இப்ப சிறு பயிர் தீர்வானையும் கூட போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
2: இருவருக்கும்
1: சொல்றது யாரு?
5: வேதாரண்ய வட்டம் கருப்பம்பளம் தெற்கில் இருந்து சா சிவகுமார்.
1: சரியா, நிகழ்ச்சி கேட்டுக்கிட்டீங்களா? விளையாட தயாரா இருக்கீங்களா?
5: சொல்லுங்க.
1: உங்களுக்கான வார்த்தை ரோஜா.
5: ரோஜா, ரோஜான்னு சொன்னாலே குழந்தைகளுக்கு நல்லா பிடிக்கும். அதை வந்து ரோஜா பூ தோட்டம் வைக்கின்ற போது அதுல அழகான பூக்கள் இருக்கும், அதுல முள் இருக்கும். அந்த முள்ளை எல்லாம் நீக்கிட்டு, அந்த பூவை பறிச்சு குழந்தைகளுக்கு நல்ல பிடித்தமான பூ. அந்த பூ பெண்கள் சூடக்கூடிய அந்த ரோஜா பூ என்பது மிக நறுமணமான வாசமாக இருக்கும். பாத்தீங்கன்னா அந்த ரோஜா பூலயே பல வண்ணங்கள் இருக்கிறது. அந்த பல வண்ணங்களை பார்க்கின்ற போது கண்களுக்கு மிக கவர்ச்சியாக இருக்கிறது. அந்த கவர்ச்சியாக இருக்கின்ற ரோஜா தோட்டத்துல நான் அவ்வப்போது

0: தண்ணியை ஊத்தி ஊத்தி நல்லா கண்ணும் கருத்துமாக வளர்த்து கொண்டிருக்கோம்.
1: 30 செகண்ட் கண்டினியூஸா பேசிட்டீங்க.
2: நீங்க வெற்றியாளர் அறிவிச்சுட்டு இணைப்பில் இணையக்கூடிய அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
3: வணக்கம். இருவருக்கும் நன்றி கலந்த வணக்கங்கள் தெரிந்து கொண்டு நிகழ்ச்சியில் இணைவது கேகேஆர்ல இருந்து மணிகண்டர்.
1: சரியா, உங்களுக்கான வார்த்தை என்னன்றதை கேட்டலாமா?
3: கேட்டலாம்.
1: உங்களுக்கான வார்த்தை குழந்தை.
3: குழந்தையா?
2: குழந்தை மாதிரி பேச போறாரு இப்ப பாருங்க.
3: நானே குழந்தை மாதிரி தான் இருக்கிறேன். இருந்தாலும் குழந்தைங்கும் போது பாத்தீங்கன்னாக்க ஒரு கள்ளம் கபடமில்லாத ஒரு மனது பார்த்தாரு, யாருக்கும் ஒரு சிரிப்பு வந்துடும் வந்துரும். அதே மாதிரி இங்க நாங்க கடை வச்சிருக்கிறோம். கடைக்கு வந்துட்டு யாரா குழந்தைய கூட்டு வருவாங்க. யாருக்கும் அவங்க குழந்தைய பார்த்து சாதா போகும்போது அதை பார்த்தவன எனக்கு ஒரு மனசுல ஒரு புடிச்சிருப்பு வந்துடும். அந்த அதே மாதிரி என்னையுமே ஒரு சிலர் சொல்லுவாங்க, குழந்தை மாதிரி மனசுல உனக்கு போவாங்க.
2: ஆகா, ஒரு அருமையான ஒரு கருத்தா இருக்கே.
1: அதே மாதிரி
2: அருமையாவே பேசிட்டீங்க.
1: எல்லாருக்குமே இந்த மாதிரி
2: குழந்தை மனசுன்றது வந்து எல்லாருமே சொல்லுவாங்க.
1: சந்தோஷமா இருக்கலாம், எல்லா நேரங்களிலயும் வந்துட்டு சந்தோஷமா இருக்க பழகிக்கங்கன்னு சொல்லிட்டு ஒரு விளம்பரத்தை தொடர்ந்து மீண்டும் நிகழ்ச்சியில இணைஞ்சிடலாம்.

0: நேரம் மாலை 4:26, இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. ஜாலியாக நேர்கள்லாம் வந்து ஃபன்னாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க நம்ம ஆட்டக்கலம் நிகழ்ச்சியில். வாங்க பேசலாம், வாங்க பேசலாமுக்கு வரவேற்றுக்கிட்டு இருக்கோம் நேர்கள் எல்லாத்தையுமே. வரிசையாக வர்றாங்க, அடுத்ததான் வந்திருக்கிற நேயர் யாருன்னு கேட்டலாம்.
1: வருக வணக்கம், இணைப்பில் இணையக்கூடிய நேயர் வருக.
2: ஐஸ்வர்யா பேசுகிறேன், மதுரையிலேருந்து. வணக்கம்.
1: இன்னைக்கு கலம் என்னன்னு தெரியுமாம்மா?
2: ஆ தெரியும், வாங்க பேசலாம்.
1: பேசிடலாமா இன்னைக்கு?
2: பேசிடலாம்.
1: உங்களுக்குரிய வார்த்தை சோறு.
2: சோறு.
1: ம்.
2: ஆ ஓகே. சோரி என்பது
0: வெறும் ஒரு 6 செகண்ட் வந்துட்டு யோசிக்கிறதுலயே வந்துட்டு கடந்துட்டீங்க, அதனால நீங்க
2: சோறு
0: நல்லா முயற்சி செஞ்சீங்கன்னு சொல்லிட்டு அடுத்த நேர் கழி விட்டலாமா?
1: இணைப்பில் இணையக்கூடிய அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
3: வணக்கம்.
1: வணக்கம். யார், எங்க இருந்து பேசுறீங்க?
3: ராமநாதபுரம் சாத்தான்குடியில இருந்து முருகன்.
1: ஐயா, உங்களுக்குரிய வார்த்தை சொல்லிரலாமா?
3: ஆ சொல்லிரலாம், சொல்லிரலாம், சொல்லுங்க.
1: உங்களுக்குரிய வார்த்தை அக்கா.
3: அக்காவா?
1: ம்.
3: அக்கா வந்து ஒரு அன்பானவங்க.
1: ம்.
3: இது தாய்க்கு நிகரான ஒரு பாசமான சொந்தம்.
1: ம்.
3: அவங்களுடைய சொல் பாத்தீங்கன்னா நம்மளோட எப்பவுமே வந்து அக்காவுக்கு வந்து விட்டு கொடுக்கற குணம் வந்து எப்பவுமே இருக்கும்.
0: சரி,
1: அடுத்து
3: எதிர்பார்ப்பு இல்லாத ஒரு ஜீவன் தான் அது, பாசமான ஒரு ஜீவன் தான். கூட பிறந்தவங்களுக்கு ஒரு ஒரு உதவிகள் வந்து ஒரு தேடி தேடி செய்யக்கூடிய ஒரு ஒரு அன்பான குணங்கள் வந்து.
0: சரியா, நீங்க 30 செகண்ட் கண்டினியூஸா பேசிட்டீங்க, அருமையா பேசுறீங்க. சரிங்க, அடுத்த நேருக்கு வழிவிடலாமா? நீங்க வெற்றியாளர்.
1: அடுத்த நேர் வருக. வணக்கம்.
4: ஹலோ. வணக்கம் மேடம்.
1: வணக்கம். யார், எங்க இருந்து பேசுறீங்கம்மா?
4: நான் புதூர்ல இருந்து பேசுறேன் மேடம்.
1: சரி, உங்களுக்குரிய வார்த்தை கொடுத்துடலாமா?
4: ஆ சொல்லுங்க.
1: சிரிப்பு.
4: சிரிப்புன்றது எல்லா மனுஷருக்கும் இயற்கையா உள்ளது, இருக்க வேண்டியது. அதாவது மிருகங்கள்ல இருந்து மனுஷன் தனியா பிரித்து காமிச்சதே சிரிப்பு தான். நம்ம மனசுக்குள்ள எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் வெளியில தெரிச்சாதான் நம்மளோட சுத்தி இருக்கிறவங்களும் சந்தோஷப்படுவாங்க. அவங்களையும் நம்ம சந்தோஷப்படுறோம்னா புண்ணு சிரிப்போடையே இருக்கணும். சிரிப்பு மனுஷனுக்கு வரப்பிரசாதம் மாதிரி அது. நம்மளால முடிஞ்ச வரைக்கும் எல்லாரும் துன்பத்தையும் கஷ்டப்படுத்துறத நம்ம விடுபடுற மாதிரி நம்மளே சிரிப்பா சொல்லி நம்மளும் சிரிச்சு அவங்களோட பொண்ணோட ஒண்ண கலந்து அவங்களுக்கு சிரிப்பு வர்ற மாதிரி இருக்கும்.
0: 30 செகண்ட் அழகா கடந்துட்டீங்க,
1: அருமையான தகவலும் சொல்லிருக்கீங்க.
0: நம்மளும் சிரிச்சு மற்ற எல்லாத்தையும் சிரிக்க வச்சு சந்தோஷமா வாழணும் அப்படிங்கிற மாதிரி அழகா சொல்லியிருந்தாங்க. சரி, அடுத்த நேயர் யாருன்னு கேட்டலாம். வருக. வணக்கம்.
5: வணக்கம் ஐயா.
0: வணக்கம். இணைப்புல நினைச்சிருக்கீங்க, யார், எங்க இருந்து?

0: மதுரை மாவட்டம் திருமங்கலம் வட்டம் திரளி கிராமத்துல இருந்து மாயக்கண்ணன் பேசுறீங்கய்யா.
1: சரியா, உங்களுக்கான வார்த்தை என்னன்றதை கேட்டலாமா?
0: ஆ சொல்லுங்கய்யா.
1: உங்களுக்கான வார்த்தை அலைபேசி.
0: அலைபேசி. இதுல வந்து அலைபேசி வந்து நம்ம வந்து நிறைய அறியப்படாத தகவல்களை தேடுறதுக்காக பயன்படுத்துறோம். ஒருத்தரை ஒருத்தர் வந்து தொடர்பு கொள்வதற்காக முன்னாடி கடிதம் எழுதி நாட்கள் ஆகின, இப்போ ஒரு ஒரு நிமிடத்துல வந்து நம்ம அடுத்தருடைய தகவல்களை பரிமாறிக்கொள்ளலாம்.
1: சரிங்க.
0: அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம சமையல், அதாவது சமையலை பத்தி தெரிஞ்சுக்கலாம். அறியப்படாத புத்தகங்களை பத்தி நம்ம ஏதாவது ஒரு புத்தகம் வாங்கணும் அப்படின்னா அந்த புத்தகங்களை வாங்குறதுக்கு நம்ம தொலைபேசி மூலமா இப்ப இருக்கக்கூடிய காத்திலே பணம் அனுப்பி.
1: சரியா, சூப்பரா பேசிட்டீங்க. 30 செகண்டுக்கு நீங்க ஒரு வெற்றியாளர் அப்படின்னு அறிவிச்சுட்டு.
2: நேரம் மாலை 4:29. நேயர்கள் இதுவரை இணைந்திருந்தது ஆட்டக்களம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோவின், இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ.

0: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9.
1: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரமலை 4:31, இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நேர்கள்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, ரசிச்சுட்டு இருக்கீங்க ஆட்டக்களம். ஆட்டக்களத்துல இன்னைக்கு அமர்க்களமா போய்கிட்டு இருக்கு. நம்ம வாங்க பேசலாம்,
3: வாங்க பேசலாம்ல. பேசக்கூடிய அடுத்த நேயர் யாரு, எங்க இருந்து பேசுறாங்கன்றத கேட்டலாம். வருக, வணக்கம்.
4: அன்பு நேயர்களே, அருமை அறிவிப்பாளர்களே, வாங்க பேசலாம். நம்ம மதுரை பண்பலையில் நல்ல நல்ல நிகழ்ச்சிகளாக ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆட்டக்கல நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதில் நான் மிக மிக ரொம்ப பெருமைப்படுகிறேன். நான் குரு தங்கவேலு, சாத்தூர் சத்திரப்பட்டி விருதுநகர் மாவட்டத்திலிருந்து
2: விளையாட தயாரா இருக்கீங்களா?
4: நன்றி, ரெடியா இருக்கிறேன்.
2: சரிங்க ஐயா, உங்களுக்கான வார்த்தை ஜன்னல்.
4: ஜன்னல், அது ஒரு காற்று வரும் வீட்டுக்கு காற்று தரும். ஜன்னல் வழியாக பல காட்சிகளை நாம் பார்க்கலாம். ஜன்னல் இல்லை என்றால் வீட்டுக்கு அழகு இல்லை. ஜன்னல் தான் வீட்டுக்கு முன்னோடி. ஜன்னல் வழியாக பல பறவைகள், குருவிகள், இப்படி சில பருந்துகள்லாம் வரும், எட்டி பார்க்கும். நாமளும் அது வழியாக காட்சிகளை சுவாசிக்கலாம், கருத்துக்களையும் கேட்கலாம்.
2: சரிங்க, 30 செகண்ட் பேசிட்டீங்க, அருமையா பேசுனீங்கன்னு சொல்லிட்டு அடுத்த நேருக்கு வழிவிட்டலாம். வருக, வணக்கம்.
3: வணக்கம்.
5: பேசுவது கிளியா?
2: இல்ல, நாங்க அறிவிப்பாளர்கள்.
5: மல்லிகார்மம் அறுப்பட்டு விருதுநகர் மாவட்டத்தில இருந்து.
2: சரிங்க, நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களா, விளையாடலாமா?
5: நிகழ்ச்சி
2: தயாரா இருக்கீங்களா?
5: ஒரு கொண்டு போறவர்களை சும்மா அதை இறக்கி.
2: சரி,
3: உங்களுக்கு வார்த்தை சொல்லிடலாமா?
2: கடிதம்.
5: கடிதம், நான் அனுப்புவது கடிதம் இல்லை, பாடல் இருக்குது.
2: சரி,
5: ஹலோ
3: சொல்லுங்க, இணைப்பில் இருக்கீங்க, சொல்லுங்க.
2: உங்களுக்கான நேரம் போயிட்டே இருக்கு, வேமா சொல்லுங்க.
5: நான் அனுப்புவது கடிதம் இல்லைங்கிற பாடல் இருக்கு. கடிதங்கள் வந்து தபால்காரர்கள் கொண்டாந்து கொடுப்பாங்க.
2: வழிவிட்டலாம்.
3: அதுக்கு முன்னாடி ஒரு பாடலை கேட்டுட்டு மீண்டும் நிகழ்ச்சி நினைந்தான்.

0: ஜிஆர்பி ஜுவல்லர்ஸின் இரண்டாவது ஷோரூம் இப்போது மதுரை அண்ணா நகரில். திறப்பு விழா சலுகையாக தங்க நகைகளின் மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சில் 150 ரூபாய் கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் எண்ணற்ற சலுகைகள், நிபந்தனைகள் பொருந்தும். ஜிஆர்பி ஜுவல்லர்ஸ், 80 feet ரோட், ஓல்ட் கோல்சா காம்ப்ளெக்ஸ், அண்ணா நகர், மதுரை. ஜிஆர்பி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நேரமலை 4:37, இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நேர்கள் கேட்டுட்டு இருக்கீங்க ஆட்டக்களம்.
2: இன்னைக்கு ஆட்டக்களம் நிகழ்ச்சியில என்ன களம் சூர்யா?
1: வாங்க பேசலாம். வந்து பேசிக்கிட்டே இருக்காங்க, நிறைய பேர் சூப்பரா விளையாடிட்டு இருக்காங்க. அடுத்ததான் வந்திருக்கிற நேயர் யார், எங்க இருந்து?
3: அனைவருக்கும் மாலை வணக்கம் சொல்வது தேனி மாவட்டம் ஓலைப்பட்டி வடக்கு தெரு ராமராஜ் அமராவதி மேடம்.
1: சொல்ல
3: முடியாது, எடுக்க முடியாது, எழுதுறதுக்கு பயன்படுத்துறது பேனா. பேனாவுல எல்லாமே வார்த்தைகள் பூரா அடங்கியிருக்கு மேடம். பேனா இல்லாம எதுவும் செய்ய முடியாது.
1: ஐயா சொன்னதே வந்துட்டு மீண்டும் ரெண்டு முறை சொல்லிருக்கீங்க, பேனா இல்லாம எதுவும் செய்ய முடியாது, பேனா வந்து ரொம்ப முக்கியமா அப்படின்ற மாதிரி
2: சொன்ன வார்த்தை நீங்க அடிக்கடி உபயோகப்படுத்தற
1: வார்த்தையா? அடிக்கடி சொன்னதுனால அடுத்த
2: முயற்சி பண்ணுங்க.
1: சரிங்க, அடுத்ததான் வந்திருக்கிற நேர் யாருன்னு கேட்டலாம். வருக வணக்கம்.
4: விருதுநகர் மாவட்டம் மணிகண்டன் பேசுறேன்.
1: சொல்லுங்கய்யா. மணிகண்டன் ஐயா, நிகழ்ச்சி கேட்டு விளையாடலாமா? பேசுறதுக்கு தயாரா இருக்கீங்களா? உங்களுக்கான வார்த்தை விளையாட்டு.
4: விளையாட்டு.

0: விளையாட்டு கபடி விளையாடலாம், அது ஒரு பாரம்பரிய விளையாட்டு. அது வீர விளையாட்டு, நல்ல விளையாட்டு.
1: சரிங்க,
0: சாம்பியன் கூட ஆகலாம்.
1: ஐயா நீங்க 5 நிமிஷத்துக்கு 5 செகண்டுக்கு மேல வந்துட்டு இடைவேளை விட்டுட்டீங்க.
2: அடுத்த தடவை முயற்சி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விளம்பரத்தை தொடர்ந்து மீண்டும் நிகழ்ச்சியில் இணையலாம்.
3: GRP Jewelers இன் இரண்டாவது ஷோரூம் இப்போது மதுரை அண்ணா நகரில். திறப்பு விழா சலுகையாக தங்க நகைகளின் மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சில் 150 ரூபாய் கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் எண்ணற்ற சலுகைகள், நிபந்தனைகள் பொருந்தும். GRP Jewelers, 80 feet road, Old Golcha Complex, அண்ணா நகர், மதுரை. GRP Jewelers, சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: நேரம் 4:40, ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 அதிரடியாக அட்டகாசமாக நம்ம விளையாடிட்டு இருக்க நிகழ்ச்சி தான் ஆட்டக்கலம். இன்னைக்கு ஆட்டக்கலமில் என்ன கலம்னா வாங்க பேசலாம். சரி, நேர்கள்
1: பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேர்கள் நிறைய பேர் வந்துகிட்டே இருக்காங்க, பேசிக்கிட்டே இருக்காங்க. சூப்பராக போய்கிட்டு இருக்க நிகழ்ச்சி. அடுத்ததான் வந்திருக்கிற நேர் யாருன்னு கேட்டலாம். வருகிற
2: வணக்கம்.
4: நான் சித்ரா அல்பா வந்து பேசுகிறேன்.
1: சரிங்க, நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களா?
4: விளையாட
1: தயாரா இருக்கீங்களா?
2: உங்களுக்குரிய வார்த்தை பேருந்து.
4: பேருந்தா? பேருந்து ரொம்ப தூரம் டிராவல் பண்ணலாம், நம்ம நடத்த இடத்துக்கு பேருந்துக்கு போகலாம். பேருந்து ஃப்ரீ பேருந்து வேற விட்டுருக்காங்க, எங்க வேணாலும் இறங்கி இறங்கி ஏறலாம். அப்புறம் பேருந்துல போற ஜனங்கள் வந்து மிக பாதுகாப்பாக போகணும். தூர திறந்து வச்சுட்டு பசங்க வந்து படியில தொங்க கூடாது, தொங்காம மேல ஏறி போகணும். படியில் பயணம், நொடியில் மயணம் என்றதை மனசுல வச்சுக்கிட்டு குழந்தைங்க, பள்ளி குழந்தைங்க வந்து மிக கவனமாக செல்லணும். ஓகேவா? முடிஞ்சா?
1: இல்லையே, ஓகேவா முடிஞ்சா கேட்டதுல 5 செகண்ட் இருந்துச்சு. ஐயோ, நீ அழகா பேசிக்கிட்டு இருந்தீங்க, இன்னொரு 5 செகண்ட்
2: சொல்றதுக்கு ஆர்வமா இருந்த ஒரு 5 செகண்ட் கேப்ல மட்டும்.
1: அதாவது நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னா நாங்களே முடிப்போம், 30 செகண்ட்
2: முடிஞ்சிருச்சு.
1: இவ்வளவு அழகா பேசின நேயர்,
2: சரி மீண்டும் முயற்சி செய்யுங்க. அடுத்த இணைப்பில் இணையக்கூடிய அடுத்த நேயர் வருக. வணக்கம். வாங்க பழகலாம்,
0: தள்ளாவுளம்
2: தஞ்சிவேல் பதட்டம் இருக்கணும்ல.
1: தயாரா இருக்கீங்களா? உங்களுக்கான வார்த்தை மதுரை.
2: மதுரை,
0: மதுரை, மதுரையின் மீனாட்சி கும்பாபிஷேகம் நாளை கழிச்சு நடக்க போகிறது. மதுரையில் 103.3 நிகழ்ச்சியை கேட்பதே பெருமை. மதுரையில் எந்த நேரம் நீங்கள் சாப்பாடு கிடைக்கும்? அது ஒண்ணு. மதுரையில் வந்து சித்திரை திருவிழா நடக்கும் பொழுது விடிய விடிய மக்கள் சென்று வருவார்கள். காண்பதற்கு கோயில்கள் உள்ளது, தெப்பக்குளம் உள்ளது, திருப்பரங்குன்றம் உள்ளது, அனைத்து கோயில்களும் உள்ளது, சிறப்பாக இருக்கும். உங்களிடம் பேசுவதே எனக்கு மிகவும் மகிழ்ச்சி.
1: அருமை, 30 செகண்ட் முடிச்சிட்டீங்க.
2: நிறைய மதுரை பத்தி இன்ஃபர்மேஷன் சொன்னீங்க, ரொம்ப நன்றி.
1: அடுத்ததான் ஒரு பாடலோடு மீண்டும் நிகழ்ச்சியில் இணையலாம்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: ராணி, விசேஷத்தை கிளம்பலையா?
3: நான் வரலங்க. காலையில எந்திரிச்சாலே கைகள்லாம் நீட்டி மடக்க முடியல, வலிக்குதுங்க.
2: ராணி, இது சாதாரண வலியா இருக்கலாம், இல்ல முடக்குவாதமா கூட இருக்கலாம். எதுவா இருந்தாலும் தீர்வு இருக்குல்ல. அண்ணா நகர் நலன் மருத்துவமனைக்கு ஒரு 8 போயிட்டு வந்துருவோம்.
3: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
4: சொடக்கு மேல சொடக்கு போடுது, என் விரல் வந்து நடுத்தருவில் நின்னு சொடக்கு மேல சொடக்கு போடுது.
5: மதுரை பண்பலை நேர்கள் அனைவருக்கும் உங்கள் அந்தோணிதாசனின் வணக்கம். நிகழ்ச்சிகளை நம்மளுடைய மதுரை பண்பலை 103.3 தொகுத்து வழங்கிட்டு இருக்காங்க. கேளுங்க, ரசிங்க, வாழ்த்துங்க. மதுரை பண்பலை 103.3

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸின் இரண்டாவது ஷோரூம் இப்போது மதுரை அண்ணா நகரில். திறப்பு விழா சலுகையாக தங்க நகைகளின் மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சில் 150 ரூபாய் கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் எண்ணற்ற சலுகைகள், நிபந்தனைகள் பொருந்தும். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், 80 feet ரோட், ஓல்ட் கோல்சா காம்ப்ளெக்ஸ், அண்ணா நகர், மதுரை. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நேரம் 4:48:42. நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்க ஆட்டக்கிளம். ஆட்டக்கிளம் இன்னைக்கு சூப்பரா ஜாலியா ஃபன்னா செம்மையா போய்கிட்டு இருக்கு. வாங்க பேசலாம் அப்படின்ற விளையாட்டு தான் விளையாடிட்டு இருக்கோம். நிறைய பேர் வர்றாங்க, சூப்பரா பேசுறாங்க.

0: அடுத்ததா வர இருக்கிற
1: நிறைய இன்ஃபர்மேஷனும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அது
0: ஆமாங்க, நிறைய விஷயம் சொல்றாங்க, சொல்றதும் நல்லா இருக்கு. சரி, வந்திருக்கிற நேர் யாருன்னு கேட்டலாம். வருங்க. வணக்கம். வணக்கம், இணைப்புல இருக்கீங்க.
1: வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், சொல்வது யார், எங்கிருந்து பேசுறீங்க?
2: மாதிரி மாவட்டம் திருமங்கலம் மற்றும் ஆலம்பட்டியிலிருந்து ராமர்.
1: சரிங்க, இன்னைக்கு என்ன கலம் தெரியுமா?
2: வாங்க பேசலாம்.
1: பேசிடலாமா இன்னைக்கு?
2: கண்டிப்பாக மேடம், பேசுவோம்.
1: சரி, உங்களுக்குரிய வார்த்தை மீசை.
2: மீசை, ஆஹா, அது எல்லா பேருக்குமே ஒரு ஆசை ஆண்களுக்கு.
0: சூப்பர்.
2: ஆமா, அந்த வகையில் மீசை அப்படிங்கிறது சின்ன ஒரு 25 வயசுல இருந்து ஆரம்பிச்சிருது. சில பேருக்கு வந்து அவர் ஜென்டிலா வைக்கிறாங்க, சில பேருக்கு முறுக்கு மீசன்றாங்க, சில பேருக்கு வீரபாண்டிய கட்டப்பொம்மன் மீசை அப்படின்றாங்க. மீசை அப்படிங்கிறது ஒரு சில பேருக்கு தன் மகன் தன் கணவன் வைக்கணும்ன்ற ஆசை பெண்களுக்கு இருக்கு. அந்த வகையில தாடி அப்படிங்கிறத மீசைன்றது அருமையானது. காலங்கள் வளர வளர அது வெல்ல முடிய மாறும்போது அதையும் ஒரு தனி டேஸ்ட் இருந்தது. தனியா
0: அருமை அருமையா 30 செகண்ட்க்கு அருமையா பேசிட்டீங்க. மீசை அதன்மையான ஆசை அப்படின்ட்டு அழகா
1: அழகாவே ஓப்பனிங்கே வந்து ஒரு இன்ட்ரெஸ்டாவே கொண்டு போயிருக்கீங்க. ரொம்ப நன்றி.
0: அடுத்ததா வந்திருக்கிற நேர் யாருன்னு கேட்டலாமா? வருக. வணக்கம்.
1: வணக்கம்.
3: காளீஸ்வரி பேசுறேன்.
1: மா, இன்னைக்கு என்ன கலம் தெரியுமா?
3: ஆ, தெரியும், வாங்க பேசலாம்.
1: பேசிடலாமா?
3: பேசிடலாம்.
1: சரி, உங்களுக்குரிய வார்த்தை பயணம்.
3: பயணம், பயணம் நம்ம வாழ்க்கையில எல்லாருக்குமே உரித்தான ஒன்று. பேருந்து பயணமாக இருக்கட்டும், பேருந்து பயணம் எடுத்துட்டா அதுல பாதுகாப்பாக நம்ம போகணும். நடைப்பயணம், பாத யாத்திரையாக நடந்து போகணும். அது கோயில் திருவிழாக்காக, கோயில் வேண்டுதலுக்காக இருக்கும். உன்னதமான அனுபவம், புதிய மனிதர்கள், மொழிகள், பண்பாடுகள், அதெல்லாம் தெரிந்து கொள்ளுற வாய்ப்பு நமக்கு பயணம் தருகிறது. நம் அன்றாட கவலைகள், சோகம், நம் மனதுக்கு ஒரு புத்துணர்ச்சி, ஒரு நிம்மதி தருவது சுற்றுலா மட்டும்தான். சுற்றுலாவோட ஒவ்வொரு புதிய ஊரு, புதிய மனிதர்கள், புதிய கலாச்சாரங்களை தெரிஞ்சுக்க முடியுது. உலகை ரசிக்க கிளம்புற நம்மளோட கால்கள் வந்து என்னைக்குமே சோர்வடையாம ஓடிட்டே இருக்க பயணம்.
1: பயணத்தை பத்தி நீங்க வந்து விளக்கம் கொடுத்திருக்கீங்க.
0: வெற்றியாளர்
1: சொல்லிட்டு நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர். சரி,
0: 4:51 ஆகாஷ்வாணில அருமையா நம்ம போய்கிட்டு இருக்கு. வாங்க பேசலாம். வாங்க பேசலாம்ல, அடுத்ததா பேச வந்திருக்கிற நேயர் யாரு?
2: பேசலாம். மதுரை வில்லம் மீனாட்சி நகர்ல இருந்து ஈஸ்வர் லால் பேசுறேன்.
1: சரிங்க, உங்களுக்குரிய வார்த்தை சொல்லிரலாமா?
2: வார்த்தை சொல்லுங்க.
1: சரி, உங்களுக்குரிய வார்த்தை கடிகாரம்.
2: கடிகாரம் என்பது ஒரு நாள் குறித்து கொள்ளக்கூடிய ஒரு நாள் காட்டி. கடிகாரம் இல்லை என்றால் நமக்கு மூன்று வந்து சூரியனை வைத்து தான் அந்த நேரங்களை கணித்தார்கள். இந்த டயத்துல இங்க வந்தா இந்த நேரம், அந்த டயத்துல இருந்தா இந்த நேரம், இல்லைன்னா ஒரு காகமோ புறாவோ வந்து கத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு கூட அந்த காலத்தில் இருந்தது. இந்த கடிகாரம் என்பது வந்து 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை டமாம் டாம் டாம்னு அடிக்கும்.
0: சூப்பர். 35 செகண்ட தாண்டி போயிட்டீங்க, அருமையா பேசுனீங்க. கடிகாரம் அப்படின்ற தாண்டி நேரம் அப்படின்றதுக்குள்ளக்கு நுழைஞ்சு
1: கடிகாரன்ற வார்த்தை விட்டு நம்ம நேரத்துக்கு பேச
0: சூரியன்ல போய் பறவைகளுக்கு வந்து அருமையா வந்துட்டு உங்க பேச்ச கண்டினியூ பண்ணீங்க, நல்லா இருந்துச்சு. சரிங்க, அடுத்ததா பேச வந்திருக்கிற நேர் யாருன்னு கேட்டலாம்.
1: வருக. வணக்கம்.
0: வணக்கம்.
4: இருவருக்கும் வணக்கம். மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்படியில் இருந்து சந்திரசேகர் மறுக்கிறீங்களா?
0: சரிங்க, எல்லாம் சூப்பரா இருக்கும்.
1: இதயத்துல அனைவருமே நலம்.
0: விளையாட தயாரா இருக்கீங்களா? வார்த்தை ஆட்டக்களம்.
4: மனிதர்களுக்கு சிறப்பாக ஆட்டக்களம் என்பது விளையாடுவதற்கான ஒரு நிகழ்ச்சி. சிறப்பாக அவர்களுடைய தனித்திறனை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு களம். ஒரு போட்டியில் மனிதன் வெற்றி பெற வேண்டும் என்றால் ஆட்டக்களம் என்பதை அவன் சிறப்பாக உருவாக்கிக் கொள்ள வேண்டும். இருக்கக்கூடிய ஆட்களுக்கு அந்த தகுந்த பரிசை ஆட்டக்களத்தில் நிரூபிக்கும் பொழுது அவர்களுக்குரிய நகர்வுகள் சிறப்பாக இருக்கும். பரிசு கோப்பை, அது மட்டும் இல்லாமல் பாராட்டு சான்றிதழ், இது போன்ற பல விடயங்கள் சிறப்பாக ஆட்டத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு பரிசாகவும் ஆட்டக்களத்தில் வழங்கப்படுகிறது. மக்கள் ஒருவருக்கொருவர் திறன்பட விளையாடுவது எப்படி என்கின்ற கூறிய சிந்தனையை ஆட்டக்களத்தில்.
1: அருமையாவே நீங்க பேசிட்டீங்க.
0: ஆட்டக்களத்தை பத்தி அருமையா சொல்லிட்டீங்க,
1: நல்ல இன்ஃபர்மேஷனும் சொன்னீங்க,
0: மோட்டிவேஷனா இருந்துச்சு. ரொம்ப நன்றி நிகழ்ச்சியில வந்ததுக்கு. அடுத்த நேர் யாருன்னு கேட்டலாம். வருக. வணக்கம்.
5: வணக்கம்மா, ஒத்த கடையில இருந்து புஷ்பலதா பேசுறேன் சார்.
0: நிகழ்ச்சி கேட்டுக்கிட்டு இருக்கீங்களா?
5: கேட்டுட்டு இருக்கேன் சார்.

0: பேசிடலாமா?
1: உங்களுக்கான வார்த்தை சித்திரை.
2: சித்திரை தமிழ் தமிழ் மாதத்தோட முதல் மாதம். சித்திரை நம்ம மதுரையில சித்திரை திருவிழா பெரும் பெரும் பெரும் இதான் நடக்கும், பெரிய அளவுல நடக்கும். இதே மாதிரி சித்ரா பௌர்ணமி ரொம்ப விசேஷமா இருக்கும்ப்பா. சித்ரா பௌர்ணமி மாடியில அந்த நிலவை பாத்துக்கிட்டே சாப்பிட்ட அனுபவம் எல்லாம் எங்களுக்கு இருக்கு. அந்த பௌர்ணமியே ரொம்ப சிறப்புன்னு சொல்லுவாங்க. அது வந்து ரொம்ப பவரா காட்டும் நமக்கு அந்த சித்ரா பௌர்ணமி. சித்திரையில நிறைய கவிஞர்கள் பாடல் எல்லாம் எழுதியிருக்காங்க.
1: நல்ல முயற்சி செஞ்சீங்க, 28 செகண்ட் பேசிட்டீங்க. இன்னும் 2 செகண்ட் பேசியிருந்தீங்கன்னா நீங்க வெற்றியாளர் ஆயிருக்கலாம். சரிங்க, அடுத்த நேருக்கு வழிவிட்டு நகர்றதுக்கு முன்னாடி ஒரு பாட்டை கேட்டுட்டு நிகழ்ச்சியில மீண்டும் இணைஞ்சிடலாம்.

0: நகரில் திறப்பு விழா சலுகையாக தங்க நகைகளின் மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சில் 150 ரூபாய் கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் எண்ணற்ற சலுகைகள். நிபந்தனைகள் பொருந்தும். GRP ஜுவல்லர்ஸ், 80 பீச் ரோட், ஓல்ட் கோச்சா காம்ப்ளெக்ஸ், அண்ணா நகர், மதுரை. GRP ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: இன்னைக்கு ஆட்டுக்கலம் நிகழ்ச்சி சுறுசுறுப்பா விறுவிறுப்பா போச்சுங்க. நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறோம். அகிலாண்டேஸ்வரி மற்றும்
2: சூரிய பிரகதீஷ், அழைப்பில் உதவி கிளாரா.
3: மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9
4: FM ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். ஆர்எஸ்எஸ் இயக்கத்தின் நூற்றாண்டு கால சேவை குறித்து பிஜேபி மூத்த தலைவர் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் எழுதிய நூலை குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் புதுதில்லியில் இன்று வெளியிட்டார். இந்த நூலின் முதல் பிரதியை மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் பெற்றுக் கொண்டார். மக்களிடையே அன்பை பகிர்ந்து கொள்வதுடன் நல்லெண்ணத்தை உருவாக்க வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திரமோடி வலியுறுத்தியுள்ளார். தூய்மையே சேவை இயக்கத்தை அரசு அலுவலகங்களில் அமைப்பு ரீதியாக மத்திய அரசு கொண்டுவர உள்ளதாக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடாக இந்தியா திகழ்கிறது என்று நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு தெரிவித்துள்ளார். இந்திய பொருளாதாரம் நிலையானதாகவும் உறுதியாகவும் வளர்ச்சியடைந்து வருவதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். தமிழகத்தில் மின்சார தட்டுப்பாடு ஏதும் இல்லை என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். மக்கள் தொகை கணக்கெடுப்பின்போது சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு மாணிக்கம் தாக்கூர் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தில் மின்வெட்டை சீர் செய்ய அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திரு தொல் திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தற்போது எந்த கூட்டணியிலும் இடம்பெறவில்லை என்று அக்கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் தெரிவித்துள்ளார். மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயில் மகா கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு அம்மாவட்டத்தில் உள்ள கல்வி நிறுவனங்கள் மற்றும் அரசு அலுவலகங்களுக்கு நாளை மறுநாள் உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கல்லூரி மாணவிகளிடம் விழிப்புணர்வு பதாகையில் போதைப் பொருள் இல்லா தமிழ்நாடு கையெழுத்து இயக்கத்தை ஆட்சியர் திருமதி மாலதி ஹெலன் இன்று தொடங்கி வைத்தார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் அரசு பள்ளிகளில் பயிலும் மாணவியர்களுக்கு உயர்கல்வி பயில்வதற்கான வழிகாட்டி பயிற்சி முகாமினை ஆட்சியர் திரு பிரதாப் இன்று தொடங்கி வைத்தார். இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையேயான இரண்டாவது 2020 கிரிக்கெட் போட்டி புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரமலை 5:03, இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இந்த இதமான மாலை வேளையில் மங்கும் மாலையில் மயக்கும் இசையாய் வளம் வருகிறது மாலை தென்றல். மாலை தென்றல் அருமையான அழகான பாடல்களாக வரிசையாக வளம் வர இருக்கு. அதில் முதலாவதாக வர இருக்கிற பாடல் ஜீன்ஸ் திரைப்படத்திலிருந்து ஏஆர் ரகுமான் இசையில் வைரமுத்து வரிகளில் உன்னிகிருஷ்ணன் மற்றும் பல்லவி அவர்களின் குரலில் பாடல் இதோ காற்றலைகளில்.

நேரம் மாலை 5:11. இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இனிய காலமாய் இன்னிசையாய் தேனமுதாய் காற்ற வந்து பாஞ்சிட்டு இருக்கிறது நம்ம ஆகாஷ்வாணி மதுரையில் மாலை தென்றல். மாலை தென்றலில் அடுத்ததாக வர இருக்கிற பாடல் பிரியமான தோழி திரைப்படத்திலிருந்து பா விஜய் வரிகளில் எஸ் ஏ ராஜ்குமார் இசையில் ஹரிஹரன் மற்றும் சுஜாதா குரலில் பாடல் இதோ காற்றலைகளில்.

இந்த அழகான மாலைப்பொழுதில் அருமையான பாடல்களாக வளம் வந்துக்கிட்டு இருக்கு நம்ம மாலை தென்றல். இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. அடுத்ததாக வர இருக்கிற பாடல் ஆசை திரைப்படத்தில் இருந்து தேவா இசையில் ஹரிஹரன் குரலில் வாலி வரிகளில் பாடல் இதோ காட்டலைகளில் நேரலுக்காகவும் மற்ற அனைத்து நபர்களுக்காகவும் படிக்கிறது.

நேரம் மாலை 5:22. இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. மனதிற்கினிய இனிய கானங்களா வளம் வந்துகிட்டு இருக்கு நம்ம மாலை தென்றல். மாலை தென்றல் நிகழ்ச்சியில அடுத்ததான் நம்ம கேட்க போற பாடல் ஷாஜகான் திரைப்படத்திலிருந்து மணி சர்மா இசையில் வைரமுத்து வரிகளில் உன்னிமேனன் குரலில் பாடல். இதோ காற்றலைகளில் வந்துகிட்டே இருக்குது.

நேர்கள் கேட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்கீங்க. மாலை தென்றல், மாலை தென்றலில் இனிமையான கானங்களா அழகான பாடல்களா வருஷமாக வந்துக்கிட்டே இருக்கு. அரசியல் வர இருக்கிற அடுத்த பாடல் ரிதம் திரைப்படத்தில் இருந்து ஏஆர் ரஹ்மான் இசையில் வைரமுத்து வரிகளில் உன்னி மேனன் மற்றும் கவிதா கிருஷ்ணமூர்த்தி அவர்களின் குரலில் பாடல் இதோ காற்றலைகளில்.

நேரமலை 5:34, இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இந்த இனிமையான மாலை பொழுதில் அழகான பாடல்களாக வரிசையாக வந்து வளம் வந்துட்டு இருக்கு நம்ம மாலை தென்றல் நிகழ்ச்சியில். மாலை தென்றல் நிகழ்ச்சி தர அடுத்த பாடல் என்ன திரைப்படத்துலேருந்து பார்த்தீங்கன்னா, உன்னை நினைத்து அப்படின்ற திரைப்படத்திலிருந்து நேரலுக்காக வருகிறது. காற்றலைகளில் சிற்பி இசையில் மற்றும் பா விஜய் வரிகளில், உன்னி மேனன் மற்றும் சுஜாதா குரலில். இதோ

அருள்மிகு ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலின் ஆலய திருக்குடமுழுக்கு வைபவத்தை ஒட்டி தற்காலிகமாக போக்குவரத்தில் மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளது. இம்மாற்றம் வரும் 16 தேதி இரவு 10 மணி முதல் 17 தேதி இரவு 10 மணி வரை செயல்படும். முக்கிய கட்டுப்பாடுகள்: 0 பார்க்கிங் ஜோன், சித்திரை வீதி, ஆவணி மூல வீதி, மாசி வீதிகளில் வாகனங்கள் செல்ல மற்றும் நிறுத்த தடை செய்யப்பட்டுள்ளது. நடந்து மட்டுமே செல்லலாம். சரக்கு வாகனங்கள் மதுரை நகருக்குள் முழுமையாக தடை செய்யப்பட்டுள்ளது. அருப்புக்கோட்டை, தனிச்சயம், கப்பலூர் சுற்றுச்சாலை வழியாக மட்டுமே செல்ல வேண்டும்.

0: செல்வதற்கான மாற்று வழிகள். மாட்டுத்தாவணியில் இருந்து ஆரப்பாளையம் செல்லும் பேருந்துகள் நகருக்குள் வராமல் வைகை வடகரை சாலை கபடி ரவுண்டானா அம்மா பாலம் வழி செல்லலாம். பெரியார் நிலைய பேருந்துகள் எல்லிஸ் நகர் தற்காலிக நிலையத்துக்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இலகுரக வாகனங்கள் கோவில் பகுதியை தவிர்த்து வைகை வடகரை தென்கரை சாலை சுற்றுச்சாலைகள் வழியாக செல்ல வேண்டும். அவசர வாகனங்கள் தலவாய் தெரு, சென்ட்ரல் மார்க்கெட் தெரு, தெற்கு காவல் கூட தெரு, அன்னக்குடி மண்டபம் தெரு வழியே செல்லலாம். இவ்வழிகளில் பொதுமக்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. வாகன நிறுத்தம். மாவட்ட வாரியாக தமுக்கம், காந்தி மியூசியம், அமெரிக்கன் கல்லூரி, எல்லிஸ் நகர், பாலிடெக்னிக் ஆகிய இடங்களில் தற்காலிகமாக நிறுத்திக் கொள்ளலாம். QR கோட் மூலம் நிறுத்தும் இடம் அறிந்து கொள்ளலாம். கோபுர தரிசனம் பொறுத்தவரையில் 4 கோபுரங்களுக்கும் தனித்தனி நடைபாதைகள் அமைக்கப்பட்டு உள்ளன. முக்கிய குறிப்பு, அனுமதி சீட்டு உள்ள VIP வாகனங்களுக்கு மட்டுமே மாசி வீதிகளில் அனுமதி வழங்கப்படுகிறது. இந்த தற்காலிக மற்றும் போக்குவரத்து மாற்றங்களுக்கு பொதுமக்களும், பக்தர்களும், வியாபாரிகளும் மற்றும் வாகன ஓட்டிகள் அனைவரும் ஒத்துழைப்பு தந்து அருள்மிகு ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலின் ஆலய திருக்குடமுழுக்கு வைபவம் எவ்வித சிரமமும் இன்றி சிறப்பாக நடைபெறுவதற்கு ஒத்துழைப்பு வழங்குமாறு மதுரை மாநகர காவல்துறை சார்பாக கேட்டுக் கொள்ளப்படுகின்றது.
1: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக்க.

நேரமாலை 5:42. இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நேர்கள் எல்லாரும் கேட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்கீங்க மாலைக்கு இதமான பாடல்களா, மாலை தென்றல். மாலை தென்றல் நிகழ்ச்சி தர அடுத்த பாடல் மின்னலை திரைப்படத்திலிருந்து ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில், தாமரை வரிகளில் உன்னிகிருஷ்ணன் மற்றும் ஹரிணி குரலில், பாடல் இதோ காட்டலைகளில் வந்துட்டே இருக்குது.

நேரம் மாலை 5:53, இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. மாலை தென்றல் நிகழ்ச்சியின் நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நிறைவாக ஒழிக்க இருக்கிற பாடல் இந்தியன் திரைப்படத்திலிருந்து ஏஆர் ரகுமான் இசையில், வைரமுத்து வரிகளில் ஹரிஹரன் மற்றும் ஹரிணி குரலில். பாடல் இதோ காற்றலைகளில் நிறைவான கானமாய் வளம் வருகிறது.

0: சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். அனைத்து தரப்பினருக்கும் சேவையாற்றி வரும் இயக்கமாக RSS திகழ்கிறது என்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். தூய்மையே சேவை இயக்கத்தை அரசு அலுவலகங்களில் அமைப்பு ரீதியாக மத்திய அரசு கொண்டுவர உள்ளதாக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடாக இந்தியா திகழ்கிறது என்று நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு தெரிவித்துள்ளார். ஸ்ரீபெரும்புதூர், ஒரகடம், தொழில் வழித்தடம், வாகன உற்பத்தி மற்றும் ஸ்மார்ட் போன் ஏற்றுமதிக்கான உலகின் முக்கிய மையமாக உருவெடுத்துள்ளது என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் மின்சார தட்டுப்பாடு ஏதும் இல்லை என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். மக்கள் தொகை கணக்கெடுப்பின்போது சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு மாணிக்கம் தாக்கூர் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தில் மின்வெட்டை சீர் செய்ய அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திரு தொல் திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார். மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவில் மகா கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு அம்மாவட்டத்தில் உள்ள கல்வி நிறுவனங்கள் மற்றும் அரசு அலுவலகங்களுக்கு நாளை மறுநாள் உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் தீயணைப்புத்துறை சார்பில் தீ தடுப்பு மற்றும் அவசரகால முன்னெச்சரிக்கை குறித்த செயல்முறை ஒத்திகை நடத்தப்பட்டது. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் உள்ள அரசு பள்ளியில் காலை உணவு திட்ட விரிவாக்கப் பணிகள் குறித்து ஆட்சியர் திருமதி சரண்யா அரி இன்று ஆய்வு செய்தார். சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கல்லூரி மாணவிகளிடம் விழிப்புணர்வு பதாகையில் போதைப் பொருள் இல்லா தமிழ்நாடு கையெழுத்து இயக்கத்தை ஆட்சியர் திருமதி மாலதி ஹெலன் இன்று தொடங்கி வைத்தார். வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையேயான 2வது 2020 கிரிக்கெட் போட்டி புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: நேரம் 6:59 ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 அண்ட் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இனி கேட்கலாம் சேவை செய்திகள்.
1: காணாமல் போனவர் பற்றிய அறிவிப்பு. திண்டுக்கல் மாவட்டம் பொன்னுமாந்துறை அஞ்சல் பள்ளப்பட்டி கிராமம் கிழக்கு தெருவை சேர்ந்த சிறுநாச்சியம்மாள் அவர்களின் பேரன் மும்மூர்த்தி அவர்களின் மகனுமான சிறுவன் ரித்தீஷ்குமார் என்பவரை கடந்த ஏப்ரல் மாதம் 15 முதல் காணவில்லை என்ற அறிவிப்பு வந்துள்ளது. ரித்தீஷ்குமார் வயது 14. அவரது அங்க அடையாளங்கள் நடுமார்பில் கருப்பு மச்சமும் இடது முழங்காலில் காயத்தழும்பும் இருக்கும். சிறுவன் ரித்தீஷ்குமார் பற்றிய விவரங்கள் தெரிந்தால் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி சார்பு ஆய்வாளர், தாலுகா காவல் நிலையம், திண்டுக்கல் மாவட்டம். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 7358167968 மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9962422200. காவல் ஆய்வாளர், தாலுகா காவல் நிலையம், திண்டுக்கல் மாவட்டம். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9498101534. காணாமல் போன சிறுவனை பற்றிய தகவல் தெரிந்தால் மேற்சொன்ன முகவரியிலோ அல்லது தொலைபேசி எண்ணிலோ தொடர்பு கொண்டு தெரிவிக்கலாம் என அறிவிப்பு வந்துள்ளது.

0: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
1: இதுவரை கேட்டீர்கள் சேவை செய்தி.
2: மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9
3: FM ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 6:05:44 நொடிகள். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வர பண்பலை 100.9 இனி கேட்கலாம் விலக்கேற்றும் வேலை.

0: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸின் இரண்டாவது ஷோரூம் இப்போது மதுரை அண்ணா நகரில். திறப்பு விழா சலுகையாக தங்க நகைகளின் மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சில் 150 ரூபாய் கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் எண்ணற்ற சலுகைகள், நிபந்தனைகள் பொருந்தும். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், 80 ரோட், ஓல்ட் கோச்சா காம்ப்ளெக்ஸ், அண்ணா நகர், மதுரை. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸின் இரண்டாவது ஷோரூம் இப்போது மதுரை அண்ணா நகரில். திறப்பு விழா சலுகையாக தங்க நகைகளின் மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சில் 150 ரூபாய் கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் எண்ணற்ற சலுகைகள், நிபந்தனைகள் பொருந்தும். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், 80 ரோட், ஓல்ட் கோச்சா காம்ப்ளெக்ஸ், அண்ணா நகர், மதுரை. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: நேரம் 6:11. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இல் விலக்கேற்றும் வேலை தான் கேட்டுட்ருக்கீங்க.

ஜிஆர்பி ஜுவல்லர்ஸின் இரண்டாவது ஷோரூம் இப்போது மதுரை அண்ணா நகரில். திறப்பு விழா சலுகையாக தங்க நகைகளின் மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சில் 150 ரூபாய் கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் எண்ணற்ற சலுகைகள், நிபந்தனைகள் பொருந்தும். ஜிஆர்பி ஜுவல்லர்ஸ், 80 ரோட், ஓல்ட் கோல்ச்சா காம்ப்ளெக்ஸ், அண்ணா நகர், மதுரை. ஜிஆர்பி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

நேரம் 6:17 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நம்ம கேட்டுட்டே இருக்கும் விளக்கேற்றும் வேலை.

0: ஆகாஷ்வாணி மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 6:26:52 ஆகாஷ்வாணி மதுரை FM 103.3 அண்ட் ராமேஸ்வரம் FM 100.9 இனிவரும் நிகழ்ச்சிகள் பற்றிய தொகுப்பாக நிகழ்ச்சியும் நேரமுமாய் இதனை தொடர்ந்து 6:30 அந்திப்பூக்கள், 7 பாட்டு இது ஹிட்டு, 8 செய்தி அறிக்கை, 8:05 பட்டாம்பூச்சிகள், குழந்தைகள் நேரலையில் பங்கு பெறும் நிகழ்ச்சியாக அமையும், 8:30 இளையர் உலகம், இதில் தாசிம் பிவி அப்துல் காதர் மகளிர் கல்லூரி மாணவிகள் பங்கு பெறும் பல்சுவை நிகழ்ச்சி, அடுத்ததாக செய்தொழில் பழகு, இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பு திறன் ஆலோசனைகள் வழங்குகிறார் உதவி பேராசிரியை மற்றும் வேலைவாய்ப்பு அலுவலர் டாக்டர் டி நரஞ்சினி அவர்கள், 3 வேலைவாய்ப்பு செய்திகள். ஒன்பது காற்றில் விரியும் கழுத மலர்கள், 10 பட்டுச்சிறகு, 10:59 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz அலைவரிசையில் ஒளிபரப்பு நிறைவு பெறும், 11 நிகழ்ச்சியும் நேரமும், 11:05 தேனும் பாலும். ஆகாஷ்வாணி மதுரை FM ரெயின்போ 103.3 நிகழ்ச்சிகள் நிறைவு பெற்று நள்ளிரவு 12 முதல் அதிகாலை 4:45 வரை விவித் பாரதி 102.3 FM இன் நிகழ்ச்சிகளை சென்னையஞ்சலாக கேட்கலாம். இவையாவும் இன்றைய நிகழ்ச்சிகள் குறித்து நிகழ்ச்சியும் நேரமுமாய்

வாழ காற்று தேவை. சுத்தமான காற்றுக்கு மரங்கள் தேவை. இன்று ஒரு மரம் நட்டால் நாளை ஒரு தலைமுறை நிம்மதியாக சுவாசிக்கும். மரங்களை வளர்ப்போம், அடுத்த தலைமுறையை

0: கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம்.
1: டெய்லி கேளுங்க ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3.

பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜி

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 6:31 ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 அண்ட் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மனதுக்கு இதம் தரும் மெட்டுகள், நினைவுகளை தாளாட்டும் வரிகள், மாலை நேரத்தை இன்னும் அழகாக இசைத்திடும் இசை தருணங்களாக உங்களோட இசையை பயணிக்க வருகிறது அந்திப்பூக்கள். இன்னைக்கு அந்திப்பூக்கள் நிகழ்ச்சியில முதல் பாடலாக என்ன ரகுநாதன் இசையில் மதன் கார்கேயின் வரிகளில் ஜி வி பிரகாஷ்குமார் மற்றும் ஸ்ரேயா கோஷலின் குரலில் சுந்தரபாணியன் திரைப்படத்திலிருந்து இதோ ஒரு பாடலை கேட்டுருவோம்.

ஜிஆர்டி ஜுவல்லர்ஸின் இரண்டாவது ஷோரூம் இப்போது மதுரை அண்ணா நகரில். திறப்பு விழா சலுகையாக தங்க நகைகளின் மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சில் 150 ரூபாய் கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் எண்ணற்ற சலுகைகள், நிபந்தனைகள் பொருந்தும். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், 83 ரோட், ஓல்ட் கோல்ச்சா காம்ப்ளெக்ஸ், அண்ணா நகர், மதுரை. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

நேரம் 6:36:59 ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 அண்ட் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நம்ம கேட்டுட்டே இருக்கும் மந்திப்பூக்கள். அடுத்த பாடலாக என்ஆர் ரகுநந்தனின் இசையில் ஏகாதிசியின் வரிகளில் ஜி வி பிரகாஷ் குமாரின் குரலில் மதயானை குரல் கூட்டம் திரைப்படத்திலிருந்து இதோ

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸின் இரண்டாவது ஷோரூம் இப்போது மதுரை அண்ணா நகரில். திறப்பு விழா சலுகையாக தங்க நகைகளின் மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சில் 150 ரூபாய் கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் எண்ணற்ற சலுகைகள், நிபந்தனைகள் பொருந்தும். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், 80 ரோட், ஓல்ட் கோச்சா காம்ப்ளெக்ஸ், அண்ணா நகர், மதுரை. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக.
2: நேரம் 6:42 ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 அண்ட் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 அந்திப்பூக்கள். அந்திப்பூக்களில் அடுத்த பாடலாக வைரமுத்துவின் வரிகளில் தென்மேற்கு பருவக்காற்று திரைப்படத்தில் இருந்து

0: ஸ்ரேயா கோஷலின் குரலில் நீர்பறவை திரைப்படத்திலிருந்து பாடல்கள் கேட்டோம்.
1: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
2: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
2: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
3: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
4: ஜிஆர்பி ஜுவல்லர்ஸின் 2nd ஷோரூம் இப்போது மதுரை அண்ணா நகரில். திறப்பு விழா சலுகையாக தங்க நகைகளின் மீது கிராமிற்கு ₹250 குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சில் ₹150 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் எண்ணற்ற சலுகைகள், நிபந்தனைகள் பொருந்தும். ஜிஆர்பி ஜுவல்லர்ஸ், 80 feet ரோட், ஓல்ட் கோச்சா காம்ப்ளெக்ஸ், அண்ணா நகர், மதுரை. ஜிஆர்பி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
0: நேரம் 6:49:53. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 அண்ட் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நம்ம கேட்டுட்டே இருக்கோம் அந்தி பூக்கள். அடுத்த பாடலாக வைரமுத்துவின் வரிகளில் வந்தனா ஸ்ரீனிவாசன் மற்றும் ஜெகதீஷ்குமாரின் குரலில் கொடிவீரன் திரைப்படத்திலிருந்து இதோ

நேரம் 6:54 43 நொடிகள். ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 என் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 அந்திப்பகல் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக யுகபாரதியின் வரிகளில் ஹரிஹர சுதன் மற்றும் வந்தனா ஸ்ரீனிவாசனின் குரலில் மஞ்சப்பை திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல்

0: இத்துடன் நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். நான் அகிலாண்டேஸ்வரி.
1: பிரியா, ஃபங்க்ஷனுக்கு நேரமாச்சு, சீக்கிரம் வாயன்.
2: ரியர் வியூ கண்ணாடியை தொடச்சு நேரா வச்சிருக்கலாம்ல?
1: அதெல்லாம் சரியா தாம இருக்கு. நீ ஏறி உட்காரு, இந்த வண்டி எப்படி போகுதுன்னு மட்டும் பாரு.
2: முதல்ல ஹெல்மெட்டை போட்டு லாக் பண்ணுங்க.
1: போட்டாச்சு போட்டாச்சு.
2: ஏன் இப்படி ரைட்ல திரும்பினா அப்படியே ரைட்ல ஓட்டி திரும்புவீங்களா? எதிர்த்து அப்பல வண்டி வர வேண்டாமாங்க.
1: அவன் பிரேக் பிடிக்கட்டுமே. அடடா, ரெட் சிக்னல் வேற போட்டாச்சா?
2: வெயிட் பண்ணி போங்க.
1: இடது பக்கமா ரோட்டை விட்டு இறங்கி அப்படி முன்னால போயிடலாம்.
2: ஐயோ பல்லம் பல்லம்.
1: இங்கே உட்காரங்க, நான் பாத்துறேன்.
2: சொன்னேன்
3: ஏன் சார், ரோந்து வாகனத்தில் வரும்போது பார்த்துட்டே தான் வரேன். சிக்னலை மதிக்கல, பயங்கர வேகம், வண்டி ஓட்டிகிட்டே ஹெல்மெட்டை கழட்டி மடியில் வைக்கிறீங்க, ஃபோன் பேசிட்டு பெரிய வாகனத்தை கேப் இல்லாத

0: மரத்துல முந்த போய் இப்ப பாருங்க விழுந்து கிடக்குறீங்க. நல்ல வேளை தப்பிச்சிங்க. சாலை பாதுகாப்பு விதிகள் அப்படிங்கிறது உங்க சுதந்திரத்தை பறிக்கிறதுக்குன்னு நினைக்காதீங்க. வண்டியை எடுக்கும் போதே உங்களை நம்பி உள்ளவங்களை மனசுல நினைச்சுக்கிட்டு எடுங்க.
1: போக்குவரத்து விதிகளை பின்பற்றி பாதுகாப்பாய் பயணிப்போம்.
2: பொதுநலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.

நேரம் 7:02, இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. பாட்டு இது ஹிட் ஹிட்டான புத்தம் புது சூப்பரான பாடல்கள் வரிசையா வளம் வர இருக்கு. செம்மையா கேட்டு ரசிங்க நேயர்களே. ஃபர்ஸ்ட் பாட்டா நம்ம வரிசையில் இருந்து நிற்குது பிளாஸ்ட் திரைப்படத்திலிருந்து. இது காட்டலைகளில் ஒரு பாடல் நேயர்களுக்காக வந்துகிட்டே இருக்கு.

நேரம் 7:04, இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நேர்கள் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க பாட்டு, இது ஹிட்டு. சூப்பரான ஹிட்டான அழகான பாடல்களாக வரிசையாக வளம் இருக்கு நம்ம ஆகாஷ்வாணி மதுரையில். அடுத்ததாக வளம்பெற இருக்கிற பாடல் பரிமளா அன்கோ திரைப்படத்தில் இருந்து ஒரு விளம்பரத்தை தொடர்ந்து.

0: ஜிஆர்பி ஜுவல்லர்ஸின் இரண்டாவது ஷோரூம் இப்போது மதுரை அண்ணா நகரில். திறப்பு விழா சலுகையாக தங்க நகைகளின் மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சில் 150 ரூபாய் கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் எண்ணற்ற சலுகைகள், நிபந்தனைகள் பொருந்தும். ஜிஆர்பி ஜுவல்லர்ஸ், 80 feet ரோட், ஓல்ட் கோச்சா காம்ப்ளெக்ஸ், அண்ணா நகர், மதுரை. ஜிஆர்பி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: பெருமலை 7:07, இது ஆகாஷவாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. வரிசையாக வளம் வந்துகிட்டு இருக்கு பாட்டு. இது ஹிட்டில் சூப்பரான ஹிட்டான சூப்பரான பாடல்களா. அடுத்ததாக வளம் வர இருக்கிற பாடல் கருப்பு திரைப்படத்தில் இருந்து. இதோ காட்டலைகளில் நேர்களுக்காக ஒரு விளம்பரத்தை திறந்து.
0: ஜிஆர்பி ஜுவல்லர்ஸின் இரண்டாவது ஷோரூம் இப்போது மதுரை அண்ணா நகரில். திறப்பு விழா சலுகையாக தங்க நகைகளின் மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சில் 150 ரூபாய் கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் எண்ணற்ற சலுகைகள், நிபந்தனைகள் பொருந்தும். ஜிஆர்பி ஜுவல்லர்ஸ், 80 feet ரோட், ஓல்ட் கோச்சா காம்ப்ளெக்ஸ், அண்ணா நகர், மதுரை. ஜிஆர்பி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

நேரம் 7:12 இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நேர்கள் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க பாட்டு, இது ஹிட்டு, ஹிட்டான பாடல்களா புது புது பாடல்களா வரிசையா வளம் வந்துகிட்டு இருக்கு நம்ம நிகழ்ச்சியில. அடுத்ததா வர இருக்கிற பாடல் எஸ் சரஸ்வதி அப்படின்ற திரைப்படத்திலிருந்து நேர்களுக்காக இது வந்துகிட்டே இருக்கு வானொலியில.

நேர்களே, கேட்டிங்களா, ரசிச்சிங்களா? இதாங்க நம்ம பாட்டு, இது ஹிட்டு. இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நிகழ்ச்சி தரக்கூடிய அடுத்த பாடல் இதயம் முரளி திரைப்படத்திலிருந்து காற்றலைகள்ல நேர்களுக்காக வந்துகிட்டே இருக்கு. இதோ

நேரம் 7:22. இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நேர்கள் கேட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்கீங்க பாட்டு, இது ஹிட்டு, புத்தம்புது பாடல்களாக, சூப்பரான பாடல்களாக, நேர்களுக்கு பிடிச்ச பாடல்களாக வரிசையாக வளம் வந்துக்கிட்டு இருக்கு. நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததாக வர இருக்கிற பாடல் ஜனநாயகன் திரைப்படத்திலிருந்து, இதோ காட்டலைகளில் நேர்களுக்காக வந்துக்கிட்டே இருக்குது ஒரு பாடல்.

0: தற்போது மதுரை அண்ணா நகரில். திறப்பு விழா சலுகையாக தங்க நகைகளின் மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சில் 150 ரூபாய் கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் எண்ணற்ற சலுகைகள். நிபந்தனைகள் பொருந்தும். GRP ஜுவல்லர்ஸ், 83 ரோட், ஓல்ட் கோல்சா காம்ப்ளெக்ஸ், அண்ணா நகர், மதுரை. GRP ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நேரம் 7:26 நிமிடம். இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நேரில் கேட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்கீங்க பாட்டு. இது ஹிட்டு பேர்லேயே இருக்கு. ஹிட்டான பாடல்களாக வரிசையாக வந்துகிட்டு இருக்கு நம்ம நிகழ்ச்சியில். அடுத்ததாக வர இருக்கிற பாடல் 100 சாமி அப்படின்ற திரைப்படத்துல இருந்து இதோ நேர்களுக்காக வந்துகிட்டே இருக்குது.

0: மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சில் 150 ரூபாய் கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் எண்ணற்ற சலுகைகள். நிபந்தனைகள் பொருந்தும். ஜிஆர்பி ஜுவல்லர்ஸ், 80 feet road, Old Gocha Complex, அண்ணா நகர், மதுரை. ஜிஆர்பி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நேரம் 7:31. இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. எல்லாரும் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க பாட்டு, இது ஹிட்டு. ஹிட்டான பாடல்கள்லாம் வரிசையாக வளம் வந்துகிட்டு இருக்கு. நேர்கள்லாம் சூப்பராக ரசிச்சுட்டு இருக்கீங்க. அடுத்ததாக வர இருக்கிற பாடல் லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி திரைப்படத்திலிருந்து. இது காற்றலைகள்ல நேர்களுக்காக வந்துகிட்டே இருக்கு உங்கள் வானொலியில்.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸின் இரண்டாவது ஷோரூம் இப்போது மதுரை அண்ணா நகரில். திறப்பு விழா சலுகையாக தங்க நகைகளின் மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சில் 150 ரூபாய் கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் எண்ணற்ற சலுகைகள், நிபந்தனைகள் பொருந்தும். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், 80 ft ரோட், ஓல்ட் கோல்சா காம்ப்ளெக்ஸ், அண்ணா நகர், மதுரை. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: பாட்டு இது ஹிட், ஹிட்டான சூப்பரான பாடல்கள்லாம் வரிசையா மலர்ந்துட்டு இருக்கு நம்ம நிகழ்ச்சியில. அடுத்ததா வர இருக்கிற பாடல் யூத் திரைப்படத்துல இருந்து. இது ஆகாஷ்வாணி மதுரை, FM Rainbow 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9.

0: நேரம் 7:38:41. இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. புத்தம்புது பாடல்களாக வரிசையாக வளம் வந்துட்டுருக்கு நம்ம பாட்டு இது ஹிட்டு நிகழ்ச்சியில். அடுத்ததாக வர இருக்கிற ஹிட்டு பாடல் என்ன திரைப்படத்துலேருந்து பார்த்தீங்கன்னா, வித் லவ் அப்படின்ற திரைப்படத்திலிருந்து. விளம்பரத்தை தொடர்ந்து கேட்டு மகிழுங்கள் நேர்களே.
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸின் 2வது ஷோரூம் இப்போது மதுரை அண்ணா நகரில். திறப்பு விழா சலுகையாக தங்க நகைகளின் மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சில் 150 ரூபாய் கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் எண்ணற்ற சலுகைகள், நிபந்தனைகள் பொருந்தும். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், 83 ரோட், ஓல்ட் கோச்சா காம்ப்ளெக்ஸ், அண்ணா நகர், மதுரை. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: நேரம் இரவு 7:43. இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நேர்கள் எல்லாம் கேட்டு ரசிச்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது பாட்டு, இது ஹிட்டு. அடுத்ததாக வர இருக்கிற பாடல் ரெட்ரோ திரைப்படத்திலிருந்து, ஒரு விளம்பரத்தை தொடர்ந்து காற்றலைகள்ல வந்துட்டே இருக்கு.
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸின் 2வது ஷோரூம் இப்போது மதுரை அண்ணா நகரில். திறப்பு விழா சலுகையாக தங்க நகைகளின் மீது கிராமிற்கு ₹250 குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சில் ₹150 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் எண்ணற்ற சலுகைகள், நிபந்தனைகள் பொருந்தும். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், 80 feet ரோட், ஓல்ட் கோச்சா காம்ப்ளெக்ஸ், அண்ணா நகர், மதுரை. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

எப்படி பாட்டு சூப்பரா இருந்துச்சா? இதாங்க பாட்டு, இது ஹிட்டு. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. புத்து புது பாட்டா பாட்டு இது ஹிட்டு நிகழ்ச்சியில அடுத்ததா வர இருக்கிற பாடல் கூலி திரைப்படத்திலிருந்து ஒரு தட்டாலடியான பாடல் வந்துகிட்டே இருக்கு நேர்களுக்காகவே.

0: அருள்மிகு ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலின் ஆலய திருக்குடமுழுக்கு வைபவத்தை ஒட்டி தற்காலிகமாக போக்குவரத்தில் மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளது. இம்மாற்றம் வரும் 16 தேதி இரவு 10 மணி முதல் 17 தேதி இரவு 10 மணி வரை செயல்படும். முக்கிய கட்டுப்பாடுகள்: 0 பார்க்கிங் ஜோன், சித்திரை வீதி, ஆவணி மூல வீதி, மாசி வீதிகளில் வாகனங்கள் செல்ல மற்றும் நிறுத்த தடை செய்யப்பட்டுள்ளது. நடந்து மட்டுமே செல்லலாம். சரக்கு வாகனங்கள் மதுரை நகருக்குள் முழுமையாக தடை செய்யப்பட்டுள்ளது. அருப்புக்கோட்டை, தனிச்சையம், கப்பலூர் சுற்றுச்சாலை வழியாக மட்டுமே செல்ல வேண்டும். பேருந்துகளுக்கான மாற்று வழிகள்: மாட்டுத்தாவணியில் இருந்து ஆரப்பாளையம் செல்லும் பேருந்துகள் நகருக்குள் வராமல் வைகை வடகரை சாலை, கபடி ரவுண்டானா, அம்மாபாளம் வழி செல்லலாம். பெரியார் நிலைய பேருந்துகள் எல்லிஸ் நகர் தற்காலிக நிலையத்துக்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இலகுரக வாகனங்கள் கோவில் பகுதியை தவிர்த்து வைகை வடகரை, தென்கரை சாலை, சுற்றுச்சாலைகள் வழியாக செல்ல வேண்டும். அவசர வாகனங்கள் தலவாய் தெரு, சென்ட்ரல் மார்க்கெட் தெரு, தெற்கு காவல் கூட தெரு, அன்னக்குடி மண்டபம் தெரு வழியே செல்லலாம். இவ்வழிகளில் பொதுமக்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. வாகன நிறுத்தம் மாவட்ட வாரியாக தமுக்கம், காந்தி மியூசியம், அமெரிக்கன் கல்லூரி, எல்லிஸ் நகர், பாலிடெக்னிக் ஆகிய இடங்களில் தற்காலிகமாக நிறுத்திக் கொள்ளலாம். QR கோட் மூலம் நிறுத்தும் இடம் அறிந்து கொள்ளலாம். கோபுர தரிசனம் பொறுத்தவரையில் 4 கோபுரங்களுக்கும் தனித்தனி நடைபாதைகள் அமைக்கப்பட்டு உள்ளன. முக்கிய குறிப்பு: அனுமதி சீட்டு உள்ள VIP வாகனங்களுக்கு மட்டுமே மாசி வீதிகளில் அனுமதி வழங்கப்படுகிறது. இந்த தற்காலிக மற்றும் போக்குவரத்து மாற்றங்களுக்கு பொதுமக்களும், பக்தர்களும், வியாபாரிகளும் மற்றும் வாகன ஓட்டிகள் அனைவரும் ஒத்துழைப்பு தந்து அருள்மிகு ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலின் ஆலய திருக்குடமுழுக்கு வைபவம் எவ்வித சிரமமும் இன்றி சிறப்பாக நடைபெறுவதற்கு ஒத்துழைப்பு வழங்குமாறு மதுரை மாநகர காவல்துறை சார்பாக கேட்டுக் கொள்ளப்படுகின்றது.
1: நேரம் 7:54 நிமிடம். இது ஆகாஷ்வாணி மதுரை FM ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9. வரிசையா நேர்கள் கேட்டு ரசிங்க சூப்பரான பாடல்களா நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நிறைவா ஒழிக்கிற பாடல் டியூட் திரைப்படத்திலிருந்து வந்துகிட்டே இருக்கு நேர்களுக்காகவே.

0: நேர்களை இதுவரை கேட்டு ரசிச்சிங்க பாட்டு இது ஹிட்டு. இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. உங்களிடமிருந்து விடைபெறுவது சூரிய பிரகதீஷ். தொடர்ந்து நேர்கள் ஆகாஷ்வாணியுடன்.
1: கோவை குளிரா கொஞ்சம் குயிலா, கோடை புயலா காற்றின் மகளா, மழையில் வீசும் மண்ணின் மணவா, மனசோரோ ரசிட்டாடி

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். அனைத்து தரப்பினருக்கும் சேவையாற்றி வரும் இயக்கமாக RSS திகழ்கிறது என்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று RSS இயக்கத்தின் நூற்றாண்டு கால சேவை குறித்து பிஜேபி மூத்த தலைவர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் எழுதிய நூலை அவர் வெளியிட்டு பேசினார். இந்நூலின் முதல் பிரதியை மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன், புதுச்சேரி அமைச்சர் திரு நமச்சிவாயம் ஆகியோர் பெற்றுக்கொண்டனர். RSS இயக்கத்தின் சேவைகள் குறித்து டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் விரிவாகவும் தெளிவாகவும் இந்த புத்தகத்தில் எடுத்துக்காட்டியிருப்பதாக திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். தூய்மையே சேவை இயக்கத்தை அரசு அலுவலகங்களில் அமைப்பு ரீதியாக மத்திய அரசு கொண்டுவர இருப்பதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். 6வது தூய்மையே சேவை சிறப்பு இயக்கம் தேசப்பிதா காந்தியடிகளின் பிறந்த நாளான வரும் அக்டோபர்

இரண்டாம் தேதி தொடங்கி மாதத்தின் கடைசி நாளான 31ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. அனைத்து அரசு அலுவலகங்களில் தூய்மை சேவை இயக்கப் பணிகளை ஒருங்கிணைக்கும் வகையிலான இணையதளத்தை நாளை புதுதில்லியில் தாம் தொடங்கி வைக்க இருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். மின்னணு கழிவுப் பொருட்களை பாதுகாப்பாக அப்புறப்படுத்துவது குறித்து விழிப்புணர்வு பணிக்கு மிகுந்த முக்கியத்துவம் அளிக்கப்படும் என்றும் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். உலக நாடுகள் பொருளாதார ரீதியான சிக்கியுள்ள போதிலும் இந்திய பொருளாதாரம் நிலையான வளர்ச்சியை பெற்று வருவதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். சென்னையில் தனியார் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் பேசிய அவர், இளம் பட்டதாரிகள் எளிமையாக நடந்து கொள்வதோடு சவால்களை பொறுமையாக எதிர்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். மாணவர்கள் தேச நலனுக்கு முன்னுரிமை அளித்து தத்தமது துறைகளில் முன்னோடியாக உருவெடுக்க வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார். ஸ்ரீபெரும்புதூர் உரகடம் தொழில் வழித்தடம், வாகன உற்பத்தி மற்றும் ஸ்மார்ட் போன் ஏற்றுமதிக்கான உலகின் மிக முக்கிய மையமாக உருவெடுத்துள்ளது என்றும் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார். தமிழக அரசுக்கும் உலகின் முன்னணி நிறுவனங்களுக்கும் இடையே 15,300 கோடிக்கும் அதிகமான முதலீடுகளுக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகி இருப்பதாக மாநில அரசு கூறியுள்ளது. இது தொடர்பாக இன்று வெளியிடப்பட்டுள்ள அரசின் செய்திக்குறிப்பில், லண்டனில் முதலமைச்சர் திரு விஜய் முன்னிலையில் நேற்று கையெழுத்தான இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மூலம் 10,000-க்கும் மேற்பட்டவர்களுக்கு வேலைவாய்ப்புகள் கிடைக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. வாகன உதிரிபாக உற்பத்தி, ஆராய்ச்சி மேம்பாடு, புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி, உலகளாவிய திறன் மையங்கள் ஆகியவற்றை உள்ளடக்கி இந்த ஒப்பந்தங்கள் செய்யப்பட்டுள்ளதாகவும் அதில் கூறப்பட்டுள்ளது. பிரிட்டன் மற்றும் ஐரோப்பிய நிறுவனங்களுடன் இந்த ஒப்பந்தம் செய்து கொள்ளப்பட்டிருப்பதாகவும், உலகின் பல பகுதிகளில் இந்த நிறுவனங்கள் சிறப்பாக செயல்பட்டு வருவதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட ஆலந்தூர், அடையாறு மண்டலங்களில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து மாநில அமைச்சர் திரு தமிழன் பார்த்திபன் இன்று ஆய்வு செய்தார். சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற இந்த ஆய்வுக் கூட்டத்தில் மழைநீர் வடிகால் பணிகளை விரைந்து முடித்திடவும், நீர்நிலைகள், கால்வாய்கள், மழைநீர் வடிகால்களை தூய்மைப்படுத்தவும், தூர்வாரும் பணிகளை முழுமையாக மேற்கொள்ளவும் அதிகாரிகளுக்கு அவர் உத்தரவிட்டார். தாழ்வான பகுதிகளில் தேங்கும் மழை நீரை உடனுக்குடன் வெளியேற்றும் வகையில் மோட்டார் பம்புகளை தயாராக வைத்திருக்க வேண்டும் என்றும், நிவாரண முகாம்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் மற்றும் உணவுப் பொருட்கள், தண்ணீர் ஆகியவற்றை உறுதி செய்ய வேண்டும் என்றும் திரு தமிழன் பார்த்திபன் அதிகாரிகளிடம் அறிவுறுத்தினார். தமிழகத்தில் மின்சார தட்டுப்பாடு ஏதும் இல்லை என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மின் தட்டுப்பாட்டை போக்க பொது தொகுப்பிலிருந்து 1,500 மெகாவாட் மின்சாரம் பெறப்பட்டதை சுட்டிக்காட்டினார். காற்றாலை மின்சார உற்பத்தி குறைந்ததால்தான் தட்டுப்பாடு ஏற்பட்டதாகவும், மின்தடையை போக்க அரசு தொடர்ந்து நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாகவும் திரு நிர்மல்குமார் தெரிவித்தார். மதுராந்தகம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளராக திருமதி சுகந்தி போட்டியிடுவார் என்று அக்கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் அறிவித்துள்ளார். இதேபோன்று தாராபுரம் தொகுதியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளராக திரு லட்சுமணன் போட்டியிடுவார் என்று அக்கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் அறிவித்துள்ளார். தமிழகத்தில் ஓட்டுநர் உரிமம் மற்றும் பதிவு சான்றிதழ் டிஜிட்டல் மயமாக்கப்பட்டுள்ள நிலையில், இதற்கான நடைமுறையை பொதுமக்கள் எளிதாக அறிந்து கொள்ளும் வகையில் உதவி மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக போக்குவரத்து துறை கூடுதல் ஆணையர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், இந்த உதவி மையங்கள் வாயிலாக டிஜிட்டல் ஓட்டுநர் உரிமம் பெறுவதற்கான செயல் விளக்க காணொலிகளை தமிழ் மற்றும் ஆங்கில பதாகைகள் வாயிலாக அறிந்து கொள்ளலாம் என தெரிவித்துள்ளார். இது தொடர்பான வழிமுறைகளை போக்குவரத்து துறையின் யூடியூப் பக்கத்தில் காணலாம் என்றும் அவர் கூறியுள்ளார். ஜோத்பூர் சென்னை கடற்கரை இடையே அடுத்த மாதம் 3ஆம் தேதி முதல் நவம்பர் 28ஆம் தேதி வரை சிறப்பு ரயில் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. இதேபோன்று சென்னை சென்ட்ரலிலிருந்து ஜோத்பூருக்கு அடுத்த மாதம் 6ஆம் தேதி முதல் டிசம்பர் 1ஆம் தேதி வரை சிறப்பு ரயில்கள் இயக்கப்படுகிறது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும், RNU சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
2: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
2: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
3: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
4: குழந்தைகளோட குட்டித்தனமான நிகழ்ச்சியாக நம்ம கேட்க போற நிகழ்ச்சி தான் பட்டாம்பூச்சிகள். பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சிகளில் குழந்தைகளே நீங்களும் உங்களோட திறமையை வெளிக்காட்டணும். ரைம்ஸு, அதுக்கப்புறம் ஸ்டோரி டெல்லிங், அதுக்கப்புறம் வந்து ஜென்ரல் நாலேஜ், இதெல்லாம் நீங்களும் சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்கு என்ன பண்ணணும்? ஃபோனை எடுக்கணும், டயல் பண்ணணும். 25 30 170 மற்றும் 25 30 171 எண்களில் நீங்கள் அழைக்கணும். அதுக்காக அதுக்கு முன்னாடி 0452 என்ற மதுரையோட முன்னணிப்பில் முதலாவதாக ஒரு பாடலை கேட்டுட்டு மீண்டும் நிகழ்ச்சியில் இணையலாம். ஸ்டே டியூன் வித் ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 அண்ட் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. டான் திரைப்படத்தில் இருந்து

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸின் இரண்டாவது ஷோரூம் இப்போது மதுரை அண்ணா நகரில். திறப்பு விழா சலுகையாக தங்க நகைகளின் மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சில் 150 ரூபாய் கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் எண்ணற்ற சலுகைகள், நிபந்தனைகள் பொருந்தும். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், 80 ft ரோட், ஓல்ட் கோல்சா காம்ப்ளெக்ஸ், அண்ணா நகர், மதுரை. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நேரம் 8:11, 49 நொடிகள். இது ஆகாஷ்வாணி மதுரை FM 103.3 அண்ட் ராமேஸ்வரம் FM 100.9 குழந்தைகளோட குட்டித்தனமா ஸ்டோரிஸ் இதெல்லாம் நம்ம கேட்கிற நிகழ்ச்சியாக பட்டாம்பூச்சிகள் வளம் வந்துட்டு இருக்குங்க. இணைப்பில் இணையக்கூடிய முதல் குழந்தை யாரு, எங்கிருந்து பேசுறாங்க, நம்மளுக்கு என்ன சொல்ல போறாங்க அப்படின்றத கேட்டலாம். வருக, வணக்கம். வணக்கம். யார், எங்கிருந்து பேசுறீங்க?
2: ஒருவரின் குணத்தையும் குற்றத்தையும் ஆராய்ந்து அவற்றில் மிகுதியானதை கொண்டு அவளை பற்றி முடிவு செய்க. இன்னொரு குரல்
1: சொல்லுங்க.
2: தேரான் தெளிவும் தெளிந்தான் கண் ஐயரவும் தீரா இடும்பை தரும் பொருள். ஆராயாமல் ஒருவரை தேர்வு செய்வதும் அவ்வாறு தேர்வு செய்த பின் அவற்றை பற்றி ஐயப்பட்டதும் தீராத துன்பம்.
1: ஓகே, சூப்பரா சொன்னீங்க. என்ன பாட்டு கொடுத்துடலாம் உங்களுக்காக?
2: ஜனநாயகன், இது மோனிகா பாட்டு போடுங்க. நன்றி.
1: ஓகே, கூலி திரைப்படத்திலிருந்து அஜித் பாண்டிக்காகவும் மற்ற அனைத்து குழந்தைகளுக்காகவும் இதோ.

இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி

0: chen1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக.
1: நேரம் 8:17. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 அண்ட் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 குழந்தைகளோட குட்டித்தனமான விஷயங்கள் மற்றும் ரைம்ஸ் ஸ்டோரி இதெல்லாம் நம்ம கேட்குற நிகழ்ச்சியாக தான் பட்டாமூச்சிகள் இருக்கு.
2: அம்மா தோசை ஐசி மாவு குழந்தை மாவு கலந்த தோசை அம்மாக்கு நாலு அம்மாக்கு ரெண்டு அண்ணாக்கு ரெண்டு பாப்பாக்கு ஒன்று.
3: ஓகே, எனக்கு
2: எனக்கு
1: இது மாதிரி உங்கள் குழந்தைகளும் நம்மளோட வானொலியில் பேசணும் அப்படின்னா ஃபோனை எடுங்க, டயல் பண்ணுங்கள். 25 30 170 மற்றும் 25 30 171 என்ற எண்ணோட சேர்த்து 04 52 என்ற மதுரையோட முன்னிணைப்பை தொட்டு அடுத்த பாடலாக தக்லைஃப் திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல்.

நேரம் 8:22:37 நொடிகள். ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 அண்ட் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நம்ம கேட்டுட்டே இருக்கும் பட்டாம்பூச்சிகள். பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக மீசை முறுக்கு திரைப்படத்திலிருந்து

0: நேரம் 8:26 ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 என்ற ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நம்ம கேட்டுட்டே இருக்கோம் பட்டாம்பூச்சிகள். நிறைவான பாடலாக பிரதர் திரைப்படத்திலிருந்து
1: ஃப்ரீயா விடு ப்ரோ, வைப் பண்ணலாம், வைப் ஆயிரும்.
2: டேய், இப்ப நான் பாடுற முடியலடா இருக்கிறேன்.
1: மாமா, டீ அஸ்ஸி.
2: என்னடா திட்டியா?
1: இல்லடா, அஸ்ஸினா ஆ கெத்து மாசு மக்கா மிஷி.
3: சைட்ல ஃபால்ட்ட வச்சு நீ என்ன பார்த்து முறையிற? நான் ஃபுல் ஸ்பீட்ல பேச வந்தா ஏண்டா ஓடி?

0: லூப்பு மோட்ல லைஃப் ஓடினு எப்பாடி இந்திரா எப்பா
1: மச்சான் இட்ஸ் a long way to go.
2: இத்துடன் நிறைவு பெற்றது பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். நான் அகிலாண்ட ஈஸ்வரி. நேரம் 8:30.
3: மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இது இளையோ உலகம். இன்றைய இளையோர் உலகம் நிகழ்ச்சியில் 3 பகுதிகளாக நம்ம பல்வேறு தகவல்களை கேட்க இருக்கோங்க. முதல் பகுதியாக ராமநாதபுரம் மாவட்டம் தாசிம் பிவி அப்துல் காதர் மகளிர் கல்லூரி மாணவிகள் பங்கு பெறும் பல்சுவை நிகழ்ச்சி தான் கேட்க போறோம். பல்சுவை நிகழ்ச்சியில மாணவிகள் நமக்கு ராமநாதபுரம் அரண்மனை, தனுஷ்கோடி வரலாறு மற்றும் நான் விரும்பும் இந்திய சுதந்திர போராட்ட வீரர் என்ற தலைப்புகளை நம்மளுக்கு உரை வழங்க காத்துக்கிட்டு இருக்காங்க. இளையோர் உலகம் நிகழ்ச்சியின் 2 பகுதியா செய்தி தொழில் பழகு, இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பு திறன் ஆலோசனைகள் கேட்கலாம். இளையோர் உலகம் நிகழ்ச்சியின் நிறைவு பகுதியாக கேட்கலாம் வேலை வாய்ப்பு செய்திகள். வாங்கினர்களே, இளையோர் உலகம் நிகழ்ச்சியை சிறப்பா ஆரம்பிக்கலாமா?

0: இளையர் உலகம் நிகழ்ச்சியின் முதல் பகுதியாக ராமநாதபுரம் மாவட்டம் தாசிம் பேவி அப்துல் காதர் மகளிர் கல்லூரி மாணவிகள் பங்கு பெறும் பல்சுவை நிகழ்ச்சி தாங்க கேட்க போறோம். பல்சுவை நிகழ்ச்சியில முதலாவதாக ராமநாதபுரம் அரண்மனை குறித்து நம்மளுக்கு பல்வேறு தகவல்களை வழங்க வராங்க மாணவி ஆனந்த ராஜ கல்யாணி.
1: வணக்கம் நேயர்களே. சேர சோழ பாண்டியன் என்னும் மூவர் செம்மொழியிலே தவழ்ந்து முச்சங்கம் தொட்டிலே கிடந்து பாவலர் நெஞ்சத்திலே வளர்ந்து பன்னசை போர் மஞ்சத்திலே துயின்று தேனும் திணைப்பாலும் திகட்டாத தெள்ளமுதை தெய்வத் தமிழுக்கு அளித்திட்ட என் கம்பன் வள்ளுவன் இவர்கள் நூலோடும் நுகிலோடும் ஊட்டி வளர்த்திட்ட தமிழ் எழுத்தாணி கல்வி எடுத்துக்கொண்டு களிமண் தட்டுகளில் கல்வெட்டுகளில் ஓலை சுவடிகளில் மூங்கில் பட்டயங்களில் காகித படிவங்களில் என்று எல்லா கால

0: மொழிகளுமாக நின்று எல்லா மொழிகளும் மீறி நின்று ஈராயிரம் ஆண்டுகள் தாண்டி நிற்கும் உன்னத மொழியாம் தாய் தமிழையும் இப்போது நான் பேச போவதை கேட்க காத்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். தமிழ்நாட்டோட வரலாற்றுல மிக முக்கியமான இடத்தை பெற்ற ஒரு பகுதி தான் ராமநாதபுரம். இந்த இடம் குறிப்பா சேதுபதி மன்னர்களுடைய ஆட்சிக்கு நெருங்கிய தொடர்புடையது. அந்த வரலாற்றை இன்னைக்கு நம்ம நினைவுபடுத்தி கொண்டிருக்கிற முக்கியமான இடங்கள்ல ஒண்ணுதான் ராமநாதபுரத்தோட அரண்மனை. ராமநாதபுரத்தோட அரண்மனைய ராமலிங்க விலாசம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது சேதுபதி மன்னர்களுடைய அரண்மனையா இருந்துச்சு. அந்த காலத்துல ராமநாதபுரம் பகுதியை சேதுபதி மன்னர்கள் ஆட்சி செஞ்சாங்க. குறிப்பா கிழவன் சேதுபதி போன்ற மன்னர்கள் ராமநாதபுரத்துடைய வளர்ச்சிக்கு முக்கிய பங்கு வகிச்சாங்க. இந்த அரண்மனையில கட்டிடக்கலையும் மிக அழகானது. பழைய காலத்து அரண்மனைகள்ல இருப்பது போல பெரிய சுவர்கள், அழகான ஓவியங்கள், தூண்கள் மற்றும் விசாலமான அறைகள் இங்கு காணப்படுகிறது. குறிப்பா சுவர்களிலேயும் கூரைகளிலையும் வரையப்பட்டிருக்கிற ஓவியங்கள் அந்த காலத்து வாழ்க்கை முறையையும் அரசர்களுடைய வரலாற்றையும் நமக்கு எடுத்துக்காட்டுது. இந்த ஓவியங்களை பார்க்கிறப்ப அந்த காலத்துல மக்கள் எப்படி வாழ்ந்தாங்க, மன்னர்கள் எப்படி இருந்தாங்க, அவங்களுடைய உடை, அவங்களோட பழைய வழக்கங்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்றதையும் நம்மளால ஓரளவுக்கு தெரிஞ்சுக்க முடியும். அதனாலதான் இந்த அரண்மனை ஒரு சாதாரண பழைய கட்டிடம் மட்டும் கிடையாது, இது ஒரு வரலாற்றுடைய பொக்கிஷம்னு கூட சொல்லலாம். சேதுபதி மன்னர்களை பற்றி பேசும்போது அவங்களுடைய ஆன்மீக பணிகளையும் குறிப்பிட வேண்டும்ல. குறிப்பா ராமேஸ்வரம் கோயிலுடைய அவர்களுக்கு நெருங்கிய தொடர்பு இருந்துச்சு. ராமேஸ்வரம் செல்லும் பக்தர்களுக்கு உதவி செய்வதிலையும் அந்த பகுதியை பாதுகாக்கிறதுலயும் சேதுபதி மன்னர்கள் முக்கிய பங்கு வகிச்சாங்க. அதனாலதான் அவங்களுடைய வரலாறு ராமநாதபுரம் மற்றும் ராமேஸ்வரத்தோடையும் இணைஞ்சு காணப்படுது. ராமநாதபுரம் அரண்மனைக்கு செல்லும் போது நம்ம ஒரு பழைய கட்டிடத்தை பார்ப்பது போல மட்டும் இருக்காது. பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த மன்னர்கள் மற்றும் அங்கிருந்த மக்களுடைய வாழ்க்கையை நினைச்சு பார்க்க முடியும். அந்த காலத்துல கட்டிடக்கலை, ஓவியம் மற்றும் வரலாற்று சம்பவங்கள் எல்லாமே நம்ம கடந்த காலத்துக்கு அழைத்து செல்றது போலவே இருக்கும். இந்திய காலத்துல நவீன கட்டிடங்கள் நிறைய வந்துருச்சு. ஆனா இது போன்ற வரலாற்று சின்னங்கள் நம்முடைய பழைய பெருமையை நமக்கு நினைவுபடுத்துது. அதனாலதான் இவை எல்லாத்தையுமே பாதுகாக்கிறது நம்முடைய பொறுப்பு. வரலாற்றை புத்தகத்துல படிக்கிறத விட இந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் நேர்ல போய் பார்க்கிறப்ப அது நம்மளால இன்னும் சிறப்பா புரிஞ்சு கொள்ள முடியும். எனவே ராமநாதபுரம் அரண்மனை என்பது ஒரு அரண்மனை மட்டும் கிடையாது, அது சேதுபதி மன்னர்களின் வரலாறு, தமிழர்களின் பண்பாடு மற்றும் நம்முடைய பழமையான கட்டிடக்கலையை பற்றி சொல்லும் ஒரு முக்கியமான அடையாளம். நம்முடைய வரலாற்றையும் இது போன்ற வரலாற்று சின்னங்களையும் தெரிந்து கொண்டு அவற்றை பாதுகாப்போம். நன்றி, வணக்கம்.
1: தனுஷ்கோடியோட வரலாறு குறித்து நமக்கு உரைவழங்க காத்துக்கிட்டு இருக்காங்க மாணவி ஸ்ரீ லட்சுமி நாராயணி.
2: வணக்கம் நேயர்களே. தனுஷ்கோடி அப்படிங்கிற பேரை நம்மள நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்போம். ஆனா அந்த இடத்துக்கு பின்னாடி இவ்வளவு பெரிய வரலாறு இருக்கிறதுன்னு நிறைய பேருக்கு தெரியாது. தனுஷ்கோடி தமிழ்நாட்டின் ராமநாதபுரம் மாவட்டத்துல ராமேஸ்வரத்துக்கு அருகில் இருக்கிற இந்தியாவின் கடைசி பகுதியில ஒன்றாகவும் கருதப்படுது. ஒரு பக்கம் வங்காள விரிகுடாவும் இன்னொரு பக்கம் மன்னார் வளைகுடாவும் இருக்கிறது மாதிரி அமைந்திருக்குது. இதனால இந்த இடத்தோட இயற்கை அழகு ரொம்பவே வித்தியாசமா இருக்கும். தனுஷ்கோடி என்ற பெயரு ராமாயணத்தோட தொடர்புடையது. ராமர் இலங்கைக்கு செல்லும் கடலை கடக்க வேண்டிய நேரத்துல வானர படையின் உதவியுடன் பாலம் அமைக்கப்பட்டதாக நம்பப்படுது. அந்த பாலம் அமைந்த இடம்தான் தனுஷ்கோடின்னு சொல்லப்படுது. தனுஷ் என்றால் வில். ராமர் தனது வில்லால் பாலத்தை அளித்த இடம் என்பதனால தனுஷ்கோடி என்ற பெயர் வந்ததாகவும் சொல்லப்படுது. ஆனா தனுஷ்கோடி உண்மையான சோக வரலாறு 1964 நடந்த ஒரு மிகப்பெரிய புயலோடு தொடர்புடையது. 1964 டிசம்பர் மாதம் தனுஷ்கோடிய ஒரு பயங்கரமான புயல் தாக்குச்சான். அந்த புயல் காரணமா கடல் கொந்தளிச்சு ஊரே பெரிய அளவுல பாதிக்கப்பட்டுச்சு. தனுஷ்கோடி ஒரு சாதாரணமான ஊர் மட்டும் இல்ல, அங்க வீடுகள், கடைகள், தேவாலயம், ரயில் நிலையம் என்று நிறைய இருந்துச்சு. மக்கள் அங்க வசித்து வந்தாங்க. அந்த புயல்ல தனுஷ்கோடி நகரமே கிட்டத்தட்ட அழிஞ்சு போச்சு. அந்த சம்பவம் தமிழ்நாட்டுல வரலாற்றையே மிகவும் சோகமான சம்பவங்களாக இன்று கருதப்படுது. புயலுக்கு பிறகு தனுஷ்கோடிய மீண்டும் குடியமர்த்துவது பாதுகாப்பானது இல்ல அப்படின்னு அரசு அறிவிச்சிட்டாங்க. அதனால அந்த இடம் படிப்படியாக மக்கள் வசிக்காத பகுதியாக மாறுச்சு. இப்போ தனுஷ்கோடிக்கு போனா அங்க பழைய கட்டிடங்கள் இடிபாடுகளை பார்க்க முடியும். பழைய தேவாலயத்தின் சுவர்கள், ரயில் நிலையத்தின் எஞ்சிய பகுதிகள் என்று அந்த காலத்தை நினைவுபடுத்த நிறைய விஷயங்கள் அங்க இன்னும் இருக்குது. அந்த இடத்துக்கு இன்னொரு சிறப்பு என்னன்னா, அங்க இருக்கும் கடலும் மணலும் சேர்ந்து ஒரு வித்தியாசமான அனுபவத்தை கொடுக்கும். குறிப்பா சொல்ல போனா சூரிய உதயம், சூரிய அஸ்தமனம் பார்க்க தனுஷ்கோடி ரொம்ப அழகான இடம். சுற்றுலா பயணிகள் நிறைய பேர் இப்போது அங்க போறாங்க. ஆனா தனுஷ்கோடி போகும்போது அதை வெறும் சுற்றுலா தலமாக மட்டும்

0: பார்க்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அங்கே நின்று அந்த இடத்தோட வரலாற்றை நினைத்து பார்த்தா அந்த புயலில் பாதிக்கப்பட்ட மக்களையும் அவர்கள் இழந்த வாழ்க்கையையும் நம்மால் புரிஞ்சு கொள்ள முடியும். எனக்கு தனுஷ்கோடி என்றாலே ஒரு நேரத்தில் இரண்டு விஷயங்கள் தான் நினைவுக்கு வரும். ஒன்று அதன் அழகு, இன்னொன்று அதன் சோகம். இயற்கை எவ்வளவு அழகாக இருக்கிறது, அதே இயற்கை சில நேரங்களில் எவ்வளவு பெரிய அழிவையும் ஏற்படுத்துதில்லை. நம்ம வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் அதிலிருந்து நம் பாடம் கற்றுக்கிறது முன்னேற வேண்டும். அதே மாதிரி இன்று தனுஷ்கோடி மீண்டும் ஒரு முக்கியமான சுற்றுலா தலமாக மாறி இருக்குது. இதோட என் உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
1: எனக்கு பிடித்த இந்திய சுதந்திர போராட்ட வீரர் அப்படிங்கிற தலைப்புல நமக்கு உரை வழங்க காத்துக்கிட்டு இருக்காங்க ஒரு மாணவி. வாங்க, என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம்.
2: அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பேரு ரிலா ஃபாத்திமா. நான் முதலாம் ஆண்டு முதுகலை உளவியல் படிச்சுட்டு இருக்கேன். இது நான் மனசுல நினைக்கிற ஒருத்தரை பத்தி இப்ப நான் சொல்லுவேன். அவர் யாருன்னு நீங்க தான் கெஸ் பண்ண போறீங்க. ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஆயுதம் ஏந்தி போராடுவதை விட அறிவை ஏந்தி போராடுறதான் ஒரு தேசத்தை நிரந்தரமாக வாழ வைக்கும் அப்படின்னு தன்னோட வாழ்க்கை மூலமா உலகிற்கு உணர்த்திய ஒரு இந்தியர். மதத்தால் பிரிஞ்சு கிடந்த நம்ம தேசத்தை அறிவால ஒன்று சேர்க்க முடியும் என்று நிரூபித்த ஒரு மா மனிதர். இதை எல்லாத்தையும் தாண்டி இந்த நாட்டோட எதிர்காலத்தை வடிவமைக்க தொலைநோக்கு பார்வை கொண்ட தலைவர். இவரை பத்தி மகாகவி பாரதியார் ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. ஜாதி மதங்களை பாரும், உயர் ஜென்மம் இத்தேசத்தில் எய்தின ராயின் என்ற மகாகவி பாரதியார் பாடின இந்த லயனை ப்ரூவ் பண்ற மாதிரியே தன்னுடைய வாழ்க்கையை இலக்கணமாக அர்ப்பணித்த ஒரு மனிதர். ஜாதி மதம் மொழி எல்லைகளை கடந்து இந்தியாவை நேசித்த ஒரு மாபெரும் மனிதர் தான் என்னோட முன்மாதிரியா கூறுக நான் அளவற்ற பெருமை கொள்கிறேன். நான் பெருமைப்படும் இந்தியர் வந்து 1888 ஆண்டு புனித நகரமான மக்காவில பிறந்தார். ஒரு நிமிஷம், மக்கா நான் சொன்னேன் அப்படின்னு நினைக்கிறீங்க? எதிராக கேள்வி எழுப்பி துணிச்சல் அவருக்கு இருந்தது. அபாரமான நினைவாற்றல், ஆழமான வாசிப்பு பழக்கம், எழுத்து திறன் ஆகியவற்றால் சின்ன வயசுலேயே அறிஞராக உயர்ந்தார். மற்றவங்க விளையாண்டு வயசுல புத்தகத்தோடும் சிந்தனைகளோடும் போராடி கொண்டிருந்தார். பேனாமுனை கத்தி முனையை விட கூர்மையானது என்ற பழமொழியை தன் வாழ்நாள் முழுவதும் நிரூபித்த மாமனிதர் அவர். 1912 ஆண்டு அவர் தொடங்கின ஒரு அல் ஹிலால் என்ற பத்திரிகை வெறும் செய்தித்தாள் மட்டுமல்ல, அது இந்திய மக்களுடைய விழிப்புணர்வை தூண்டிய ஒரு புரட்சி குழல்னே சொல்லலாம். தனது எழுத்துக்கள் மூலமா பிரிட்டிஷ் ஆட்சியோட அநீதிகளை மக்கள்கிட்ட வெளிச்சம் போட்டு காட்டின ஒருவர். இந்துக்களும் முஸ்லிம்களும் ஒன்றுபட்டால் மட்டும்தான் இந்தியா சுதந்திரம் பெற முடியும் என்று அவர் உறுதியாக நம்பிய ஒருவர். அவர் எழுத்தின் தாக்கத்தை கண்டு அஞ்சிய பிரிட்டிஷ் அரசு அவரோட பத்திரிகையை தடை செய்யறாங்க. அவரை சிறையிலும் அடைக்கிறாங்க. ஆனா சிறைகள் தான் எதுக்காக? அவர் உடல்களை மட்டும் தடை செய்வதற்கு மட்டுமே. ஆனா அவரோட சிந்தனைகளும் தேசபக்தியையும் அல்ல. தனது 35வது வயசுல இந்தியா தேசிய காங்கிரஸோட தலைவராக உயர்ந்து இளைஞர்களோட நம்பிக்கையாக மாறினாரு. இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை கொடுத்து நாடு முழுவதும் கடுமையான விவாதங்கள் நடைபெற்றிருக்கிற பொழுது அதற்கு எதிராக தைரியமாக குரல் கொடுத்த ஒரு முக்கியமான தலைவர்ல இந்த மாமனிதரும் ஒருத்தர். மதத்தின் பெயரால் நாட்டை பிரிப்பது எதிர்காலத்தில் பெரும் விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படின்ற ஒரு விஷயத்தை கடுமையா எச்சரிக்கிறாக. இந்தியாவில் பல்வகை தன்மை தான் அதோட பலம் என்று அவர் ஆணித்தனமாக நம்பினார். அது மட்டும் அல்ல, இந்தியா சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறம் அந்த மாமனிதர் நினைச்சிருந்தாருன்னா அவர் வேற ஒரு அமைச்சகங்களை பெற்றிருக்கலாம். ஆனால் அவர் விரும்பி தேர்ந்தெடுத்த ஒரே துறை கல்வித்துறை. 14 வரை உள்ள குழந்தைகளுக்கு இலவச கல்வி வழங்கப்பட வேண்டும் என்று உயரிய இலக்கை முன்னிறுத்தினார். இந்தியாவின் கல்வி அமைப்பு உலகத்தரத்தை அடைய வேண்டும் என்பதற்காக அயராது உழைத்த ஒரு மனிதர். இன்று உலகம் மதிக்கும் IIT கராக்பூர் போன்ற உயர்கல்வி நிறுவனங்களும் பல்கலைக்கழக கல்வியின் தரத்தை மேம்படுத்தும் UGC போன்ற அமைப்புகளும் உருவாக அவரது தொலைநோக்கு பார்வை முக்கிய அடித்தளமாக அமைந்தது. அவர் அன்று விதைத்த கல்வி விதைகளை இன்று உலகின் பல்வேறு துறைகளில் இந்தியர்கள் சாதனை படிக்க வழிவகுத்துள்ளன. அறிவின் மூலம் ஒரு நாட்டை உயர்த்த முடியும் என்பது அவரே நிரூபித்தார். இவ்வளவு விஷயம் உங்ககிட்ட நான் சொல்லியிருக்கேன். நான் நினைக்கிறேன் நீங்க கெஸ்ட் பண்ணிருப்பீங்க. ஒருவேளை கெஸ்ட் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு இன்னொரு ஹிண்டும் நான் தரேன். அவர் யாரும் இல்ல, இந்தியாவோட முதல் கல்வி அமைச்சர். அவரோட பிறந்த நாளான நவம்பர் 11 அன்றுதான் நம்ம தேசிய கல்வி நாளாக கொண்டாடுறோம். அவர் வேறு யாரும் இல்ல, மௌலானா அபுல் கலாம் ஆசாத். 1992 ஆண்டு அவருக்கு வழங்கப்பட்ட பாரத ரத்னா விருது அவரது கல்வி, தேசிய ஒற்றுமை மற்றும் தேசப்பற்றுக்காக நாடு செலுத்திய ஒரு உயரிய மரியாதை. நாட்டை நேசிக்க மதம் முக்கியமல்ல, நல்ல மனமும் உயர்ந்த சிந்தனையும் தான் முக்கியம் என்பதை தனது வாழ்நாள் முழுவதும் கற்றுக் கொடுத்தவர் அவர். அறிவையும் ஒற்றுமையும் மனித நேயத்தையும் தன் வாழ்நாள் முழுவதும் விதைத்த மௌலானா அபுல் கலாம் ஆசாத் தான் நான் என்னாலும் பெருமைப்படும் ஆகச்சிறந்த இந்தியர். நன்றி, வணக்கம்.

0: இளையோர்லகம் நிகழ்ச்சியின் இரண்டாம் பகுதியாக இனி கேட்கலாம் செய்தொழில் பழகு. இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பு திறன் ஆலோசனைகள் வழங்குகிறார் உதவி பேராசிரியை மற்றும் வேலைவாய்ப்பு அலுவலர் டாக்டர் டி நிரஞ்சனி அவர்கள். இது சென்ற வாரம் இளையோர் உலகம் நிகழ்ச்சியில் இடம்பெற்ற செய்தொழில் பழகு பகுதியின் தொடர்ச்சியாகும்.
1: காலேஜ் ஸ்டடீஸ் அதோட சேர்த்து எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டீஸா என்னென்ன ஸ்கில்ஸ் எல்லாம் வந்து இன்றைய கால மாணவர்கள் உருவாக்கி கொள்ளணும்?
2: டிகிரி வந்து ஒரு என்ட்ரி பாஸ் மட்டும்தான், டிகிரியோட சேர்ந்து ஒரு பேசிக்கா ஒரு நாலு ஸ்கில்ஸ் கண்டிப்பா வேணும் சார் எந்த ஒரு ஸ்டூடெண்ட்டுக்குமே. அதில் ஃபர்ஸ்ட் ஸ்கில் வந்து டிஜிட்டல் ஸ்கில்ஸ்ன்னு சொல்லுவாங்க. டிஜிட்டல் ஸ்கில்ஸ்ன்னு கேட்டிங்கன்னா பேசிக்காக வந்துட்டு ஒரு மெயில் எப்படி அனுப்பணும், அந்த மெயிலில் வந்துட்டு எப்படி வந்து நான் ரிசீவ் பண்ணணும், வேர்ட் எக்ஸல் பவர் பாயிண்ட் பேசிக்காக தெரிஞ்சிருக்கணும், டேட்டா டூல்ஸ் எனக்கு தெரிஞ்சிருக்கணும். சின்னதாக ஒரு விஷயம், ஒரு இமேஜை ஒரு பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணி கொடுங்க, ஒரு பிடிஎஃபை இமேஜாக கன்வெர்ட் பண்ணி கொடுங்க, இந்த ஒரு பேசிக் டூல்ஸ் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சிருக்கணும். டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ஸ் என்ன இருக்குது, ஏஐ டூல்ஸ், இது எல்லாமே பேசிக்காக டிஜிட்டல் டூல்ஸ் வந்துட்டு எனக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். இதை தான் டிஜிட்டல் ஸ்கில்ஸ்ன்னு சொல்கிறோம். ரெண்டாவதாக இருக்கக்கூடிய ஸ்கில் வந்து பார்த்திங்கன்னா கம்யூனிகேஷன் அண்ட் சாஃப்ட் ஸ்கில்ஸ். எனக்கு எல்லாம் தெரியும், இந்த ரெண்டாவதுன்ற ஒரு ஸ்கில் இல்லைன்னு சொன்னிங்கன்னா என்னால் சர்வைவல் ஆகவே முடியாது. எனக்கு எவ்வளோ டெக்னிக்கல் நாலேஜ், எவ்வளோ டிஜிட்டல் ஸ்கில்ஸ் இருந்தாலுமே இந்த ரெண்டு ஸ்கில் இல்லைன்னா வந்துட்டு என்னால கண்டிப்பா சர்வைவல் ஆக முடியாது. சோ மூணாவதா இருக்கக்கூடிய ஸ்கில் வந்து பாத்தீங்கன்னா இண்டஸ்ட்ரி ஸ்கில்ஸ். இந்த இண்டஸ்ட்ரி ஸ்கில்ஸ் வந்துட்டு ஒரு பர்டிகுலர் ஸ்டூடெண்ட்க்கு எப்படி கிடைக்கும்னு கேட்டிங்கன்னா இன்டர்ன்ஷிப் பண்றது மூலமா கிடைக்கும், ப்ராஜெக்ட் பண்றது மூலமா கிடைக்கும், இல்ல ஆன் தி ஜாப் ட்ரெய்னிங் போனா கிடைக்கும். இல்ல இண்டஸ்ட்ரியல் விசிட் போனாலுமே அவங்களுக்கு அந்த ஸ்கில்ஸ் வந ஜாப் கிவ்வராகவும் நான் இருப்பேன். இந்த ஸ்கில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம். வேலையை வந்துட்டு உருவாக்கி என்னால் 10 பேருக்கு லைஃப் கொடுக்க முடியுன்ற ஒரு ஸ்கில் வந்துட்டு கண்டிப்பாக இருக்கணும். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நான் எப்படி வந்துட்டு இது ஒரு மெஷரபிள் ஸ்கில்லாக கொடுப்பேன்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் இயரில் வந்துட்டு உன்னோட கம்யூனிகேஷன் டிஜிட்டல் ஸ்கில்லையும் ஸ்ட்ராங் பண்ணிக்கோ. செகண்ட் இயர் வர்றப்ப வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று பர்டிகுலராக எந்த டொமைன் நீ சூஸ் பண்ணியிருக்கியோ அந்த டொமைனில் ஸ்கில்ஸை வந்துட்டு அப்ஸ்கில்லிங் பண்ணிக்கோ, இன்டர்ன்ஷிப் பண்ணிக்கோ, நீ அதுலேருந்து நாலேஜ் கெயின் பண்ணிக்கோ. தேர்ட் இயர்

0: வர்றப்ப பக்காவா இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்ணி பிளேஸ்மெண்ட்ஸை கிராக் பண்ணிடுன்னு சொல்லி. ஏன்னா ஃபைனல் செமஸ்டர்ல மட்டும்தான் இன்டர்வியூஸ் வந்து நம்ம பிளேஸ்மெண்ட் ட்ரைவ்ஸ் எல்லாமே நடக்கும். அப்படின்றப்ப ஃபிஃப்த் செமஸ்டர்ல வந்துட்டு இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன், சிக்ஸ்த் செமஸ்டர்ல பிளேஸ்மெண்ட் ட்ரைவ்ஸ் நாங்கள் கொண்டு போவோம். ஸோ இந்த மாதிரி பசங்களை ஒரு சிஸ்டமேட்டிக்காக கொண்டு போகிறப்ப கண்டிப்பா 100% அவங்க ஒரு ஜாப் ரெடி கேண்டிடேட்டா கண்டிப்பா இருப்பாங்க.
1: இளைஞர்களுடைய வேலை வாய்ப்பு திறனா அதிகரிக்கிறதுக்காக மத்திய அரசு மாநில அரசு என்னென்ன திட்டங்கள்லாம் வச்சுருக்காங்க, அதை எப்படி வந்து இளைஞர்கள் யூஸ் பண்ணிக்கலாம்?
0: ஸோ இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை இளைஞர்களுக்கு வந்துட்டு அன்எம்ப்ளாய்மெண்ட்டை ரிமூவ் பண்ணுறதுக்கும் அவங்க ஸ்கில்ஸை வந்துட்டு அப்ஸ்கில் பண்ணுறதுக்கும் போத் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட் நிறைய ஸ்கீம்ஸ் வந்துட்டு கொடுத்துட்ருக்காங்க. அதில் பர்டிகுலராக நம்ம தமிழ்நாடு கொடுக்கக்கூடிய ஸ்கீம் வந்து பார்த்திங்கன்னா திறன் தமிழ்நாடுன்ற ஒரு ஸ்கீமில் வந்துட்டு கொடுத்துட்ருக்காங்க. எதுக்காக இது திறன் தமிழ்நாடுன்றதை கொடுத்துருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா இண்டஸ்ட்ரி அலைன் கோர்சஸ், அதாவது இண்டஸ்ட்ரிக்கு வந்துட்டு என்ன ஸ்கில்ஸ் வேணுன்றதை ஒரு கோர்ஸாகவே கொடுத்துட்றாங்க. ப்ளஸ் இதுக்குரிய கரியர் கைடன்ஸ் கொடுத்துட்றாங்க, மென்டர்ஷிப் கொடுக்குறாங்க, இன்டர்ன்ஷிப்ஸ் கொடுக்குறாங்க, ஹேக்கத்தான்ஸ் வந்து நிறைய வந்துட்டு உங்கள் ஸ்கில்ஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு பண்ணுறாங்க. இன்னொன்று அப்ரெண்டிஷிப் பிளேஸ்மெண்ட் சப்போர்ட்ஸும் வந்துட்டு நிறைய பண்ணி கொடுக்குறாங்க. இதை தவிர சென்ட்ரல் கவர்மெண்ட்ஸில் வந்துட்டு ஸ்கில் இண்டியா ப்ரோக்ராம்ன்றது வந்துட்டு ஒரு முக்கியமான ஒன்று. இதில் PMKVY ப்ளஸ் வந்து ஜன்சக்தன் இந்த மாதிரி நிறைய ஸ்கீம்ஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ இதில் வந்து நாப் ஸ்கீமில் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் ரூமில் கெயின் பண்ண நாலேஜை வந்துட்டு ஆக்சுவல் ஒர்க் பிளேஸில் வந்து நம்ம எப்படி பயன்படுத்திக்க முடியுன்றதுக்குரிய ஒரு நல்லது ஒரு பிளாட்ஃபார்மாக வந்துட்டு இதில் இருக்குது. ஒரு நிறைய ஸ்கீம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அப்ரெண்டிஷிப் வந்துட்டு ஸ்டைஃபண்டோடு கொடுக்கக்கூடிய நிறைய கம்பெனிஸ் எல்லாமே இதில் இருக்காங்க. ஸோ கவர்மெண்ட் கேன் கிரியேட் த ஆப்பர்ச்சுனிட்டி, பட் ஸ்டூடெண்ட்ஸ் கிரியேட் த கேப்பபிலிட்டி.
1: இன்றைய கால இளைஞர்கள் நல்ல ஒரு ஜாப் பிளேஸ் ஆகணும் அப்படின்னா ஒரு பிளேஸ்மெண்ட் ஆஃபீஸராக உங்களுடைய ஆலோசனை என்ன மேடம்?
0: மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்துட்டு சரி அன்பான இளைஞர்களுக்கும் நான் சொல்ல விரும்புவது ஒன்றே ஒன்று தான், வேலை கிடைக்கும் வரை வந்து தயவு செஞ்சு காத்துட்டு இருக்காதீங்க. அது வரைக்கும் உங்களுக்கு வேலைக்கு தகுதியானவங்களா மாத்துறதுக்குரிய ஸ்கில்ஸை நீங்க வளர்த்துக்கோங்க, உங்களை தயார்படுத்தி கொள்ளுக்கோங்க. ஸோ முத உங்க கரியர் கோலை ரொம்ப தெளிவா அதை ஃபிக்ஸ் பண்ணுங்க. உங்க டிகிரியோட உங்க கரியர் கோலுக்கு ரெலவெண்டா இருக்கக்கூடிய ஸ்கில்ஸ், அதாவது இண்டஸ்ட்ரி ரெலவெண்ட் ஸ்கில்ஸ் குறைஞ்சது 2 இல்லைனா 3 கத்து வச்சுக்கோங்க. இன்டர்ன்ஷிப் செய்யுங்க, அந்த ஸ்கில்ஸை எக்ஸிபிட் பண்றதுக்கு இன்டர்ன்ஷிப் போங்க, ப்ராஜெக்ட் பண்ணுங்க. ப்ளஸ் இன்டர்வியூவை எப்படி எதிர்கொள்ளணும்ன்றதை வந்துட்டு கண்டினியூஸாக ப்ராக்டிஸ் பண்ணுங்க. கன்சிஸ்டன்ட் ப்ராக்டிஸாக வந்துட்டு ஒரு பர்ஃபெக்ட் மேனை கிரியேட் பண்ணும். அதே மாதிரி உங்கள் ரெசியூம்ஸை வந்துட்டு அப்டேட் பண்ணிகிட்டே இருங்க. திருப்பியும் சொல்கிறது உங்கள் ஜாப் ரோலுக்கு ஏற்ற மாதிரி ரெசியூம்ஸை கண்டிப்பாக பண்ணுங்க. ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறீங்க, அதில் திடீர்னு வந்து நீங்கள் சக்ஸஸ் ஆக முடியலன்னு சொன்னீங்கன்னா என்றைக்குமே கிவ் அப் பண்ணாதீங்க. ரிஜெக்ஷன் இஸ் நாட் த எண்ட் ஆஃப் யுவர் கரியர், இட்ஸ் ஃபீட்பேக் ஃபார் யுவர் நெக்ஸ்ட் அட்டம்ப்ட். இதுதான் நான் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். இன்னோடு இட்ஸ் மை ஹம்பிள் ரெக்வஸ்ட் டு ஆல் த பேரண்ட்ஸ், படிச்சையா, டிகிரி வாங்கினியா, டிகிரியில் எவ்வளோ பர்சன்டேஜ் வாங்கினன்றது உங்கள் பிள்ளைங்கிட்ட கேட்கறத விட இந்த படிப்புலேருந்து உனக்கு என்ன ஸ்கில்ஸ் எல்லாம் கிடைச்சது, என்னென்ன ஸ்கில்ஸ் எல்லாம் கற்றுக்க போற, நீ என்னவா ஆக போறன்ற கேள்வியை முத பேரண்ட்ஸ் கேளுங்க. தயவு செஞ்சு இதை ஸ்கூல் டேஸ்லேருந்தே கேட்டாதான் அவங்களோட கரியர் கோல் என்னன்றது வந்துட்டு அவங்களுக்கு தெரியும். இன்னொன்று நான் ஸ்டூடெண்ட்ஸை சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களை நேற்று நான் எப்படி இருந்தேன்றதை இன்னைக்கு உங்களோட கம்பேர் பண்ணி பாருங்கள். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் சக்ஸஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். மற்றவங்க அப்படி ஆயிட்டாங்க, இவன் அப்படி இருக்காமா அப்படி இருக்காங்க, மற்றவங்களோட உங்களை என்றைக்குமே கம்பேர் பண்ணாதீங்க. நான் பர்சனலாக நான் ஒரு விஷயம் பண்ணது சக்ஸஸ் ஆயிருக்கேன், என்றைக்குமே வந்துட்டு ஒரு நோட் மாதிரி நான் போட்டு எழுதுவேன். நான் என்னென்ன டெய்லி ஆக்டிவிட்டீஸ் பண்ணுவேன்றது வந்துட்டு ஒரு வாரத்துக்கு வந்து டேட் வைஸாக போட்டு மானிட்டர் பண்ணுவேன். என்னால் ஒரு விஷயத்த கன்சிஸ்டண்ட்டாக பண்ண முடியுதா, கன்சிஸ்டண்ட்டாக எந்த ஒரு ஆள் வந்துட்டு ஒரு விஷயத்த பண்ணுறாங்களோ அவங்க லைஃப்பில் சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக வருவாங்கன்றது நான் ரியல் டைமில் என் பிள்ளைங்கக்கிட்டையும் நான் அப்சர்வ் பண்ணியிருக்கேன், நானுமே அதை ப்ராக்டிக்கலாக டெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ என்னைய பொறுத்த வரைக்கும் இளைஞர்கள் வந்துட்டு வேலை தேடுபவர்களாக மட்டுமல்லாமல் எதிர்காலத்தில் வேலை வழங்குபவர்களாகவும், அதாவது என்டர்பிரெனர்ஸ், இன்னோவேட்டர்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிள்ஸ் ப்ரொஃபஷனல்ஸாகவும் இருக்கணுன்றது வந்துட்டு என்னோட தாழ்மையான வேண்டுகோள். ஃபைனலாக சொல்றது ஒரே ஒரு விஷயம்தான், யுவர் டிகிரி இஸ் யுவர் ஃபவுண்டேஷன், யுவர் ஸ்கில்ஸ் ஆர் யுவர் ஸ்ட்ரென்த், யுவர் ஆட்டிடியூட் இஸ் யுவர் ஐடென்டிட்டி அண்ட் யுவர் கண்டினியூஸ் லேர்னிங் இஸ் யுவர் ஃபியூச்சர். இன்றைய இளைஞர்களின் திறமையில் நம்பிக்கை வைப்போம், அவர்களுக்கு வாய்ப்புகளை உருவாக்குவோம், அவர்களை திறமையான தன்னம்பிக்கையான வேலைவாய்ப்புக்கு தயாரான இளைஞர்களை உருவாக்குவோம்.

0: என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
1: இளையோர் உலகம் நிகழ்ச்சியில் இனி நிறைவு பகுதியாக கேட்கலாம் இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பு செய்திகள். ஓய்வூதிய நிதி ஒழுங்குமுறை வளர்ச்சி அனைத்தில் காலி பணியிடங்களுக்கு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அசிஸ்டன்ட் மேனேஜர் பிரிவில் ஜெனரல், ஆராய்ச்சி, காப்பீட்டு கணிப்பாளர் என பல்வேறு பதவிகளுக்கு மொத்தம் 30 இடங்களுக்கு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இதற்கான கல்வி தகுதியாக பிஇ அல்லது பிடெக் முடிச்சிருக்கணும். வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் 24/9/2026 படி 18 வயது முதல் 30 வயது வரை உள்ள இளைஞர்கள் இந்த வேலைவாய்ப்பிற்கு விண்ணப்பிக்கலாம். இதற்கான தேர்ச்சி முறையாக எழுத்து தேர்வு மற்றும் நேர்முக தேர்வு நடைபெறும். இந்த தேர்வுக்கு நீங்க ஆன்லைன்ல விண்ணப்பிக்கணும். விண்ணப்ப கட்டணமாக ₹1000 நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. SC/ST பிரிவினருக்கு கட்டணம் கிடையாது. இந்த வேலைவாய்ப்பிற்கு விண்ணப்பிக்க கடைசி நாள் செப்டம்பர் 24/2026. இந்த வேலைவாய்ப்பிற்கு விண்ணப்பிக்க மேலும் இதுகுறித்த விவரங்கள் அறிய pfrda.org.in என்ற இணையதள முகவரியை அணுகலாம். மத்திய அரசின் கீழ் செயல்படும் கிராம வங்கிகளில் காலி பணியிடங்களுக்கு தேர்வு அறிவிப்பை IBBS வெளியிட்டிருக்காங்க. ஆபீஸ் அசிஸ்டன்ட், ஆபீசர் பிரிவில் ஜெனரல், ஐடி, CA, சட்டம், அக்ரிகல்ச்சர் ஆபீசர் உட்பட பல்வேறு பதவிகளுக்கு 13,715 இடங்களுக்கு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இதற்கு தமிழகத்தில் மட்டும் 464 இடங்களுக்கு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இதற்கான கல்வி தகுதியாக நீங்க பட்டப்படிப்பு முடிச்சிருக்கணும். வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் 21/9/2026 படி 18 வயது முதல் 50 வயது வரை உள்ள இளைஞர்கள் இந்த வேலைவாய்ப்பிற்கு விண்ணப்பிக்கலாம். இதற்கான தேர்ச்சி முறையாக பிரிலிமினரி, மெயின் தேர்வு மற்றும் நேர்முக தேர்வு நடைபெறும். தேர்வு மையமாக சென்னை, கோவை, மதுரை, திருநெல்வேலி உட்பட 16 இடங்கள் உள்ளன. இந்த வேலைவாய்ப்பிற்கு நீங்க ஆன்லைன்ல விண்ணப்பிக்கணும். விண்ணப்ப கட்டணமாக ₹850 நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. SC/ST பிரிவினருக்கு ₹175 கட்டணமாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இந்த வேலைவாய்ப்பிற்கு விண்ணப்பிக்க கடைசி நாள் செப்டம்பர் 21/2026. இந்த வேலைவாய்ப்பிற்கு விண்ணப்பிக்க மேலும் இது குறித்த விவரங்கள் அறிய IBBS.in என்ற இணையதள முகவரியை அணுகலாம். தெற்கு ரயில்வேயில் அப்ரண்டிஸ் காலி பணியிடங்களுக்கு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. எலக்ட்ரிஷியன், எலக்ட்ரானிக் மெக்கானிக், ஃபிட்டர், வெல்டர், பெயிண்டர், மெடிக்கல் லேப் டெக்னீஷியன் உள்ளிட்ட பிரிவுகளில் மொத்தம் 4,308 இடங்களுக்கு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இதற்கான கல்வி தகுதியாக 10ஆம் வகுப்பு +2 ITI இதில் ஏதேனும் ஒரு படிப்பு நீங்கள் முடிச்சிருக்கணும். வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் 27/9/2026 படி 15 வயது முதல் 24 வயது வரை உள்ள இளைஞர்கள் இந்த வேலைவாய்ப்பிற்கு விண்ணப்பிக்கலாம். இதற்கான தேர்ச்சி முறையாக சான்றிதழ் சரிபார்ப்பு நடைபெறும். இந்த தேர்விற்கு நீங்க ஆன்லைன்ல விண்ணப்பிக்கணும். விண்ணப்ப கட்டணமாக ₹100 நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. பெண்கள் SC/ST பிரிவினருக்கு கட்டணம் கிடையாது. இந்த வேலைவாய்ப்பிற்கு விண்ணப்பிக்க கடைசி நாள் செப்டம்பர் 27/2026. இந்த வேலைவாய்ப்பிற்கு விண்ணப்பிக்க மேலும் இது குறித்த விவரங்கள் அறிய sronline.etrpindia.com என்ற இணையதள முகவரியை அணுகலாம். வேலைவாய்ப்பிற்காக விண்ணப்பிக்கும் அனைத்து இளைஞர்களுக்கும் வெற்றி பெற வாழ்த்துகள். இன்றைய இளையோர் உலகம் நிகழ்ச்சியில் நாம் 3 பகுதிகளாக பல்வேறு இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டாங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை இளையோர் உலகம் நிகழ்ச்சியில் கேட்கலாம். இதுடன் இன்றைய இளையோர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. நிகழ்ச்சி அமைப்பில் உதவி ஸ்ரீநாத், நிகழ்ச்சி அமைப்பு, நிகழ்ச்சி பொறுப்பாளர் கே. வேல்முருகன்.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253166.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் இரவு 9 மணி. இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. தொடர்ந்து வளம் வர இருக்கு காற்றில் விரியும் கடித மலர்கள், அதாவது கடிதங்களாக வந்துட்டு விமர்சன கடிதமும் விருப்பப்படலும் தொடர்ந்து பார்க்க இருக்கோம் நம்ம நிகழ்ச்சியில். அதுக்கு நீங்கள் முகவரியை நோட் பண்ணிக்கோங்க. உங்களோட கடிதங்களை வந்துட்டு நீங்கள் அனுப்ப வேண்டிய முகவரியானது காற்றில் விரியும் கடித மலர்கள் பகுதி, ஆகாஷ்வாணி நிலைய இயக்குனர் காற்றில் விரியும் கடித மலர்கள் பகுதி, சின்னசுகைக்குளம், மதுரை 2. முதல் கடிதமாக நம்ம படிக்க போகிறது யார், எங்கேருந்து எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஎம் சரஸ்வதி அப்படின்றவங்க வந்துட்டு ஆண்டாள்புரம் மதுரையிலேருந்து எழுதியிருக்காங்க. அவங்க எழுதியிருக்கிறது என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4/8/2026 செவ்வாய் பகல் 1 மணிக்கு வந்த வசந்தகானம் நிகழ்ச்சியில் அன்பு தங்கை கோகுலரசி வழங்கிய நல்ல அருமையான பழைய பாடல்கள் வந்து சென்றது. வந்த பாடல்கள் பி சுசீலா பாடிய பாடல்கள், அவை அனைத்தும் அருமையாக இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அறிவிப்பாளருக்கும் மற்ற நிலையத்துக்கும் நன்றி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ரொம்ப நன்றிங்கம்மா நிகழ்ச்சி கேட்டதுக்கும் கடிதம் எழுதினதுக்கும். அடுத்ததான் வந்துட்டு பா ராணி அப்படின்றவங்க தேனியிலேருந்து எழுதி

எழுதியிருக்காங்க. அவங்க எழுதியிருக்கிற கடிதம் எதை பற்றினது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விருப்ப பாடல். விருப்ப பாடல் எந்த படத்துலேருந்து கேட்டிருக்காங்க அப்படின்னா, நிழல் தேடும் நெஞ்சங்கள் அப்படின்ற திரைப்படத்துலேருந்து கேட்டிருக்காங்க. அவங்க கேட்ட பாடல் காற்றலைகளில் அவருக்காகவும் மற்ற அனைத்து நேருக்காகவும் வருகிறது.

ரசிச்சிங்களா? இதாங்க காற்றில் விரியும் கடிதமலர்கள். உங்களோட கடிதங்களையும் நீங்கள் காற்றில் விரியும் கடிதமலர்களுக்கு அனுப்பலாம். காற்றில் விரியும் கடிதமலர்கள் பகுதி நிலைய இயக்குனர் ஆகாஷ்வாணி மதுரை சின்னசுக்கிக்குளம் மதுரை 2 அப்படிங்கிற முகவரிக்கு உங்களோட கடிதங்களை நீங்கள் அனுப்பலாம். விமர்சன கடிதமும் அனுப்பலாம், விருப்பகானங்களாகவும் அனுப்பலாம். அதுக்காக காத்திருக்கோம் நாங்கள். அடுத்ததாக வந்துட்டு நம்ம படிக்க போகிற கடிதம் யாரோடது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதுரை சந்தப்பேட்டையை சேர்ந்த ஓகே சிவா அவர்கள் தான் எழுதியிருக்காங்க. என்ன எழுதியிருக்காங்கன்னா, 17/8/2026 அன்று கேட்டேன் பாடல்கள். பாடல்கள் அனைத்தும் எல்லையற்ற மகிழ்ச்சி தரக்கூடியவனாக இருந்தது. 14 பாடல்கள் தந்தது சூப்பர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 55 நிமிடங்களில் 14 பாடல்கள் அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க போல். அது ரொம்ப அருமை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பாடல்களை பொறுமையாக தேர்வு செய்து வழங்கிய அன்பு சகோதரிக்கு நன்றி பாராட்டும் தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நன்றி ஐயா கடிதம் எழுதினதற்கு. அடுத்ததாக நம்ம கேட்க போகிற பாடல் யார் எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு அதிலேருந்து எஸ்பி பாபு அப்படி அவர்கள் வந்துட்டு சரஸ்வதி பாலமுருகன் அவங்களோட சேர்ந்து வந்து ஒரு கடிதம் எழுதியிருக்காங்க. கேட்டிருக்கிற பாடல் செம்பருத்தி அப்படிங்கிற திரைப்படத்திலேருந்து ஒரு பாடல் கேட்டிருக்காங்க. அந்த பாடல் இதோ காற்றலைகளில் வளம் பெறுகிறது அனைத்து நேருக்காகவும்.

நேயர்களுக்கும் வாகன ஓட்டுநர்களுக்கும் ஓர் அறிவிப்பு. மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு போக்குவரத்தில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. அதன்படி செப்டம்பர் 16 தேதி இரவு 10 மணி முதல் செப்டம்பர் 17 தேதி இரவு வரை கோயிலை சுற்றிலும் சித்திரை வீதிகள், ஆவணி மூல வீதிகள் மற்றும் மாசி வீதிகளில் வாகனங்கள் செல்வதற்கும் நிறுத்துவதற்கும் அனுமதி இல்லை. கும்பாபிஷேக விழாவிற்கு வருவோர் இவ்வீதிகளில் நடந்து செல்ல மட்டுமே அனுமதிக்கப்படுவர். மேலும் மதுரை நகருக்குள் சரக்கு மற்றும் கனரக வாகனங்கள் வருவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. இவ்வாகனங்கள் சுற்றுச்சாலை வழியாக மட்டுமே செல்லலாம். மாட்டு தாவணியிலிருந்து ஆரப்பாளையம் மார்க்கமாக செல்லக்கூடிய அரசு தனியார் பேருந்துகள், பழ மார்க்கெட் சந்திப்பு, ஆவின் சந்திப்பு, வைகை வடகரை சாலை, கபடி ரவுண்டானா, தத்தநேரி பாலம் மற்றும் ஜெயலலிதா பாலம் வழியாக ஆரப்பாளையம் செல்லலாம். ஆரப்பாளையம் பஸ் ஸ்டாண்டிலிருந்து மாட்டு தாவணி செல்லக்கூடிய அரசு மற்றும் தனியார் பேருந்துகள் ஜெயலலிதா பாலம், தத்தநேரி பாலம், கபடி ரவுண்டானா, எம்எம் லாட்ஜ் வழியாக வழக்கமான வழித்தடங்களில் செல்லலாம். ஃபாத்திமா கல்லூரி சந்திப்பிலிருந்து மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டு செல்லக்கூடிய அனைத்து பஸ்களும் கூடல்நகர் பாலம், ஆனையூர் ரோடு, ஐயர் பங்களா சந்திப்பு, மூன்று மாவடி சர்வேயர் காலனி சந்திப்பு மற்றும் 120 அடி சாலை வழியாக செல்ல வேண்டும். திருப்பரங்குன்றம் சாலை மார்க்கத்திலிருந்து பெரியார் பஸ் ஸ்டாண்டு வரும் வாகனங்கள் அனைத்தும் பழங்கானத்தம் C2 ரவுண்டானா சந்திப்பிலிருந்து கென்னட் ரோடு சந்திப்பு சென்று 70 அடி ரோடு வழியாக எல்லிஸ் நகரின் தற்காலிக பஸ் ஸ்டாண்டு வரை சென்று திரும்ப TP ரோடு காலவாசல் சந்திப்பு வழியாக திருப்பரங்குன்றம் சாலைக்கு செல்லலாம். அருப்புக்கோட்டை ரோடு, அவனியாபுரம் மற்றும் சிந்தாமணி ரோடு வழியாக தெற்கு வாசல் சந்திப்பு மற்றும் பெரியார் பேருந்து நிலையம் வரக்கூடிய வாகனங்கள் வழக்கமான வழித்தடங்களில் வந்து செல்லலாம். கூட்ட நெரிசலை பொறுத்து தேவைப்படும் பட்சத்தில் இவ்வாகனங்கள் அனைத்தும் ஜெயவிலாச சந்திப்பில் ஜெய்ஹிந்துபுரம் மெயின் ரோடு, TVS பாலம் வழியாக C2 ரவுண்டானா சென்று எல்லிஸ் நகர் தற்காலிக பஸ் நிறுத்தம் வரை அனுமதிக்கப்படும். கருப்பாயூரணி ரவுண்டானா சந்திப்பு மற்றும் விரகனூர் சந்திப்பிலிருந்து மதுரை நகரின் வழியாக பெரியார் பேருந்து நிலையம் மற்றும் ஆரப்பாளையம் பஸ் ஸ்டாண்டு செல்லக்கூடிய வாகனங்கள் அனைத்தும் மதுரை நகருக்குள் செல்வதை தவிர்த்து வைகை வடகரை மற்றும் தென்கரை குருவிக்காரன் சாலை வழியாக பெரியார் மற்றும் ஆரப்பாளையம் பஸ் ஸ்டாண்டுகள் செல்லலாம். மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டிலிருந்து திருமங்கலம் செல்லும் அனைத்து வாகனங்களும் மதுரை நகருக்குள் செல்வதை தவிர்த்து அருப்புக்கோட்டை சுற்றுச்சாலை வழியாக திருமங்கலம் செல்லலாம்.

நேரம் 9:16 நிமிடம். இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நேர்கள் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க காற்றில் விரியும் கடித மலர்கள். காற்றில் விரியும் கடித மலர்கள் நிகழ்ச்சியில் அடுத்ததாக வாசிக்க போகிற கடிதம் யார் எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேனி மாவட்டம் காமாட்சிபுரத்தை சேர்ந்த ஏ மாடசாமி அவர்கள் தான் எழுதியிருக்காங்க. பண்பனை சிநேகிதிகளிடம் கலகலப்பாக பேசி அவர்களிடம் அவர்களையும் பேச செய்து அவர்களின் விருப்ப பாடல்களை காற்றில் உலாவவிட்டு சிநேகிதிகளை இனிமைப்படுத்திய ரோசிக்கு வாழ்த்துக்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ரொம்ப நன்றிங்க ஐயா கடிதம் எழுதினதுக்கு. அடுத்ததாக நம்ம கேட்க போகிற பாடல் யாரை கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருச்சி கருமண்டபத்தை சேர்ந்த வி வேலாயுதம் திரவிய மலர் அவங்க தான் வந்து கேட்டிருக்காங்க. அவங்க வந்துட்டு என்ன பாடல் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முடிவல்ல ஆரம்பம் அப்படிங்கிற திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல்.

நேரம் இரவு 9:21. இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நேரில் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. காற்றில் விரியும் கடித மலர்கள். நேரின் மனமாய் விரியும் அடுத்த கடிதம் யாரோடது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேனி மாவட்டம் சுருளிப்பட்டியை சேர்ந்த சக்தி மணிகண்டன் மேனகா அவர்களோட கடிதம் தான் அடுத்ததான் நம்ம படிக்க போகிறோம். அவங்க வந்து ஒரு விருப்ப பாடல் கேட்டிருக்காங்க. விருப்ப பாடல் எந்த படத்துலேருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதிர் நீச்சல் அப்படிங்கிற திரைப்படத்திலேருந்து. அந்த பாடல் இதோ நேர்களுக்காகவும் அந்த நபருக்காகவும் காற்றில் வளம் வருகிறது.

நேரம் இரவு 9:26. நேரில் கேட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்கீங்க காற்றில் விரியும் கடித மலர்கள். வரிசையாக கடிதங்கள் படிச்சுக்கிட்டு இருக்கோம். அதில் விருப்ப பாடல்களும் வந்துச்சு. விருப்ப பாடல்கள் அடுத்ததாக கேட்டுக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீதேவி குமரன் சூரிய நாராயணன் அப்படிங்கிறவங்க மதுரை கைத்தறி நகர்லேருந்து குமரன் காலனிலேருந்து கடிதம் அனுப்பியிருக்காங்க. அவங்க கேட்டிருக்கிற பாடல் கரிமேடு கருவாயன் திரைப்படத்திலிருந்து. இதோ காற்றலைகளில் நேயர்களுக்காக வளம் வருகிறது. கடிதம் எழுதினதுக்கு மிக்க நன்றி.

0: நேரம் இரவு 9:31. நேர்கள் கேட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்கீங்க காற்றில் விரியும் கடித மலர்கள். பகணங்களா வரிசையா போய்கிட்டு இருக்கு நம்ம காற்றில் வரியும் கடிதமார்கள் நிகழ்ச்சியில. அடுத்ததா வரப்போற பாடல் சின்ன கவுண்டர் திரைப்படத்துல இருந்து. யார் கேட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, வண்டியூர் செம்மன் சாலையில இருந்து ஜே ஜே சக்தி ஜனார்தனன் அவர்கள் வந்து கேட்டிருக்காங்க அந்த பாடல். இதோ காற்றலைகளில் வளம் வருகிறது அந்த நேருக்காக.
1: நல்லா மாட்டிக்கிட்டா, இவ்வளவு விட்டாதீங்க, ரெடியா?

நமச்சிவாய நான் ஒட்டி விடவா, ஒடுக்கு புளிவால நான் வெட்டி விடவா, பம்பரத்தமெல்ல சோழட்டி விடவா, பட்டி தொட்டி எல்லாம் பரப்பி விடவா, ஆடிப்பட்ட நாக்கு

நேர்கள் கேட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்கீங்க காற்றில் பிரியும் கடித மலர்கள். கடிதமாக விடிஞ்சு நேர்கள்லாம் ரசிச்சுக்கிட்டு இருக்கிறது நேர்களோட மனத்தை தான். சரி ஓகே, அடுத்ததாக வந்து நம்ம கேட்க போகிற பாடல் யார் எங்கேருந்து எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்ன திருப்பதியிலேருந்து பிரகாஷ், ஷியாம்லா, அஸ்வின், ஆனந்த், மன்வித் அப்படின்றவங்க வந்து எழுதியிருக்காங்க. கேட்டிருக்கிற பாடல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதே கோவில் திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல் கேட்டிருக்காங்க. அவங்க கேட்ட பாடல் இதோ காற்றலைகளில் அனைத்து நேர்காகவும்.

தகதிமி தகதிமி தகதிமி தகதிமி தகதிமி தகதிமி தகதிமி தகதிமி தகதிமி தகதிமி தகதிமி தகதிமி தகதிமி தகதிமி தகதிமி தகதிமி தகதிமி தகதிமி தகதிமி தகதிமி தகதிமி தகதிமி தகதிமி தகதிமி தகதிமி தகதிமி தகதிமி தகதிமி தகதிமி தகதிமி தகதிமி தகதிமி தகதிமி தகதிமி தகதிமி தகதிமி தகதிமி தகதிமி தகதிமி தகதிமி தகதிமி தகதிமி தகதிமி தகதிமி தகதிமி தகதிமி தகதிமி தகதிமி தகதிமி தகதிமி தகதிமி தகதிமி தகதிமி தகதிமி தகதிமி தகதிமி தகதிமி தகதிமி தகதிமி தகதிமி தகதிமி தகதிமி தகதிமி

நேரம் 9:42, இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நேர்கள்லாம் கேட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்கீங்க காற்றில் விரியும் கடித மலர்கள். அடுத்ததாக நம்ம படிக்க போகிற கடிதம் யார் எங்கேருந்து எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வில்லிவாக்கம் குபேந்திரன் அழகர்சாமி அவர்கள் தான் எழுதியிருக்காங்க. அவங்க கேட்ட பாடல் படகோட்டி திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல், இதோ காற்றலைகளில் அவருக்காக வளம் வருகிறது.

நேர்கள் கேட்டு ரசித்துக்கிட்டு இருக்கிறது காற்றில் விரியும் கடித மலர்கள். இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. அடுத்ததாக விருப்பகானம் கேட்டிருக்கிறது யார் எங்கேருந்துன்னு பார்த்தீங்கன்னா, மஞ்சள் நீர்க்காயல் அப்படின்ற ஊரில் இருந்து எம் சிங்காரவேல் அவங்க வந்து கேட்டிருக்காங்க. மாம்சாபுரம் மீனா அப்படிங்கிற பேரையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அவங்க கேட்டிருக்கிற பாடல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆசை அப்படின்ற திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல். இதோ காட்டலைகளில் அவர்

நேரம் இரவு 9:53. இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நேர்கள் அடுத்ததாக கேட்க இருக்கிற பாடலை யார் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேனி மாவட்டம் காமாட்சிபுரத்துலேருந்து ஏ மாடசாமி அவர்கள் தான் வந்து கேட்டிருக்காங்க. என்ன பாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முகராசி திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல். அந்த பாடல் இதோ காட்டலைகளில் வளம் வருகிறது அந்த நேருக்காக.

நேரம் இரவு 9:57 நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நிறைவாக நம்ம படிக்க போகிற கடிதம் யார் இங்கேருந்து எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பி எஸ் ஜனார்தனன் அவர்கள் வந்துட்டு மகாலட்சுமி காலனி திருநகர் மதுரையிலேருந்து எழுதியிருக்காங்க. அவங்க கேட்டிருக்கிற பாடல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துளசி மாடம் அப்படின்ற திரைப்படத்திலிருந்து டிஎம்எஸ் இசையில் கே வி மகாதேவன் பாடின பாடல். இது காற்றலைகள்லாம் வந்துகிட்டே இருக்குது.

0: நேரம் இரவு 10 மணி.
1: அனைவருக்கும் இனிமையான இரவு வணக்கம். ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 தான் கேட்டுட்டு இருக்கீங்க. அழகிய கீதங்களால் உங்கள் இரவு நேரத்தை இனிமையாக்க வருகிறது பாட்டு சிறகு. இன்றைய பாட்டு சிறகு நிகழ்ச்சியில் இனிமையான இரவு வணக்கங்களோடு இணைவது தமிழ்ச்செல்வி. நிகழ்ச்சியில் இசைக்கு காத்திருக்கும் முதல் பாடல் தேவா இசையமைச்சு SP பாலசுப்ரமணியம் குரல் கொடுத்திருக்காங்க. தேவா திரைப்படத்திற்காக

இணைஞ்சிருக்கீங்க ஆகாஷ்வாணி வானொலியில். நிகழ்ச்சியில் இசைக்கு காத்திருக்கும் அடுத்த பாடல் வைரமுத்து வரிகள் எழுதி ஏ ஆர் ரஹ்மான் இசை அமைச்சு ஹரிணி குரல் கொடுத்திருக்காங்க இந்திரா திரைப்படத்திலிருந்து.

கீதங்களால் உங்களை தாளாட்டுகிறது பட்டு சிறகு. நிகழ்ச்சியில் இசைக்கு காத்திருக்கும் அடுத்த பாடல் பாலி வரிகள் எழுதி இளையராஜா இசையமைச்சு கே எஸ் சித்ரா மற்றும் எஸ் பி பாலசுப்ரமணியம் அவர்களின் குரலில்.

ரசிச்சு கேட்டுட்டு இருக்கீங்க பட்டு சிறகு நிகழ்ச்சியில். நிகழ்ச்சி தரக்கூடிய அடுத்த பாடல் மதன் கார்கி வரிகள் எழுதி பரத்வாஜ் இசையமைச்சு குரல் கொடுத்த பாடல் கேட்கலாம். காதல் மன்னன் திரைப்படத்திலிருந்து

ட்ரஸ்ட் கேட்டுட்டு இருக்கீங்க பட்டுச்சிறகு நிகழ்ச்சியில். நிகழ்ச்சியில் இசைக்கு காத்திருக்கும் அடுத்த பாடல் வைரமுத்து வாரிகள் எழுதி வித்யாசாகர் இசையமைச்சு அனுராதா ஸ்ரீராம் வித்யாசாகர் குரல் கொடுத்த பாடல் கேட்கலாம். பிரியம் திரைப்படத்திலிருந்து

மாநகரின் காற்றலைகளை கேட்டுட்டீங்க. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. தொடர்ந்து நிகழ்ச்சியில் இசைக்கு காத்திருக்கும் அடுத்த பாடல் தேவா இசை அமைச்சு ஹரிச்சரண் கே எஸ் சித்ரா குரல் கொடுத்த பாடல் வளம் வர கேட்கலாம். அருணாச்சலம் திரைப்படத்திலிருந்து.

உங்களுக்கு விருந்தளித்துக் கொண்டிருப்பது பட்டு சிறகு. இனிமையான இரவு வேளையில் இனிய கீதங்களாய் வளம் வர காத்திருக்கும் அடுத்த பாடல், பழனி பாரதி வரிகள் எழுதி கார்த்திக் ராஜா இசையமைச்சு, பி உன்னிகிருஷ்ணன் ஹரிணி குரல் கொடுத்திருக்காங்க, உல்லாசம் திரைப்படுத்திருக்காங்க.

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இல் கேட்டுட்டு இருக்கீங்க பட்டு சிறகு. தொடர்ந்து நிகழ்ச்சியில் இசைக்கு காத்திருக்கும் அடுத்த பாடல், வைரமுத்து வரிகள் எழுதி ரஞ்சித் பரோட் இசை அமைச்சு, ஹரிஹரன் கே எஸ் சித்ரா குரல் கொடுத்திருக்காங்க, விஐபி திரைப்படுத்திருக்காங்க.

0: பாடல ரசிச்சு கேட்டு இருக்கீங்க. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. அழகிய கானங்களால் உங்களை மகிழ்ச்சிப்படுத்திக் கொண்டிருப்பது பட்டு சிறகு. அடுத்த பாடல்
1: பழனி பாரதி வரிகள் எழுதி இளையராஜா இசையமைச்சு விஜய் பவதாரணி சேர்ந்து பாடியிருக்காங்க காதலுக்கு மரியாதை திரைப்படத்திலிருந்து.

இனிமையான இரவு பொழுதல் அழகிய பாடல்களால் உங்களை தாளாட்டி கொண்டிருப்பது பட்டு சிறகு. நிறைவான பாடலாய் கேட்கலாம் போர்க்களம் திரைப்படத்திலிருந்து.

இதுவரை உங்களை இனிமையான கீதங்களால் தாளாட்ட செய்தது பட்டு சிறகு. நிகழ்ச்சியில் வழங்கிய அத்தனை பாடல்களும் உங்களின் மனதில் நீங்கா இடத்தை பிடித்திருக்கும் நம்புறோம். கேட்டு ரசித்த நெஞ்சங்களுக்கும் வாய்ப்பளித்த வானொலிக்கும் நன்றி கூறி இன்றைய பட்டுச்சிறகு நிகழ்ச்சியை நிறைவு செய்து விடைபெறுவது தமிழ்ச்செல்வி. நன்றி நேர்களே.

திருக்குடமுழுக்கு வைபவத்தை ஒட்டி தற்காலிகமாக போக்குவரத்தில் மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளது. இம்மாற்றம் வரும் 16 இரவு 10 முதல் 17 இரவு 10 வரை செயல்படும். முக்கிய கட்டுப்பாடுகள்: 0 பார்க்கிங் ஜோன், சித்திரை வீதி, ஆவணி மூல வீதி, மாசி வீதிகளில் வாகனங்கள் செல்ல மற்றும் நிறுத்த தடை செய்யப்பட்டுள்ளது. நடந்து மட்டுமே செல்லலாம். சரக்கு வாகனங்கள் மதுரை நகருக்குள் முழுமையாக தடை செய்யப்பட்டுள்ளது. அருப்புக்கோட்டை, தனிச்சையம், கப்பலூர் சுற்றுச்சாலை வழியாக மட்டுமே செல்ல வேண்டும். பேருந்துகளுக்கான மாற்று வழிகள்: மாட்டுத்தாவணியில் இருந்து ஆரப்பாளையம் செல்லும் பேருந்துகள் நகருக்குள் வராமல் வைகை வடகரை சாலை, கபடி ரவுண்டானா, அம்மாபாளம் வழி செல்லலாம். பெரியார் நிலைய பேருந்துகள் எல்லிஸ் நகர் தற்காலிக நிலையத்துக்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இலகுரக வாகனங்கள் கோவில் பகுதியை தவிர்த்து வைகை வடகரை, தென்கரை சாலை, சுற்றுச்சாலைகள் வழியாக செல்ல வேண்டும். அவசர வாகனங்கள் தளவாய் தெரு, சென்ட்ரல் மார்க்கெட் தெரு, தெற்கு காவல் கூட தெரு,

கே வேல்முருகன் அவர்கள். 28:45 இன்றைய பாரதம். இதில் கிராம தங்கள் திட்டத்தின் கீழ் கழிவு பூக்களிலிருந்து இயற்கை சாயம் தயாரித்தல் பற்றி தகவல்கள் தருகிறார் காந்தி கிராம கிராமிய நிகர்நிலை பல்கலைக்கழக வேளாண்மை மற்றும் கால்நடை அறிவியல் பள்ளி மாணவி கல்கி அவர்கள். 9:00 காற்றில் பிரியும் கடிதமலர்கள். 10:00 பட்டுச்சிறகு. 10:59 ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகா அலைவரிசைகள் ஒலிபரப்பு இனிமையாக நிறைவு பெற்று 11:00 நிகழ்ச்சி நேரமும் பண்பலை 103.3 11:05 தேனும் பாலும் நள்ளிரவு 12:00 முதல் அதிகாலை 4:45 வரை சென்னை விவத் பாரத தமிழ் எஃப்எம் 102.3 நிகழ்ச்சிகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். இவையாவும் நமது வானொலியில் நாளை விளம்பர காத்திருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகளாகும். இதுவரை கேட்டோம் நிகழ்ச்சியும் நேரமும்.

நேரம் இரவு 11:07 ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 நாம் கேட்க இருக்கின்றோம். இனிமையான இரவு பொழுதில் காலத்தை வென்ற காவிய கானங்களின் தொகுப்பாக இது தேனும் பாலும்.

கொஞ்சம் குமரி திரைப்படத்திலிருந்து பாடல்கள் கேட்டு முடிச்சிருக்கோம். நேரம் இருப்பு 11:10 ஆயாச்சு. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 0.3 இது தேனும் பாலும். ஒளிக்கிறக்கும் அடுத்த பாடல் குலமகள் ராதை திரைப்படத்திலிருந்து.

0: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agn.chn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக.
1: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
2: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
2: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
3: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
4: பாரிஜாத பூவே அந்த தேவலோக சேனி,
5: மதுரை பண்பலை 103.3 கேட்டுக்கிட்டு இருக்கீங்க.
4: வசந்த காலம் தேடி வந்தது.
6: ஒரு நிமிஷம்
7: தயவு செஞ்சு கை விடுங்க.
6: நான் உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணும்.
7: கை விட்டுட்டு சொல்லுங்களேன் ப்ளீஸ். எனக்கு பிடிக்கல.
6: என்ன பிடிக்கல? நான் தொடர்ந்து உங்களுக்கு பிடிக்கலையா?
5: உங்க எஸ் என் சுரேந்தர்
4: பேசுறேன்.
5: தொடர்ந்து கேளுங்க மதுரை பண்பலை 103.3.

குங்குமம் திரைப்படத்திற்காக அற்புதமான பாடல் கேட்டு முடிச்சிருக்கும். நேரம் இருப்பு 11:23. இணைந்திருக்கின்றோம் நேயர்களே, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 இது தேனும் பாலும் இந்த அற்புதமான இரவு பொழுதில் விளக்கிற்கும். அடுத்த பாடல் நானும் ஒரு பெண் திரைப்படத்தில் இருந்து.

இணைந்திருக்கின்றோம் ஆகாஷ்வாணி மதுரையாகும் ரெயின்போ 0.3 இது தேனும் பாலும் ஒலிக்கிறக்கும். அடுத்த பாடல் நீதிக்கு பின் பாசம் திரைப்படத்திலிருந்து.

0: எஃப்எம் ரெயின்போ 103.3 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேயர்களுக்கும் வாகன ஓட்டுநர்களுக்கும் ஓர் அறிவிப்பு. மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு போக்குவரத்தில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. அதன்படி செப்டம்பர் 16 தேதி இரவு 10 மணி முதல் செப்டம்பர் 17 தேதி இரவு வரை கோயிலை சுற்றிலும் சித்திரை வீதிகள், ஆவணி மூல வீதிகள் மற்றும் மாசி வீதிகளில் வாகனங்கள் செல்வதற்கும் நிறுத்துவதற்கும் அனுமதி இல்லை. கும்பாபிஷேக விழாவிற்கு வருவோர் இவ்வீதிகளில் நடந்து செல்ல மட்டுமே அனுமதிக்கப்படுவர். மேலும் மதுரை நகருக்குள் சரக்கு மற்றும் கனரக வாகனங்கள் வருவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. இவ்வாகனங்கள் சுற்றுச்சாலை வழியாக மட்டுமே செல்லலாம். மாட்டு தாவணியிலிருந்து ஆரப்பாளையம் மார்க்கமாக செல்லக்கூடிய அரசு தனியார் பேருந்துகள் பழ மார்க்கெட் சந்திப்பு, ஆவின் சந்திப்பு, வைகை வடகரை சாலை, கபடி ரவுண்டானா, தத்தநேரி பாலம் மற்றும் ஜெயலலிதா பாலம் வழியாக ஆரப்பாளையம் செல்லலாம். ஆரப்பாளையம் பஸ் ஸ்டாண்டிலிருந்து மாட்டுத்தாவணி செல்லக்கூடிய அரசு மற்றும் தனியார் பேருந்துகள் ஜெயலலிதா பாலம், தத்தநேரி பாலம், கபடி ரவுண்டானா, எம்எம் லாட்ஜ் வழியாக வழக்கமான வழித்தடங்களில் செல்லலாம். ஃபாத்திமா கல்லூரி சந்திப்பிலிருந்து மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டு செல்லக்கூடிய அனைத்து பஸ்களும் கூடல் நகர் பாலம், ஆனையூர் ரோடு, ஐயர் பங்களா சந்திப்பு, மூன்று மாவடி, சர்வேயர் காலனி சந்திப்பு மற்றும் 120 அடி சாலை வழியாக செல்ல வேண்டும். திருப்பரங்குன்றம் சாலை மார்க்கத்திலிருந்து பெரியார் பஸ் ஸ்டாண்டு வரும் வாகனங்கள் அனைத்தும் பழங்கானத்தம் C2 ரவுண்டானா சந்திப்பிலிருந்து கென்னட் ரோடு சந்திப்பு சென்று 70 அடி ரோடு வழியாக எல்லிஸ் நகரின் தற்காலிக பஸ் ஸ்டாண்டு வரை சென்று திரும்ப TP ரோடு காலவாசல் சந்திப்பு வழியாக திருப்பரங்குன்றம் சாலைக்கு செல்லலாம். அருப்புக்கோட்டை ரோடு, அவனியாபுரம் மற்றும் சிந்தாமணி ரோடு வழியாக தெற்கு வாசல் சந்திப்பு மற்றும் பெரியார் பேருந்து நிலையம் வரக்கூடிய வாகனங்கள் வழக்கமான வழித்தடங்களில் வந்து செல்லலாம். கூட்ட நெரிசலை பொறுத்து தேவைப்படும் பட்சத்தில் இவ்வாகனங்கள் அனைத்தும் ஜெயவிலாச சந்திப்பில் ஜெயஹிந்துபுரம் மெயின் ரோடு TVS பாலம் வழியாக C2 ரவுண்டானா சென்று எல்லிஸ் நகர் தற்காலிக பஸ் நிறுத்தம் வரை அனுமதிக்கப்படும். கருப்பாயூரணி ரவுண்டானா சந்திப்பு மற்றும் விரகனூர் சந்திப்பிலிருந்து மதுரை நகரின் வழியாக பெரியார் பேருந்து நிலையம் மற்றும் ஆரப்பாளையம் பஸ் ஸ்டாண்டு செல்லக்கூடிய வாகனங்கள் அனைத்தும் மதுரை நகருக்குள் செல்வதை தவிர்த்து வைகை வடகரை மற்றும் தென்கரை குருவிக்காரன் சாலை

வழியாக பெரியார் மற்றும் ஆரப்பாளையம் பஸ் ஸ்டாண்டுகள் செல்லலாம். மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டிலிருந்து திருமங்கலம் செல்லும் அனைத்து வாகனங்களும் மதுரை நகருக்குள் செல்வதை தவிர்த்து அருப்புக்கோட்டை சுற்றுச்சாலை வழியாக திருமங்கலம் செல்லலாம்.

0: வணக்கம், நான் பின்னணி பாடகி எம் ஆர் விஜயா
1: பேசுறேன்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மதுரை வானவில் பண்பலை 103.3. தொடர்ந்து கேளுங்கள்.

சுகமான ராகங்களோடு மென்மையான மனதை மெல்லிசையால் மெய்மறக்க செய்து கொண்டிருக்கிறது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3.

நேரம் இரவு 11:41. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 காலத்தை வென்ற காவிய கானங்களின் தொகுப்பாக இனிமையான இரவு பொழுதில் கேட்டு ரசித்து இணைந்திருக்கின்றோம். இது தேனும் பாலும். ஒலிக்கிருக்கும் அடுத்த அந்த அழகிய பாடல் பணத்தோட்டம் திரைப்படத்திலிருந்து.

அற்புதமான கவி வரிகளை ஏந்தி அழகிய பாடல் கேட்டு ரசித்து முடித்திருக்கும். நேரம் இரவு 11:45. இது தேனும் பாலும் ஆகாஷ்வாணி மதுரையில். ஒளிகற்கும் அடுத்த பாடல் பரிசு திரைப்படத்தில் இருந்து.

நேரம் இரவு 11:59 ஆயாச்சு. நிறைவு பகுதிக்கு வந்துவிட்டோம். இன்றைய தேனும் பாலும் நிகழ்ச்சியில் பலம் இந்த பாடல்கள் யாவும் உங்கள் மனதிற்கு பிடித்தமான பாடல்களாக அமைந்திருக்கும், இந்த இரவு பொழுதை இனிமையாக ஆக்கி இருக்கும் என்ற நம்பிக்கையோடு நன்றி சொல்லிக் கொள்வது அறிவிப்பாளன் முத்துசெல்வம். ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 இதுவரை கேட்டும் தேனும் பாலும். இனி நள்ளிரவு 12 முதல் அதிகாலை 4:45 வரை சென்னை விவித் பாரதி எஃப்எம் 102.3 நிகழ்ச்சிகள் சென்னை அஞ்சலாக கேட்கலாம். இன்னும் சில நொடிகளில்

நிகழ்ச்சி நேரம் நள்ளிரவு 12:01. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நேர்களினை தொடர் இசை பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சி ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் இணை அலைவரிசைகள் சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4, குமரி பண்பலை 101, மதுரை எஃப்எம் 103, கோயம்புத்தூர் எஃப்எம் 103.3, திருச்சி எஃப்எம் 102.1, கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4 மற்றும் திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 ஆகிய அலைவரிசைகளில். காற்றின் மொழி, நீங்காத ரீங்காரம், தூங்காத விழிகள், இன்னிசை இரவு என இரவு முழுதும் உங்கள் விழிகள் உறங்கினாலும் செவிகளில் ஒலித்துக் கொண்டிருக்கும் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். காற்றின் மொழி.

மனசு வண்டி சக்கரம் போல சும்மா சுழலுது. மண்ணன் மேல வெச்ச ஆசை வளருது, மனசு வண்டி சக்கரம் போல

0: 1, 2, 3
1: நாளைக்கு உன் நடப்பு இதுதானா தங்கச்சி?
0: நமக்குள்ளே

ஓட்டு சோத்துல உடம்ப வளர்த்துட்டேன், மீச இருப்பத மறந்து இருந்துட்டேன், தேசம் கலைச்சிட்டேன், விஷயம் புரிஞ்சிட்டேன், வீர தீர பூரணாக நான் முடிவு பண்ணிட்டேன், தேசம் கலைஞ்சிட்டேன், விஷயம் புரிஞ்சிட்டேன், வீர தீர சூரனாக நான் முடிவு பண்ணிட்டேன். தடுக்காதே என்ன தடுக்காதே தடுக்க.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

கிட்டோம் நான் கொண்டதுதான் மிச்சம் தந்திடலாம்.

0: வந்ததா மாடியில காலெடுத்து மடியில விழுந்தேன் மாளிகைக்கு நன்றி சொல்வதா இல்லை யாழியில தேரெடுத்து தந்தாலே அந்த தங்கத்துக்கு நன்றி சொல்வதா
1: கொஞ்சமா இயங்குது இதயம் அட கொஞ்சினால் என்னதான்.

0: சொர்க்கமல்லவோ.
1: அம்மம்மா கண்ணங்கள் வலிக்கும்,
0: இன்னும் கொஞ்ச நாள் போனதும் எனக்கும்
1: அச்சமும் நாணமும் தடுக்கும்,
0: அதில் ஆசையும் தேவையும் இருக்கும். தேவையும்

மழை தரும் முகில் என குழல், நல்ல இசை தரும் குழல் என குரல், உயிர் சிலை என உலவிடும் உடல்.

கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

பாரதி தமிழ் எஃப்எம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

இனிய காலை வணக்கம் நேர்களே. நேரம் காலை 4 மணி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நிகழ்ச்சி ஒலிபரப்பாய்க் கொண்டிருக்கும் இணைய அலைவரிசைகள் சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4, குமரி பண்பலை 101, மதுரை எஃப்எம் 103, கோயம்புத்தூர் எஃப்எம் 103.3, திருச்சி எஃப்எம் 102.1, கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4 மற்றும் திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 மெகாஹெர்ட்ஸ் ஆகிய அலைவரிசைகளில். திரை இசையில் பக்தி பாடல்கள் கேட்கலாம். துவக்கமாக எம்எல் வசந்தகுமாரி அவர்கள் பாடியுள்ள பாடல், உடுமலை நாராயண கவியின் பாடல் வரிகள், எஸ் வி வெங்கட்ராமன் அவர்கள் இசையில். கிருஷ்ண பக்தி

நிகழ்ச்சியினை எம் எஸ் சுப்லக்ஷ்மி மற்றும் ராதா விஸ்வநாதன் பாடிய பாடல், சதாசிவ பிரம்மேந்திரா எழுதி எம் எஸ் விஸ்வநாதன் இசையில், சாவித்ரி படத்திற்காக.

நிகழ்ச்சியின் நிறைவாக கேஜே யேசுதாஸ் பாடிய பாடல் சரணம் ஐயப்பா படத்திற்காக தசரதன் பாடல் வரிகளில் சந்திரபோஸ் இசையில்.

0: திரைசையில் பக்தி பாடல்கள் கேட்டீர்கள். நேரம் காலை 4:10. நேர்கள் இனி கேட்கலாம்.
1: பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் தாளூரி வெங்கடேஸ்வரலு, மலையாத்ரி ஆகியோரின் நாகஸ்வர இசை கேட்கலாம். கே ஸ்ரீனிவாச ராவ் அவர்கள் தவல், ஸ்ரீ கணபதி நீ, ராகம் சௌராஷ்டிரம், ஆதிதாளம், தியாகராஜர் கீர்த்தனை.

பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் தாளூரி வெங்கடேஸ்வரலு, மலையாத்ரி ஆகியோரின் நாகஸ்வர இசை ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது. கே ஸ்ரீனிவாச ராவ் அவர்கள் தபல். தொடர்ந்து அட்டானா ராகத்தில் அமைந்த அனுபம குணாம்புதி, தியாகராஜர் கீர்த்தனை, கண்டச்சாப்பு தாளம்.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இன்று சக ஆண்டு 1948 பாத்ரபத மாதம் 25 நாள், பராபவ வருடம் ஆவணி மாதம் 30 நாள், செப்டம்பர் மாதம் 2026 16 நாள் புதன்கிழமை. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 எமது காலை ஒலிபரப்பு இனிதே துவங்குகிறது. இந்த நாள் இனிய நாளாகட்டும்.

இனிமையாக பேசி இல்லை என்று சொல்லாது பொருள் உதவி செய்யும் அரசன் புகழோடு இந்த உலகில் தான் நினைப்பதையெல்லாம் சாதிப்பான். குறள் எண் 387, அதிகாரம் இறைமாட்சி.

இனிமையாக பேசி இல்லை என்று சொல்லாது பொருள் உதவி செய்யும் அரசன் புகழோடு இந்த உலகில் தான் நினைப்பதையெல்லாம் சாதிப்பான். குறள் எண் 387, அதிகாரம் இறைமாட்சி.

நேர்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். நேரம் காலை 4:55. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3, ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நாம் இனி கேட்க இருக்கின்றோம். நமது வானொலியில் இன்று இனி வளமுற காத்திருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகளாக இன்றைய நிகழ்ச்சிகள். இன்று 16 செப்டம்பர் காலை 5 மணிக்கு பக்தி மாலை, 5:30 இசையமுதம், 6 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னாஞ்சலாக, 6:02 புதிய காலை, 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் எஸ் வினோலியா சலோமி சந்திரகாந்தம் அவர்கள், 6:15 புதிய காலை, 6:30 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை வழங்குகிறார் பேராசிரியர் பி மணிகண்டன் அவர்கள், 6:35 ஒரு சொல் கேளீர் இன்று ஒரு செய்தி, இதில் அறிவிப்புகள், அதனைத் தொடர்ந்து இன்று ஒரு செய்தி பகுதியில் இளைஞர்கள் மற்றும் விவசாயிகளுக்கான நலத்திட்டங்கள் குறித்து தேனி சென்டெக் வேளாண் அறிவியல் மைய மனையியல் துறை தொழில்நுட்ப வல்லுநர் எம் ரம்யா சிவசெல்வி அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம். 6:45 தன்னம்பிக்கை பாடல்கள், 6:55 பூந்தளிர், காலை 7 மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட் ஷோ புகைப்பூக்கள், 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் வழங்கும் ஆலய அற்புதங்கள். இதில் இன்று திருநெல்வேலி ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம பெருமாள் திருக்கோவில் பற்றிய சிறப்புகள் வழங்கவுள்ளார் பரமக்குடிமி சீனிவாசன் அவர்கள். காலை 7:30 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ புகைப்புக்கள், 8 மணிக்கு செய்தி சுருக்கம்.

அச்சனஞ்சலாக காலை 8:02 பாட்டு வேணுமா. இதில் இன்று ராமநாதபுரம் மாவட்ட நேயர்களுக்காக 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்க உள்ளார் தென்கட்சிக்க சுவாமிநாதன் அவர்கள். 8:55 திரை இசை. காலை 9:00 செய்தி சுருக்கம். 9:02 ட்ரைடம் பேட்ஸ் காத்திருக்க நேரமில்லை. 10:00 செய்தி சுருக்கம் சின்னஞ்சலாக. 10:02 விருப்ப கானங்கள் பகுதியில் என் விருப்பம். 10:30 இருபட பாடல்களில் மாவீரன் மற்றும் ஸ்டார் திரைப்படத்திலிருந்து பாடல்கள் கேட்கலாம். முற்பகல் 11:00 செய்தி சுருக்கம் சின்னஞ்சலாக. 11:02 கண்ணாடி மாளிகை. கண்ணாடி மாளிகையில் இன்று இசை இதயத்தின் ஒளி. நண்பகல் 12:00 செய்தி சுருக்கம் சின்னஞ்சலாக. 12:02 சிநேகிதியே. 1:00 வசந்த கானங்கள். 2:00 பன்மொழி பாடல்கள். 2:55 வானிலை அறிக்கை சின்னஞ்சலாக. 3:00 செய்தி சுருக்கம் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். 3:02 NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி. 3:32 மெல்லவரும் பாட்டு. 4:00 செய்தி சுருக்கம் சின்னஞ்சலாக. 4:02 வசந்தன் கோ வழங்கும் ஆட்டுக்களம். அதனைத் தொடர்ந்து 4:30 பண்பலையில் ஆட்டக்களம். 5:00 செய்தி சுருக்கம் சின்னஞ்சலாக. 5:02 மாலை தென்றல். மாலை 6:00 செய்தி சுருக்கம் சின்னஞ்சலாக. 6:02 சேவை செய்திகள். 6:05 விளக்கேற்றும் வேலை. 6:25 நிகழ்ச்சியும் நேரமும். 6:30 அந்திப்பூக்கள். 7:00 பாட்டு. இது ஹிட்டு. இன்று 8:00 ஜப்பானில் நடைபெறவுள்ள 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 போட்டிகள் குறித்த சிறப்பு நிகழ்ச்சி டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 8:30 அச்சானி இதில் பூ அலங்கார தொழில் செய்து வரும் தங்கபாண்டி அவர்களுடன் நேர்முகம். முதல் பகுதி கேட்கலாம். உடன் உரையாட உள்ளார் கே வேல்முருகன் அவர்கள். அதனைத் தொடர்ந்து 8:45 இன்றைய பாரதம். இதில் கிராம தங்கள் திட்டத்தின் கீழ் கழிவு பூக்களிலிருந்து இயற்கை சாயம் தயாரித்தல் பற்றி தகவல்கள் தருகிறார் காந்தி கிராம கிராமிய நிகர்நிலை பல்கலைக்கழக வேளாண்மை மற்றும் கால்நடை அறிவியல் பள்ளி மாணவி கல்கி அவர்கள். 9:00 காற்றில் விரியும் கடித மலர்கள். 10:00 பட்டுச்சிறகு. இன்றைய பட்டுச்சிறகில் சூரியகலா அவர்கள். 10:59 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 ஒளிபரப்பு இனிமையாக நிறைவு பெற்று 11:00 பண்பலை 103.3 நிகழ்ச்சியும் நேரமும். அதனைத் தொடர்ந்து 11:05 தேனும் பாலும். நள்ளிரவு 12:00 முதல் அதிகாலை 4:45 வரை சென்னை விவத் பாரத தமிழ் எஃப்எம் 102.3 நிகழ்ச்சிகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். இவையாவும் நமது வானொலியில் இன்று இனி விளம்பர காத்திருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகளாகும். இதுவரை கேட்டோம் இன்றைய நிகழ்ச்சிகள்.

நேரம் காலை 5 மணி. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3, ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இந்த அற்புதமான காலை பொழுதை மேலும் பக்தி மனம் கமழச் செய்ய இதோ பக்தி மாலை.

0: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் காலை 5:14 நிமிடம். ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலையில் நாம் கேட்டு இணைந்திருக்கின்றோம் பக்தி மாலை.

0: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
2: பக்திமாலை நிகழ்ச்சி தரும் நிறைவான பாடலாக

நேரம் 5:30. மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நாம் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி இசை அமுதம். செய்யக்கூடிய செயல்களில் கவனமும் தன்னம்பிக்கையும் இருந்ததுன்னா முழு முயற்சியோடு இருக்கிறோங்கிற பட்சத்தில் நிச்சயமாக வெற்றி நம்மை வந்து சேரும்ங்கிற விஷயத்தோடு இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியை துவங்கலாம். மகிழ்விப்போம், மகிழ்ச்சியாக இருப்போம். நிகழ்ச்சி தொகுப்பில் உங்களுடன் அன்னிவ்யா.